நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்று சக வருடம் 1948, சேஷ்த மாதம் 20 நாள், 2026 ஜூன் மாதம் 10 புதன்கிழமை. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது இன்றைய காலை ஒளிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன. நேரம் 5:56.

0: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரைப்பண்பலையின் 100.3. நேரம் 6 மணி. குரலோசை.
1: குரலோசை. வெகுளாமை 31 அதிகாரம் 2வது குறட்பா.

இனி நேயர்கள் கேட்கலாம் என்று நமது நிலையம் ஒளிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசியா ஜுவல்லர்ஸ், திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், கோபால் பால்புடி, ஆர் கே ஜெனை, நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எடுகேஷன். இதனை தொடர்ந்து வரவேற்பது ஆங்கிலத்தில் செய்திகள் ஆரைந்துக்கு. ஆரம்பத்துக்கு இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குவர் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள், படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசன், காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல் மற்றும் நியூ ஷேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 மயிலாடுதுறை நீடூர் தீன் ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜ் வழங்கும் இன்சொல் அமது, வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன்சுரு டி சி அரங்கநாதன் அவர்கள். 6:55 கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலரில் வழங்கும் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் வழங்கும் பசுந்தளிர் பங்கேற்கும் சிறுவன் எஸ் சபரி கணேஷ் அவர்கள். 7:00 திரை இசை, 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். கு கோபால் பல்புடியின் காலை காம்போ, 8:00 துள்ளி வரும் பாட்டு. முதலில் மயிலாடுதுறை ஏஎஸ்சி நடிசர் ஜுவல்லர்ஸ் தகவல் சுரங்க விளம்பரதார நிகழ்ச்சி. 8:05 நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எடுகேஷன் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் துள்ளி வரும் பாட்டு. 8:30 ஆர்கே ஜினை வைக்கிங்

0: பணியின் பிரீப்ஸ் வழங்கும் துளி வரும் பாட்டு. 9 மணிக்கு பாயிண்ட் டு பாயிண்ட். முதலில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. இதில் வாழ்க்கை முறை மாற்றத்தால் ஏற்படும் விளைவுகளும் தீர்வுகளும் ஆலோசனைகள் வழங்குகிறார் காரைக்கால் யோகா மற்றும் இயற்கை மருத்துவ வல்லுநர் டாக்டர் எம் தனலட்சுமி அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் ஹை ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட். 10 மணிக்கு சிந்தனை அரங்கம். முதலில் நாமக்கல் எம்ஏஎம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. 10:05 சிந்தனை அரங்கத்தில் உங்களின் கைவினை திறன். 10:30 திருக்கடையூர் குளோரி ஸ்வீட்ஸ் பேக்கரி ஃபேன்சி ஸ்டோர் பொறையா ஸ்ரீ கிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சமணர் கோயில் திருக்கடையூர் வைத்தீஸ்வரன் கோவில் ஐயப்பன் ஹோட்டல் வழங்கும் ஆலய உலா. தரங்கம்பாடி வட்டம் திருவிடைக்கழி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி வைகாசி சதய திருத்துரோட்டத்தின் நேர்முக வர்ணனை வர்ணனையாளர் மயிலாடுதுறை முனைவர் டி சந்தானலட்சுமி அவர்கள். 11:00 திருக்கடையூர் காமராஜ் ஃபுட்ஸ் மயிலாடுதுறை ஏஆர்சி நடி செட்டியார் ஜுவல்லர்ஸ். அடுத்தது என்ன? சிறப்பு கல்வி தொடர். 11:30 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசர் செட்டியர்ஸ் கோ ஜுவல்லர்ஸ். அடுத்தது என்ன? திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வர் எல் ஜான் லூயிஸ் அவர்கள் பங்கு பெறும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ். 12:10 நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் வழங்கும் மனதில் நின்றவை. 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். 12:55 பன்னிசை. 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை. 1:55 மெல்லிசை. 2:00 அச்சாணி. லஞ்ச் பிரேக்கில் மயிலாடுதுறை மாவட்டம் சேத்தமங்கலம் தையல் கலைஞர் ஆர் ராஜா அவர்கள் பங்கு பெறும் நேரலை. 3:00 விருதாச்சலம் ஸ்ரீஜெயின் ஜுவல்லரி வழங்கும் எல்எஸ்சி. 3:30 கோபால் பல்புடியின் எல்எஸ்சி. 4:00 ஆர்கேஜினை ஊரும் உணவு நிகழ்ச்சி அரியலூர் மாவட்டம் இடைக்கட்டு தாதாக்குளம் அருகிலிருந்து நேரலையாக ஒளிபரப்பாக கேட்கலாம். 4:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸ் வழங்கும் ஊரும் உணவும். 5:00 திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் காணும் விளம்பரதார நிகழ்ச்சி. 5:15 திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ் வழங்கும் தங்க மாணவர்கள் விளம்பரதார நிகழ்ச்சி. 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விலைக்கேற்றும் வேலை. இதுவரை அறிவிக்கப்பட்டவை இன்று நமது நிலையம் ஒளிபரப்புள்ள நிகழ்ச்சிகள் பற்றியது. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashwani, the news read by Shagun Chopra. Prime Minister Narendra Modi has become the longest serving elected Prime Minister of India today. Mr. Modi took the oath of office on 26th of May in 2014. He has surpassed the record of Pandit Jawaharlal Nehru, who first took oath as an elected Prime Minister on 13th of May in 1952 and served until 27th of May in 1964. Pandit Nehru's tenure as an elected Prime Minister amounted to 4,398 days. Now Prime Minister Modi's continuous tenure is 4,399 days, making him the longest serving elected Prime Minister in India's history. World leaders have congratulated Prime Minister Narendra Modi on becoming India's longest serving elected Prime Minister of the country. The world leaders hailed Prime Minister's transformative governance, his advocacy for the Global South, and his vision of an inclusive and economically dynamic India. President of Sri Lanka, Anura Kumar Dissanayake, in a letter said that Prime Minister Modi's vision has inspired many beyond India's borders, including Sri Lanka. Prime Minister of Papua New Guinea, James Marape, in a personal video message, described Prime Minister Modi as a role model and an example of leadership.
2: Hello and greetings from Papua New Guinea to my friend Prime Minister Modi. Congratulations on reaching a historic milestone, the longest continuous Prime Minister of the great country of India. You have now surpassed the record as the longest serving Prime Minister of India. India remains a friend of Papua New Guinea. You personally have come here. I give respect to you as a senior leader of the Global South, and I am happy that you have now a whole record as the longest serving Prime Minister of India.
1: Further, Prime Minister of Trinidad and Tobago Kamala Prasad Bisesar noted that under the leadership of Prime Minister Modi, India has evolved as a leading voice on global

0: Answered. Iranian foreign minister asked foreign forces to leave Strait of Hormuz or be at constant risk. In men's cricket, India A defeated Sri Lanka A by 8 runs in a close contest in the opening clash of Tri-Nation A series at the Rangiri Dambulla International Stadium in Sri Lanka yesterday. Opting to bat first, India scored 277 for 6 in stipulated 50 overs, riding on Rituraj Gaikwad's 101 runs. Fast bowler Mohammad Siraj has been withdrawn from India's squads for the upcoming T20 international series against Ireland and England. The men's selection committee has named Prasidh Krishna as Siraj's replacement for both T20I series. And that is the end of this news bulletin.
1: Kalai Thendral Thudarhiradu. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் க. அம்சப்ரியா அவர்கள்.
3: கர்ணையனும் பூங்கொத்து. மனித வாழ்க்கை ஒரு பூந்தோட்டம் என்றால் அந்த தோட்டத்தை அழகுபடுத்தும் மலர்கள் பல பல. கர்ணை எனும் பூங்கொத்து எப்போதும் வாசனை உள்ளதாகும். பூ என்று கூறாமல் பூங்கொத்து என்று கூறும்போதே பல மலர்கள் ஒன்று சேர்கிறது, அதுவே அழகாகிறது. அந்த மலர்களில் கர்ணை என்பது ஒரே ஒரு உணர்வு அல்ல. அன்பு, இரக்கம், பொறுமை, மன்னிப்பு, உதவும் மனப்பான்மை இவை அனைத்தும் சேர்ந்ததுதான் கர்ணை எனும் பூங்கொத்தாகும். கலித்தொகையில் ஒரு பாடல் உண்டு. உன்கடன் வழிமொழிந்து இரக்கங்கால் முகனும் தாம் கொண்டது கொடுக்குங்கால் முகனும் வேறு ஆகுதல் பண்டும் இவ்வுலகத்து இயற்கை. அதாவது செல்வரிடத்தில் குறைவாக பேசி கடனாக பொருள் பெறும்போது காட்சியளிப்பது ஒரு வகை முகம். ஆனால் வாங்கிய கடனை திருப்பிக் கொடுக்கும்போது தோன்றுவதோ வேறு வகை முகம். இப்படி முகமாறும் மனிதர்களிடம் அகப்பட்டு கொள்ளும் இன்னொரு வகை மனிதர்களுக்கு தேவை வழிகாட்டுதல் என்னும் கருணையாகும். ஒருவர் துன்பத்தில் இருக்கும்போது அது அவர்களுடைய பிரச்சனை என்று விலகிச் செல்வது எளிது. ஆனால் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று சொல்ல ஒரு இதயம் வேண்டும். அந்த இதயமே கருணை. கருணை என்பது பெரிய பெரிய உதவிகளால் நிரூபிக்கப்படுவது மட்டுமே அல்ல. பசியுடன் நீளும் ஒரு கரத்திற்கு ஒருவேளை உணவு தருவதும், அன்பான ஒரு சொல்லைத் தேடி அலையும் தனிமையாளருக்கு கைப்பிடியளவு சொற்களை அள்ளித்தருவதும், தாகத்தோடு சுற்றி அலையும் ஒரு பறவைக்கு பாத்திரம் நிறைய தண்ணீர் வைப்பதும் பெரும் கருணை செயல்கள்தான். ஒருவர் மனவேதனையில் இருப்பவர்க்கு ஆறுதலாக சில நிமிடங்களை ஒதுக்குவதும், ஒரு நம்பிக்கையான புன்னகையை பரிசாக்குவதும் பெரும் கருணைதான். பசியினால் இளைத்தோர்க்கும் நோயினால் வாடியோர்க்கும் இன்று வரை வழிகாட்டியாக இருப்பது வள்ளலார் காட்டிய கருணைதான். பலரும் கருணை காட்டுவதால் நாம் பலவீனமாகி விடுவோம் என்று எண்ணுகிறார்கள். உண்மையில் ஒருவரை வலிமையாக்குவது மற்றவர்கள் மீது காட்டும் கருணைதான். மற்றவர்களின் காயங்களைக் கண்டு மனம் பதறும் ஒரு இதயமே தைரியத்தின் அடையாளம். கருணை என்னும் மலர் தோட்டத்தில் வெறுப்பு இல்லை, பகை இல்லை, மனிதநேயம் மட்டுமே உண்டு. கருணையை இன்னும் நெருக்கமாக பார்ப்போமா? அதோ கயிற்றுக்கட்டலில் படுத்திருக்கும் முதியவர்களுக்கு சில அன்பான உபசரிப்புகளை பரிசளிக்கலாம். பெற்றோரிடம் பொறுமையாக பேசலாம். உடன் பிறந்தவர்களிடம் பிடிவாதம் மறந்து விட்டு கொடுக்கலாம். பாதையில் பார்வையற்றவர்களின் பயணத்தில் வழிகாட்டலாம். இப்படி கூறிக்கொண்டே போகலாம். இப்படி நினைத்து பார்க்க பயிற்சி எடுப்போம். உறங்கச் செல்லும் முன் ஒரு நாள் முழுவதும் நாம் செய்த செயல்களை நினைத்து பார்ப்போம். இன்று நாம் யாருக்கு உதவி செய்தோம்? இன்று நாம் யாருடைய மனதை மகிழ்ச்சியடைய செய்தோம்? இன்று நாம் யார் யார் இதயத்தில் வாசனையான மலர்களாக விரிந்தோம்? இப்படி சில வினாக்களை கேட்டுக்கொண்டால் கருணை எனும் பூங்கொத்து நமக்குள் மலர்ந்திருக்கும். கருணையின் அடையாளமாக உலகம் நினைவுபடுத்தும் பலரும் உண்டு. எல்லா உயிர்களும் துன்பத்திலிருந்து விடுபட வேண்டும் என்ற எண்ணம் புத்தரின் சிந்தனை உலகிற்கான கருணையாகும். உன்னை நீ எப்படி நேசிக்கிறாயோ அப்படியே மற்ற உயிர்களையும் நேசி என்று தனது வாழ்க்கை தத்துவத்தை கூறிய மகாவீரருக்கு தத்துவமே கருணை. பசியால் வாடி

0: எவர்களுக்கு அன்னதானம் செய்ததே வள்ளலாரின் பெருங்கருணை. கருணையே மிகப்பெரிய வலிமை என்று காந்தியடிகள் உலகிற்கு நிரூபித்தார். நம் காலத்தில் கருணைத்தாய் அன்னை தெரசா வறியவர்கள், நோயாளிகள், மற்றவர்கள் என யாவருக்கும் கருணையோடு வாழ்ந்து காட்டினார். பெரிய காரியங்கள் செய்யாவிட்டால் சிறிய காரியங்களையாவது செய்து கொண்டிருக்க வேண்டும். இறுதியாக இந்த உலகிற்கு அதிகமாக தேவைப்படுவது அறிவோ பணமோ புகழோ அல்ல, கருணைதான் தேவை. நாம் பிறரிடம் காட்டும் கருணை ஒரு வகை, நம்மீது காட்டும் கருணை இன்னொரு வகை. நம்மிடம் இருக்கும் பொருத்தமற்ற குணங்களை நீக்குவதும் பொருத்தமானவற்றை தக்க வைத்திருப்பதும் நம்மீது நாம் காட்டும் கருணையாகும். கருணை எனும் பூங்கொத்தினை நம் இதயங்களில் வளர்ப்போம். நம் செயல்களால் மலரச் செய்வோம். உலகம் கருணையால் நிரம்பி வழியட்டும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் க. அம்சப்ரியா அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரைப்பண்பலை 100.3. நேரம் 6:15. பக்தி மலர்கள் தொடுக்க வருகிறது. பக்தி மாலை.

0: நிறைவு பெற்றது பக்தி மாலை.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
4: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இத சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
5: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: அன்பார்ந்த உழவு பெருமக்களே, இன்று ஸ்ரீ பரபவ வருடம் வைகாசி மாதம் 27 நாள் புதன்கிழமை. இனி நேயர்கள் கேட்கலாம் காரைக்கால் ஒஎன்ஜிசி காவேரி அசட், காரைக்கால் ஷேக டெக்ஸ்டைல்ஸ் நியூ ஷேகஸின் உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் காரைக்கால் ஒஎன்ஜிசி காவேரி அசட்.
6: ஒஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஒஎன்ஜிசி
7: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
8: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
9: அப்போ ONGC நல்லதா கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
6: ONGC என்றும் மக்கள் பணியில்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் ஷேக டெக்ஸ்டைல்ஸ் நியூ ஷேகஸ்.
10: இந்த சம்மரில் அசம்பலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர் ஷேகர் ஷேகர்ஸ். ஒரு கிலோ தங்கம் வழங்கிய உங்கள் காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ ஷேகர்ஸில் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என அனைவருக்கும் கோடை காலத்தை குளுகுளுவென கொண்டாடிட டெய்லி குளிர்விக்கும் லைட் அண்ட் வெயிட் ஆடைகள், பெண்டான சம்மர் கலெக்ஷன், ஸ்கூல் காட்டன் ஆடைகள் என அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர் ஷேகர் ஷேகர்ஸ்.
11: உழவர்களுக்கு
0: இன்று வானிலை அறிக்கையும் வேளாண்

0: அறிவுரைகளும் வழங்குகிறார்
1: காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் ஏ.எல். நாராயணன் அவர்கள்.
2: அனைவருக்கும் வணக்கம். காரைக்கால் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை இந்த பகுதியில் அடுத்த 5 நாளைக்கு இந்திய வானிலை துறையிலேருந்து வந்திருக்கபடி பார்த்தோனாக்கா கனமழைக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் லேசான தூறல் மட்டும் ஏதாவது ஒரு சில இடத்துக்கு வர்ற வாய்ப்பு இருக்குது. லேசான தூறல் மட்டும் இருக்கனால பகல் நேர வெப்பநிலை குறையிறதுக்கான வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை. 38-39 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெயில் தாக்கம் இன்னும் அடுத்த வாரம் கொஞ்சம் இருக்கும். 20 நேர வெப்பநிலையும் கொஞ்சம் வெப்பம் அதிகமாக காணப்படும். 28 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காற்றின் வேகம் மணிக்கு 5-6 கிலோமீட்டர் அளவில் தென்மேற்கு திசையிலிருந்து இந்த காற்று வீசுவதற்கான வாய்ப்பு இருக்குது. காற்றின் ஈரப்பதம் பார்த்தோன்னா 45% ஒரு 80% பதிவாக வாய்ப்பு இருக்கு. பகல் நேரத்தில் 40% போற வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் சூடான காத்து வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கு. 20 நேர வெப்பநிலை 70-80% போகும். இருந்தாலும் அந்த சமயத்திலையும் கொஞ்சம் வெப்பம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம பகுதியில் இந்த தென்மேற்கு பருவமழை வந்து அவ்வளோ தீவிரமாக இல்லாத காரணத்தினால்தான் இந்த தொடருது. மற்றபடி தென் மாவட்டங்களில் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் குளிர்ந்த வானிலை நிலவுது. நமக்கு வந்து கடலோர பகுதியில் தூறல் மட்டும் காணப்படுது. ஆகையால் அந்த தூறலே வந்து வெப்பத்தை அதிகரிக்கும். ஓரளவுக்கு இங்கே கடற்கரை ஓரம் இருக்கனால நம்ம கொஞ்சம் கடல் காட்டும் தரை காட்டும் மாறி மாறி இரவு பகலில் இருக்கனால நமக்கு வெப்பம் கொஞ்சம் தனிஞ்சு காணப்படுகிறது. இந்த வெப்பத்தினால இப்போ உள்ள பருத்தி பயிர் மிகவும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு நிறைய இடங்களில். அதில் நீர் பாய்ச்சி கண்டிப்பாக அந்த வெப்பத்தை தணிக்கிறதுக்கு விவசாயிகள் வந்து முயற்சி செய்ய வேண்டும். நெல் பயிர் பயிர் செய்வதற்கு போதுமான தண்ணீர் வசதி இல்லாத காரணத்தினால மாற்றுப்பயிராக கேழ்வரகு சாகுபடி செய்கிறது நல்லது. அது வந்து கலர்வோர் நிலங்களையும் நம்ம போர் வாட்டர் கூட பயன்படுத்தலாம். ஏன்னா போர் தண்ணி பயன்படுத்தினா நெல்லை வந்து நிறைய பாசி வளர்ந்து மகசூல் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதே கேழ்வரகுகளை அந்த பிரச்சனை கிடையாது. திருச்சி 1 கேழ்வரகு ரகம் வந்து சிறந்தது. 1 ஏக்கருக்கு 2 கிலோ விதையை வந்து நேரடி விதைப்பு செய்யலாம், இல்லை நாற்று விட்டு நடவு செய்யலாம். மணப்பாங்கா மண்ணாக இருந்தால் நேரடி விதைப்பு செய்யலாம், களிப்பு மண்ணாக இருந்தால் நாற்று விட்டு நடவு செய்யலாம். நாற்று வந்து மேட்டுப்பாத்தி நாற்று காய்கறி நாற்று மாரி விட்டு 17-20 நாளுக்குள்ள 1 அடி இல்லை 1.5 அடி வளர்ச்சி வந்தோடனே ஒத்தை நாற்று சாகுபடி முறையில் பண்ணால் கேழ்வருக்கு சீரான வளர்ச்சி வந்து பூக்குற ஸ்டேஜ் காமன் ஆகி ஒரே ஹார்வெஸ்ட்டில் பண்ணலாம். அதனால் நிறையா லேபர் மிச்சமாகும் நமக்கு. இந்த தொழில்நுட்பத்தை தான் வந்து ஒற்றை நாட்டு சாகுபடி கேழ்வருக்கு அகிலேந்திய சிறுதானிய பயிர்கள் ஆராய்ச்சி மூலம் பரிந்துரை செய்யப்படுகிறது. இதை தண்ணீர் வசதி கம்மியாக இருக்க விவசாயிகள் பசுந்தால் உரங்கள் போடலாம், இல்லை அதை விட கம்மியாக தண்ணீர் தான் வருது இல்லை தூரல் மட்டும் இருக்குன்னா கோடை உழவு செஞ்சு மண்ணின் ஈரத்தன்மையை அதிகரிக்கலாம். சம்பா பருவத்திற்கு தயார் செய்கிறப்ப இந்த கோடை உழவு வந்து நல்ல பலன் கிடைக்கும். மற்றபடி கால்நடைகளை வந்து கொஞ்சம் பகல் மேய்ச்சல் அவாய்ட் பண்ணலாம். 12-3 மணி வரைக்கும் அவாய்ட் பண்ணலாம். தண்ணீர் நிறைய கொடுக்க வேண்டியது இருக்கும் கால்நடைகளுக்கு. பொதுமக்களும் இந்த வானிலை வெப்பம் வந்து அதிகமாக இருக்கனால நிறைய வந்து அசௌகரியங்கள் நிறைய பேருக்கு ஏற்படுது, முக்கியமாக வயசானவங்களுக்கும் குழந்தைகளுக்கும். ஆகையால் தண்ணீர் நிறையா குடிக்கணும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3 லிட்டர் தண்ணியாக குடித்தா நமக்கு கொஞ்சம் இந்த வெயிலேருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
3: கேட்டது உழவர்களுக்கு.
0: இதுவரை வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் கேட்டீர்கள். வழங்கினார்
1: காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் ஏ.எல். நாராயணன் அவர்கள்.
4: நேர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் ஒஞ்சிசி காவேரி அசட் காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல் நியூ ஷேகர்ஸின் உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சி விளம்பரதாரர் காரைக்கால் ஒஎன்ஜிசி காவேரி அசட்.
5: ஒஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஒஎன்ஜிசி.
4: மேலும் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ ஷேகர்ஸ்.
6: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர் ஷேகர் ஷேகர்ஸ்.
7: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
8: வாவ்,
7: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
9: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
7: மகிழ்ந்திருங்கள்.
9: இன்னும் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும்.

0: Cement, super grade cement, 64 years of strong foundation. Chettinad cement, the perfect concrete choice.
1: நேர்கள் இனி கேட்கலாம் மயிலாடுதுறை நீடு தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் என் சொல்லாமது. உடன் வழங்குவோர் பூமெக்ஸ். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
2: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
3: பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில்
3: பிஎஸ்சி பயோடெக்னாலஜி,
2: பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன், பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ், நியூட்ரிஷன், ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டயட்டெடிக்ஸ்
3: போன்ற பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: மேலும் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் பூமெக்ஸ். உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடியது பூமெக்ஸ்.
4: சொல் ஆமோது வழங்குகிறார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
5: அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மன்னர்கள் மான உணர்வு மிக்கவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். மானத்தை தம் உயிரினும் மேலாக போற்றிருக்கின்றார்கள். சேரமான் கணைக்கால் இரும்புரை என்றொரு மன்னன் இருந்தான். அவன் தொண்டியை தலைநகரமாக கொண்டு ஆட்சி புரிந்து வந்தான். இவனுக்கும் சோழ மன்னன் கோச்செங்கணான் என்பவருக்கும் கழுமலம் என்ற இடத்திலே போர் நடைபெற்றது. அந்த போரிலே கணைக்கால் இரும்புரை தோல்வியடைந்து விட்டான். கோச்செங்கணான் என்ற அந்த சோழ மன்னன் இரும்புரையை குணவாயில் கோட்டம் என்ற இடத்திலே சிறை வைத்தான். கணைக்கால் இரும்புரை ஒரு நாட்டினுடைய மன்னன் என்பதையும் மறந்து உச்சி வெயிலில் சங்கிலியால் கட்டி சிறைச்சாலைக்கு இழுத்து வந்ததால் மிகவும் சோர்வுற்றான் கணைக்கால் இரும்புரை. கடுமையான வெயில் நேரம் ஆகையினாலே இரும்புரைக்கு மிகுந்த தண்ணீர் தாகம் எடுத்தது. குடிப்பதற்கு தண்ணீர் கேட்டான். சிறை காவலர்கள் அலட்சியம் செய்தனர், தாமதமாக தண்ணீர் தந்தனர். அந்த தண்ணீரை பருகாமல் அவமானத்தால் குன்றினான். தன் எண்ண ஓட்டங்களை ஒரு பாடலாக எழுதி வைத்துவிட்டு அவன் தன்னுடைய இன்னுயிரை நீத்தான். குழவி இறப்பினும் ஊன் தடி பிறப்பினும் ஆளென்றென்று வாளில் தப்பார் தொடர்படு ஞமலியின் இடர்படுத்து இரிய கேளங் கேளீர் வேளான் சிறுபதம் மதுகை இன்றி வயிற்றுத் தீத்தணிய தாம் இறந்து உண்ணும் மளவை ஈன்மரோ இவ்வுலகத்தானே என்பது அந்த பாடல். பகைவினிடம் தண்ணீர் வாங்கி குடித்து தாகத்தை போக்கி உயிர் வாழ வேண்டுமா என்ற முடிவுக்கு வருகிறான் கணைக்கால் இரும்புரை. இதே கருத்தை ஔவையாரும் உண்ணீர் உண்ணீர் என்றே ஊட்டாதா தம்மனையில் உண்ணாமை கோடியுறும் கோடி கொடுத்தும் குடிப்பிறந்தார் தம்மோடு கூடுவதே கோடியுறும் கோடானு கோடி கொடுப்பினும் தம்முடைனா கோடாமை கோடியுறும் என்று மிக அழகான ஒரு பாடலை பாடியிருக்கின்றார். மனிதன் கடைப்பிடிக்க வேண்டிய நெறிமுறைகளை இந்த பாடல் மூலம் தெளிவாக கூறியிருக்கின்றார். நன்றி, வணக்கம்.
4: சொல் அமுது வழங்கினார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நீரூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் என் சொல் அமுது. உடன் வழங்கியோர் பூமெக்ஸ்.
2: நீரூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
3: பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி.
2: மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில்
3: பிஎஸ்சி பயோடெக்னாலஜி,
2: பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன், பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ், நியூட்ரிஷன், ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டயட்டெடிக்ஸ்
3: போன்ற பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.

0: உடன் வழங்கியோர் போமெக்ஸ். உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடியது போமெக்ஸ்.
1: எங்கும் என்றும் நம்பர் ஒன் போமெக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் போமெக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் ஒன்
2: போமெக்ஸ், பெஸ்ட் அண்ட் பிரீஃப்ஸ்
1: போமெக்ஸ்.
3: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
4: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
5: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
0: தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.

0: மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பிரதமராக அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் திரு நரேந்திர மோடி படைத்துள்ளார். மத்திய பிஜேபி அரசு பதவியேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைந்திருப்பதையொட்டியும் பிரதமரின் சாதனையை கொண்டாடும் வகையிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. முதலமைச்சர் திரு விஜய் தொடங்கி வைத்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையினர் மாநிலம் முழுவதும் இன்று முதல் பணியில் ஈடுபட உள்ளனர். தமிழகத்தில் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அயர்லாந்து இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் முகமது சிராஜுக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா சேர்க்கப்பட்டுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் பிரதமராக அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் திரு நரேந்திர மோடி படைத்துள்ளார். கடந்த 2014ஆம் ஆண்டு மே மாதம் 26ஆம் தேதி முதல் முறையாக திரு நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்றார். இந்திய வரலாற்றில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமராக அவர் 4,399 நாட்களாக பதவியில் நீடிக்கிறார். மறைந்த பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு கடந்த 1952ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி முதல் 1964ஆம் ஆண்டு மே மாதம் 27ஆம் தேதி வரை பிரதமராக பதவி வகித்தார். அவர் 4,398 நாட்கள் பிரதமர் பதவியில் இருந்தார். தற்போது பிரதமர் திரு நரேந்திர மோடி நேருவின் சாதனையை முறியடித்துள்ளார். மத்திய அரசு 12 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பது மற்றும் திரு நரேந்திர மோடி அதிக நாட்கள் பிரதமராக பதவியில் தொடர்வதை பாராட்டும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் அனைத்து கூட்டணி கட்சிகளின் தலைவர்களும் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் முதலமைச்சர்கள் துணை முதல்வர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள். தேசிய அளவிலான வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு திட்டங்களின் முன்னேற்றம் குறித்தும் வரும் 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் மத்திய அரசின் தொலைநோக்கு பார்வை குறித்தும் இன்றைய கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முதலமைச்சர் திரு விஜய் நேற்று தொடங்கி வைத்து சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையினர் மாநிலம் முழுவதும் இன்று பணியில் ஈடுபட உள்ளனர். பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்காக முதற்கட்டமாக 354 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படுவதாகவும் புதிதாக 2,500 பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்றும் முதலமைச்சர் திரு விஜய் தமது உரையில் குறிப்பிட்டார். இந்த சிறப்பு படை பெண்களுக்கு எதிரான குற்றங்களை முன்கூட்டியே தடுப்பதுடன் ட்ரோன் வாயிலாக கண்காணிப்பு பணியிலும் ஈடுபடும் என்று அவர் தெரிவித்தார். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தொடங்கப்பட்டிருப்பதை வரவேற்பதாக மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் திரு கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் இந்த திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதிய பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அறிவிப்புகள் செயல்பாட்டிற்கு வந்து ஒவ்வொரு பெண்ணுக்கும் அரணாக அமையும் என்று தாம் நம்புவதாக திரு கமல்ஹாசன் அதில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கு

0: இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மத்திய அரசின் முத்ரா வங்கிக் கடன் திட்டத்தின் மூலம் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பயனடைந்து வருகின்றன. வேலூர் மாவட்டத்தில் இந்த கடன் திட்டம் தொடங்கப்பட்டது முதல் இதுவரை 41,000 மேற்பட்ட பயனாளிகளுக்கு சுமார் 492 கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட முன்னோடி வங்கி பொது மேலாளர் திருமதி லில்லிபாய் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: வேலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வங்கிகளுக்கும் முத்ரா லோன் என்ற ஒரு ஸ்கீம் மூலமாக எந்த ஒரு தொழிலும் புதியதாக தொடங்குவதற்கு எந்த பிணையமும் இல்லாமல் புதுசா லோன் வாங்குறதுக்கு பேங்க்ல லோன் கொடுக்கிறோம். அது கிட்டத்தட்ட நம்மளுடைய மாவட்டத்துல இதுவரை பயன்பெற்ற பயனாளர்கள் 41,395 பெற்றிருக்காங்க. அவங்களோட மொத்த லோன் அமௌண்ட்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 492.57 கோடி பணம் வந்து வங்கியின் மூலமாக கடன் பெற்று அவர்களோட தொழிலை ஆரம்பிச்சிருக்காங்க.
1: இந்த திட்டத்தின் மூலம் தனது தொழிலை மேம்படுத்த முடிந்ததாக பயனாளி ஒருவர் தெரிவித்தார்.
3: என்னுடைய நேம் ராஜேஷ், வேலூர். நான் டிஜிட்டல் பிரிண்டிங் பண்ணிட்டு இருக்கேன். இது கொஞ்சம் முதலீடு இல்லாதனால நான் வந்து இந்தியன் பேங்க்ல அப்ளை பண்ணி முத்ரா லோன் மூலமா லோனு ஒரு 10 லட்ச ரூபாய் லோனை போட்டு அதை சப்சிடியோட பண்ணி அந்த லோனை பெற்று அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நல்ல முறையில இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதே மாதிரி என்னால ஒரு சிலருக்கும் நல்ல பெனிஃபிட் கிடைக்குது.
1: தமிழகத்தில் இன்று முதல் வரும் 14 தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக திருநெல்வேலி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. வெப்பநிலையை பொறுத்தவரை தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாகும் என்றும் அந்த அறிக்கை தெரிவித்தது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் தென்காசி மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் நிலையில் தென்காசி மாவட்டத்தில் தொடரும் மழை. இங்குள்ள குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து என்பது அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். மேலும் அடைவினார் அணை, குண்டார் அணை, கருப்பாநதி அணை, ராமநதி அணை உள்ளிட்ட அணைகளின் நீர்மட்டமும் வெகுவாக உயர்ந்து வருவதால் விவசாய பெருமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் தொடரும் மழையின் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை என்பதும் முற்றிலுமாக பாதித்துள்ளது. ஆகாஷ்வாணி செய்திகளுக்காக தென்காசி மாவட்டத்திலிருந்து சாசந்தில்.
1: இருவரி செய்திகள். ஓமன் கடற்பகுதியில் அமெரிக்க ராணுவ ஹெலிகாப்டரை ஈரான் சுட்டு வீழ்த்தியதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர்களில் அதிக நாட்கள் பதவி வகித்து சாதனை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். நீட் மறுதேர்வு வரும் 21 தேதி நடைபெறவுள்ள நிலையில் தில்லியில் உள்ள தேசிய தேர்வு முகமை அலுவலகத்தை மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். ஜம்மு காஷ்மீரின் பாராமுல்லா மாவட்டம் யுரி பகுதியில் கையெறி குண்டு வெடித்ததில் ராணுவ வீரர்கள் 2 பேர் உயிரிழந்தனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே அனுமதியின்றி செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் நேரிட்ட வெடிவிபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். கடலூர் அண்ணா பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கான வசதிகள், வணிக வளாகங்கள் ஆகியவற்றை மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் ஆய்வு மேற்கொண்டார். மதுரை மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற அனைவரும் உயர்கல்வியில் சேர்வதை உறுதி செய்ய மாவட்ட கட்டுப்பாட்டு அறை மூலம் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் குறித்து ஆட்சியர் திரு ஆகாஷ் கேட்டறிந்தார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அரசு மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் திரு மணிஷ் நரவனரி ஆய்வு மேற்கொண்டு நோயாளிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட 18 வாகனங்கள் 535,000 ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சிறப்பு குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா மாற்றுத்திறனாளிகளிடம் இருந்து மனுக்களை பெற்றுக் கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் முகமது சிராஜுக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா சேர்க்கப்பட்டுள்ளார். அணி நிர்வாகம் மற்றும் மருத்துவ அதிகாரிகளின் ஆலோசனையின் பேரில் சிராஜுக்கு ஓய்வளிக்கப்பட்டு இருப்பதாக BCCI தெரிவித்துள்ளது. வரும் 13ஆம் தேதி தொடங்க உள்ள ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரிலும் பிரசித் கிருஷ்ணா இடம்பெற்றுள்ளார். 13 வயதுக்குட்பட்டோருக்கான டென்னிஸ் வீரர்கள்

0: வரிசை பட்டியலில் பெங்களூருவை சேர்ந்த சிருஷ்டி கிரண் முதலிடத்தை பிடித்துள்ளார். சர்வதேச ஜூனியர் போட்டிகளில் 5 பட்டங்களை வென்றதுடன் உலக டென்னிஸ் ஜூனியர் போட்டியில் 2 இடத்தை அவர் பிடித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பிரதமராக அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் திரு நரேந்திர மோடி படைத்துள்ளார். மத்திய பிஜேபி அரசு பதவியேற்று 12 நிறைவடைந்திருப்பதையொட்டியும் பிரதமரின் சாதனையை கொண்டாடும் வகையிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. முதலமைச்சர் திரு விஜய் தொடங்கி வைத்த சிங்கப்பெண் சிறப்பு ஆதரடிப்படையினர் மாநிலம் முழுவதும் இன்று முதல் பணியில் ஈடுபட உள்ளனர். தமிழகத்தில் இன்று முதல் வரும் 14 வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் முகமது சிராஜுக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா சேர்க்கப்பட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: மகிழ்ந்திரங்கள். இது காரி பண்பலை 100.3. நேரம் 6:55. காரைக்கால் கமர்ஷியல் டேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சி விளம்பரதாரர் காரைக்கால் கமர்ஷியல் டேடர்ஸ்.
2: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க, கமர்ஷியல் டிரேடர்ஸ் நீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட் நாகூர், மார்க்கெட் வீதி காரைக்கால், கமர்ஷியல் டிரேடர்ஸ்.
1: மேலும் இந்நிகழ்ச்சி விளம்பரதாரர் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப்.
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப். போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என்கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரிலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் யூவி மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 பாரம்பரியமிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
4: மழை செல்வங்களின் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தல், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தல நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
5: வணக்கம் தம்பி.
6: வணக்கம்.
5: உங்க பேர் என்ன? என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்கப்பா?
6: 5th ஸ்டாண்டர்ட்.
5: என்ன ஊர்ல இருந்து வரீங்க நீங்க?
6: பாண்டிமந்தல்ல இருந்து வரேன்.
5: சரிங்கப்பா, இன்னைக்கு நேருக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
6: ஒரு தமிழ் மாரல் ஸ்டோரி சொல்லணும். ஒரு வீட்டுல ஒரு அம்மாவும் பையனும் இருக்கும்போது கரண்ட் போயிட்டு அந்த பையன் ஹோம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க அம்மா கேண்டில் ஏற்றி வைக்க சொன்னாங்க. அப்ப அந்த மேட்ச் பாக்ஸ்ல 10 குச்சி இருந்தது. 10 குச்சில அந்த பையன் 9 குச்சியுமே வேஸ்ட் பண்ணிட்டான். அவங்க அம்மா இந்த குச்சியாவது ஏத்தியான்னு கேட்கும் போது அவன் ஜன்னல் எல்லாத்தையும் சாப்பிட்டு அந்த ஒரு குச்சில ஏத்திட்டான். அவங்க அம்மா சொன்னாங்க, எந்த கையிலையும் நீ சான்ஸ் எது நினைச்சு பண்ணினா அது நடக்காது, இதான் ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ், இதுல பண்ணாதான் நினைச்சு பண்ணினாவா அது நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது நான் ஒரு பாடல் பாட போகிறேன். அருளை அறிவை குரலாகும், அதுவே தமிழன் குரலாகும், பொருள் பெரும் யாரையும் புகழாது, போற்றால் தாரையும் நிகழாது, அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி ஊன்று கோலாக, புதுமைய செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. அடுத்ததாக திருக்குறள், அந்த முதல் இடத்தெல்லாம் ஆதி பகவான் உயர்த்தியுள்ளது, கட்டாய பயணன் கோல் பானவன் மலைமிசையினா மாடேறி சேர்ந்தார் ஆண்டும் இடும்பையில, சேராயுவன் கொலித்தே புகழ் புழுந்தா மாற்று, கற்கதசர கற்பதை கற்ற பின்னிற்கு அதற்கு தக, பாய்மை எனப்படுவது யாதினின் யாதென்றும் தீமை இல்லாத சொல்லல்.
5: நீங்க சொன்னீங்களா இந்த கதை யார் சொல்லிக் கொடுத்தது உங்களுக்கு?
6: நான் வந்து யூடியூப்ல பார்த்தேன்.
5: இந்த கதை மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க தம்பி?
6: எதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட்
7: வருங்காலத்துல

0: தொழிலதிபராகிறதுக்கு காரைக்கால் கம்பெனி சார்பாக வாழ்த்துக்கள்.
1: இதுவரை பசந்தளர் நிகழ்ச்சியில் மழை செல்வங்களின் மழை மொழியில் இணைந்தோம்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் கமர்ஷியல் டெய்லர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ வழங்கிய பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் காரைக்கால் கமர்ஷியல் டெய்லர்ஸ். மளிகைப் பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டெய்லர்ஸ் காரைக்கால்.
3: காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ் மளிகை பொருட்கள் ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால் இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
2: மேலும் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் டவுன் ஹால் ரோட் கும்பகோணம்.
5: ஐயா சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
6: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
7: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
2: மனம் வீசும் காற்றலை மதுரம் சொட்டும் இசையலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. நேரம் 7 மணி. நேர்கள் இனி கேட்கலாம் திரை இசை. திரை இசையில் முதல் வருவது தாண்டவம் படத்திற்கான பாடல்.

மனவீசும் கற்றலை மதுரம் சொட்டும் இசையில் இது காரைக்கால் 100.3 பண்பலை. திரையிசையில் அடுத்ததாக வரவிருப்பது மனதில் உறுதி வேண்டும், திரைப்பட பாடலிலிருந்து.

0: இந்த பாடலோடு நிறைவு பெறுவது திரையிசை. இதனை தொடர்ந்து வரவேற்பது தமிழ் செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: ஈரம் பதமானது விடியல் காணும் உலகம் யாவும்.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பிரதமராக திரு நரேந்திர மோடி நீண்ட காலம் பதவி வகித்து வருவதற்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனை திட்டங்களை நாடு முழுவதும் கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் பயணமாக பல்கேரியா மற்றும் பின்லாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே அனுமதியின்றி செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் நேரிட்ட வெடி விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்தி ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு அமெரிக்க ராணுவம் பதிலடி தாக்குதல் நடத்தியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் பிரதமராக திரு நரேந்திர மோடி நீண்ட காலம் பதவி வகித்து வருவதற்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியாவின் பிரதமராக அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் திரு நரேந்திர மோடி படைத்துள்ளார். கடந்த 2014 மே மாதம் 26 முதல் முறையாக திரு நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்றார். இந்திய வரலாற்றில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமராக அவர் 4,399 நாட்களாக பதவியில் நீடிக்கிறார். மறைந்த பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு கடந்த 1952 மே மாதம் 13 முதல் 1964 மே மாதம் 27 வரை பிரதமராக பதவி வகித்தார். அவர் 4,398 நாட்கள் பிரதமர் பதவியில் இருந்தார். தற்போது பிரதமர் திரு நரேந்திர மோடி நேருவின் சாதனையை முறியடித்துள்ளார். மத்திய அரசு 12 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பது மற்றும் திரு நரேந்திர மோடி அதிக நாட்கள் பிரதமராக பதவியில் தொடர்வதை பாராட்டும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் அனைத்து கூட்டணி கட்சிகளின் தலைவர்களும் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சாதனைக்காக அவருக்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். மாற்றத்தை உருவாக்கும் பிரதமரின் ஆட்சி முறை உலகின் தென்பகுதி நாடுகளுக்கு அவர் குரல் கொடுப்பது அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய பொருளாதார சக்தி வாய்ந்த இந்தியாவை உருவாக்குவதில் அவருடைய தொலைநோக்கு பார்வைக்கு தலைவர்கள் பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இலங்கை அதிபர் திரு அனுரகுமார திசநாயக பிரதமருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் மக்கள் பிரதமர் மீது வைத்துள்ள உறுதியான நம்பிக்கையே அவர் தொடர்ந்து பதவியில் நீடிப்பதற்கான காரணம் என்று புகழாரம் சுட்டியுள்ளார். பப்புவா நியூகினியா பிரதமர் திரு ஜேம்ஸ் மாரப்பை அனுப்பியுள்ள காணொலி செய்திகள் தலைமைக்கான முன்னுதாரணமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி திகழ்வதாக பாராட்டியுள்ளார். இதேபோல் ட்ரினிடாட் டொபாக்கோ பிரதமர் கம்லா பெர்சாத் பிசாசார் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் உலகளாவிய பிரச்சினைகளுக்கு குரல் கொடுப்பதில் இந்தியா முன்னிலை வகிப்பதாகவும் 140 கோடி மக்களுக்கு 3வது முறையாக தலைமையேற்று சிறப்பாக செயல்படுவதாகவும் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான பிஜேபி ஆட்சியின் 12 ஆண்டு சாதனை திட்டங்களை நாடு முழுவதும் பரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அக்கட்சித் தலைவர் திரு நிதின் நவீன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அனைத்து தரப்பினருக்குமான மேம்பட்ட வளர்ச்சி மக்கள் சேவையே தேர்வு தேசமே முதன்மை ஆகிய தாரக மந்திரங்களை கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். மத்திய அரசின் தொலைநோக்கு பார்வை மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு இருப்பதாகவும் திரு நிதின் நவீன் கூறினார். சர்வதேச விமான பயணிகள் தில்லியை வந்தடைவதற்கு முன்னரே வாரணாசியில் குடியுரிமை மற்றும் உடைமைகள் தொடர்பான நடைமுறைகளை நிறைவு செய்யலாம் என்று சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதன் மூலம் வாரணாசியில் இருந்து உலகின் மற்ற நாடுகளுக்கு பயணிகள் தடையின்றி செல்ல வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவை உலகளாவிய விமான போக்குவரத்து மையமாக மாற்றுவதற்கான முக்கிய நடவடிக்கையாக இது அமைந்துள்ளது என்றும் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு

0: 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் பயணமாக பல்கேரியா மற்றும் பின்லாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். பல்கேரியாவில் அந்நாட்டு தலைவர்கள் மற்றும் வெளியுறவு அமைச்சரை டாக்டர் ஜெய்சங்கர் சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்துவார் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து பின்லாந்து செல்லும் அவர் குல்டாரண்டா 14வது சுற்று பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வார். மேலும் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சரையும் டாக்டர் ஜெய்சங்கர் சந்தித்து பேசுவார் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் பிரதமரின் ஜல்ஜீவன் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. வீடுகளிலேயே குழாய் மூலம் குடிநீர் கிடைப்பது பெரிதும் பயனுள்ளதாக உள்ளது என்று பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: என் பேர் முரளி, நான் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில இருந்து பேசுறேன். நாங்க இருக்கிற ஏரியால தண்ணி வசதி இப்போ ஜல்ஜீவன் திட்டத்துல வந்துட்டு இருக்கு. இந்த திட்டம் வரதுக்கு முன்னாடி நாங்க ரொம்ப தூரம் சைக்கிள்ல குடம் எடுத்துட்டு போய் தண்ணி எடுத்துட்டு வர வேண்டிய சூழ்நிலையில இருந்தோம். இப்போ இந்த ஜல்ஜீவன் திட்டத்தின் வழியாக நமக்கு வீட்டுக்கே தண்ணி வந்துடுது, நேரம் மிச்சமாகுது. இதனால் எங்களுக்கு எல்லா வசதிகளும் கிடைச்சிருது. தண்ணி வீட்டுக்கே வருவது ரொம்ப வசதியாக இருக்குது. கிராமப்புறங்களில் வசிக்கிற மக்களுக்கு இது பெரிய பயனுள்ளதா இருக்கு.
3: என் பெயர் ராணி, நான் திருப்பத்தூரில் இருந்து பேசுகிறேன். நாங்க இருக்கிற இடத்துல முதல்ல தண்ணி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நாங்க ரொம்ப தூரம் போய் தண்ணி எடுத்துட்டு வந்தோம். ஆனா இப்போ ஜல்ஜீவன் திட்டத்தில் தண்ணி வீட்டுக்கே வருது. இது எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. இந்த திட்டம் ரொம்ப நல்ல திட்டம். நன்றி.
1: ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே அனுமதியின்றி செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் நேரிட்ட வெடிவிபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். தலா என்ற இடத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் திடீரென ஏற்பட்ட வெடிவிபத்தில் பணியில் இருந்த 7 பேர் உடல் கருகி உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற மீட்புக் குழுவினர் உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்டு உடற்கூராய்வுக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து குறித்து ராஜஸ்தான் மாநில அரசு விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. ஓமன் கடற்பகுதியில் அமெரிக்க ராணுவ ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்திய ஈரானுக்கு எதிராக அமெரிக்க ராணுவம் பதில் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் அப்பாச்சி ஹெலிகாப்டரில் இருந்த 2 விமானிகள் மீட்கப்பட்டதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் ஈரானின் சிரிக், மினாப், பந்தர் அபாஸ் ஆகிய நகரங்களில் வெடிகுண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹோர்முஸ் நீரிணையை ஒட்டி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் மிகவும் சக்தி வாய்ந்ததாக அமைந்தது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். முன்னதாக ஈரான் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் அமெரிக்க நிலைகள் தாக்கப்பட்டதாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் இருந்து வெளிநாட்டு படைகள் வெளியேற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தலைநகர் தில்லி, ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப் உள்ளிட்ட வட மாநிலங்களில் இன்று வெப்பாலை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொங்கன் மற்றும் கோவா, ஒடிசா ஆகிய மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளிலும் வெப்பாலை தொடரும் என்று வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இதனிடையே அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, கடலோர கர்நாடக பகுதிகள், மேற்கு வங்கத்தின் இமயமலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. கேரளம், தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும், வடகிழக்கு மாநிலங்களிலும் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை கூறியுள்ளது. அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் முகமது சிராஜுக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா சேர்க்கப்பட்டுள்ளார். அணி நிர்வாகம் மற்றும் மருத்துவ அதிகாரிகளின் ஆலோசனையின் பேரில் சிராஜுக்கு ஓய்வளிக்கப்பட்டிருப்பதாக பிசிசிஐ தெரிவித்துள்ளது. வரும் 13ஆம் தேதி தொடங்கவுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரிலும் பிரசித் கிருஷ்ணா இடம்பெற்றுள்ளார். 13 வயதிற்குட்பட்டோருக்கான டென்னிஸ் வீரர்கள் தரவரிசை பட்டியலில் பெங்களூருவை சேர்ந்த சிருஷ்டி கிரண் முதலிடத்தை பிடித்துள்ளார். சர்வதேச ஜூனியர் போட்டிகளில் 5 பட்டங்களை வென்றதுடன் உலக டென்னிஸ் ஜூனியர் போட்டியில் 2ஆம் இடத்தை அவர் பிடித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பிரதமராக திரு நரேந்திர மோடி நீண்ட காலம் பதவி வகித்து வருவதற்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனை திட்டங்களை நாடு முழுவதும் கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் பயணமாக பல்கேரியா மற்றும் பின்லாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறாா்.

ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே அனுமதியின்றி செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் நேரிட்ட வெடிவிபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்தி ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு அமெரிக்க ராணுவம் பதிலடி தாக்குதல் நடத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரை பண்பலை 100.3. நாச்சூர்கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். நேரம் 7:25.
1: மீனாட்சி
2: கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால் மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
3: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
4: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சு தான்.
3: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
4: ARC காமாட்சி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா பிப்ரவரி 6 முதல் பஜனை மடம் தெரு மாயவரம்.
3: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
5: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
6: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
7: சீருடைகளின் சிறப்பிடம் நாகை மூராசன்ஸில் பேக் டு ஸ்கூல். அனைத்து பள்ளிகள், அரசு பள்ளி சீருடைகள் வாங்கும் அனைவருக்கும் 10% கிஃப்ட் கூப்பன் வழங்கப்படும். ஸ்கூல் யூனிஃபார்ம், ஸ்கூல் பேக், ஸ்டேஷனரிஸ் அனைத்தும் ஒரே இடத்தில். மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
8: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்கிராச்சுலேஷன்ஸ்.
9: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
8: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
10: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ், மகிட்டா, டிவால்ட், ஆர்கைடைல்ஸ் கட்டர், வெல்டிங் மிஷின், செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் சுந்தரம் பவர் டூல்ஸ், ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
11: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
0: நேர்கள் இனி கேட்கலாம் சைபாலின் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் காரைக்கால் கார் எலக்ட்ரிக்கல்ஸ், கும்பகோணம் உங்கள் கடை. சைபால், அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும், உங்கள் நலனில் அக்கறை கொண்டது சைபால்.
12: முகத்தில் பருவா சைபால், சரியா சிறங்கோ சைபால், இதயில் அடையா சைபால்.
0: காரைக்கால்
13: காரை எலக்ட்ரிக்கல்ஸ். காரைக்கால்
14: காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
15: உங்கள் கடை காரைக்கால்.
16: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
17: அந்த ஆளு என்ன கண்ணா பண்ணு திட்டிவிட்டான் சார். அதை நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டார் ஒருத்தர். இதுல கவலைப்படுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னாரு ஒரு பெரியவர். அவர் ஒரு மகான். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, ஒருத்தர் நம்ம பார்த்து திட்டுனா வருத்தமாக இருக்காதா அப்படின்னார். அது எப்படி வருத்தமாக இருக்கும், திட்டுறதுங்கிறது என்ன, அது வெறும் சத்தம் தானே அப்படின்னார் அந்த பெரியவர். நம்ம ஆளுக்கு தலையை பிச்சுக்கலாம் போல் இருந்தது. இருக்காத அப்படின்னா நமக்கே அப்படி தானே தோணுது. அந்த பெரியவர் சொல்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதை நாம் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணலாம்னா நடைமுறை வாழ்க்கைக்கு அது ஒத்து வர்றது மாதிரி தெரிய மாட்டேங்குது. இருந்தாலும் அந்த பெரியவர் அதுக்கு என்ன தான் விளக்கம் கொடுக்குறாருன்னு பார்ப்போமே. ஒரு ரயில் போயிட்டுருக்கு, அதில் ஒரு சாது போயிட்டுருக்கார். அந்த ரயில் வந்து அவர் ஹரித்வாரம்

0: போயிட்டுருக்கார் அவர். ரயிலில் ஏகப்பட்ட கூட்டம், நம்ம ஊர் ரயில் கேட்கவா வேணும், டிக்கெட் வாங்கிட்டு கொஞ்சம் பேர், வாங்காத கொஞ்சம் பேர், அது என்னத்துக்கு அனாவசியமாக டிக்கெட் அப்படிங்கிற நினப்பில் பாதி பேர். இந்த கூட்டத்துக்கு மத்தியில் அந்த சாதுவும் போயிட்டுருக்கிறார். உட்கார்றதுக்காக இருந்த இடத்துல ஒரு ஆள் படுத்துருக்குறான், கொஞ்சம் முரட்டு ஆசாமி. அவன் கால் பக்கத்தில் கொஞ்சோண்டு இடம் பாக்கி இருந்தது. அந்த இடத்துல இந்த சாது உட்காந்துருந்தார், மெதுவாக உட்காந்துக்கிட்டார் போய். ஆனால் அந்த ஆள் ராத்திரி பூரா இவரை காலால் உதச்சிக்கிட்டே இருக்கிறான். அது இவருக்கு ரொம்ப அவமானமாகப்பட்டது, அதனால் துக்கம் ஏற்பட்டது. இருந்தாலும் அதை ஒரு மாதிரியாக சகிச்சுக்கிட்டே இவர் வந்து சேர்ந்தார். பொழுது விடிஞ்சது, அந்த சாது ஹரித்வார் வந்து சேர்ந்தார். அங்கே ஒரு பெரிய ஞானியை சந்தித்தார். ராத்திரி ரயிலில் அந்த ஆள் உதச்சதையும் அதனால் தனக்கு ஏற்பட்ட துக்கத்தையும் இந்த சாது அந்த ஞானிகிட்ட சொன்னார். சொல்லிவிட்டு, ஏன் சுவாமி எனக்கு துக்கம் ஏற்பட்டதே, அது தப்பா அப்படின்னு கேட்டார். தவறு தான்னார் அந்த ஞானி. உனக்கு இன்னமும் தேக அபிமானம் போகலைங்கிறது தான் அது காட்டுது. அஷ்டாவக்கிரர் என்ன சொல்கிறார் தெரியுமா? உண்மையான ஞானி யாராவது தன்னை வந்தனை செய்தால் அதற்காக சந்தோஷப்பட மாட்டார், யாராவது நிந்தனை செய்தால் அதற்காக வருத்தப்பட மாட்டார் அப்படின்னு சொல்கிறார். நிந்தனைங்கிறது ஒரு ஒலி தான். தேகாபிமானம் இருக்கிற வரைக்கும் இந்த ஒலி நம்மளை வந்து வேதனைப்படுத்தும். நான் தேகமில்லை ஆத்மா அப்படிங்கிற நினைவு இருந்தால் இந்த ஒலி நம்மளை பாதிக்காது. மனு என்ன சொல்கிறார் தெரியுமா? ஒரு சாதகன் பாராட்டுதலை விஷம்னு நினச்சி பயப்படணும், அவமானத்தை அமிர்தம்னு நினச்சி சந்தோஷப்படணுங்கிறார். அவமானப்பட்டால் கவலைப்படாமல் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு தான் நமக்கு தோணும். அதனால தான் நம்மளில் யாரும் இதுக்கு உதாரணமாக யாரையும் காட்ட முடியல. புத்தரையும் கபீரையும் உதாரணமாக காட்டுறாங்க. அவங்களுக்கெல்லாம் அவமானம் ஏற்பட்டப்போ கவலையே படலையாம். புத்தரை வந்து அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக கௌசாம்பி ராணி ஒரு இளம் பெண்ணை கொலை பண்ணி சடலத்தை புத்தர் குடிசைக்கு முன்னாடி போட சொன்னார். போட்டாங்க. புத்தர் தான் அந்த பொண்ணை கெடுத்து கொலை பண்ணி விட்டார்னு எல்லோரும் நினச்சாங்க. ஆனால் புத்தர் இதை பற்றி கவலையே படலை. அப்புறமா உண்மை தெரிஞ்சதும் புத்தர் புகழ் இன்னும் அதிகமாகிட்டது. ஒரு பெரிய சபையில் ஒரு மோசமான பொண்ணு நுழைஞ்சி தனக்கும் கபீருக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னான். கபீர் கவலைப்படலை. அவங்க மாதிரியெல்லாம் நாமளும் இருக்க கற்றுக்கணும். நிந்தனை அபகீர்த்தி அவமானம் எல்லாம் ஆண்டவன் கொடுக்குற பிரசாதம்னு நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அந்த ஞானி. இதை கேட்ட இந்த காலத்து ஆசாமி ஒருத்தர், நான் கூட அப்படி தான் சார், யாராவது அவமானப்படுத்தினா கவலைப்பட மாட்டேன். நேற்று கூட ஒருத்தர் என்ன பலார்னு அரைஞ்சுட்டார், நான் கொஞ்சம் கூட கவலைப்படலை, பேசாமல் வந்துட்டேன்னார். ஏன் அப்படி வந்துட்டீங்க அப்படின்னே, அவர் அரைஞ்சதுலேயும் ஒரு அர்த்தம் இருந்தது, அதனால தான் அப்படி வந்துட்டேன்னார். ஏன் அரைஞ்சார்னு கேட்டேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி 15 ரூபா அவர்கிட்ட கடன் வாங்கினேன், அதை கேட்டு கேட்டு பார்த்துட்டு கடைசியாக தான் அரைஞ்சார் அப்படின்னார். ஆண்டவனுடைய பிரசாதம் இவருக்கு அடிக்கடி கிடைக்கும் போல இருக்கு.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சைபாளின் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ் கும்பகோணம் உங்கள் கடை. நிகழ்ச்சியை வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன். இது நமது நிலைய ஒலிக்களஞ்சத்திலிருந்து ஒரு ஏறியது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சைபால். சைபால் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கலை கொண்டது. சைபால்
2: முகத்தில் வருவா சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: இந்நிகழ்ச்சி விளம்பரதாரர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ்.
5: பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கின காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
6: காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
1: மேலும் இந்நிகழ்ச்சி விளம்பரதாரர் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
7: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
8: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.

0: நேரல் கேட்கலாம். கோபால் பல்புடியின் காலை காம்போ. இந்நிகழ்ச்சி வழங்குவோர் கோபால் பல்புடி.
1: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத்பேஸ்ட்.
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல்படியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல்படி.
6: கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி.
5: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
7: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
8: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
7: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
9: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.
10: PSR தங்க மாளிகை,
11: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
10: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
11: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
12: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
13: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
14: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
15: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
14: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.
0: இது காலை நேரத்து துள்ளல், காலை காம்போ.

0: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியாரன் கோச் வெல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 முதல் June 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேசி செட்டியாரன் கோச் வெல்லர்ஸ், மயிலாடுதுறை.
1: காரைக்கால் டாக்டர் கலைஞர் மு. கருணாநிதி அரசு பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் இந்த கல்வி ஆண்டிற்கான 2026-27 முதுகலை, எம்காம், எம்ஏ, எம்எஸ்டபிள்யூ, எம்எஸ்சி பட்ட படிப்புக்காக விண்ணப்பங்கள் இணையதளத்தின் மூலமாக விண்ணப்பிக்கலாம். மாணவ மாணவிகள் www.kmkpgskkelin என்ற இணையதள முகவரிக்கு சென்று விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து பின்பு பதிவிறக்கம் செய்து அத்துடன் அனைத்து சான்றிதழ் நகல்களையும் இணைத்து கல்லூரியில் உள்ள பிஜி சேர்க்கை அலுவலகத்தில் அதற்குரிய கட்டணத்தை செலுத்தி சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். விண்ணப்பங்கள் இணையதளத்தின் மூலமாக பதிவிறக்கம் செய்ய கடைசி நாள் 15-7-2026 அல்லது பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் இறுதி ஆண்டு. தேர்வு முடிவுகள் வெளிவாகும் 7 நாட்களுக்குள் விண்ணப்பிக்கலாம். மனதோறும் இழு மகிழ்வலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை, இது காலை காம்போ.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
4: கோபால் பல் பொடி
5: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.

0: கமகமமனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய் பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
0: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
2: சேவை செய்திகள். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டம் திருக்கடைக்கழி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் வைசாகி சதய திருவிழாவில் இன்று திருத்தேர் பஞ்சமூர்த்திகள் சுவாமி வீதியுலா. திருவிடைமருதூர் வட்டம் வேப்பத்தூர் கல்யாணபுரம் காவேரி ஆற்றங்கரை அருள்மிகு கிருஷ்ணாம்மாள் அருள்மிகு துரையம்மாள் எனும் சக்தி மாரியம்மன் அருள்மிகு உத்தம பைரவர் திருக்கோயில் வைகாசி திருவிழாவில் இன்று பூச்செறிதல். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டம் பண்ணை வளாகம் அருள்மிகு சுந்தரமூர்த்தி ஐயனார் ஆலய மகா கும்பாபிஷேகத்தில் இன்று காலை விக்னேஸ்வர பூஜை, தொடர்ந்து மகா பூர்ணகோதி, மாலை 4:30 முதற்கால பூஜைகள் ஆரம்பம், தொடர்ந்து மகா பூர்ணகோதி நடைபெறும். கேட்டது சேவை செய்திகள்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: மயிலாடுதுறை ARC நடேசி செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு 1 பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூன் 2 முதல் ஜூன் 16 வரை மட்டுமே. ARC நடேசி செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
5: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
7: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: SC ST மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
7: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.
9: காரைக்கால் கடற்கரை சாலை மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு இது. காரைக்கால் பகுதியில் வசிக்கும் மீனவ மாணவர்களிடையே கல்வி கற்கும் ஆர்வம் மற்றும் அதிக அளவில் மதிப்பெண் பெற ஊக்குவிக்கும் பொருட்டு ஒவ்வொரு ஆண்டும் பாராட்டத்தக்க மீனவ மாணவர்களுக்கு ரொக்க பரிசு வழங்கும் திட்டம் இத்துறையின் மூலம் செயல்படுத்தப்படுகிறது. இவ்வாண்டு திட்டத்தின் கீழ் 10ஆம் வகுப்பு, அதாவது SSLC, மற்றும் 12ஆம் வகுப்பு அறிவிக்கப்பட்டுள்ள விழுக்காடு மதிப்பெண்கள் பெற்ற தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவர்களுக்கு

புதுச்சேரி அரசு நிர்ணயித்துள்ள ரொக்க பரிசு வழங்கப்பட உள்ளது. அதாவது 10 வகுப்பில் 70% மேல் மதிப்பெண் பெற்றோருக்கு ரூபாய் 7500, 60% மேல் மதிப்பெண் பெற்றோருக்கு 5000 ரூபாயும், 12 வகுப்பில் 70% மேல் மதிப்பெண் பெற்றோருக்கு 15000, 60% மேல் மதிப்பெண் பெற்றோருக்கு 7000 கொடுக்கப்பட உள்ளது. 2025-26 கல்வியாண்டில் அறிவிக்கப்பட்ட தேர்வுகளில் அறிவிக்கப்பட்ட விழுக்காடு மதிப்பெண்கள் பெற்ற காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த மீனவ சமுதாயத்தின் மாணவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையால் வரவேற்கப்படுகிறது. இதன் தகுதிகளானது: மீனவ மாணவர்கள் காரைக்கால் பகுதியில் வசிப்பவராக இருத்தல் அவசியம், வருவாய்த்துறையிடமிருந்து 5 வருடத்திற்கு குறையாமல் தொடர்ந்து வசிப்பதற்கான சான்றிதழ் பெற சமர்ப்பிக்க வேண்டும், மீனவ சமுதாயத்தை சார்ந்தவர் என்பதற்கு வருவாய்த்துறையிடமிருந்து பெறப்பட்ட சாதி சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும். 2025-26 கல்வியாண்டில் 10 வகுப்பு 12 வகுப்பு முதல் தேர்ச்சியிலேயே தேர்ச்சி பெற்றவராகவும், 60 விழுக்காடுக்கு மேல் மதிப்பெண் பெற்றோராகவும் இருத்தல் அவசியம். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தைச் சேர்ந்த அரசு பள்ளிகள் மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பள்ளிகளில் படித்தவராக இருத்தல் வேண்டும். மாணவரின் ஆதார் அட்டையான அடையாள அட்டையின் நகல் மற்றும் மாணவரின் பெயரில் உள்ள வங்கி கணக்கு புத்தகத்தில் நகல் விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட வேண்டும். மேலும் விவரங்களுக்கு விண்ணப்பிக்க www.edistricity.py.govin என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது கோபால் பல்பொடியின் காலை காம்போ. இந்நிகழ்ச்சி விளம்பரதாரர் கோபால் பல்பொடி.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்,
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட். இதில் உள்ள
2: இல்லைங்க,

0: சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
0: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
2: எழுந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள். இது காரைப்பண்பலை 1.3. திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி, நேரம் 8 மணி.
3: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மயிலாடுதுறை அனைத்திற்கும் நடைபெற்ற மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை.

0: அழகு, கைராசி, புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேசர் செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு ஆசிரியர் வந்து ஒரு சின்ன தவறு பண்றாரு. உடனே அந்த முதல்வர் என்ன பண்றாரு, அந்த தாளாளர்கிட்ட கொண்டு போய் அவர் நிறுத்துறாரு. நிறுத்தினோடனே அந்த தாளாளர் கேக்குறாரு, ஏப்பா நீ இதுக்கு முன்னாடி இந்த தப்பு பண்ணிருக்கியா? இல்ல சார், இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிருக்கேன், இது மாதிரி பண்ணது இல்ல. சரியா, இன்னொருத்தர இந்த தப்ப செய்யாதன்னு சொல்லி அனுப்பிட்டாரு. முதல்வருக்கு ரொம்ப கோவம், சார் நான் இவ்வளவு பெரிய தப்பு நடந்து வந்து நிறுத்துறேன், நீங்க என்ன சார் இப்படி சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்பிட்டீங்களே அப்படின்னு. அதாவது முத முத செய்யும் போது அவருக்கு தப்புன்னு தெரியாது, இன்னொருத்தருக்கு இதை செஞ்சாருன்னா அது தவறு, முத முத தெரியாம செஞ்சிட்டாரு சொல்லி மன்னிச்சு விடுற, தப்பு இல்ல அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒருத்தர் என்ன பண்றான், பிட் பாக்கெட் அடிக்கிறான், பிட் பாக்கெட் அடிச்சுட்டு திரும்ப திரும்ப மாட்டிக்கிறான். மாட்டும் போது அவனை கொண்டாந்து நீதிபதிக்கு முன்னே நிறுத்துறாங்க. அப்ப வந்து அந்த நீதிபதி கேக்குறாரு, ஏன்பா நீ வந்து பிட் பாக்கெட் அடிக்கிற, உன உணாந்து நிறுத்துறாங்க, நான் உனக்கு தண்டனை தரேன், இதே வேலையா இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா. அந்த சொன்னா நீதிபதியை பார்த்து, ஐயா நான் பிட் பாக்கெட் அடிக்கிறது திரும்ப திரும்ப செய்யறேன், ஆனா நீங்க திரும்ப திரும்ப ஒரே தண்டனை தான் தரீங்க, அதனால எனக்கு வந்து தண்டனை பெருசா தெரியல, அது எனக்கு பழகிடுச்சுன்றான். உடனே அவர் யோசிக்கிறாரு, சரி இவனுக்கு வேற ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஜெயிலரை கூப்பிட்டாரு. ஜெயிலர் கூப்பிட்டு அவர்கிட்ட ஏதோ ஒண்ணு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே அந்த ஜெயிலர் என்ன பண்ணாரு, ஒரு 10 பேர் பிட் பாக்கெட் அடிச்சோம்லாம் ஒரே பில்டிங்ல போட்டு இந்த ஆளையும் கொண்டு போய் அதே பில்டிங்ல போட்டாரு. போட்டுட்டு என்ன சொன்னாரு, நீங்க ஜெயில வேலை செய்யணும், அதுக்கு டெய்லி 200 ரூபா பணம் கொடுப்போம், அந்த 200 ரூபாயில தான் உங்களுக்கு காலை சாப்பாடு 40 ரூபா, மத்தியான சாப்பாடு 40 ரூபா, நைட்டு சாப்பாடுக்கு 40 ரூபா, பேலன்ஸ் காசு நீங்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இப்ப வந்து அந்த பிட் பாக்கெட் அடிச்சவன் மீதி பேரோட சேர்ந்து வேலையெல்லாம் செய்யறான், வேலையெல்லாம் செஞ்சு 200 ரூபாய் வாங்கி பையில வச்சுட்டு அவனுடைய சிறைக்கு வந்துட்டு இருக்கான். அப்ப வந்து இவனுடைய கூட இருக்கிற ஆட்களை வச்சு அந்த ஜெயிலர் என்ன பண்ண சொல்றாரு, இவனுடைய 200 ரூபாய் அடிச்சிடறாரு. வந்து சாப்பிட்ற நேரத்துல பார்த்தா பணம் இல்லை, 200 ரூபா தவிக்கிறான். உடனே பசிக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, கொடுங்கன்னு கெஞ்சிரான். யாரும் அவனுக்கு வந்து காசு கொடுக்கவே இல்லை, அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துட்டே இருந்தாங்க. அன்னைக்கு ஃபுல்லா பட்டினி. சரி மறுநாள் வந்து அவன் யோசிச்சான், சரி இன்னைக்கு ஒழுங்கா நம்ம வேலையை பார்த்துட்டு சம்பாரிச்சு அந்த காசுல இன்னைக்கு சாப்பிட்டுணும்னு சொல்லிட்டு பசியோட மறுநாள் ஃபுல்லா வேலை பார்த்தான். அவன் வேலை செஞ்சு முடிச்சுட்டு அவனுக்கு மேல சம்பளம் கொடுத்தாங்க. சம்பளத்தை வாங்கிட்டு அவனுடைய அந்த ஜெயிலுக்கு வரும்பொழுது அந்த அமௌண்ட்டையும் பிட் பாக்கெட் அடிச்சிட்டானுங்க. அன்னைக்கு அவன்கிட்ட பணம் இல்லை. இதே மாதிரி நடந்துட்டு இருந்தது. அவனுக்கு பசினா என்னன்னு அப்பதான் தெரிஞ்சது. காலையிலேருந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தை திடீர்னு ஒருத்தன் அடிச்சுட்டு போயிட்டா ஒருத்தன் எவ்வளவு துடிப்பானுங்கிறது அப்பதான் அவனுக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறமேக்கு அவனுக்கு ரொட்டினா சாப்பாடுலாம் கொடுத்தாங்க. ஆனா அவன் மனசுக்குள்ள பிட் பாக்கெட் அடிக்கிறது எவ்வளவு தவறான விஷயம் அப்படிங்கறது அப்பதான் அவனுக்கு புரிஞ்சுது. இன்னைக்கு அவனுக்கு விடுதலை. அப்ப வந்து அந்த விடுதலை அப்ப வந்து அந்த நீதிபதி என்ன பண்றாரு, நேரா வந்து அங்க வந்து பாக்குறாரு, என்னப்பா சட்டமோ தண்டனையோ கடுமையா இருக்கு இல்லைன்னு சொன்ன நீனு, இப்ப நீ வந்து ஜெயில வந்து இருந்துட்டு வெளில வர இப்ப உனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அவன் ரொம்ப அழகா சொல்றான், இல்ல ஒரு நாள் முழுக்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை நம்ம வந்து ஒரு செகண்ட்ல அடிச்சுட்டு போனா எவ்வளவு அக்கிரமம்னு தெரியுதுன்றான். இனிமேலுக்கு நீ செய்வியான்னு கேக்குறாரு. நிச்சயமா செய்ய மாட்டேன் இப்ப புரிஞ்சுக்கிட்டான்றான். அப்ப அவர் சொல்றாரு, இனிமேலுக்கு இந்த குற்றம் செய்யாம வாழ்க்கையில சம்பாரிச்சு நல்லபடியா வாழ்னு சொல்லி அனுப்புறாரு. அவனும் வந்து புரிஞ்சுக்கிறான், புரிஞ்சுக்கிட்டு வந்து அந்த தொழில விட்டுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போனா சம்பாரிச்சா நல்லா இருக்கிறான். சோ என்னன்னு கேட்டீங்கன்னா, மத்தவங்களை கஷ்டப்படுத்தாம நம்ம இருக்கணுங்கிறது நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். வாழ்த்துக்கள், நன்றி.
3: வறுமை நிலைக்கு பயந்து விடாதே.
1: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது

0: மயிலாடுதுறை நடேசு செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேசு செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகில் கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேசு செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு.

0: நேரம் காலை 8:06 நேயர்களுக்கு இன்றைய காலை வணக்கம் கூறி நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, நாகப்பட்டினம் பனங்குடி, சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சி பகுதியில் உங்களுக்கு வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நிகழ்ச்சியின் பகுதியினை உங்களுக்கு வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
3: பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
3: சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: திருச்சி சாரதாசு காத்திருங்கள்.
8: உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: மயிலாடுதுறை ARC நடேசி செட்டியார் அண்ட் கோச் வெல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 முதல் June 16 வரை மட்டுமே. ARC நடேசி செட்டியார் அண்ட் கோச் வெல்லர்ஸ், மயிலாடுதுறை.
3: பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
3: சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
0: நேர்லே காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. ஆமாங்க, உங்களுக்கு பிடித்த பாட்டு புதிய பாடல்களை நீங்கள் கேட்க அழைக்கலாம். 0436 இந்த முன் இணைப்பு என்னோடு 2311 2311, இன்னொரு எண் 2994 8 0 மற்றொரு எண் 2995 8 0. உங்களுக்காக ஒரு அலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்க அறிமுக நேயர்கள் வரலாம். 9566427 2 7 2 3 1 இந்த எண்களுக்கு அழைக்க காத்திருங்கள். தொலைபேசி இணைப்பு சரி செய்யப்பட்டு உங்களுக்கு இனிப்பு கொடுக்கப்படும். அது வரைக்கும் நம்ம ஒரு பாட்டு கேட்கலாம். அதோட ஃபேஸ்புக்கில் நம்ம கரைக்கால் பண்பலை என்ற முகநூல் பக்கத்தில் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக வழக்கம் போல் ஒரு போஸ்டர் கொடுத்துருக்கோம். அதில் உங்களுக்கு வழக்கம் போல் ஒரு கேள்வி இருக்குது. அது என்ன கேள்வி அப்படின்னா, இந்தியாவின் முப்படை தலைமை தளபதியாக சமீபத்தில் நியமிக்கப்பட்டவர் யார்? இதற்கான விடையை நீங்கள் வந்து கமெண்டில் கொடுத்துக்கிட்டே இருங்க. நிகழ்ச்சி நிறைவான நேரத்தில்

0: நேர்களே, இன்று காலை 10:30 திருக்கடையூர் குளோரி ஸ்வீட் பேக்கரி ஃபேன்சி ஸ்டோர், பொறையாறு ஸ்ரீ கிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், திருக்கடையூர் ஐயப்பன் ஹோட்டல் வழங்கும் ஆலய உலா. தரங்கம்பாடி வட்டம் திருவிடைக்கழி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி வைகாசி சதய திருத்தேரோட்டத்தின் நேர்முக வர்ணனை கேட்கலாம்.
1: தரமான சுவையான இனிப்பு கோர வகைகள் கிடைக்கும் குளோரி ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருக்கடையூர்.
2: உங்கள் குழந்தையின் பிரகாசமான எதிர்காலத்திற்கு ஸ்ரீ கிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி பொறையார்.
1: தரம் என்றால் செம்பை ஐயப்பன் ஹோட்டல், செம்பனார் கோவில், திருக்கடையூர் மற்றும் வைத்தீஸ்வரன் கோவில்.
0: காரைக்கால் பண்பலி வழங்கிக் கொண்டிருக்கும் துளி வரும்பாட்டு நிகழ்ச்சிக்காக அணை முதல் நேர நாம் அழைப்போம். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: காலை வணக்கம்.
3: நாகப்பட்டினம் சிவாமா.
0: சொல்லுங்க, நாகப்பட்டினம் சிவாவுக்கு என்ன பாட்டு? பாடல் வரும், வெயிட் பண்ணுங்க.

0: நேர்களே, காரைக்கால் பண்பலை என்ற ஃபேஸ்புக்கில் உங்களுக்காக ஒரு போஸ்டர் கொடுத்துருக்கோம். அந்த போஸ்டரில் வந்து துளிவரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக கொடுக்கப்பட்டிருக்க போஸ்டரில் உங்களுக்காக ஒரு கேள்வி இருக்குது. அது என்ன கேள்வினா, இந்தியாவின் முப்படை தலைமை தளபதியாக சமீபத்தில் நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கான கமெண்ட்டை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க. நம்ம இந்த நாகப்பட்டினம் சிவா கேட்ட பாட்டு கேட்கறதுக்கு முன்னாடி விளம்பரம் கேட்டுட்டு வரலாம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்கள் ட்ரீட்மெண்ட்டால் என் உயிரை காப்பாற்றிட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: நாகப்பட்டினம் சிவாவுக்காக இந்த பாட்டு.

அபிபெயர்ச்சி நேரம் காலை 8:20. அபிபெயர்ச்சி ஒரு இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபிபெயர்ச்சி அனைவருக்கும் ஏற்றது. கேட்டு வாங்குங்கள் அபிபெயர்ச்சி.

0: காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் தில்வரும்பாட்டு நிகழ்ச்சிக்காக நீ அடுத்த நேர் வணக்கம்.
1: உற்சாகமான இனிய காலை வணக்கம். சித்ரா மணக்குடி.
0: மணக்குடி சித்ரா, என்ன பாட்டு கேட்க வந்திருக்கீங்க சித்ரா?
1: நல்லா இருக்கீங்களா? நீங்க
0: நலமா இருக்கும். நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறமா.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: படம் மதராசி, பாடல் தங்கப்பூவி. அந்த பாடல் கொடுங்க.
0: தங்கப்பூவி பாட்டு வரும். நிகழ்ச்சி கேட்டுட்டு இருங்க, வெயிட் பண்ணுங்க.

0: நாகப்பட்டினம் சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் வழங்கிக் கொண்டிருக்கும் துளிவரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக நாம் அணிந்திருக்கின்றோம்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
2: சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் பி டூத் பேஸ்ட்
0: நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
3: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
4: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கும் இன்சொல்லமுத்து.
5: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
6: பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: நிகழ்ச்சியை உடன் வழங்குவோர் பூமக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கக்கூடியது பூமக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர்.
7: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன்ஹால் ரோட், கும்பகோணம்.
0: காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால். நாளை காலை 7:25 சைபாலின் தகவல் நேரம். சைபால் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். நிகழ்ச்சியை உடன் வழங்குவோர் காரைக்கால் கார் எலக்ட்ரிக்கல்
8: பிளம்பிங் ஐட்டம்ஸ் டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ்.
0: நிகழ்ச்சியை உடன் வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை மாலை 5 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டிக்கென போட்டி. நாளை காலை 8 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுருங்கம். இவை இரண்டும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம். துளிவரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக மணக்குடி சித்ரா ஒரு பாட்டு கேட்டிருக்காங்க, மதராசி படத்திற்காக தங்கப்புகை பாட்டு. அந்த பாட்டு கேட்கறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரே ஒரு விளம்பரம் இருக்கு, அதை கேட்டுட்டு வருவோம்.
9: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
10: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
9: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நேர்களே, துளிவரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக வழக்கம் போல ஃபேஸ்புக்கில் உங்களுக்காக ஒரு போஸ்டர் கொடுத்துருக்கோம். அதில் உங்களுக்காக ஒரு கேள்வி, என்ன கேள்வி, இன்றைய கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியாவின் முப்படை தலைமை தளபதியாக சமீபத்தில் நியமிக்கப்பட்டவர் யார்? இதற்கான விடையை நீங்கள் கமெண்ட்ல கொடுத்துக்கிட்டே இருங்க. நிகழ்ச்சி நிறைவா யாரெல்லாம் சரியான விடை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுப்போம்.

0: விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் வழங்கிய துள்ளிவரும் பாட்டு கேட்டீர்கள். நிகழ்ச்சியின் பகுதியினை உங்களுக்கு வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நிகழ்ச்சியின் இப்பகுதியினை உங்களுக்கு வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
3: நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
3: சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
0: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி நேரம் காலை 8:30. 916 KDM ஹால்மார்க் தங்கம்புக்கும் நந்தவனம் மிக குறைந்த சதாரத்தில் தங்க நகைகள் வாங்கிட ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். வைக்கிங் பனியன் அண்ட்

0: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: நிகழ்ச்சியின் பகுதியினை உங்களுக்கு வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.
2: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
3: ஆர்கேஜி நெய்

0: ஆர்கேஜி நெய். திருச்சி சாரதாசன்.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
0: கோபால் பல் பொடி
3: பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூன் 2 முதல் ஜூன் 16 வரை மட்டுமே. ARC நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.

0: காரைக்கால் பண்பலை வழங்கிக் கொண்டிருக்கும் துளி வரும்பாட்டு நிகழ்ச்சிக்காக அன்னையும் அடுத்த நேயருக்கு என்ன பாட்டு வேணும், யாரு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டு கொடுப்போம்.
1: வணக்கம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: அரியலூர் மாவட்டம் உட்கோட்டை ஜிஆர் வேலுமுருகன்.
0: உட்கோட்டை வேல்முருகனுக்கு என்ன பாட்டு?
1: எனக்கு அமரன் படத்திலிருந்து வெள்ளிலவின் சாரல் இந்த பாடல் எனக்காக வேணும்.
0: உங்களுக்காக வருகிறது. நன்றி.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் கோபால் பற்பொடி, ஆர் கே ஜி நெய்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
4: ஆர்கேஜி நெய்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
4: சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
6: டயல் பண்ணுங்க, சாங் கேளுங்க. இது காரைக்கால் பண்பலையின் துளி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக அணையும். அடுத்த நேர் வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
6: வணக்கம்.
7: டிஆர்
6: பட்டினம் நளினி சங்கர். சொல்லுங்க நளினிக்கு என்ன பாட்டு?
7: லப்பர் பந்து படத்திலிருந்து.
6: நன்றி மேம்.
7: நன்றிமா.

0: மைக்கில் நாங்கள், எங்கள் மைண்டில் நீங்கள். ஆம்நேயர்களே, துளிவரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக உங்களுக்கு பிடித்த புதிய பாடல்களை கொடுக்கறதுக்காக தான் நாங்கள் இங்கே இருக்கோம். ஆனால் புதிய பாடல்களை நிறைய பாட்டு கேட்காத பாட்டு இருக்கானா, நாங்கள் கேட்ட பாட்டு தான் கேட்டுட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி நேயர்கள் அட்டம் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பாட்டு கேட்காத பாட்டை தேடி எடுத்து எங்ககிட்ட கேட்டு எல்லோரும் கேட்டு ரசிப்போம். வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஃப்ஸ் ஆர்கே ஜின்னை வழங்கிக் கொண்டிருக்கும் துளிவரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக நாம் அணிந்திருக்கின்றோம். நேர்களே, இன்று காலை 10:30 திருக்கடையீர் குளோரி ஸ்வீட் பேக்கரி ஃபேன்சி ஸ்டோர், பொறையார் ஸ்ரீ கிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், திருக்கடையூர் ஐயப்பன் ஹோட்டல் வழங்கும் ஆலய உலா, தரங்கம்பாடி வட்டம் திருவிடைக்கழி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி வைகாசி சதய திருத்தேரோட்டத்தின் நேர்முக வர்ணனை கேட்கலாம். வர்ணனையாளர் மயிலாடுதுறை முனைவர் டி சந்தானலட்சுமி அவர்கள். காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கோம் துளி வரும்பாட்டு நிகழ்ச்சிக்காக அணையும். அடுத்த நேயருக்கு என்ன பாட்டு வேணும் அப்படின்னு கேட்டு நம்ம கொடுப்போம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: ஆக்கூர் மடப்புரம், தனலட்சுமி சங்கர்.
0: ஆக்கூர் மடப்புரம், தனலட்சுமி சங்கர். சொல்லுங்க தனலட்சுமிக்கு என்ன பாட்டு?
1: நான் அவன் இல்லை படத்தில் ஒரு பாட்டு கொடுங்க.
0: என்ன பாட்டு அது?
1: என்னம்மா?
0: ஏதாவது ஒரு பாட்டு வேணுமா? சரி, உங்களுக்காக ஏதாவது ஒரு பாட்டு, ஏன் எனக்கு மயக்கம் அந்த பாட்டு உங்களுக்காக கொடுக்குறோம். நன்றி.

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் நேரம். காலை 8:46.
1: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி,
2: இன்னும்
1: ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
0: பிடித்த பாட்டுக்காக நாம் அணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலையின் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக.
3: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
4: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
3: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
5: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: தரமான சுவையான இனிப்பு கோர வகைகள் கிடைக்கும் திருக்கடையூர்.
7: உங்கள் குழந்தையின் பிரகாசமான எதிர்காலத்திற்கு ஸ்ரீ கிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி பொறையார்.
6: தரம் என்றால் செம்பை ஐயப்பன் ஹோட்டல், செம்பனார் கோவில், திருக்கடையூர் மற்றும் வைத்தீஸ்வரன் கோவில்.

0: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்த புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூன் 2 முதல் ஜூன் 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
2: அப்பா,
3: ஆ
2: 3000 கொடுங்களேன்.
3: எதுக்குப்பா?
2: என்னோட பாக்கெட் மணி.
3: அடடா, இப்ப என்கிட்ட 2000 தான் கேஷ் இருக்கு.
2: என்னப்பா, புல்லட் ட்ரெயின் காலத்துல மாட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க? டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுங்க. இல்ல, நேரா யூபிஐ மூலமா பேமெண்ட் பண்ணுங்க. இட்ஸ் ஈஸி.
3: அடடா, எனக்கும் சொல்லி கொடு. உன்னோட 1000 எடுத்துட்டு போ.
2: உங்க மொபைலை கொடுங்க.
3: எடுத்துட்டு போ.
4: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
5: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
6: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ்.
1: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்த புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்.
2: பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
2: சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
2: சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
6: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
7: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
8: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
9: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
8: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
9: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
10: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
11: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
12: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து

0: உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 முதல் June 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
2: நேரம் காலை 8:51 காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் துளிவரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக அணையும் அடுத்த நேர். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம்.
3: பெருஞ்சேரி ஜார்ஜ்.
2: சொல்லுங்க ஜார்ஜ்.
3: எனக்கு ராயன் படத்துல
2: இந்தியாவின் முப்படை தலைமை தளபதியாக சமீபத்தில் நியமிக்கப்பட்டவர் ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணி. தமிழ்நாட்டை சேர்ந்தவர். கடந்த May 31 இந்தியாவின் 3வது முப்படை தலைமை தளபதியாக முறையாக பொறுப்பேற்றுக் கொண்டார். ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணி என்பது சரியான விட யார் யாரெல்லாம் சரியான விட சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம். ஒரு 63 நேர்கள் வந்து சரியான விட சொல்லியிருக்கிறாங்க. யார் அப்படின்னு கேட்போமா? தர்மபுரி ஸ்ரீதேவி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பிரமிளா தமிழ்ச்செல்வன் சரியான விட சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பண்ணைபுரம் ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காங்க. பாபு முள்ளக்காடு சரியான விட சொல்லியிருக்காங்க. ஜோதி அன்னப்பன்பேட்டையிலேருந்து சரியான விட சொல்லியிருக்காங்க. பூவப்பாளையம் ஆனந்த முருகன், அப்புறம் ஐயாவடி அசோக்குமார், நாகூர் முகமது ஜலீல், பாலா கார்த்திகா சொல்லியிருக்காங்க. தனிக்கோட்டகம் ரவிக்குமரன் சொல்லியிருக்காங்க. நாகூர் ஜெகபிரசாதிக்கு சொல்லியிருக்கிறாங்க. புண்ணியம்மன் மேடு வண்ணை கணேசன் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு. அடுத்தது வந்து காரைக்கால் பிரகாஷும் சரியான விட சொல்லியிருக்கிறாங்க. எரவஞ்சேரி ஷாகுல் ஹமீது, கீழ்குடியிருப்பு சிங்காரவேலு, டிஆர் பட்டினம் நளினி சங்கர், மேலப்படுதுறை சேப்பு விஜயராகவன், காரைக்கால் தலத்தரு பத்மாவதி ஸ்ரீதர், அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன் கோட்டை பாரிவல்லன், அடுத்தது கும்பகோணம் செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தன் சொல்லியிருக்காங்க. அதம்பார் கலைச்செல்வி சொல்லியிருக்காங்க. ஆண்டிமடம் கார்த்திகேயன், பேரளம் மகேஸ்வரன் சொல்லியிருக்காங்க. நன்னிலம் சுப்பிரமணியன் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது தேவனூர் ஜோதிலட்சுமி வந்து நல்ல விளக்கமாக சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது குவைத்திலிருந்து திட்டச்சேரி நிஷான் கலிம் சொல்லியிருக்காங்க. கதிராமங்கலம் கணேசன் சொல்லியிருக்காங்க. பிரதாபராமபுரம் பிரியா யோகநாயகி சொல்லியிருக்காங்க. வாரியங்காவல் சங்கர் சொல்லியிருக்காங்க. இஞ்சிக்குடி மின்சார கண்ணன், மங்கைநல்லூர் அமதா சொல்லியிருக்கிறாங்க. ஜெயங்கொண்டம் கலைவாணன் மெர்சிராணி, அடுத்தது திருமலஸ்தானம் வீரசுந்தரி, செந்தில் முருகன் விளக்கப்பாடியிலேருந்து சொல்லியிருக்காங்க. திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. தப்பலாம்புலியூர் வெங்கடேஷ் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது தேன்மொழி முத்துக்குமாரசாமி விளம்பலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. செந்தில்கண்ணன் பேரலத்திலேருந்து பதில் சொல்லியிருக்கிறாங்க. கோமல் சரவணன் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது உட்கோட்டை நிவேதா வில்முருகன் சொல்லியிருக்காங்க. கைலாசபுரம் ரவி சொல்லியிருக்காங்க. அடுத்தது தியாகராஜன் கரும்பாயிரம் கோட்டுச்சேரியிலேருந்து சொல்லியிருக்காங்க. திருபுவனம் அலைமேலுமங்கி சத்யபாமா சொல்லியிருக்காங்க. மடப்புறம் தோப்புத்தரு வேல்முருகன் சொல்லியிருக்காங்க. அடுத்தது விருத்தாச்சலம் அரசக்குழி ஜான் சொல்லியிருக்காங்க. மீனாட்சி குளஞ்சியப்பன் காட்டுமன்னார் கோயிலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. வரதராஜன் ஓமன் நாட்டிலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. கலைவாணி வெங்கடேஷ் வாட்டார்லேருந்து சொல்லியிருக்கிறாங்க. புதுத்துறை செல்வக்குமாரும் சரியான விட சொல்லியிருக்கிறாங்க. நாகப்பட்டினம் குரு விக்ரமும் சொல்லியிருக்காங்க. எரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது மதுரையிலேருந்து சண்முகசுந்தரம் சொல்லியிருக்காங்க. அடுத்தது மேட்டுப்பாளையம் நாகராஜன் சர்வராஜன்பேட்டை தீனா ரமேஸ், அடுத்தது காரைக்கால் மாசநகர் ஸ்ரீதர், நிமேலி நந்தகுமார், கடலூர் துறைமுகம் சுரேஷ், புவனஹரி சுமதி பாபு சொல்லியிருக்காங்க. வைத்தியநாதன் அம்மாப்பேட்டையிலிருந்து இத்தனை பேரும் எல்லா நீர்களுமே வந்து சரியான விட சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் முப்படை தலைமை தளபதியாக சமீபத்தில் நியமிக்கப்பட்டவர் யார் என்பதற்கு ஜெனரல் ராஜா சுப்பிரமணி என்று சரியான விட சொன்ன அனைத்து நேர்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் சொல்கிறோம். தொடர்ந்து இணைந்தர்கள் நேர்களை காரைக்கால் வானொலியோடு. காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள். காரைக்கால் வானொலி கேட்டுகிட்டே இருங்க. இப்போ நம்ம பெருஞ்சேரி சார்ஜ் வந்து ஒரு பாட்டு கேட்டாங்க. ராயன் படத்துலேருந்து வாட்டர் பாக்கெட்டு பாட்டு கேட்டாங்க இல்லையா. வாட்டர் எல்லாருக்கும் சார்ஜ் வேணும்னா வாட்டர் வேணும் இல்லையா. அதனால் இந்த பாட்டு நம்ம கேட்டுட்டு நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கலாம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: நிகழ்ச்சியின் இப்பகுதியினை உங்களுக்கு வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர் கே ஜின் நெய்.
2: சுத்தமான பசு நெய்ங்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
3: ஆர் கே ஜி நெய்

0: ஆர்கேஜி நெய்
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரி, திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், காட்சியார் கோயில்.
3: நாச்சர்கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நேரம் 9 மணி.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
6: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி புதுப்பொலியுடன் பிரம்மாண்டமாய் உபயோகப்படுத்தப்பட்ட நகை பிரிவுகளுடன் தங்க பூக்கும் நந்தவனம் தங்க நகைகளின் பூங்காவடம் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையமன் சன்னதி திருவாரூர்.
7: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
8: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன

0: அத முன்னாடியே சொல்ல வேண்டியது தானே?
1: சொல்றத காது கொடுத்து கேட்டா தானே?
2: என்னமா அங்க சத்தம்?
1: சமைச்சுக்கிட்டு இருக்க மாமா.
3: பாலாஜி படக்கடை நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி கும்பகோணம்.
4: சீருடைகளின் சிறப்பிடம் நாகை மூராசன்சில் பேக் டு ஸ்கூல். அனைத்து பள்ளிகள் அரசு பள்ளி சீருடைகள் வாங்கும் அனைவருக்கும் 10% கிஃப்ட் கூப்பன் வழங்கப்படும். ஸ்கூல் யூனிஃபார்ம், ஸ்கூல் பேக், ஸ்டேஷனரிஸ் அனைத்தும் ஒரே இடத்தில். மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
5: TMC திருவாரூர் மெடிக்கல் சென்டர், அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் மற்றும் உயரிய மருத்துவர்கள் கொண்டு அனைத்து நவீன சிகிச்சை மற்றும் அவசர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திருவாரூர் மெடிக்கல் சென்டர், ஜவுளிக்கார தெரு, திருவாரூர்.
6: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
7: மகனே, இந்த வீடு 3 generations பாத்துருக்கு.
6: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
8: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
9: காரைக்கால் டாக்டர் சக்திவேல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்,
10: மக்களின் அத்தியாவசிய தேவையறிந்து
9: இப்போது அதிநவீன வசதிகள் உள்ள லேமினர் ஃப்ளோ ஆபரேஷன் தியேட்டர், லேப்ரோஸ்கோபி, பிரசவாரை,
10: சிசுக்களுக்கான NICU பிரிவு, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை,
9: சிஎம், யூரோலஜி, வாஸ்குலர் சர்ஜரி, பல்மனாலஜி, ENT, குழந்தைகள் மருத்துவம், சர்ஜிக்கல், கேஸ்ட்ரோ என்ட்ராலஜி
10: மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை ஆகிய வசதிகளுடன் டாக்டர் சக்திவேல் மருத்துவமனை, காரைக்கால்.
11: உற்சாகம் ஊற்றெடுக்கும் காற்றலை இது, காரைக்கால் 100.3 பண்பலை. நேர்கள் இணைய காத்திருப்பது பாயிண்ட் டு பாயிண்ட். இதில் நேர்கள் கேட்கலாம், காரைக்கால் GL ஹாஸ்பிட்டல், திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் காரைக்கால் GL ஹாஸ்பிட்டல் செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுகையாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்,
12: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், புதுசாய் பெருசாய்.
13: அடுதா, தார்பாய், நாத்துப்பாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சலுசாய் வாங்க
12: அருண் என்டர்பிரைசஸ், LIMN கோயில், தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
13: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ், திருவாரூர்.
14: நலமாய் வாழ. வாழ்க்கை முறை மாற்றத்தால் ஏற்படும் விளைவுகளும் தீர்வுகளும் ஆலோசனைகள் வழங்குகிறார் காரைக்கால் யோகா மற்றும் இயற்கை மருத்துவ வல்லுநர் டாக்டர் எம் தனலட்சுமி அவர்கள்.
15: சூரிய வெளிச்சத்தில் எக்ஸ்போஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்க டாக்டர், அது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ யாருமே வந்து சன் எக்ஸ்போஷருக்கே போகிறது இல்லை. ஏன்னா டேன் ஆயிடுவோம் அப்படின்னு ஒரு பக்கம் அது வந்து இருக்குதா இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த வெயிலுடைய யூவி ரேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுவும் நம்ம உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ சுத்தமாகவே சன் எக்ஸ்போஷருக்கே போக மாட்டாங்க, அது என்ன மாதிரியான பாதிப்புகளை உடலில் உருவாக்கும் டாக்டர்?
16: அதாவது சன்லைட்டில் தான் வந்து நம்மளுக்கு விட்டமின் டி வந்து கிடைக்குது மேக்ஸிமம். என்ன தான் நம்மளுக்கு விட்டமின் டி சிந்தசிஸ் இன்டெஸ்டைன்ஸில் நடந்தாலும், உங்களுக்கு ஃபுட்ஸில் அதாவது மில்க்கு, ஆரஞ்சு இந்த மாதிரி இதில் கிடைச்சாலும், சன்லைட்டில் வந்து அதிகமான விட்டமின் டி கிடைக்குது. அதுதான் கால்சியம் நம்ம உடம்பில் வந்து அப்சார்ப் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நம்மளுக்கு வந்து சூரிய வெளிச்சம் வந்து ரொம்ப அவசியம், அதுவும் காலையில் நம்ம எக்ஸ்போஸ் ஆகிறது ரொம்ப நல்லது. ஸோ காலை வெயில்னு பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த அளவுக்கு வீரியம் வந்து இருக்காது. இதுவே 11 மணி 12 மணி வெயிலெல்லாம் போய் நிற்கக்கூடாது. அந்த மாதிரி நிற்கும்போது நீங்கள் சொல்கிற டேன் ஆகிறதுக்கு, ஏன்னா யூவி ரேடியேஷன்ஸ் இருக்கிறதுனால அப்போ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் காலை வெயிலில் அவங்க எக்ஸ்போஸ் ஆகிறாங்க, இல்லை ஈவினிங்கில் ஆஃப்டர் 3 o'clock அந்த மாதிரி பண்ணும்போது அவங்க அந்த அளவுக்கு டேன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகும்போது அவங்க லைட்டாக கோகனட் ஆயில் அந்த மாதிரி என்ன அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் காலை வெயிலில் நின்னாங்கன்னா நல்லா ஈஸியாக 30 minutes அதிகமான எக்ஸ்போஷர் நம்மளுக்கு கிடைக்கும், விட்டமின் டி கிடைக்கும்.
15: அந்த சன் எக்ஸ்போஷர்னால நமக்கு விட்டமின் டி அது ஒரு பெனிஃபிட் மட்டும்தான் இருக்கா, வேற ஏதாவது இருக்கா டாக்டர்?
16: அதாவது நான் சொன்ன மாதிரி இந்த சர்க்காடியன் ரிதமே சூரிய வெளிச்சத்துலேருந்து நம்ம எப்படி இரவு ஆகுதோ அது போல தான் நம்ம உடம்புலையும். காலையில் அந்த சுறுசுறுப்பு, அப்புறம் இரவு ஆக ஆக மதியம் வேலைகளை செய்கிறோம், அதிகமான சுறுசுறுப்போடு இருப்போம், கவனத்தில் இருப்போம், அப்புறம் சாயங்காலம் ஆகும்போது ஒரு டல்னஸ், ஒரு இது, ஒரு சோர்வு, ஒரு ட்ரௌசினஸ் வர ஆரம்பிச்சிடும். அது வந்து நம்ம இயற்கையோட சார்ந்தது. ஸோ அதனால நம்ம வந்து இயற்கை சார்ந்த

0: வாழ்வியல நம்ம வாழ்ந்தோம்னாலே பல வியாதிகள்லேருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம்.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து இந்த ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களாம் நிறைய லேப்டாப் பார்த்துட்டு அவங்களுடைய ஒர்க் நேச்சரே அப்படி தான் இருக்குது. ஸோ அவங்க வந்து அதை பண்ண வேண்டிய சிச்சுவேஷனில் இருக்காங்க. 10th டுவெல்த்து படிக்கிற பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்கள்லாம் பார்த்தோன்னா ஆன்லைன் கிளாஸஸ்லாம் நிறைய அட்டன் பண்ணுறாங்க. அதுவும் அவங்களுடைய தேவையாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கண் சார்ந்த பிரச்சனைகள் வந்து நிறைய வருது. இதை எப்படி தவிர்த்துக்கலாம், அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர்.
0: இப்போ நீங்கள் சொல்கிறது உண்மை தான். இப்போ வளர்ந்து வர சூழ்நிலையில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து ஸ்க்ரீன் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது, நான் டியூஷன்ஸு கிளாஸஸ் எல்லாம். ஆனால் வந்து அவங்க ஒரு செட் ஆஃப் இதை ஃபாலோ பண்ணணும். அவங்களுடைய கண் பார்வை நல்லா இருக்கிறதுக்கு அவங்க வந்து அதிகமான கீரைகள், முக்கியமாக கறிவேப்பிலைக்கு ஒரு சிறந்த ஒரு இது இருக்குது. அதில் விட்டமின் சியும் இருக்குது, ப்ளஸ் உங்களுக்கு வந்து கண்ணை பாதுகாக்கக்கூடிய இதுவும் இருக்குது. இப்போ விட்டமின் ஏ அதிகம் உள்ள கேரட்டு, ஆரஞ்சு, பீட்ரூட், இந்த மாதிரி அந்த ஆரஞ்சு கலர்ட் ஃபுட்ஸு, இந்த பிரைட் கலர்ட் ஃபுட்ஸ் எல்லாம் அவங்க சாப்பிடும்போது விட்டமின் ஏ அதிகமாக கிடைக்கும். என்ன தான் ஸ்க்ரீன் டைமில் அவங்க அதிகமாக இருந்தாலும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லைன்னா என்ன தான் நீங்கள் நியூட்ரிஷியஸ் ஃபுட் எடுத்தாலும் அது உடம்புல சேராது.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. வாழ்க்கை முறை மாற்றத்தால் ஏற்படும் விளைவுகளும் தீர்வுகளும் ஆலோசனைகள் வழங்கினார் காரைக்கால் யோகா மற்றும் இயற்கை மருத்துவ வல்லுநர் டாக்டர் எம் தனலட்சுமி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை நலமாய் வாழ நிகழ்ச்சியில் கேட்கலாம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
3: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர், செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பைகள் சலுகையாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். கடலோரம் வீசும் காற்றலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. நேயர்கள் கேட்கலாம், மகிழலாம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
5: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: PSR தங்க மாளிகை,
7: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
7: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
8: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
9: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
10: கோபால் பல் பொடி.
11: பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
12: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
11: சத்யபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.
13: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
14: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.

0: ஆமாம் நேர்களே, கதை இல்லை, நிஜம். இன்றைக்கு பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் இயக்குனர் இமயம் பாரதிராஜா ஒரு சகாப்தம், இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இதை பற்றின உங்களோட தேடல்களையும் உங்களுடைய நினைப்புகளையும் உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடுங்க எஃபி பக்கத்தில். இயக்குனர் இமயம் பாரதிராஜா ஒரு சகாப்தம்.
1: புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூன் 2 முதல் ஜூன் 16 வரை மட்டுமே. ARC நடிசி செட்டியார் & கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.

0: ஆதாரங்களையும் பதிவிடுங்க. எஃபி பக்கத்தில் இயக்குனர் இமயம், பாரதி ராஜா ஒரு சகாப்தம்.
1: புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூன் 2 முதல் ஜூன் 16 வரை மட்டுமே. ARC நடேசன் செட்டியார் & கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.

தமிழ் சினிமாவின் கிராமத்து உணர்வுகளையும் மண் வாசனையையும் திரைக்கு கொண்டு வந்த இமயம். இயக்குனர் சிகரம் பாரதிராஜா அவர்களின் முதல் படத்திலிருந்து இந்த பாடல்.

மாஸ்ட்ரோமோ இளையராஜா முதல் இசைப்புயில் ஏ ஆர் ரகுமான் வரை இவர் அமைத்த கூட்டணியில் உருவான பாடங்கள் பாடல்கள் நெஞ்சங்களை விட்டு என்றும் நீங்காதவை.

0: இவரின் திரையுலக அறிமுகம் என்பது பொற்காலமாகவே கருதப்படுது இல்லையா கிரிஜா?
1: ஆமாம். என் இனிய தமிழ் மக்களே அப்படின்னு நம்ம படம் ஆரம்பிக்கும் போது ஒரு குரல் வந்தாலே நம்ம எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சி வரும்.
0: நிச்சயமாக
1: தமிழ் மண் மனம், அதாவது மண் வாசனையோடு ஒரு படத்தை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி வரும் இல்லையா?
0: கண்டிப்பாக.
1: அந்த படத்துக்கு சொந்தக்காரர் இயக்குனர் பாரதிராஜா அவர்களாக தான் இருக்கும்.
0: அதாவது ஸ்டூடியோக்குள்ளே முடங்கி கிடந்த தமிழ் சினிமாவை நிஜமான கிராமத்து தெருக்களுக்கு கூட்டி சென்றவர் அப்படின்ற பெருமைக்குரியவர் பாரதிராஜா. இந்த காலகட்டத்தில் இளையராஜுடன் இணைந்து இவர் கொடுத்த அனைத்து காலத்தால் அழிய முடியாத காவிய கானங்கள் இன்றைய வரைக்கும் நம்ம நிலையத்தில் ரொம்ப
1: படங்களும் கானங்களும் நிறைய இருக்கு இல்லையா? அதாவது கிராமத்து மனிதர்களோட வாழ்வியல், அந்த காதல், அந்த பகை, அவங்களுக்குள்ள அந்த பகை, அந்த கலாச்சாரம், இதை அடிப்படையாக கொண்டு அந்த மண்மனம் மாறாமல் அவருடைய படங்கள் இருக்கும் இல்லையா?
0: இப்ப பின்னணியில நமக்கு ஒதிச்சிட்டு இருக்கு இல்லையா 16 வயது நிலைய திரைப்படம். இந்த திரைப்படம் கூட 1977 இவருக்கு ஒரு பிரகாசமான ஒரு முன்னோட்டத்தை கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம்.
1: இன்னைக்கு ஏன் இவரை பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னா
0: பேச வேண்டிய கனத்த தருணம்.
1: ஆமாம். அதாவது நிறைய படங்கள் இவருக்கு வந்து சகாப்தமாக இருந்திருக்கு. கிழக்கே போகும் ரயில், புதிய வார்ப்புகள், வண்டிச்சக்கரம், மண்வாசனை, முதல் மரியாதை போன்ற பல படங்கள், 80களில் வந்து இடைக்கால படங்கள் வந்து ஒரு பெரிய ரசிகர்களிடையே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் புதுமுகங்களுக்கு முகவரி தந்தவர் இவர் அப்படின்னு சொல்லலாம். நிறைய கதாநாயகிகளை அறிமுகப்படுத்திருக்கிறாங்க.
0: அது மட்டும் இல்லை, இந்த செந்தூர பூவிய பாடல் கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா, இதுக்கு வந்து ஜானகி அவர்களுக்கு தேசிய விருதே கிடைச்சிச்சு. அந்த அளவுக்கு பெருமைக்குரியது இந்த படமும் பாடலும்.

0: பெறும் தினம் ஆர்கேஜி நெய். பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
0: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: பனங்குடி
0: நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
0: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.

0: பாயிண்ட் டு பாயிண்டில் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா ஒரு சகாப்தம்
1: அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்குறோம். நேயர்கள் தங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்மளும் ஒரு சொல்லிடுவோம். அதாவது மண்மனம் மாறாத அந்த மண் வாசனையோட படம் எடுத்துட்டு இருந்த பாரதி ராஜா அவர்கள் வந்து மாற்று பாணியிலும் திரைப்படங்கள் எடுத்திருக்காங்க. அதாவது அந்த மாற்றுப்பாதையில் அது முக்கியமானது பார்த்தீங்கன்னா சிவப்பு ரோஜாக்கள். தமிழ் சினிமாவில் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படங்களில் ஒன்று இது வரைக்கும். அடுத்தது வேதம் புதிதுல வந்து சாதிய கட்டமைப்புகளுக்கு எதிராக ஒரு புரட்சி பண்ண ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் வேதம் புதிது. அது மாதிரி மண்வாசனையை கடந்தும் மாற்றுப்பானையிலையும் தன்னுடைய முத்திரையை பதித்தவர் பாரதி ராஜா அவர்கள், அவங்கள சகாப்தம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் டு பாயிண்டில் நம்ம கொடுத்துருக்கோம். நேயர்கள் அவங்களோட கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வரைக்கும் ஒரு 28 கமெண்ட்ஸ் வந்திருக்கு. நம்ம படிக்க ஆரம்பிச்சிடலாம்.
0: 34 கண்டிப்பாக 34 வந்திருக்கு. ஏன்னா வந்து நமக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது, சொல்ல வேண்டியதும் நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நம்ம வந்து பயிற்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன்.
1: மதுரை சண்முக சுந்தரம் சொல்லியிருக்காங்க, சினிமா செட்டுக்குள் படமாக்கப்பட்ட நிகழ்வுகளை மாற்றி கிராமப்புற காட்சிகளை சிறப்பாக படமாக்கியவர் ஆழ்ந்த இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்தது பார்த்தீங்கன்னா சிங்காரவேல் சொல்லியிருக்கிறாங்க, இயக்குனர் இமயம் பாரதிராஜா சார் மறக்க முடியாத இயக்குனர், படப்பிடிப்புகளை ஸ்டுடியோக்குள்ளேயே எடுத்து வந்த நிலையில் மாற்றி கிராமம் மற்றும் இயற்கை சூழல் நிறைந்த இடங்களில் முழுமையான படப்பிடிப்பை நடத்தி படமும் வெற்றி கண்டது. அந்த சாதனைக்கு சொந்தக்காரர் பாரதிராஜா சார். இவரின் படங்கள் ஒவ்வொன்றும் அழுத்தமான கதை அம்சம், இனிமையான பாடல்கள், காட்சிகள், மனதில் நின்ற வசனங்கள், மறக்க முடியாத கிளைமாக்ஸ் ஆகியவை சிறப்பு வாய்ந்தது. இவரின் படங்களுக்கு இன்னும் 1000 ஆண்டு சென்றாலும் ரசிகர்கள் உண்டு நிச்சயமா. அதில் நானும் ஒருவன். அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்பு சிங்காரவேல் இதை ரொம்ப அழகாக குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க.
1: நாகூர்ல இருந்து ஜக்பர் சாதிக் என்ன சொல்லியிருக்காங்க, ரஜினிகாந்த், கமல்ஹாசன், ஸ்ரீதேவி உட்பட பல நடிகர்களின் முன்னேற்றத்திற்கு காரணமாக விளங்கியவர், அவரின் மறைவு ஈடு செய்ய முடியாத ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: இங்க பாருங்க, மண்ணின் வாசம் திரையில் வீசிய மன்னவனை, கருப்பு வெள்ளை காலம் தாண்டி கலர் கனவுகளை திரையில் விதைத்த வித்தகனை, கிராமத்து துடிப்பை ரத்தத்தில் வழியே காட்டி தமிழனின் நெஞ்சில் நின்ற நாயகனை, கிழக்கே போகும் ரயில் ஏற்றி விட்டாய் எங்கள் மனதை, அலைகள் ஓய்வதில்லை என உணர்த்தினாய் காதலின் வழியை, மண் வாசன் வீசும் உன் காதல் கதையில் முதன் முதலாய் நிஜத்தை கண்டோம் திரைகளில், கதை சொல்லும் பாணியை மாற்றி அமைத்த இயக்குனர் இமயமே, தமிழ் சினிமா உள்ளவரை உன்னை போற்றும் உலகமே காலமே. வருத்தத்துடன் நான் புவனகிரி சுமதி அப்படின்னு இதை அழகா சொல்லியிருக்கிறாங்க.
1: பேரளம் செந்தில்கண்ணன் சொல்லியிருக்காங்க, இதுவரை ஸ்டுடியோவில் படமாக்கி வந்த உங்களை கிராமத்திற்கு எல்லாம் அழைத்து சென்ற இயக்குனர் பாரதி ராஜா ஒரு இமயம், இயக்குனர் இமயம் அவருடைய படங்கள் நல்ல கருத்துகள் உள்ளன, பொழுதுபோக்கு சித்திரமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: ஐயாவடி அசோக் ராஜ் கனிமொழி, இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் பல கிராமப்புற வெற்றி படங்களை உருவாக்கியவர், ஐயாவின் மறைவிற்கு ஆழ்ந்த இரங்கல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: அவர் இயக்கிய படங்கள் அனைத்தும் சிறப்பானது, கண்ணீரோடு உங்கள் காரைக்கால் நிறவி நச்சிப்பிள்ளை அவர்கள் சொல்லியிருக்காங்க.
0: நிஷாம் ஹலீம் திட்டச்சேரியிலேருந்து சொல்லியிருக்காங்க, மண்ணின் வாசனையை திரையில் வீச செய்த மாபெரும் கலைஞர், தமிழ் சினிமாவின் இலக்கணத்தை மாற்றி எழுதிய அழியாத சகாப்தம் ஆழ்ந்த இரங்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: நிறைய நடிகர்களையும் டைரக்டர்களையும் நடிகர் நடிகைகளையும் உருவாக்கியவர், கிராமத்தில் என்ன நடக்கிறது எப்படி நடக்கிறது என்று உலகிற்கு

0: உணர்த்தியவர், அவருக்கு ஆழ்ந்த இரங்கல் அப்படின்னு மேட்டுப்பாளையம் மகாராஜன் சொல்லியிருக்காங்க.
1: இயக்குனர் இமயம் திரு பாரதிராஜா அவர்கள் மறைவுக்கு ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். திரையுலகம் திரும்பி பார்க்க வைத்த கிராமிய சூழலை அப்படியே மனம் பிடித்து வந்து படம் பிடித்து வந்து அதற்கு தகுந்த நடிகர்களை தேர்வு செய்து கிராமத்தின் பண்பாடுகளை நம் கண்முன் கொண்டு வந்து நம்மை மகிழ்வித்து வந்த திரைப்பட இமயம் சாய்ந்து விட்டது அப்படின்னு சொல்லி தன்னோட வருத்தத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க.
0: இயக்குனர் இமயம் பாரதிராஜா ஆத்மா சாந்தி அடையட்டும் அப்படின்னு சோமசுந்தர பிரபு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்தது பாருங்க, காரைக்கால் நளினி வருந்துகிறோம். அவர்கள் நடித்த படங்கள் அனைத்துமே அருமையாக இருக்கும், நல்ல மனிதர், ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: அமிர்தராயன் கோட்டை பாரிவல்லன் சொல்லியிருக்காங்க, கிராமத்து கதைகளில் இமயம் சரிந்தது ஆழ்ந்த இரங்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அவர் இசையமைத்த படத்திலிருந்து,
0: அதாவது இயக்கிய படத்திலிருந்து ஒரு பாட்டு,
1: அழகான ஒரு இசை.

0: ஆரம்ப கால மெகா ஹிட் படத்துல 1978 வரைக்கும் உள்ள படத்துல வந்து கிழக்க போகும் ரயில் அப்படிங்கிற படம் வந்து ரொம்ப சிறப்பான படம் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்திலோட இந்த பாட்டு கேட்டோம் இல்லையா, இது வந்து எஸ் ஜானகி பாடியது.
1: அது இந்த குரல் இந்த உணர்வுகளை கேட்டாலே பாரதி ஜானகி அவர்கள் பாடினது அப்படின்னு தெரியும். இருந்தாலும் ஒரு பெண்ணோட ஒரு இயக்கம் இல்லையா,
0: கண்டிப்பாக
1: அழகாக வந்து படமாக்கியிருப்பாங்க பாரதி ராஜா அவர்கள்.

0: பாரதிராஜா அவங்களுடைய ஆரம்ப கால வாழ்க்கை முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய இயற்பெயர்ப்பி சின்னசாமி. பிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1941 பிறந்திருக்கிறாங்க, ஜூலை மாதம் 17 எங்கே பிறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேனி மாவட்டத்தில் அள்ளி நகரம் அப்படிங்கிற ஊர் தான் இவங்களுடைய சொந்த ஊராக இருந்திருக்கு. ஆரம்ப காலகட்டத்தில் ஆர்வம் இவங்களுக்கு என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், சிறு வயது முதலே மேடை நாடகங்களில் எழுதுறதுலையும் நடிக்கிறதுலையும் ஆர்வம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம்.
1: நீங்கள் சொல்லுங்கள்.
0: கிராமத்து மனிதர்களிடையே இயல்பான குணம், பேச்சு வழக்கு இவங்கெல்லாம் வந்து ஆழமாக இவங்க மனசில் பதிஞ்சதுனாலையோ என்னமோ, இது குறித்த படங்களை தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சின்ன வயதுலேயே ஒரு மனசில் வந்து ஒரு பதிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்கிறாங்க.
1: கண்டிப்பாக.

0: நேயர்களும் பாரதி ராஜா அவர்கள் பத்தி சொல்லிட்டு இருக்காங்களோ அதை நம்ம படிப்போம்
1: கண்டிப்பா.
0: அதுக்கு முன்னாடி விருதுகள் இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு கொடுத்த கௌரவங்கள் வந்து பத்மஸ்ரீ 2004 பத்மஸ்ரீ விருது இவருக்கு வழங்கப்பட்டது. தேசிய விருதுகள் வந்து 6 தேசிய விருதுகளை வென்று வந்திருக்காங்க. அதுல வந்து தெலுங்கு படத்திற்காக ஒண்ணு, அடுத்தது முதல் மரியாதை, வேதமுதிது, கருத்தம்மா, அந்திமந்தாரே, கடல் பூக்கள், 5 தமிழ் திரைப்படங்களுக்காக 6 தேசிய திரைப்பட விருதுகள் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது சத்யபாமா பல்கலைக்கழகம் வந்து கௌரவ டாக்டர் பட்டம் எங்களுக்கு கொடுத்திருக்காங்க.
1: ஒரு சிறப்பான இடத்தை இடம்பிடித்தவர் இல்லையா? நேர்லி நாளை காலை 9 காரைக்கால் GL ஹாஸ்பிடல் திருவாரூர் அருண் இன்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ
2: காரைக்கால் GL மருத்துவமனை
3: 24 செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
2: GL மருத்துவமனை
3: காரைக்கால்.
1: செங்கல் சூளை மற்றும் விதிலெண்டு விடுவதற்கான தார்பைகள் சலுகையாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் VPN ஹை ஹாஸ்பிடல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
4: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனையும்
5: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
4: VPN கண் மருத்துவமனையும்
6: உங்கள் குழந்தையின் பிரகாசமான எதிர்காலத்திற்கு ஸ்ரீ கிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி பொறையார்.
1: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
7: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: நாளை பிற்பகல் 2 இமயம் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சர்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆசி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல் அமுது.
8: வீட்டு உபயோக பொருட்கள்
9: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
10: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: நாளை பிற்பகல் 2:05 மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். ஹார்ட், சுகர், பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் JKR பாலிகிளினிக் மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 2:30 திருவாரூர் VK ஆயுர்வேத மருத்துவமனை வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். VK ஆயுர்வேத ஹாஸ்பிடல் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை காரைக்கால்.
11: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
12: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
13: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
14: பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
15: SC/ST மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
14: சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்
1: மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல்பொடி.

0: நாகப்பட்டினம் இபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் நாகப்பட்டினம் இபிஎன் கண் மருத்துவமனை.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: விபிஎன் கண் மருத்துவமனையும்
0: நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
2: விபிஎன் கண் மருத்துவமனை, நீலா மேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
3: குழந்தையின் பிரகாசமான எதிர்காலத்திற்கு ஸ்ரீ கிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி, பொறையார்.
0: ஜூன் 10 வரலாற்று நிகழ்வுகள்.
4: வரலாற்று
0: நிகழ்வுகளை நம்ம வந்து நினைவு கொண்டு வரும் இந்த நிகழ்ச்சி தேதியும் செய்தியும்ல, அதாவது செவ்வாய்க்கோள் ஆராய்ச்சி, இதுக்காக நாசா அமைப்பானது செவ்வாய் கிரகத்தை ஆராய்வதற்காக ஸ்பிரிட் ரோவர் விண்கலத்தை விண்ணில் ஏவிய நாள் இன்று 2003 ஆம் ஆண்டு.
5: இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உலக கைவினை பொருட்கள் தினம். உலகெங்கும் உள்ள கைவினை கலைஞர்களின் திறமையையும் அவர்களின் பாரம்பரிய கலைகளையும் போற்றும் வகையில் ஜூன் 10 தேதி, அதாவது இன்றைக்கு உலக கைவினை தினம், பொருட்கள் தினம் அப்படின்னு கொண்டாடப்பட்டு வருகிறது.
0: தென்னிந்தியாவின் புகழ்பெற்ற மிருதக இசைக்கலைஞர் மற்றும் கர்நாடக இசை உலகின் மாமேதை பாலக்காடு டிஎஸ் மணி ஐயர் அவரின் பிறந்த நாள் என்று 1912 ஆம் ஆண்டு பிறந்தவர்.
5: உலக கண்விழி வெண்படல தினம். கண்களில் ஏற்படும் கெரடோகோனஸ் அப்படின்னு விழி வெண்படல மெலிந்து காணப்படுறது, இந்த பிரச்சனையா இருக்குது. இந்த நோய் குறித்த விழிப்புணர்வு ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக மக்களிடையே ஏற்படுத்தப்பட்ட இந்த நாள் தான் அதாவது உலக கண்விழி வெண்படல தினம்.
0: உலக அளவில் தொழில்நுட்பத்துறையில் இந்தியாவின் பெருமையை உயர்த்திய சுந்தர் பிச்சை அவரின் பிறந்த நாள் என்று 1972 ஆம் ஆண்டு பிறந்தவர்.
5: வரலாற்றில் முக்கிய நிகழ்வு, அதாவது அலெக்சாண்டரின் மறைவு தினம் என்று வரலாற்றின் உலகையே நடுங்க வைத்த மாவீரன் என்றும் அழைக்கப்படும் மக்கெதோனிய பேரரசர் அலெக்சாண்டர் பாபிலோனின் தனது 32வது வயதில் இதே நாளில்தான் காலமானார்.
0: பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த இயற்பியலாளர் ஆம்பியர் அவரின் நினைவு நாள் இன்று. மின்காந்தவியலை கண்டறிந்த முன்னோடி இவர், அதாவது முன்னோட்டத்தின் அழகான ஆம்பியர் இவரது பெயரால் தான் அழைக்கப்படுகிறது. ஆந்திரே மாரி ஆம்பியர் அவரின் நினைவு நாள் இன்று.
5: 2ஆம் எலிசபெத்தின் கணவரான எடின் ப்ரோ கோமகன் இளவரசர் பிலிப் பிறந்த தினம் இன்று.
0: தமிழ் நாடக மற்றும் திரையுலகில் தனது அசாத்திய நகைச்சுவை வசனங்களால் முத்திரை பதித்த புகழ்பெற்ற நாடகாசிரியர் மற்றும் நடிகர் கிரேசி மோகன் அவரின் நினைவு தினம் இன்று. சர்வதேச லெவல் கிராசிங் விழிப்புணர்வு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. அதாவது ரயில்வே பாதுகாப்பு மற்றும் லெவல் கிராசிங்களில் மக்கள் கடைபிடிக்க வேண்டிய விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. நேயர்கள், இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கிய தேதியும் செய்தியும் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியோர் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: விபிஎன் கண் மருத்துவமனையும்
0: நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியோர் திருவாரூர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
3: உங்கள் குழந்தையின் பிரகாசமான எதிர்காலத்திற்கு ஸ்ரீ கிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி, பொறையார்.
6: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு 1 பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 முதல் June 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேசி செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
7: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
8: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
7: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
8: உங்க

0: Solid Dentist, Gopal B Toothpaste. Kabaddi kabaddi kabaddi
1: kabaddi kabaddi kabaddi kabaddi kabaddi. Tiruchi Saradasan. Kaathirungal.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
6: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: இயக்குனர் இமயம் பாரதி ராஜா, ஒரு சகாப்தம். பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் அவரை பற்றின சில நினைவலைகளை, வாழ்க்கை முறை தேடல்களை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம்.
1: நேயர்களும் அவங்களோட பதிவை பதிவு பண்ணிகிட்டே இருக்காங்க. முகநூல் பக்கத்தில் நம்ம ஒரு போஸ்டர் கொடுத்துருக்கோம், அதில் கொடுத்துட்ருக்காங்க இல்லையா. அடுத்த நேயர் காட்டுமன்னார் கோயிலில் குளஞ்சியப்பன் சொல்லியிருக்காங்க, இன்று முன்னணி நடிகர்களாக வலம் வரும் பல நடிகர் நடிகைகளை அறிமுகப்படுத்தியவர், கிராமத்து மண் வாசனையை பாமர மக்களுக்கு படமெடுத்து காட்டியவர், பாசத்தை பார்ப்போற்றும் வகையில் படமெடுத்து காட்டியவர், இவரது இழப்பு ஈடு செய்ய முடியாத ஒன்று தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: எங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, பாரதிஜா ஒரு சகாப்தம். நரகத்தில் இருந்து கிராமத்திற்கு சினிமாவை கொண்டு சென்றவர். அவர் இயக்கிய படங்களில் கிழக்கு சீமையிலே படம், என் மனதிற்கு நெருக்கமான படம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதி அண்ணன்பேட்டையிலேருந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க.
1: அதாவது அண்ணன் தங்கை பாசத்தை உணர்த்தக்கூடியது இல்லையா. கும்பகாணம் செந்தில்நாதன் ஜெயா விவேகானந்தன் ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா. ஆம், இயக்குனர் இமயம் பாரதி ராஜா தமிழ் சினிமாவின் ஒரு இணையற்ற சகாப்தம் ஆவார். கிராமத்து மண் வாசனையை தமிழ் திரையுலகிற்கு கொண்டு வந்து யதார்த்தமான கதையம்சங்கள் மூலம் இந்திய சினிமாவின் போக்கையே மாற்றியமைத்தவர். அங்கீகாரங்கள் அப்படின்னும் தேசிய விருதுகள், சிறந்த இயக்குனர் மற்றும் சிறந்த படம் உள்ளிட்ட பிரிவுகளில் 6 தேசிய விருதுகளை வென்றுள்ளார். பத்மஸ்ரீ இவருக்கு 2004 நாட்டின் 4வது உயரிய விருதான பத்மஸ்ரீ வழங்கி கௌரவித்தது. மேலும் பல ஃபிலிம்ஃபேர் மற்றும் மாநில அரசின் விருதுகளையும் பெற்றுள்ளார். மண்ணை விட்டு பிரிந்தாலும் நமது மனதை விட்டு பிரியாத பாரதி ராஜா ஐயா அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா.
0: பல திரைப்பட பல நடிகர்களை உருவாக்கிய திரை பொக்கிஷம், நடிப்பு என்னவென்றே தெரியாதவர்களை பெரிய நடிகர்களாக ஆக்கிய பெருமை இவரையே சேரும். அவருக்கு நிகர் அவர்தான் செங்குந்தபுரம் இளங்கோவன். இதை அழகாக குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க.
1: அதம்பர் கலைச்செல்வி சொல்லியிருக்காங்க, 16 வயதினில் தொடங்கி புதிய வார்ப்புகள், கல்லுக்குள் ஈரம், அச்சமில்லை அச்சமில்லை, அலைகள் ஓய்வதில்லை போன்ற பல கிராமப்புற படங்களில் பல மாற்றங்களை கொண்டு வந்தவர் பாரதி ராஜா ஒரு சகாப்தம் தான். ஆழ்ந்த இரங்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: கடலோரம் வீசும் காற்றலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. நேர்கள் இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பாயிண்ட் டு பாயிண்ட். பாயிண்ட் டு
1: பாயிண்ட்டில் இயக்குனர் எம் பாரதி ராஜா ஒரு சகாப்தம் அப்படின்னு நேயர்கள் கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது நாகூர்ல இருந்து முகமது ஜலீல் சொல்லியிருக்காங்க, இயற்கை காட்சிகளை அதன் தரம் மாறாமலும் அதற்கேற்ப வசனங்களை திரைப்படத்தில் படைத்த உன்னத மனிதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: பல முன்னணி நடிகர் நடிகைகளை அறிமுகப்படுத்தியவர். அவர் இயக்கிய படங்கள் பார்ப்பதற்கு கிராமத்துக்கு போன மாதிரியாக இருக்கும். அவரின் மறைவு ஈடு செய்ய முடியாத ஒன்று, ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு நாகூர் யூசுப் மாலிக் சொல்லியிருக்காங்க.
1: பூம்புகார் மேலையிலிருந்து கோவை செம்பியன் சொல்லியிருக்காங்க, இயக்குனர் எம்ஐஎம் திரு பாரதிராஜா அவர்களின் மறைவுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரின் படைப்புகள் ஒவ்வொன்றும் மகத்தானவை, அதிலும் அலைகள் ஓய்வதில்லை, முதல் வேதம் புதிது மற்றும் அவரது அனைத்து படைப்புகளும் மிகவும் அருமையாக இருக்கும். நகரங்களை விட கிராமத்தில் எடுத்த அவரது படங்கள் ஒவ்வொன்றும் மகத்தான படைப்பு. மீண்டும் பாரதிராஜா குடும்பத்திற்கு எனது ஆழ்ந்த இரங்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: இயக்குனர் இமயம் பாரதிராஜா இயக்கத்தில் வெளிவான மண் வாசனை, கருத்தம்மா, நிறைய படங்கள் இயக்கியுள்ள, மறக்க முடியாத நினைவுகள், ஆழ்ந்த இரங்கல். நாகூர் முகமது ரஃபீக் இதை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க.
1: ராதிகா ரேவதி உள்ளிட்ட பல முன்னணி நட்சத்திரங்களையும், இளையராஜா போன்ற இசை ஜாம்பவான்களையும் தமிழ் சினிமாவிற்கு அறிமுகப்படுத்திய பெருமை இவரையே சாரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலாவதி ராஜ்மோகன் எரவாஞ்சேரியிலிருந்து.
0: அடுத்தது பார்த்தீங்கன்னா திருபுவனம் லக்ஷ்மி ரவி, இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, கிராமிய மண்வாசனை திரையில் கொண்டு வந்து அற்புத இயக்குனர், யதார்த்த வாழ்க்கையை கண்முன் கொண்டு வந்தவர், அவருக்கென்று ஒரு தனி பாதையை உருவாக்கியவர், இயக்குனர் இமயம் ஒரு சகாப்தம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் இயக்கிய படங்கள் என்றென்றும் நம் மனங்களில் நிலைத்து நிற்கும். அவர் அறிமுகம் செய்த நடிகைகள் பெயர்கள் பெரும்பாலும் ஆறு என்ற எழுத்திலே இருக்கும். அழந்த இரங்கல் அப்படின்னு காரைக்கால் தலைத்தர் பத்மாவதி ஸ்ரீதர் சொல்லியிருக்காங்க.
0: அதாவது டிஆர் பட்டணம் நளினி சங்கர், கிராமத்து மண்வாசனை நம் அனைவருக்கும் திரையில் காட்டியவர், மறக்க முடியாத இயக்குனர் இமயம் பாரதிராஜா அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: பிள்ளை திருவாசல் ஆரோக்கியதாஸ் செல்வமரி சொல்லியிருக்காங்க, கிராமங்களுக்கு உயிர் கொடுத்தவர், உயிர் போய்விட்டது, இயற்கை வளங்களை நம் கண்முன் கொண்டு வந்தவர் இமயம் அவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: காட்டுமன்னார் குயில் டி மடப்புறம் தோப்பு தெரு வேல்முருகன் பாரதிராஜாவின் சகாப்தம். நகர பகுதிகளில் வாழ்ந்து கொண்டு கிராமத்தின் வாசனையை கண்டறிந்தவர் பாரதிராஜா. 16 வயதிலேயே மண் வாசனை வீசும் அழகிய திருப்படம் பார்த்து ரசித்தேன், மீண்டும் நான் பார்த்து எனக்கு பிடித்தது கருத்தம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அதாவது கிராமத்து மண்

0: மனம் கமிழும் திரைக்காவியங்களை தந்த அவரின் புகழ் இந்த உலகம் உள்ளவரை அவர் பெயரை சொல்லிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு இரவான் சேரி ஷாகுல் ஹாமித் சொல்லியிருக்காங்க. பாபு முள்ளக்காடுலேருந்து சொல்லியிருக்காங்க, ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க.
1: தர்மபுரி ஸ்ரீதேவி முனிராஜ் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் வருத்தங்களையும் சொல்லியிருக்கிறாங்க.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையவரில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: மனதோறும் எழும் மகிழ்வலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுடைய நினைவலைகளை நம்ம வந்து தொடர்ந்து பேசிட்டே வரோம். நேயர்கள் கொடுக்குற கருத்துக்களையும் நம்ம இங்கே பதிவிட்டுட்டே இருக்கோம்.
3: மயிலாடுதுறை ஜே நகர் ஆனந்த் சொல்லியிருக்காங்க, கிராமத்து மண்வாசனை திரைப்படம் என்றால் பாரதி ராஜா தவிர வேறு யாராலும் எடுக்க முடியாது, என்றென்றும் நினைவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: சத்யராஜ் நடிப்பில் வெளிவந்த கடலோர கவிதைகள் இயக்குனர் சிகரம் பாரதிராஜன் படைப்பிடிப்பில் மிகவும் பிடித்த திரைக்காவியம், எனக்கு அவருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உட்கோட்டை நிவேதா வேல்முருகன்,
3: திருமலஸ்தானம் வீரசுந்தரி கொடுத்த பதிவு, மண்வாசனையின் சகாப்தம், ஸ்டுடியோவின் விளக்குகளை அணைத்துவிட்டு சூரிய வெளிச்சத்தில் சினிமா காட்டியவரை, களிமண்ணின் ஈரத்தையும் கரிசல் காட்டு மனிதர்களையும் வெள்ளித்திரையில் காவியமாக்கிய இமயமே அப்படின்னு ஒரு கவிதை அனுப்பியிருக்காங்க.
0: அகரக்குந்தகை கார்த்திகேயன் கிராமிய கதைகளை திரைப்படம் எடுத்து புகழ்பெற்ற கலைஞர் இயக்குனர் சிகரம் பாரதிராஜா ஆன்மா இறைநிழலில் இளைப்பாறட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
3: என் இனிய தமிழ் மக்களே என்று குரல் கொடுத்த மாமனிதர், கிராமத்து மண்ணின் வாசனையை திரையில் விளைத்த கலை சுடரே, பருத்தி வயல் காற்றும் பச்சை நிற வயல்வெளியும் பாரதிராஜாவின் திரைக்காவியங்கள். இயற்கையை நேசித்தவர், யதார்த்தத்தை பேசியவர், நம் தமிழ் சினிமாவின் இமயம் பாரதிராஜா அவர்கள் புகழ் என்றென்றும் நிலைத்திருக்கும் அப்படின்னு தெத்திலிருந்து செல்வி சொல்லியிருக்காங்க.
0: கடலூர் துறைமுகம் சுரேஷ் சொல்லியிருக்காங்க, இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் இதுவரை செட்டிங்கில் இருந்த படத்தை வெளிப்புற படப்பிடிப்பில் கொண்டு வந்து முதல் இயக்குனர் இவர்தான். இவர் முதல் படம் 16 வயதிலே, படத்தில் செந்திருப்பவே பாடல், இதை பத்தி நம்ம நிறையவே சொல்லிட்டோம், அதுதான் அவங்களும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. 6 அப்படிங்கிற எழுத்தை வந்து ஒவ்வொரு நடிகைகளுக்கும் ஒரு பதிவு பண்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, இது ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம்.
3: பாரதிராஜா படம் பார்த்தால் நாம் கிராமத்து கதைகள் அவரை மறக்க முடியாது. அவரின் படம் எந்த காலத்திலும் பார்க்கலாம். திருவாரூர் கேக்கரை

0: சொல்லிருக்காங்க.
1: பாருங்க, இதே நம்ம சொன்ன இல்லைங்களா, இவர் கடலூர் துறைமுகம் சுரேஷ், அவங்க வந்து இந்த பேப்பர் கட்டிங்லாம் கூட அவர் குறித்த செய்திகளை வந்து நமக்கு பதிவிட்டு இருக்கிறாங்க.
0: அடுத்தது கோவில்பட்டி உதயகுமார் சொல்லியிருக்காங்க, பாரதிராஜா அவர்கள் மண் வாசனையோடு அம்மா பிள்ளை பாசத்தோடு பசுமோன் என்ற படம், அந்த படத்தை மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது
1: அம்மாப்பேட்டை வைத்தியநாதன், இயக்குனர் இமயம் பாரதிராஜா மறைவுக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன் சொல்லியிருக்காங்க, கிராமத்தின் அழகையும் யதார்த்த மனிதர்களின் எண்ணங்களையும் காட்சிப்படுத்தியவர் எல்லா மக்களையும் சென்றடைந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: மண்மாசனை பட இயக்குனர் மண் சென்றது இயற்கையின் விதி, வீராசாமி சோடா மேலமங்கை நல்லூர்லேருந்து இதை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க.
0: திருவாரூர் பிரபா சொல்லியிருக்காங்க, கிராமத்து வாழ்க்கையை தத்ரூபமாக நம் கண்முன்னே கொண்டு வந்த இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களின் ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.

0: தமிழ் சினிமாவிற்கு பல முன்னணி நட்சத்திரங்களை, தொழில்நுட்ப கலைஞர்களை அறிமுகப்படுத்திய பெருமை இவரையே சாரும். ரேவதி, கார்த்திக், ராதா, ராதிகா, பாக்யராஜ், நெப்போலியன், பிரியாமணி இவங்கெல்லாம் கூட இவங்க அறிமுகப்படுத்தின பெருமையும் இவங்களை சாரும்.
1: கண்டிப்பாக. அடுத்து நேயர்கள் என்ன பதிவு பண்ணியிருக்காங்கன்னாக்க, கதிராமங்கலம் கணேசன் தங்கவேல் சொல்லியிருக்காங்க, தமிழ்நாட்டு மக்களை குறிப்பாக கிராமத்து மக்களை தமிழ் திரைப்பட உலகை திரும்பி பார்க்க வைத்த ஒரு இயக்குனர் எம்ஏ பாரதிராஜா அவர்கள், அன்னாரது ஆன்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: கிராமம் மற்றும் இயற்கை சூழல் நிறைந்த இடங்களில் படப்பிடிப்பு நடத்தி முழுமையான வெற்றியை கண்டவர் இயக்குனர் இமையும் பாரதிராஜா அவர்களே. அவங்க வந்து அவங்களுடைய ஆன்மா இலைப்பாரட்டும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. காரைக்கால் ஸ்ரீதர் மாஸ் நகர்லேருந்து.
1: நகை பாபு சொல்லியிருக்காங்க, காலத்தால் அழிக்க முடியாத காவிய நாயகன், கண்ணையும் தனது கற்பனையால் சிலையாக்கியமா மனிதன், எண்பதுகளின் காதலர்கள் மறக்க முடியாத காதல் ஓவியம் இவர் மட்டுமே, ஆழ்ந்த இரங்கலுடன் நகை பாபு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் பாஸ்கர் இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள், என் இனிய தமிழ் மக்களே என்ற கரகரப்பான குரலில் காந்தம் போல ரசிகர்களை இழுத்து அந்த குரலில் ஓயாத ஓய்ந்ததாக கேட்கவே மனம் தாங்கவில்லை. அவருடைய திரைப்படமான அலைகள் ஓய்வதில்லை முதல் படம் மரியாதை, முதல் மரியாதை, புதிய வார்ப்புகள், கருத்த

0: பல படங்களை பார்த்து வியந்தது உண்டு. அவர் இறப்பு என்று கேள்விப்பட்டதும் இனி ஒரு இதுபோல் டைரக்டர் கிடைப்பாரா என்ற மனம் இயங்குகிறது. அவரது ஆத்மா சாந்தி அடைய என் போன்ற ரசிகர்கள் துயரத்தில் ஆக்கியுள்ளோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: தமிழ் சினிமாவில் பாரதி ராஜாவுக்கு முன், பாரதி ராஜாவுக்கு பின் என்று சொல்லும் அளவுக்கு ஆளுமை மிக்கவர் பாரதி ராஜா. வலங்கைம்மன் துரை சொல்லியிருக்காங்க.
0: ஸ்டுடியோவுக்குள் மட்டுமே முடங்கியிருந்த தமிழ் சினிமாவை அங்கிருந்து விடுவித்து கிராமங்களில் யதார்த்தமான சூழலுக்குள் கொண்டு வந்து மாபெரும் புரட்சியாளர் தான் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள். 1970 காலகட்டங்களில் செயற்கையான செட் அமைத்து எடுக்கப்பட்டு வந்த திரைப்படங்களை உண்மையான கிராமத்து மண்வாசனை மாறாமல் இயற்கைக்கு மாற்றி கிராமத்து வீதிகளில் வயல்வெளிகளையும் திரைப்பட காட்சிகளையும் காட்டியதோடு கதாநாயகர்கள் கதாபாத்திரங்கள் மட்டும் முக்கியத்துவமானது என்பதை விடுத்து மாற்றுத்திறன் கதாபாத்திரங்களும் மனதில் இடம் பிடிக்க முடியும் என்பதை நிரூபித்தவர். உதாரணமாக 1977 வந்த 16 வயது நிலை திரைப்படம் இடம்பெற்ற சப்பானி கதாபாத்திரம் கிராமங்களின் உணர்வுகளை வழிகளை உயிர்ப்புடன் திரைப்படங்கள் வழியாக மக்களின் உணர்வுகளுக்குள் கொண்டு சேர்த்தவர் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை.
1: தாவணி கனவுகள் படம், அதில் ஒரு டேக் ஒன்று எடுப்பாங்க. ஸ்டுடியோவில் உள்ள பாரதி ராஜா சாரா அப்போ பாக்யராஜ் வந்து எங்கடா இருந்த இவ்வளோ நாள் என்று ஒரு டைலாக் சொல்லுவாங்க. செம சீன் அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க செல்வகுமார் புதுத்துறையிலிருந்து.

0: அதாவது பெண் சிசுக்கொலை என்ற சமூக கொடுமையை உலகிற்கு வெளிக்காட்டி அந்த படத்திற்கு தேசிய விருது, அந்த பாடலுக்கு கூட பாடகிக்கு தேசிய விருது வாங்கி கொடுத்த பெருமை பாரதி ராஜா அவர்களுக்கு.
1: கருத்த மாதிரிப்படுத்த அந்த நம்ம ஒளியும் பின்னாடி ஒளியும் நம்ம யோசிச்சுட்டே இருக்கோமா.
0: அடுத்தது மங்கை மேடம் ஜெயந்தி கோவிந்தராஜ் சொல்லியிருக்காங்க, ஏனெனிய தமிழ் மக்களே என்பவரின் மறைவு மறக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொரநாட்டு கற்பூர் ஜி பிரபாகரன் சொல்லியிருக்காரு, ஏனெனிய தமிழ் மக்களே என் மக்களே என்ற வார்த்தைக்கு சொந்தக்காரர் இயக்குனர் பாரதி ராஜா இயக்கிய கல்லுக்குளிரும் அருமையாக நடித்திருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்ரீராமலு, அதாவது செம்மனார் கோயில் கவன் ஸ்ரீராமலு அப்படின்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு உங்கள் பெயரை வந்து டைப் பண்ணி எங்களுக்கு அனுப்பி வைங்க. தமிழ் வாழ்வியலை மண்ணின் வாசனையை படம் பிடித்த மகா கலைஞன், கலை உலக பேரிழப்பு இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது காட்டூர் சிவகுமார் அனுப்பியிருக்கிறாரு, ரெஸ்ட் இன் பீஸ் அனுப்பியிருக்காரு. மேமாத்தூர் அமுதாசேகர் சொல்லியிருக்காங்க, இமயமே சரிந்து விட்டதா ஆழ்ந்த இரங்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: இயக்குனர் இமயம் பாரதி ராஜா ஒரு சகாப்தம் தான் அப்படிங்கிறத நம்ம வந்து நிகழ்ச்சியில் பதிவு பண்ணியிருக்கிறோம். அந்த சகாப்தத்துக்கு ஒரு நினைவு
0: துணை நிறைய நேர்கள் அனுப்பியிருக்காங்க. இருந்தாலும் நேரம் இன்மை காரணத்தினால
1: நம்ம இந்த நிகழ்ச்சியிலேருந்து நிறைவு பெற வேண்டிய தருவாய் வந்துருச்சு. அவருக்கான ஒரு பாடலையும் கொடுத்துட்டு நம்ம அப்படியே நிறைவு பகுதியை போயிடலாம்.

0: அவரது உடல் நம்ம விட்டு பிரிந்திருந்தாலும் அவரது படங்கள் மூலம் எப்பொழுதும் நம்ம கூட வாழ்ந்துட்டு தான் இருப்பார் இல்லையா? கண்டிப்பா வந்து அந்த நினைவுகள் திரும்பும் என்று
1: கூறி அழிக்க முடியாத ஒரு சகாப்தம்.

0: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரைப்பண்பலையின் 100.3. நேரம் 10 மணி.
1: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை

0: நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
1: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு ஒரு பேஷண்ட் நான் பார்த்தேனானே, என்னாச்சுன்னா அவங்களுக்கு வந்து காலில் வந்து ஒரு வேலை செய்யும் போது சென்ட்ரிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா, அவங்க வேலை செய்யும் போது என்னாச்சுன்னா காலில் ஒரு சின்ன ஆணி மாதிரி குத்திடுச்சு. குத்திட்டு அவங்க எடுத்து போட்டு திரும்பவும் ரெகுலர் ஒர்க் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வலி மட்டும் இருந்தது ரெண்டு நாள். மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா கால் நல்ல வீக்கம் வந்துருச்சு. ஸோ அது எங்கிட்ட வந்தாங்க. அது என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அது வந்து நல்லா த்ரூ பிடிச்ச ஆணி. ஒன்று த்ரூமு பிடிக்கும் போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அது சுற்றி நிறைய பாக்டீரியா இது எல்லாமே அந்த இதில் இருக்கும். அதில் என்னென்னா பெரிய டஸ்ட் மாதிரி இருக்கும். உள்ளே போச்சுன்னா எடுக்கும் போது வெறும் ஆணி மட்டும் வரும், மீந்தி அந்த டஸ்ட் எல்லாம் ஒட்டிக்கும். அது உள்ளே ஏறி இருக்கும் போது என்னாகும் கேட்டிங்கன்னா, இன்னும் இன்ஃபெக்ஷனை அது அதிகப்படுத்தும். அது நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணியே ஆகணும், வேறு ஆப்ஷன் இல்லை அதில். அது அப்படியே விட்டோம்னா இருக்க இருக்க சீல் வந்து என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சில கேசஸில் என்ன ஆகுதுன்னா, அதை க்ரானிக்காக விட்டுட்டு அவங்க ரொம்ப லேட்டாக வரும்போது அந்த இது இந்த இன்ஃபெக்ஷன் வந்து எலும்பு வரைக்குமே ஸ்ப்ரெட் ஆயிடுது. எலும்பு வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னா ஆப்ஷனே கிடையாது, ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணி அந்த எலும்பு என்னெல்லாம் அரிச்சிருக்கோ அந்த எலும்பு ஃபுல்லாத்தையும் ரத்த ஓட்ட வரைக்கும் நம்ம எடுக்கணும். ஆப்ரேஷன் கொஞ்சம் சின்ன ஆப்ரேஷனாக இல்லாமல் பெரிய ஆப்ரேஷன் அளவுக்கு அது போயிடும். அதனால த்ரூ பிடிச்ச ஏதாவது இந்த மாதிரி பொருள் ஏதாவது இருக்குன்னா கண்டிப்பாக போய் உடனே டிடி போட்டுருங்க. மருத்துவத்தை காமிச்சு ஆன்டிபயோட்டிக் ஏதாவது எடுக்கணுமா என்னங்கிறத கேட்டுங்க. அதே மாதிரி ஆணி குத்துனது வந்து ஃபுல்லாக வெளியில் வந்துருச்சா இல்லை உடஞ்சி உள்ள மாட்டியிருக்கா என்னங்கிறது நம்ம கரெக்டாக தெரியும். இதுவே ஆணி இந்த மாதிரி ஸ்டீல் இது இருந்ததுன்னா இது வந்து நமக்கு யூஸ்வலா எக்ஸ்ரேல ஈஸியா தெரிஞ்சிடும். பட் ஆனா இதுவே ஏதாவது சின்ன கட்டை மாதிரி இருக்கு, சின்ன கட்டை குத்தி உடஞ்சிருச்சு உள்ளார, அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல நமக்கு எக்ஸ்ரேல தெரியாது பெருசா. சோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் என்ன பண்ணுவோம், அல்ட்ராசவுண்ட் மாதிரி எடுத்து அதுல உள்ள ஏதாச்சும் ஃபாரின் பாடி உள்ள ஏதாவது மாட்டிட்டு இருக்கா அந்த மாதிரி ஏதாவது பார்த்துட்டு அது மூலியமா நம்ம எடுப்போம். சோ டெஃபினட்டா உங்களுக்கு குத்துனது ஏதாவது வெளியில வந்து பாதி வரலன்னு அந்த மாதிரி சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பா மருத்துவரை போய் பார்த்து எக்ஸ்ரே எடுக்கணுமா அல்ட்ராசவுண்ட் எடுக்கணுமா அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்குன்னா டெஃபினட்டா அதை எடுத்துட்டு அதுக்கான ப்ரிகாஷனரியா நம்ம முன்னாடியே அது பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டா ஆன்டிபயோட்டிக்லாம் எடுக்கும் போது அதனால வர பின் விளைவுகள், அந்த எலும்பு சர்ஜரி அந்த சொன்னது எலும்பு அழுகி போறது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து கண்டிப்பா நம்மளால தவிர்க்க முடியும். ஸோ அசால்ட்டா நம்ம காலில் குத்திச்சா என்னாச்சுன்னு சொல்லி விட்டுறாதீங்க, அது வந்து இதா இருக்கும். வேணா சின்ன ஏதாச்சும் குத்துச்சுன்னா கூட கால் பாருங்க, ரொம்ப டீப்பா ஏதாவது உடஞ்சு உள்ள மாட்டிருக்குன்னா அது நீங்களா எடுக்காதீங்க, மருத்துவர்கிட்ட போய் எடுத்துக்கங்க. மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, 95 85 95 55 88. இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
0: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: PSR தங்க மாளிகை,
3: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
4: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
4: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.
6: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோச் வெல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 முதல் June 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோச் வெல்லர்ஸ், மயிலாடுதுறை.
7: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
8: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
9: கோபால் பல் பொடி

0: காதோடும் மனதோடும் உறவாடும் காற்றலை. இது காரைக்கால் 100.3 பண்பலை. இன்றைய சிந்தனை அரங்கத்தின் தலைப்பாக உங்களின் கைவினைத்திறன். உங்களின் கைவினை திறன். கைவினைத்திறன் நாளை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சியாக இந்த தலைப்பு. கற்பனைக்கு உயிர் கொடுத்தால் குப்பை கூட கலைப்பொருளாகும். மனதின் எண்ணங்களுக்கும் காகிதத்துக்கும் களிமண்ணிலும் நூலிலும் உயிர் கொடுக்கும் உன்னதம்தான் கைவினைத்திறன். மனிதனின் பொறுமையையும் அவனுடைய ரசனையையும் அழகாக வெளிக்காட்டும் கண்ணாடிதான் கைவினைத்திறன். இதற்கு மகிழ்ச்சி என்ற ஒன்றும் பரிசாகவே கிடைக்கும் என்பது கூடுதல் சிறப்பு. சிந்தனையரங்கம் நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கெடுத்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கணும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்? 0436 8 என்ற முன்னிணைப்பை தொட்டு 2311 2311 என்ற எண்ணிலோ, 2994 8 0 என்ற எண்ணிலோ, 2995 8 0 என்ற எண்ணிலோ இணைந்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம். 9566427231 என்ற எண்ணிலும் இணைஞ்சு உங்கள் கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம். என்ன கருத்தாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களின் கைவினைத்திறன். உங்களுக்கு ஏதோ ஒரு கைவினைத்திறன் கண்டிப்பாக இருக்கும். கப்பல் செய்கிறது கூட ஒரு கைவினைத்திறன் தான். அப்படி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து அன்றாட நம்ம செஞ்சிட்டே இருப்போம். சிறு வயதில் செஞ்சுருப்போம், இடைப்பட்ட காலங்களில் செய்திருப்போம், இப்போ வரைக்கும் செய்துகிட்டே இருப்போம். அந்த மாதிரியான கைவினைத்திறன் என்னெல்லாம் இருக்குது, இல்லை பெரிய அளவில் செய்து கொண்டு கூட இருப்போம், அதெல்லாம் என்ன இருக்குது, எப்படி இருக்குது, எந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கருத்துக்களாக நீங்கள் தெரிவிங்க. இது சிந்தனை அரங்கம். சிந்தனை அரங்கத்தில் வரும் முதல் நேயரை தொடர்பு கொள்வோம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புலம் தெற்கிலிருந்து சா சிவகுமார்.
0: சொல்லுங்க.
1: நலமா இருக்கீங்களா?
0: ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்க.
1: அதாவது கைவினை பொருள் அப்படின்னு சொல்லும் போது, இந்த சின்ன பிள்ளையில பாத்தீங்கன்னா, அந்த ஓலையில வந்து காத்தாடி செய்து விடுறது, அடுத்தது இந்த பொம்மைகள் செய்வது, இதெல்லாம் எனக்கு தெரியும். அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த பவுடர் டப்பா எல்லாம் தகரத்துலதான் வரும். அந்த பவுடர் டப்பா வாங்கி அந்த பவுடர் காலியானதுக்கு பிறகு அந்த பவுடர் டப்பா அப்படியே ஒரு தகுடு மாதிரி செஞ்சு அதுல வந்து காத்தாடி செஞ்சு மரத்துல எல்லாம் கட்டி விட்டாக்க அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த ஆட்டு ஆடு பக்கத்துல ஆடெல்லாம் இருக்கும் போது, அந்த காத்தாடி ஓடுகின்ற போது ஒரு நாய்க்கோ நரிக்கோ பயம் இல்லாம இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் செஞ்சது உண்டு மேடம். அடுத்தது பாத்தீங்கன்னா, அந்த ஒயர் கூட எப்படி பின்றாங்கன்னு நானும் ரொம்ப நாளா யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஒயர் கூடைய வந்து ஒரு நண்பர் பின்னிக்கிட்டு இருந்தாரு. அப்ப பார்க்கும் போது நானும் அப்படி எனக்கும் கத்து கொடுங்க அப்படின்னா, ஒரு நாள் தான் கத்து கொடுத்தாரு மேடம். டக்குன்னு அதை புடிச்சுக்கிட்டு அப்படியே அதுல இருந்து ஒயர் கூட பின்னுவ எல்லா பொருளும் எனக்கு தெரியலையும்.
0: இதுதான் கற்பூர புத்தின்னு சொல்றதோ?
1: ஆமா மேடம்,
0: ரொம்ப நன்றிங்க, அழகா சொன்னீங்க.
1: அதாவது தெரியலனாலும் ஒரு வாட்டி பார்த்தாலே அந்த பொருளை செய்வதற்கு நாம வந்து கத்துக்கொள்ள முடியும்.
0: ரொம்ப அழகா பதிவிட்டு பண்ணிருக்கீங்க, அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுத்தோம். நன்றி,
1: வணக்கம்.
0: நன்றி, நன்றி. அடுத்து வரும் நேயர், ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
2: மேட்டுப்பாளையம் நாகராஜன்.
0: மேட்டுப்பாளையம் நாகராஜன், சொல்லுங்க.
2: கைவினை பொருட்கள் வந்து எங்க பகுதியில் பாத்தீங்கன்னா, பனை ஓலையில விசிறி செய்வாங்க. அதெல்லாம் வந்து எடுத்துட்டு போய் எடுத்துட்டு டவுன்ல கொண்டு எடுத்துட்டு வருவாங்க. எங்க கடையில ஆரம்பத்துல எல்லாம் பாத்தீங்கன்னு சொல்லுங்க, போட்டு மடிச்சு கொடுப்போம். அந்த பொருள்ல வந்து இப்போ ஒரு 5 கிலோ வரைக்கும் பொட்டலம் போட்டு பேப்பர்ல மடிக்கிறதுக்கு திறன் என்கிட்ட இருக்கு. இப்ப வேணாலும் கவர் இல்லைனாலும் நான் ஒரு 5 கிலோ 2 கிலோ 1 கிலோ 3 கிலோ அந்த சுருள் போட்டு அந்த கவரை பேப்பர்லயே சுருள் மாதிரி போட்டு மடிச்சு கொடுப்பது தெரியும். நன்றி மேடம்.
0: நன்றி, நன்றி. அது உங்களுடைய கைவினை திறனை காட்டுறீங்க இல்லையா? நன்றி. அடுத்து வரும் நேயர், ஹலோ, வணக்கம், பேசலாம். ஒலி அளவை குறைச்சிட்டு வந்து பேசுனீங்கன்னா ரொம்ப தெளிவா அழகா பேசலாம். பேசுங்க, ஆனா ஒலி அளவை இன்னும் குறைக்கல, எங்களுக்கு எக்கோ கேக்குது.

0: சொல்லுங்க.
1: உங்களுடைய குரல் வந்து எல்லாருக்கும் தெளிவா கேட்கணும்ல, அதுக்கு நீங்க வந்து கொஞ்சம் தள்ளி வரணும், இல்லனா ஒலி அளவை குறைக்கணும். பாருங்க, இன்னும் எக்கோ கேட்டுட்டே இருக்கு பாருங்க. சொல்லுங்க, உங்களின் கைவினை திறன் என்ன?
2: அதாவது எனக்கு கைவினை பார்த்தா உடனே வந்துடும். உதாரணமாக நான் காஞ்சிபுரம் பக்கத்துல அவ்வளவு ஒரு கிராமம், அங்க போய் படிக்கிறதுக்காக அந்த ஊர்ல என்னன்னாக்கா பீடி சுற்றுற வேலையும் நெசவு பண்ற வேலையும் நடக்கும்.
0: உங்களுடைய கைவினை திறன்

0: எனக்கு செய்தி சுற்றுல வேலை செய்ய முடியாது, செய்யறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. ஆனா எனக்கு ஒண்ணே வந்தது அங்க நூறு பாராட்டினாங்க.
1: சரிங்க சரிங்க. உங்களுடைய கைவினை திறன் உங்களுடைய மொபைல்ல கூட நடக்குதுன்னு நினைக்கிறேன். எதுதோ அழுத்தி சவுண்ட் எல்லாம் நமக்கு வந்துட்டு இருக்கு, அது கைவினை மாதிரி தெரியுது. அடுத்து ஒரு நேயர். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம். யாருங்க இது பேசுறீங்க?
2: காலை வணக்கம். மணக்குடி ராஜேந்திரன்.
1: மணக்குடி ராஜேந்திரன், ஏன் சொல்லுங்க.
2: எனக்கு தெரிஞ்சது நல்ல விஷயம் பாத்தீங்கன்னா பைண்டிங். இந்த பைண்டிங் சூப்பரா பண்ணுவேன்.
1: சூப்பர்ங்க.
2: சின்ன வயசுலயே எனக்கு கத்துக்கிட்டது. அந்த பைண்டிங் வந்து எந்த புக்கு கொடுத்தீங்கனாலும் அந்த புக்கு கரெக்டான மேட்ச் எடுத்து அளவு எடுத்து அதை கட் பண்ணி அதுக்கு என்ன டிசைன் கொடுக்கணுமோ அந்த டிசைனை கொடுத்து அதை பூப்போட ஒட்டி கரெக்டா பண்ணுவேன். பெரும்பாலும் ஜவுளி கடைகள்ல போய் இந்த அப்போ வந்து ஜவுளி கடைகள்ல போய் அட்டையை கேட்டு வாங்கிட்டு வர்றது. இப்ப வந்து காசு கொடுத்து அட்டையை வாங்கி அதுக்கான டிசைன் பேப்பர் என்னவோ அதை ஒட்டி கரெக்டா பண்ணுவோம்மா. அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த களிமண் இருக்கு பாருங்க, இது சின்ன பிள்ளைகளுக்கு கிட்டத்தட்ட அந்த களிமண்ணை எடுத்து களிமண்ணில வண்டி செய்யறது. அந்த வண்டிக்கு சக்கரம், சக்கரத்துக்கு வந்து அந்த அச்சாணி வந்து பாத்தீங்கன்னா குச்சி வச்சுட்டு மேல வந்து வண்டியில சுத்திரும் கழி வாக்கணும் பாருங்க. அந்த கழிக்கு வந்து ஈக்குச்சி, ஈக்குச்சிய வச்சு அந்த நகத்தடி அந்த இது எல்லாமே களிமண்ல பண்றது, பண்ணி கொஞ்சம் ஹீட் பண்றது. ரொம்ப ஹீட் பண்ண முடியாது, ஹீட் பண்ணி அந்த அளவுக்கு தெரியாது, ஹீட் பண்ணி ஓரளவு நிக்கும், தண்ணி நுழைஞ்சு அது கரைஞ்சு போயிடும். பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. அது எனக்கு பிடிச்ச கைவினை பொருள் ரெண்டு இருக்கு உங்களுக்கு சொல்லிவிடுறேன்.
1: சிக்கங்களூர்
2: ஏரியாவுக்கு போனோம்னா சிக்கங்களூர் ஏரியாவுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் மக்கள் தான் அந்த அதுக்கு எந்த வகையான கல்லுன்னு தெரியலமா, அது ஒரு ஒரு வெள்ளை கலர் கல்லு. அந்த கல்லுல பாத்தீங்கன்னா 9 முகங்கள் கூடிய வழக்கு, 21 முகங்கள கூடிய வழக்கு, 5 முகம் ஆஞ்சநேயர். இந்த நிறைய இருக்கு, முருகன் இருக்கு, பிள்ளையார் இருக்கு. இந்த மூணு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அங்க இருந்து. அந்த பாத்தீங்கன்னா அந்த இதை செஞ்சக்கூடியவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வயசானவர்களும் மாற்றுத்திறனாளி. மாற்றுத்திறன் கடவுள் எங்க கொடுக்குறான் பாருங்க, அவங்க மாற்றுத்திறன் இல்லம்மா, மாற்றுத்திறனை கொடுத்தவங்க நமக்கு திறனாளியா.
1: நிச்சயம், ரொம்ப ஒரு சரியான வார்த்தையை சொன்னீங்க. மாற்றுத்திறனாளி இல்ல, அவங்க வந்து மாற்றுத்திறன்களை படைச்சவங்க அவங்க.
2: ஆமா, நமக்கு அவங்களும் பிறந்தீங்க, பாட்டு போடுவாங்க, இசையமைப்பாங்க, என்னென்ன வேலைகள்லாம் பண்றாங்க பாரு கைவினை. அந்த கடவுள் வந்து அவங்களுக்கு கொடுத்த கிப்ட்மா.
1: கண்டிப்பா.
2: அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம பகுதியில வந்து பனவோல விசிறி, பனவோல தடுக்கு, அது இப்படி கொஞ்சம் தெரியும், ஆனா பெருசா தெரியாதுமா. அதையும் சொல்லி
1: போறேன்.
2: அந்த கலைஞர்களுக்கு நம்ம வந்து ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்துமா.
1: கண்டிப்பா, உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. அடுத்து வரும் நேயர்கள் வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யாரிங்க இருந்து பேசுறீங்க?
3: அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன். வேதாரண்யம் வட்டம் தேத்தாக்குடி வடக்கு செல்வ பாரதி.
1: செல்வ பாரதி சொல்லுங்க.
3: பண ஓலையில செய்யற இருக்குல்ல மேடம், அந்த இதெல்லாம் நாங்க செய்வோம். அந்த
1: இல்ல பண என்னெல்லாம் செய்வீங்க? என்னென்னலாம் செய்வீங்க?
3: அந்த மாட்டுக்கு வந்து மாலை.
1: ஓஹோஹோ.
3: தாமர முட்டு அதுலயே செஞ்சு அதுல வந்து கலரா நினைச்சு
1: நீங்க பண்ணுவீங்களா?
3: சின்ன வயசுல பண்ணுவோம் மேடம், அதெல்லாம் ஆர்வமா.
1: சின்ன வயசுல என்ன, இன்னும் ஏன் தொடரல அத சொல்லுங்க.
3: இப்பெல்லாம் அதெல்லாம் மாறி போச்சு மேடம்.
1: இன்னையில இருந்து அது திரும்பவும் ஆரம்பிக்கிறீங்க? ஏன்னா அதெல்லாம் எவ்வளவு பெரிய கலை தெரியுங்களா, ரொம்ப அழகு வண்ணம் இருக்கும் அதுல.
3: அப்ப எல்லாம் வந்து இந்த கடையில விக்கிற மாலை எல்லாம் கிடையாது, நாங்க எல்லாம் சொந்தமா செய்வோம். அப்பதான் அந்த கடையில இந்த கலர் பேப்பர் மாலை எல்லாம் வந்துச்சு. அப்பதான் அந்த தாமரை முட்டு மாலை எல்லாம் செஞ்சு அதை வரைச்சு கலர் படுத்தி செய்வோம். விசிறியே சொந்தமா செய்வோம், சின்ன கண்ணில அந்த மட்டையை வெட்டி அதை அப்படியே படிய வச்சு அந்த ஓரத்துல உள்ள எல்லாம் வடிச்சு அந்த விசிறியே செய்வோம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம சின்ன வயசுல வந்து இந்த பனங்கள் எல்லாம் வச்சு வண்டி எல்லாம் செய்வோம் இல்லையா, அப்பவே நம்ம வந்து கலைத்திறன் வந்து அங்க மேம்பட்டு நிக்கும் அப்படித்தானே? எங்களுடைய விருப்பம் செய்யுங்க. நன்றி. ஹலோ வணக்கம். வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க.
4: நான் எம்ப்ராய்டரி போடுவோம்மா.
1: சூப்பர்ங்க.
4: டேபிள் கிளாத், தலையணை வர, கையி, டோர் கட்டு, அதே மாதிரி பாவடையிலையும் அழகா சின்ன சின்ன பொம்மைகள் பூக்களா போட்டு 4 பாட்டு 5 பாட்டும் அப்படியே அழகா போடுவோம்.
1: அசத்துறீங்க போங்க.

0: அப்புறம் அந்த கன்வேட்டிவ் துணினு அப்படியே
1: அதுலயும்
0: அழகா பையே அதை நம்ம தச்சு செஞ்ச பிறகு எம்ப்ராய்டரி பண்ண பிறகு அழகா சுத்திலும் ப்ரிண்ட் வச்சு அழகா தச்சுட்டு வர சொல்லிடுவேன்.
1: சரி, இப்ப வரைக்கும் செய்யறீங்களா எப்படி?
0: இப்ப எனக்கு கிடைக்கும் போது, நேரம் கிடைக்கும் போது செய்வேன்.
1: செய்யுங்க செய்யுங்க செய்யுங்க.
0: டேபிள் கிளாத்தும் அதுல போட்டு அழகா வச்சிருப்பேன்.
1: ஏன்னா எல்லோருக்குமே ஒரு தனித்துவமான ஒரு கைவினை திறன் அப்படிங்கிறது இயல்புலேயே இருக்குது. அதை வந்து வெளிக்கொணர்றதுல தான் நம்ம பிரச்சனையே.
0: ஆமாம், அதில் டோர் கட்லாம் போட்டு கிளி அழகாக பெரிய ஒரு வட்டத்துக்குள்ளே பூக்களாக சுற்றிலும் போட்டு அதில் கிளி அழகாக உட்காந்துருக்க மாதிரி வெல்கம் போட்டு மாட்டிக்கும் போது அழகாக இருக்கும்.
1: அது நம்ம பார்க்கும்போது ரொம்ப பெருமிதமாக இருக்கும்ல, நம்ம இந்த அளவுக்கு செய்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு.
0: அதில் வந்து நம்ம வந்து எம்ப்ராய்டரி நூலையும் வச்சு அழகாக குஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் ஒவ்வொரு ஓரத்துலையும் அழகாக தச்சு விட்டுவேன். அப்போ பார்க்கும்போது யாருமே வந்தோடனே இது யார் தச்சுது என்னன்னு கேட்கும்போது அது ரொம்ப பெருமையாக இருக்கும். என்னமோ மழையே புரட்டுற மாதிரி
1: ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம்.
0: பழங்கள் அரிசி இந்த கோலமாவு என்று சைஸ் வாரியாக அந்த வேஸ்ட் பேப்பர்ல காகித கூட செஞ்சு கொட்டி வச்சுக்கோங்க.
1: சரிங்க, அப்படியே தொடர்ந்துகிட்டே போகுதுன்னு நினைக்கிறேன். கைவண்ண இத்தனை திறன் கிட்ட ஒரு நாலு முழுக்க பேசலாம் போல இருக்கு, அந்த அளவுக்கு திறமைகளை வச்சிருக்கீங்க அப்படிதானே?
0: நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, அம்மா சொல்லி கொடுத்தாங்க, டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க, அதை நம்ம பயன்படுத்திக்கிறோம்.
1: நன்றி நன்றி நன்றி, ரொம்ப சிறப்பான கருத்துக்களை வெளியிட்டதுக்கு நன்றி.
2: திருச்சி சாரதாசு காத்திருங்கள். PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
5: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: கமகம மனம் நலம் பெறும் தினம் ஆர்கேஜி நெய் பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
0: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
7: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
6: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
7: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
8: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோச் வெல்லர்ஸ். பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 முதல் June 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோச் வெல்லர்ஸ், மயிலாடுதுறை.
0: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
0: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
9: திருச்சி சாரதாசு காத்திருங்கள்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
2: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
10: நேர்களுக்கு உளம் கணிந்த நல்வாழ்த்துக்களை சொல்வோர். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், கோபால் பல்பொடி, காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, ஆர்கே ஜின்னை, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ், நாகப்பட்டினம் சத்யபாமா காலேஜ் ஆஃப் எடுகேஷன், பனங்குடி.
11: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்.
1: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட் கோபால் வி டூத்பேஸ்ட்.
2: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
3: ஆர்கேஜி நெய்.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியாரன் கோச் பல்லஸ் பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.
6: நேர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்கமணி உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்கமளிகைக்கு வாங்க. நேர்களுக்கு சத்யபாமா காலேஜ் ஆஃப் எடுகேஷன் பனங்குடி நாகப்பட்டினம் உளங்கடைந்த நல்வாழ்த்துக்கள். பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியில் கல்வியியல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம். காதோடும் மனதோடும் உறவாடும் கற்றலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. உங்களின் கைவினை திறன் சிந்தனை அரங்கம். சிந்தனை அரங்கத்தில் அடுத்து வரும் நேயர். ஹலோ வணக்கம்.
7: ஹலோ வணக்கம் மேம்.
6: வணக்கம், யார் இங்கே பேசுறீங்க?
7: நான் சிதம்பரத்துல இருந்து சாந்தி பாய் பேசுறேன் மேம்.
6: பேசுங்க
7: மேம். நான் வந்து வயர் கூட பண்ணுவேன்.
6: ஆஹா,
7: மணி பர்ஸ், மணியால மணி பர்ஸ் பண்ணுவேன். இதெல்லாம் ஸ்கூல்ல படிக்கும்போது சொல்லி கொடுத்தாங்க மேடம், சீனிவாசா மேல்நிலை பள்ளியில மேலையூர்ல.
6: சூப்பர் சூப்பருங்க.
7: அப்புறம் வந்து மேடம் களிமண்ணுல பொம்மை செய்வேன், சின்ன சின்ன சட்டி அடுப்பு எல்லாம் செஞ்சு விளையாடுவோம் மேடம், காய வச்சு விளையாடுவோம்.
6: சரி சரி சரி.
7: அப்புறம் வந்து எங்க தாத்தா வந்து பனை ஓலையில தடுப்பு பின்னுவாங்க, சின்ன சின்னதா கொட்டாபுட்டி மாதிரி சின்னதா பின்னுவாங்க. ஆனா அதெல்லாம் கத்துக்கலங்க மேடம்.
6: ஓஹோ, அதை செய்வாங்க ஆனா நான் கத்துக்கல.
7: ஆமாங்க மேடம்.
6: நன்றி நன்றி நன்றி. அடுத்து வரும் நேயர். ஹலோ வணக்கம்.
8: விரிச்சு பாத்தீங்கன்னா அந்த தோவைக்கு அந்த தோவைக்கு இடையிலே அப்படியே ரெண்டு ரெண்டா அப்படியே அந்த நாலு ஒரு ரெண்டு ரெண்டா கட்டில் பண்ணுற மாதிரி பின்னி அப்படியே பாத்தீங்கன்னா படுக்க வச்சுக்குவோம். மயில் தோவ மாதிரி இருக்கு, படுக்க வச்சுக்கிறோம், மழை வேண்டாம் மேல போத்திக்கிறோம். அப்படியே மழை காலத்துக்கு பனி காலத்துல வச்சுக்கிறோம் நாங்க. அப்ப அந்த நொங்கு இருக்கு பாத்தீங்களா, இந்த நொங்கு என்ன பண்றது, வண்டி ஓட்டுறதுக்காக அந்த டாய்லெட் சக்கரை மாதிரி அப்படியே ரவுண்ட் ரவுண்டா அப்படியே வெட்டுறது.
6: சரி,
8: சக்கரை மாதிரியே இருக்கும் பார்க்கும் போது, அதை வச்சு ஓட்டிட்டு ஓடுவேன். அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஆட்டுக்கு வந்து முடி இருப்போம்ங்க, அந்த ஆட்டுக்கு முடி இருக்கும் பாத்தீங்கன்னா கோலம் போட்டது மாதிரி போட்டு விடுவோம் அப்படியே உடம்புலயே. அது கோலம் போட்ட மாதிரி போட்டோம்னா அழகா இருக்கும் பாக்குறதுக்கு.
6: என்னென்ன வேலை பண்றீங்க பாருங்க.
8: ஆமாங்க ஆமாங்க. நன்றி மேடம்.
6: நன்றி நன்றி நன்றி. அடுத்து வரும் நேயர்.
9: அன்பான சகோதரிக்கு பண்பான வணக்கம்.
6: வணக்கம். கூறுவது யாரு?
9: அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் என்ன கொலைக்கிறார்கள் தற்போது கும்பகோணத்தில் இருந்து.
6: சரி, இடம்பெயர்ந்த தகவலுக்கு நன்றி, சொல்லுங்க.
9: நாங்கெல்லாம் கொஞ்சம் இந்த ஆன்மீகத்தை பார்க்கிறோமா, அந்த சுவாமிகள் வண்ணம் கிட்டுவது, சுவாமிகள் அலங்காரம் பண்றது,
6: அடட
9: இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஏதோ ஒரு தெரிஞ்ச வரைக்கும் செய்யற ரொம்ப எல்லாமே எனக்கு தெரியும் சொல்லக்கூடாது. தெரிந்த வரைக்கும் எங்களால முடிஞ்ச ஆடி மாதம் தை மாதம்
6: வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பைகள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
10: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
6: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் மங்கலியன் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கலியன் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலி அல்ல, மங்கலியன் சூப்பர் கோல்டு உரம்.
11: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
12: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.

0: காரைக்கால்.
1: நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன் சொல்லமுது. தார்பாய்கள் கிரீனேட்ஸ் ஓஸ் நவரம்பு நாளை வேலைகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
6: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
10: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
11: கோபால் பல்பொடி

0: இப்போ லைன் நார்மல்.
1: நிறைவு பெற்றது சிந்தனை அரங்கம். தொடர்பது திருக்கடையூர் குளோரி ஸ்வீட்ஸ் பேக்கரி ஃபேன்சி ஸ்டோர், பொறையா ஸ்ரீ கிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், திருக்கடையூர் ஐயப்பன் ஹோட்டலின் ஆலய உலா, தரங்கம்பாடி வட்டம் திருவிடைக்கழி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி வைகாசி சதய திருத்தேரோட்டத்தின் நேரடி நேர்முக வர்ணனை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருக்கடையூர்.

0: க்ளோரி ஸ்வீட்ஸ் பேக்கரி ஃபேன்சி ஸ்டோர்.
1: தரமான சுவையான இனிப்பு கோர வகைகள் கிடைக்கும் க்ளோரி ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருக்கடையூர்.
2: திருக்கடையூர் க்ளோரி ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி ஃபேன்சி ஸ்டோர் மற்றும் பழக்கடை.
1: எங்களிடம் தரமான சுவையான இனிப்பு கோர வகைகள் கிடைக்கும் க்ளோரி ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருக்கடையூர்.
3: பிறந்தநாள் கேக்குகள், விசேஷங்களுக்கு தேவையான ஸ்வீட்ஸ், கார வகைகள் ஆர்டரின் பேரில் செய்து தரப்படும்.
1: தரமான சுவையான இனிப்பு கோர வகைகள் கிடைக்கும் க்ளோரி ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருக்கடையூர்.
3: பிறந்தநாள் கேக்குகள், விசேஷங்களுக்கு தேவையான ஸ்வீட்ஸ், கார வகைகள் ஆர்டரின் பேரில் செய்து தரப்படும்.
1: அழகு சாதன பொருட்கள், ஃபேன்சி ரகங்கள், அனைத்து வகை பழங்களும் கிடைக்கும்
2: க்ளோரி ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி ஃபேன்சி ஸ்டோர் மற்றும் பழக்கடை, மெயின் ரோடு திருக்கடையூர்.
0: இந்நிகழ்ச்சியை மேலும் வழங்குவோர் பொறையா ஸ்ரீ கிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்.
4: உங்கள் குழந்தையின் பிரகாசமான எதிர்காலத்திற்கு ஸ்ரீ கிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி பொறையார். அன்பிற்குரியோரே, உங்கள் குழந்தையின் சிறந்த எதிர்காலத்திற்கு சரியான பள்ளியை தேர்ந்தெடுப்பது உங்கள் கடமை.
5: அதை சிறப்பாக செய்கிறது பொறையார் ஸ்ரீ கிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி.
4: பள்ளி தொடங்கிய நாள் முதல் இன்று வரை பொது தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று தொடர் சாதனை படைத்து வருகிறது.
5: தரமான கல்வி, அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், ஒழுக்கமான சூழல்,
4: அரசு நிர்ணயித்த தொகையை மட்டுமே கட்டணமாக பெறும் பள்ளி. உங்கள் குழந்தையின் பிரகாசமான எதிர்காலத்திற்கு ஸ்ரீ கிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி பொறையார்.
5: ஸ்ரீ கிருஷ்ணா, கல்வியில் சிறப்பு, வெற்றியில் உறுதி.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் திருக்கடையூர் ஐயப்பன் ஹோட்டல்.
1: தரம் என்றால் செம்பை ஐயப்பன் ஹோட்டல், செம்பனார் கோவில், திருக்கடையூர் மற்றும் வைத்தீஸ்வரன் கோவில்.
2: திருவிடைக்கழி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி வைகாசி சதய தேர் திருவிழாவிற்கு வருகை தரும் பக்த கோடிகளை அன்புடன் வரவேற்கும் செம்பை ஐயப்பன் ஹோட்டல்.
1: உயர்தர சைவ உணவகம், அன்பின் சுவை உணவிலும் உள்ளத்திலும்.
2: உங்களது இல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கு தேவையான அனைத்து சைவ உணவுகளும் தரமான முறையில் குறைந்த செலவில் ஆர்டரின் பேரில் செய்து தரப்படும் செம்பை ஐயப்பன் ஹோட்டல்.
1: உயர்தர சைவ உணவகம், அன்பின் சுவை உணவிலும் உள்ளத்திலும்.
2: உங்களது இல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கு தேவையான அனைத்து சைவ உணவுகளும் தரமான முறையில் குறைந்த செலவில் ஆர்டரின் பேரில் செய்து தரப்படும்.
1: தரம் என்றால் செம்பை ஐயப்பன் ஹோட்டல், செம்பனார் கோவில், திருக்கடையூர் மற்றும் வைத்தீஸ்வரன் கோவில்.
0: பக்தியில் திளைப்போருக்கு

நேர்கள் இப்பொழுது கேட்கலாம் ஆலய ஓலா. தரங்கம்பாடி வட்டம் திருவிடைக்கழி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி வைகாசி சதய திருத்தோரோட்டத்தின் நேர்முக வர்ணனை. வர்ணனையாளர் மயிலாடுதுறை முனைவர் டி சந்தன லட்சுமி அவர்கள். வாருங்கள் நேர்களே, திருவிடைக்கழி செல்வோம்.

கரும்பும் கை கூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் காதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கூப்புவர் தம் கை. அருள்மிகு தெய்வானை அம்மை உடனுறையும் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி சதய திருவிழா முருகப்பெருமானும் சிவபெருமானும் அமைந்துள்ள இத்தலத்தில் இன்று 9வது திருநாளாக திருத்தேர் திருநாள் நடைபெறுகிறது. திருத்தேர் விழா மிக சிறப்பாக முருக பக்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற வெள்ளத்தில் ஒளி வெள்ள திருத்தேர் நடந்து கொண்டிருக்கிறது. இத்தலத்திற்கு நிறைய சிறப்புகள் உண்டு. முருகப்பெருமானும் சிவபெருமானும் ஒரே கருவறையில் மூலவராக எழுந்தருளி இருப்பது இத்தலத்திற்குரிய சிறப்பு. சூரியனின் மகனான அழால் ஏற்பட்ட பாவத்தை போக்க முருகப்பெருமான் இங்குள்ள குறாமரத்தின் அதாவது திருக்குறாவடி என்று அழைக்கக்கூடிய குறாமரத்தின் அடியில் தவம் செய்து தன் பாவத்தை போக்கினார் என்று வரலாறு. சிவபக்தனான இரண்யாசுரனை வதம் செய்ததால் ஏற்பட்ட பாவத்தை போக்கிய தலம் என்பதால் நம்முடைய பாவங்களையும் போக்கும் தலமாக இது விளங்கப்படுது. சேந்தனார் திருவிசைப்பாவில் பாடிய பாடல் பெற்ற தலம், அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடியும் முருகப்பெருமானை மணக்க தெய்வானை இத்தலத்தில் தவம் இருந்திருக்கிறார். இருவருக்கும் நிச்சயதார்த்தம் நடைபெற்ற தலமாகவும் இத்தலம் கருதப்படுகிறது. அருணகிரிநாதரின் திருப்புகழ் சேந்தனாரின் திருப்பல்லாண்டு பாடப்பட்ட தலமாக விளங்குகிறது. இத்தலத்திற்கு ராகு கேது செவ்வாய் தோஷ நிவர்த்திக்கு உரிய தலமாகவும் இது போற்றப்படுகிறது. இந்த தோஷம் உடையவர்கள் இந்த கோவிலுக்கு வந்து இந்த முருகனை வழிபட்டால் இந்த ராகு கேது செவ்வாய் தோஷம் எல்லாம் நீங்கிவிடும் என்பது ஐதீகம். இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு, திருச்செந்தூருக்கு சென்ற புண்ணியம் இந்த தலத்திற்கு வந்தாலே கிடைக்கும் என்பது வரலாறு. சோழ நாட்டு திருச்செந்தூர் என்று அழைக்கப்படும் பிரசித்தி பெற்ற தலமாக இந்த திருவிடைகழி தலம் வழங்கப்படுகிறது. சேந்தனார் சுவாமிகள் முக்தி பெற்ற தலமாகவும் இத்தலம் விளங்குகிறது. இத்தேர் ஓட்டம் மிக சிறப்பாக மக்கள் மிதந்திருக்கிறது. ஒவ்வொரு அசைவையும் மனிதனுடைய அசைவையும் இறைவன் நிகழ்த்துகிறார், நகர்த்துகிறார் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்று இறை மக்கள் தன் அன்பால் கட்டி இழுக்கிறார்கள். ஒவ்வொரு அசைவாக ஒவ்வொரு அங்குலமாக தேர் நகர்ந்து கொண்டிருக்கிறது. மக்களினுடைய பக்தர்களுடைய அன்பு கயிற்றால் கட்டி இழுக்கிறார்கள். இந்த வடம் புடித்து இழுக்கும் பொழுது இறைவனையே நாம் நகர்த்துகிறோம் என்ற ஒரு பெரிய பெருமிதமும், நாடு இனம் மொழி மதம் எல்லாம் கடந்து அனைவரும் சமம் என்ற நிலையும் இந்த தேர் இழுப்பதில் ஒரு நிகழ்வாக இருக்கிறது. நம்மை நகர்த்தும் இறைவனை நாம் நகர்த்தி பார்க்கும் பெரிய அற்புதம் இத்தேர் திருவிழாவுக்கு உண்டு. வெற்றியல் ரோகரா என்னும் முழக்கம் எங்கு எல்லா வீதிகளிலும் மக்கள் கூட்டம் கூட்டமாக சென்று தேரை வடம் பிடித்து இழுத்துக் கொண்டிருக்கிறார்கள். உலக வாழ்வில் அடையக்கூடிய அனைத்து இன்பங்களையும் வேண்டி இத்தலத்தில் பாடியுள்ளார் அருணகிரிநாதர் திருப்புகழில். பகரும் முத்தமிழ் பொருளும் மெய்த்தவ பயனும் எப்படி பழைய முத்தியில் கற்பக தரு வாழ்வும் புகரில் புத்தியுற்ற அரசு பெற்றுற பொழியும் அற்புத பெருவாழ்வும் புலன் அகற்றிட பலவிதத்தினை புகழ் பலத்தினை தரவேனும் என்று உலக வாழ்வில் மக்கள் பெறக்கூடிய அனைத்து இன்பங்களையும் வேண்டி இத்தலத்தில் பாடியுள்ளார் அருணகிரிநாதர். பொற்விடைக்கழி பெருமாளே என்று திருவிடைக்கழி பெருமாளை வணங்கி போற்றுகிறார். திருவிடைக்கழியில் நிறைய சிறப்புகளை பாடியிருக்கிறார். திரு தலவரலாறு மிக சிறப்பை குமரனின் திருவிளையாடல் கூட மிக அற்புதமான வரலாறாக இங்கு பேசப்படுகிறது. முசுகுந்து சக்தி என்று கூறப்படுகிறது. இதற்கு ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது. குறாமரத்தடியில் முருகப்பெருமான் தவம் இருக்கும் பொழுது முசுகுந்த சக்கரவர்த்தி திருவாரூர் தியாக பெருமானுக்கு அபிஷேகத்திற்காக பாலை இடையர்கள் எடுத்துக்கொண்டு வரும் பொழுது இந்த குறாமரத்தின் அடியில் சற்று இளைப்பாறி கொண்டிருக்கும் பொழுது முருகப்பெருமான் ஒரு தாமரை தண்டினால் அந்த பாலினை உறிந்து குடித்து விட்டாராம். அதனால் பால் குறைந்தது தெரியாமல் அவர் கொண்டு சேர்க்கும் பொழுது பால்

0: குறைந்திருப்பது சக்கரவர்த்தி என்ன நடக்கிறது என்று ஆளை விட்டு பார்த்து வரும் பொழுது இந்த குமர பெருமான் இப்படி செய்வதை அறிந்து தண்டனை நினைக்கும் சக்கரவின் மகனுக்கு சர்ப்பம் தீண்டு விட்டதாம். இதனை அறிந்து இது ஏதோ ஒரு பாவத்தினால் உடனடியாக அந்த மரத்திற்கு வந்திருக்கும் போது இறைவன் அங்கு தவம் இருப்பதை அறிந்து அவரை வேண்டி வணங்கும் பொழுது அந்த மரத்தின் இலையை கசக்கி பிழிந்து அந்த உசுக்குந்த சக்கரவர்த்தியின் மகனுக்கு கொடுக்கும் பொழுது அவன் உயிர் பிழைத்தான் என்றும், இதனால் இந்த முசுக்குந்த சக்கரவர்த்தி இந்த முருகனுக்கு இந்த குரா மரத்தடியிலே கிழக்கு நோக்கி திருவிடைகளில் திருக்கோவிலை கட்டினார் என்ற வரம் கூறப்படுகிறது. இந்த திருவிடை என்று பெயருக்கு காரணம் முருகன் தவம் இருந்து வென்று சென்றதால் விடைகழி என்றும், தேவசேனாவும் இங்கு தவம் இருந்ததால் இது இருவரும் சென்று விடை பெற்று சென்று திருப்பரங்குன்றத்தில் திருமணம் செய்து கொண்டதால் விடைகழி திரு விடைகழி என்றும் பெயர் வந்தது. இடையில் தங்கியதால் இடைக்கழி எனவும், பாவம் கழிந்ததால் கழியும், இப்படி பல விதமாக இத்தலத்திற்கு உரிய பெயரை வரலாறு கொள்கிறது. திருத்தலையில் பல வேறு பெயர்கள் மகிழாரண்யம், புறாப்பள்ளி, மகிழ மரக்காடு, பிரம்மபுரம், நாகத்தலம், மகிழவனம் போன்ற பெயர்களாலும், முற்காலங்களில் சோழ நாட்டு திருச்செந்தூர் எனவும் பிற்காலங்களில் திருக்குறாவடி எனவும் சிறப்பு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திருத்தலத்தில் அதிகப்படுகிறது. இத்தலத்தில் தல விருஷம் திருக்குறாமல் சற்று எதிரே மேற்கு திசை நோக்கி எழுந்து விளங்கு ஆசையில் இத்திருத்தலத்தில் கோயிலாக விளங்குகின்றது. குராம அடியில் பூஜித்த தன் குமாரனாகிய குமர பெருமானை உறங்கிக் கொண்டார் என்றும், பாவதோஷம் திருபெருமானுக்கு என்றும் வழங்கப்படுகிறது. இந்த பெருமாள் மூலவர் அருள்மிகு மூலவராக இருவரும் ஒரே கருவறையில் அமைந்த ஒரு அற்புதமான சிறப்பு இந்த திருத்தலத்திற்கு உண்டு. இரண்யாசுரன் வதம். இரண்யாசுரன் அதாவது திருச்செந்தூர் பத்மநிதி இங்கு முருகப்பெருமான் வந்ததாக இரண்யாசுரன் அழித்தவர் திருச்செந்தூரில் பொழுதுடைய இரண்டாவது மகனாகிய தீன் வடிவம் எடுத்து தரங்கம்பாடியின் கீழ் சமுத்திரத்தில் வந்து ஒளிந்து கொண்டானாம். அப்பொழுது முருகப்பெருமான் இங்கு தரங்கம்பாடிக்கு தேடி வந்தாராம். சுறாமீன் வடிவில் இருப்பதனால் எந்த சுறாமீனை இருப்பான் என்று தயங்கி தயங்கி நின்றானா, இந்த ஊருக்கு தயங்கம்பாடி என்று வழங்கப்பட்டது, இப்பொழுது தரங்கம்பாடி என்று வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது. இளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் திருத்தேர் வெள்ளோட்டத்தை காணலாம்.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருக்கடையூர் குளோரி ஸ்வீட்ஸ் பேக்கரி ஃபேன்சி ஸ்டோர், பொறையா ஸ்ரீ கிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், திருக்கடையூர் ஐயப்பன் ஹோட்டலின் ஆலய உலா. தரங்கம்பாடி வட்டம் திருக்கடைக்கழி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி வைகாசி சதய திருத்தோரட்டத்தின் நேர்முக வர்ணனை.
2: தரமான சுவையான இனிப்பு கோர வகைகள் கிடைக்கும் குளோரி ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருக்கடையூர்.
3: திருக்கடையூர் குளோரி ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி ஃபேன்சி ஸ்டோர் மற்றும் பழக்கடை.
2: எங்களிடம் தரமான சுவையான இனிப்பு கோர வகைகள் கிடைக்கும் குளோரி ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருக்கடையூர்.
4: பிறந்தநாள் கேக்குகள், விசேஷங்களுக்கு தேவையான ஸ்வீட்ஸ், கார வகைகள் ஆர்டரின் பேரில் செய்து தரப்படும்.
2: தரமான சுவையான இனிப்பு கோர வகைகள் கிடைக்கும் குளோரி ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருக்கடையூர்.
4: பிறந்தநாள் கேக்குகள், விசேஷங்களுக்கு தேவையான ஸ்வீட்ஸ், கார வகைகள் ஆர்டரின் பேரில் செய்து தரப்படும்.
2: அழகு சாதன பொருட்கள், ஃபேன்சி ரகங்கள், அனைத்து வகை பழங்களும் கிடைக்கும்
3: குளோரி ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி ஃபேன்சி ஸ்டோர் மற்றும் பழக்கடை, மெயின் ரோடு திருக்கடையூர்.
5: உங்கள் குழந்தையின் பிரகாசமான எதிர்காலத்திற்கு ஸ்ரீ கிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி, பொறையார்.

0: அன்பிற்குரியோரே, உங்கள் குழந்தையின் சிறந்த எதிர்காலத்திற்கு சரியான பள்ளியை தேர்ந்தெடுப்பது உங்கள் கடமை.
1: அதை சிறப்பாக செய்கிறது பொறையார் ஸ்ரீ கிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி.
0: பள்ளி தொடங்கிய நாள் முதல் இன்று வரை பொது தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று தொடர் சாதனை படைத்து வருகிறது.
1: தரமான கல்வி, அனுபவமிக்க ஆசிரியர்கள், ஒழுக்கமான சூழல்,
0: அரசு நிர்ணயித்த தொகையை மட்டுமே கட்டணமாக பெறும் பள்ளி. உங்கள் குழந்தையின் பிரகாசமான எதிர்காலத்திற்கு ஸ்ரீ கிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி பொறையார்.
1: ஸ்ரீ கிருஷ்ணா, கல்வியில் சிறப்பு, வெற்றியில் உறுதி.
2: தரம் என்றால் செம்பை ஐயப்பன் ஹோட்டல், செம்படார் கோவில், திருக்கடையூர் மற்றும் வைத்தீஸ்வரன் கோவில்.
3: திருவிடைக்கழி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி வைகாசி சதய தேர் திருவிழாவிற்கு வருகை தரும் பக்த கோடிகளை அன்புடன் வரவேற்கும் செம்பை ஐயப்பன் ஹோட்டல்.
2: உயர்தர சைவ உணவகம், அன்பின் சுவை உணவிலும் உள்ளத்திலும்.
3: உங்களது இல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கு தேவையான அனைத்து சைவ உணவுகளும் தரமான முறையில் குறைந்த செலவில் ஆர்டரின் பேரில் செய்து தரப்படும் செம்பை ஐயப்பன் ஹோட்டல்.
2: உயர்தர சைவ உணவகம், அன்பின் சுவை உணவிலும் உள்ளத்திலும்.
3: உங்களது இல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கு தேவையான அனைத்து சைவ உணவுகளும் தரமான முறையில் குறைந்த செலவில் ஆர்டரின் பேரில் செய்து தரப்படும்.
2: தரம் என்றால் செம்பை ஐயப்பன் ஹோட்டல், செம்படார் கோவில், திருக்கடையூர் மற்றும் வைத்தீஸ்வரன் கோவில்.
4: நேர்களே, இன்றைய ஆலய உலாவில் நாம் தரிசித்துக் கொண்டிருப்பது தரங்கம்பாடி வட்டம் திருவிடைக்கழி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி வைகாசி சதய திருத்தோரோட்டத்தின் நேர்முக வர்ணனை. வாருங்கள் நேர்களே, மீண்டும் செல்வோம் திருவிடைக்கழிக்கு.
5: இப்போ திருத்தேர் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. திருத்தேர் வெள்ளோட்டம் மிக சிறப்பாக தேர் திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. முருக பக்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்றும் முருகனுடைய திருப்புகழையும் திருப்பாடல்களையும் திருநாமங்களையும் சொல்லிக்கொண்டு விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும், பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே என்ற கந்தர் ஆங்காரத்தையும் சொல்லிக்கொண்டே திருத்தே வடத்தை இழுத்துக்கொண்டு முருக பக்தர்கள் தன்னுடைய வாழ்நாளில் கிடைத்த மிகப்பெரிய பாக்கியமாக கருதி கொண்டு வடம் பிடித்து இழுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆடும் பரிவேல் அணிசேவலன, பாடும் பணியே பணியாய் அருள்வாய், தேடும் கயமா முகனை தெருவில், சாடும் தனியானை சகோதரனே என்று மனதுக்குள் சொல்லிக் கொண்டும் வாயார ஓதிக்கொண்டும் இறைவனுடைய திருப்புகழை பாடிக்கொண்டும் திருத்தேரை வன்பிடித்துக் கொண்டு இழுத்து கொண்டிருக்கிறார்கள். உல்லாச நிராக யோக வித சல்லாப வினோதனும் நீயலையோ, எல்லாம் வர என்ன இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே என்று முருகா முருகா என்னும் ஒளியே இங்கே திருவிடையை முழுவதும் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. இப்படி இறைவனுடைய நாமங்களை ஒழிக்கும் பொழுது இங்கே உள்ள இந்த திருத்தேர் விழாவின் நோக்கமே இறைவன் வேதி வழியாக வெளியே வரும்பொழுது மக்கள் அவருடைய நாமத்தை சொல்லி ஓங்கி ஒழிக்கும் பொழுது தீய சக்திகள் எல்லாம் ஒழிந்து இறை சக்தி எங்கும் பரவுவதற்கான ஒரு வாய்ப்பை வழங்கும் என்பதற்காகவே ஆண்டுதோறும் இது போன்ற தேர் திருவிழாக்கள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. செம்மான் மகளை திருடும் திருடன், பெம்மான் முருகன் பிறவான் இரவான், சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே என்ற அனுபூதி வரிகளை எல்லாம் உச்சரித்து கொண்டு தேர் வடத்தை இழுத்து கொண்டிருக்கிறார்கள். முருகன் குமரன் குகன் என்றும் ஒழிந்து உருகும் செயல் தந்து உணர்வென்று அருள்வாய், பொறுபுங்கவரும் புவியும் பரவும் குருபுங்கவ குணஞ்சரனே என்ற அனுபூதி வரிகளை சொல்லிக்கொண்டே வடத்தை இழுத்து கொண்டிருக்கிறார்கள். யாமோதிய கல்வியும் எம்மறிவும் நாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயில் போய் அறமை புணர்வீர், நாமேல் நடவீர் நடவீர் இனியே என்ற அனுபூதி வரிகளை சொல்லிக்கொண்டே இப்போது பக்தர்கள் இழுத்து கொண்டிருக்கிறார்கள். அனுபூதி வரிகளை ஒன்று சொன்னாலே, ஒரு சொல் முருகன் முருகா என்ற நாமத்தை சொன்னாலே போதும், அத்துணை பலன்களும் கிடைக்கும். ஆனால் இத்தனை அனுபூதி வரிகளை எல்லாம் சொல்லி அனுபூதி பாடல்களை எல்லாம் உச்சரித்து பக்தர்கள் வடத்தை இழுத்து கொண்டிருக்கிறார்கள். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று பக்தர்கள் முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கு எங்கு பார்த்தாலும் பக்த வெள்ளத்தில் இறைவனுடைய திருநாமங்களும் திருப்பாடல்களும் ஒழித்துக் கொண்டிருக்கின்றன. மேல தாளத்தோடு நல்ல ஒரு மங்கள ஒளியோடு தெருத்தேரில் இறைவன் வளம் வந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற திருத்தேர் விழா சதய நட்சத்திரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. 10 நாள் விழாவாக 2ஆம் தேதி கணபதி ஹோமம் நடந்து 3ஆம் தேதி பஞ்சமூர்த்திகள் சுவாமி வீதி உலா தொடங்கி இன்று

ஏழாம் திருநாளாக 8ஆம் தேதி திருக்கல்யாணம் முடிந்து இரண்யாசுர சூர சம்ஹாரம் 7ஆம் தேதி நடந்திருக்கிறது. இன்று 9ஆம் திருநாளாக 10ஆம் தேதியான இன்று திருத்தேர் விழா பஞ்சமூர்த்தி சுவாமிகள் வீதி உலாவாக திருத்தேரோட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. திருச்செந்தூருக்கு சென்று திருச்செந்தூர் திருப்புகழை அங்கு பாடினாலும் தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்த மசைய முதுகே வலையே இதழ் தொங்க ஒரு கை தடி மேல் வர மகளிர் நகையாடி தொந்தி கிழவன் இவனார நயிருமல்த்து கிங்கி நனகு முன்னுரையே குழற விழி துஞ்சு குடுபடவே செவிடுபடு செவியாகி என்ற திருச்செந்தூர் திருப்புகழை அங்கு பாடினாலும் இந்த தலத்தில் வந்து பாடினாலும் என்ன பலன் உண்டோ ஒரே பலனை வழங்கக்கூடிய அற்புத திருத்தலமாக நம்முடைய அருகிலேயே நம்முடைய இலங்கை மாவட்டத்தில் ஒரு திருக்கடையூருக்கு அருகிலே தரங்கம்பாடிக்கு அருகிலே மிக அற்புதமான ஒரு தலமாக இந்த தலம் விளங்குகிறது. இந்த திருத்தலத்திற்கு அருகில் உள்ள திருக்கடையூர் என்னடியே வழிபடுவான் நிமலா நினைக்கிறது என்னடியான் உயிரை வவ்வேல் என்று அடற்கூற்று உதைத்த பொன்னடியே பரவினாலும் பூவோடு நீர் சுமக்கும் நின்னடியார் இடர்கலையாய் நெடுங்கலம் மேயவனே என்று யமனையே காலால் உதைத்து வதம் செய்த சம்ஹாரம் செய்த கால சம்ஹாரமூர்த்தி விளங்கும் இங்க திருக்கடையூர் அமிர்த கடேஸ்வரர் அபிமை உடனுரை அமிர்த கடேஸ்வரர் ஆலயம் இங்கே எழுந்தருளியுள்ளது. செம்பனார் கோவில் கீழ்மாத்தூர் நெடுவாசல் செம்பனார் கோவில் திருக்கடையூர் தில்லையாடி மங்கநல்லூர் பெரம்பு சங்கரமந்தல் போன்ற வழித்தடங்களில் வந்தால் இந்த திருவிடைகழியை அடையலாம். அருகில் உள்ள திருத்தங்கள் எல்லாம் அனந்தமங்கலம் கொள்கை மங்கலம் தரங்கம்பாடி தில்லையாடி நகர் திருக்கலாச்சேரி பெரம்பூர் போன்ற தலங்கள் அது அருகே உள்ளது. கடல் சூழ்ந்த நாவந்தீவிலே பன்னத்தாலும் சிறந்து பொழிவது பாரத கண்டமே ஆகும். அதனால் ஜான் ஞான பூமியாய் அமிழ்தனும் இனியதாய் வழங்கும் எல்லையாய் எந்நாட்டு கவி வானரும் இந்நாட்டிற்கு குடிபுகுந்து புகழ்வதற்கு ஏதுவான சோழவள நாட்டில் குமரக்கடவுள் வீற்றிருக்கும் திவ்ய தலங்கள் பல. அதில் இவற்றுள் ஒரு சிறப்பான தலமாக இந்த திருவிடைகழி தலம் அமைந்துள்ளது. தயங்கி தயங்கி இரணியனை வரம் செய்ததால் இது தயங்கம்பாடி என்று வழங்கி இப்பொழுது தரங்கம்பாடி என்று வழங்கப்படுகிறது. இரண்யாசுரனை சுறா எந்த சுறாவாக இருக்கும் அவன் என்று தயங்கும் போது ஞான சக்தியாகிய உமையம்மை மகனை அழைத்து இந்த உபதேசம் செய்து அவனை கொன்றுவா வதம் செய் என்று ஆணையிட்டதும் அந்த குமரன் இந்த அம்மாவுடைய உபதேசத்தை கேட்டு சரியாக வதம் செய்த பிறகு அந்த ஞான சக்தி அங்கேயே தங்கிவிட்டதாகவும் வரலாறு. இந்த தலத்தில் உமாதேவி அதாவது சிவபெருமானுக்கு உமாதேவி இந்த தலத்தில் எழுந்தருளவில்லை, தரங்கம்பாடியின் கடற்கரையில் எழுந்தருளியதாக வரலாறு கூறப்படுகிறது. இப்படி இரண்யாசுரனை வதம் செய்துவிட்டு இங்க இந்த பாவத்தை போக்கிவிட்டு திருப்பரங்குன்றம் சென்று தேவயானையை திருமணம் செய்து கொண்டதாக வரலாறு கூறப்படுகிறது. பஞ்சமூர்த்திகளின் வீதி உலாவில் பக்தர்கள் அதிகமாக கலந்து கொண்டு வடம் இழுத்து இறைவனுடைய திருநாமங்களையும் இறைவனுடைய திரு பாடல்களையும் ஒழித்துக் கொண்டே சென்று கொண்டிருக்கிறார்கள். குருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று சொல்லிக்கொண்டே இறைவனுடைய முருகனுடைய திருநாமங்களை சொல்லிக்கொண்டே வடம் பிடித்து இழுத்து கொண்டிருக்கிறார்கள். ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று, ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, கூறும் அடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூகரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகமான பொருள் நீருளல் வேண்டும் ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே என்று இறைவனுடைய திரு பாடல்களையெல்லாம் பாடி இறைவனுடைய அற்புதங்களை எல்லாம் சொல்லி இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் பேசிக்கொண்டே இந்த திரு வடம் பிடித்து திருத்தேரை இழுத்து கொண்டிருக்கிறார்கள். திருவண்ணாமலையில் கம்பத்தில் நின்று கந்தவேலை வரவழைத்து பலரும் காண காட்சி தர செய்த அதல சேடராட அகிலமேறு மீதாட ஆவின காளி தானாட என்ற திருப்புகழ் பாடியது போல இத்திருவிடைகழியிலும் சிறப்பான திருப்புகழை எல்லாம் அருணகிரிநாதர் பாடியுள்ளார். தொந்தி சரிய மயிரேவல் இரநிறை தந்த மசைய முதுகேவலைய இதழ் தொங்க ஒரு கிதடி மேல் வர மகளிர்

0: குளர விழி குளர விழிக்கு துஞ்சு குருடுபடவே இசை விடுபடு செவியாகி வந்த பிணியும் அதிலே மிடையும் ஒரு பண்டிதனும் ஐயொரு வேதனையும் இல மைந்தன் உடன உடமை கடனேதன முடுக துயர்மேவி மங்கை அழுது விழவே மபடகள் இன்று சர்வம் உயிரே கடிது மங்கை அழுது விழவே மகடர்கள் நின்று சர்வமளவே ஒழுக உயிர் பங்கு பொழுது கடிதே மயிலின் இசை வரவேனும் என்று திருச்செந்தூரில் அருணகிரிநாதர் பாடிய அதே பாடலை இங்கும் பாடி மக்கள் எல்லாம் இறைவனுடைய அருளை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இரு எல்லாவித நோய்களையும் அழிக்கக்கூடிய திருப்புகழ் இத்தலத்திலும் பாடப்பட்டுள்ளது. எல்லாவித செல்வத்தையும் தரக்கூடிய செல்வ வளம் தரக்கூடிய பாடல்களையும் திருப்புகழ் இங்கே பாடியுள்ளார். பகரு முத்தமிழ் பொருளும் மெய்த்தவ பயனும் எப்படி பல வாழ்வும் பழைய முத்தியில் பதமும் நற்புற பரவும் கற்பக தரு வாழ்வும் புகரில் புத்தியுற்ற அரசு பெற்றுற பொலியும் அற்புத பெருவாழ்வும் புலனற்கிட பல விதத்தினை புகழ் பலத்தினை தர வேணும் என்று எல்லாவித இன்பங்களையும் தர வேண்டிக் கொள்கிறார். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் தெருவும் புணர்ப்பானை பின்னையின் பிழையை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர பணப்பானை இன்ன தன்மை என்று அறிய ஒன்னா எம்மானை எளிவந்த பிரானை அன்னம் வைகும் வயர் பயணத்து அணி ஆரூரானை மறக்கலுமாமே என்று இத்தேவாரத்தை சொன்னாலும் இங்கே சிவபெருமானும் முருகப்பெருமானும் ஒன்றே என்று கூறும் ஒரு வகையில் ஒரே கருவறையில் இருவரும் இருப்பதனால் தேவாரம் பாடினாலும் திருப்புகழ் பாடினாலும் அவருடைய முருகனுடைய அருளும் சிவபெருமானுடைய அருளும் கிடைக்கும் என்பது ஐயமில்லை. அதனால் இத்தகைய சிறப்பு மிகுந்த திருவிடைகள் திருத்தலத்தில் முருகப்பெருமானுடைய திருத்தேர் விழாவில் திருத்தேர் வடம் பெற்று மக்கள் எல்லாம் மிக வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற ஒளியுடன் மிக சிறப்பாக இழுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வை நேரலையாக ஒளிபரப்பிய காரைக்கால் வானொலிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது திருக்கடையூர் குளோரி ஸ்வீட்ஸ், பேக்கரி ஃபேன்சி ஸ்டோர், பொறையா ஸ்ரீ கிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், செம்மை திருக்கடையூர் வைத்தீஸ்வரன் கோயில் ஐயப்பன் ஹோட்டலின் ஆலய உலா, தரங்கம்பாடி வட்டம் திருவிடைக்கழி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி வைகாசி சதய திருத்தோரோட்டத்தின் நேர்முக வர்ணனை. வர்ணனையாளர் மயிலாடுதுறை முனைவர் டி சந்தன லட்சுமி அவர்கள். நிகழ்ச்சியை வழங்கியோர் திருக்கடையூர் குளோரி ஸ்வீட்ஸ் பேக்கரி ஃபேன்சி ஸ்டோர்.
2: தரமான சுவையான இனிப்பு கோர வகைகள் கிடைக்கும் குளோரி ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருக்கடையூர்.
3: திருக்கடையூர் குளோரி ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி ஃபேன்சி ஸ்டோர் மற்றும் பழக்கடை.
2: எங்களிடம் தரமான சுவையான இனிப்பு கோர வகைகள் கிடைக்கும் குளோரி ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருக்கடையூர்.
4: பிறந்தநாள் கேக்குகள், விசேஷங்களுக்கு தேவையான ஸ்வீட்ஸ், கார வகைகள் ஆர்டரின் பேரில் செய்து தரப்படும்.
2: தரமான சுவையான இனிப்பு கோர வகைகள் கிடைக்கும் குளோரி ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருக்கடையூர்.
4: பிறந்தநாள் கேக்குகள், விசேஷங்களுக்கு தேவையான ஸ்வீட்ஸ், கார வகைகள் ஆர்டரின் பேரில் செய்து தரப்படும்.
2: அழகு சாதன பொருட்கள், ஃபேன்சி ரகங்கள், அனைத்து வகை பழங்களும் கிடைக்கும்
3: குளோரி ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி ஃபேன்சி ஸ்டோர் மற்றும் பழக்கடை, மெயின் ரோடு திருக்கடையூர்.
1: மேலும் நிகழ்ச்சியை வழங்கியோ பொறையா ஸ்ரீ கிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்.
5: எதிர்காலத்திற்கு ஸ்ரீ கிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி பொறையார். அன்பிற்குரியோரே, உங்கள் குழந்தையின் சிறந்த எதிர்காலத்திற்கு சரியான பள்ளியை தேர்ந்தெடுப்பது உங்கள் கடமை.
6: அதை சிறப்பாக செய்கிறது பொறையார் ஸ்ரீ கிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி.
5: பள்ளி தொடங்கிய நாள் முதல் இன்று வரை பொது தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று தொடர் சாதனை படைத்து வருகிறது.
6: தரமான கல்வி, அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், ஒழுக்கமான சூழல்,
5: அரசு நிர்ணயித்த தொகையை மட்டுமே கட்டணமாக பெறும் பள்ளி. உங்கள் குழந்தையின் பிரகாசமான எதிர்காலத்திற்கு ஸ்ரீ கிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி பொறையார்.
6: ஸ்ரீ கிருஷ்ணா, கல்வியில் சிறப்பு, வெற்றியில் உறுதி.
7: தரம் என்றால் செம்பை ஐயப்பன் ஹோட்டல், செம்பனார் கோவில், திருக்கடையூர் மற்றும் வைத்தீஸ்வரன் கோவில்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் செம்மை திருக்கடையூர் வைத்தீஸ்வரன் கோயில் ஐயப்பன் ஹோட்டல்.
3: திருவிடைக்கழி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி வைகாசி சதய தேர் திருவிழாவிற்கு வருகை தரும் பக்த குடிகளை அன்புடன் வரவேற்கும் செம்பை ஐயப்பன் ஹோட்டல்.
7: உயர்தர சைவ உணவகம், அன்பின் சுவை உணவிலும் உள்ளத்திலும்.
3: உங்களது இல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கு தேவையான அனைத்து சைவ உணவுகளும் தரமான முறையில் குறைந்த செலவில் ஆர்டரின் பேரில் செய்து தரப்படும் செம்பை ஐயப்பன் ஹோட்டல்.
7: உயர்தர சைவ உணவகம், அன்பின் சுவை உணவிலும் உள்ளத்திலும்.
3: உங்களது இல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கு தேவையான அனைத்து சைவ உணவுகளும் தரமான முறையில் குறைந்த செலவில் ஆர்டரின் பேரில் செய்து தரப்படும்.

0: தரம் என்றால் செம்பை ஐயப்பன் ஹோட்டல், செபனார் கோவில், திருக்கடையூர் மற்றும் வைத்தீஸ்வரன் கோவில்.
1: இத்துடன் நிறைவு பெறுகிறது ஆலய உலா. படைப்பு காரைக்கால் வானொலி நிலையம்.

0: நேயர்கள் இனி கேட்கலாம். திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், மயிலாடுதுறை ஏஆர்சி நடேஷ் செட்டியார் கோ ஜுவல்லர்ஸின் அடுத்தது என்ன? இந்நிகழ்ச்சி பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காமராஜ் ஃபுட்ஸ் திருவாரூர்.
1: கேரட் கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி என
2: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
3: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸின் புதிய தயாரிப்புகளான பீட்ரூட் கடலை மிட்டாய், கேரட் கடலை மிட்டாய், நெல்லிக்காய் கடலை மிட்டாய், செவ்வாழை கடலை மிட்டாய், மாம்பழம் கடலை மிட்டாய், பப்பாளி கடலை மிட்டாய் என மனம் கவர்ந்த பல ரகங்களில் உங்கள்
2: காமராஜ் ஃபுட்ஸ் திருவாரூர்.
3: காமராஜ் ஃபுட்ஸின் கடலை மிட்டாய்கள்.
0: மேலும் நிகழ்ச்சி பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஏஆர்சி நடேஷ் செட்டியார் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
4: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேஷ் செட்டியார் கோ ஜுவல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்த புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 முதல் June 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
0: இன்றைய அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடரில் இன்று திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வர் எல் ஜான் லூயிஸ் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி கேட்கலாம். நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நடத்தும் நான் ஆர்ஜே தீபா சந்திரசேகர். வணக்கம் சார்.
5: வணக்கம்.
0: இன்னைக்கு அடுத்தது என்ன அப்படிங்கிற சிறப்பு கல்வி தொடருக்கு நம்ம பேச போகிறோம். நம்ம நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் பண்ணிக்கோங்க சார்.
5: நான் வந்து அரசின பொறியியல் கல்லூரி திருநெல்வேலியில் 1987 ஆண்டு பொறியியல் பிரிவை முடித்துவிட்டு 1988 ஆண்டு மைய பல்துறை கல்லூரி சென்னையில் பணியில் சேர்ந்தேன். இன்று 38 ஆண்டு கல்லூரி பணியை முடித்து 39 ஆண்டில் நடந்து கொண்டிருக்கிறது. 5 ஆண்டுகளாக இங்கே முதல்வராக பணியாற்றி கொண்டிருக்கேன். கிராமத்து பகுதியில் வலங்கைமான் பகுதியில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன்.
0: ஓகே சார், இப்போ பார்த்தீங்கன்னா பிளஸ் டூ ரிசல்ட் வந்துருச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து என்ன கோர்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு குழப்பமான மனநிலையில் இருப்பாங்க. பேரண்ட்ஸுமே வந்து யாரை கேட்குறது, நம்ம குழந்தைக்கு எடுத்துருக்கிற மார்க்குக்கு எது கரெக்டான கோர்ஸ், எதுக்கு ஃப்யூச்சர் இருக்கும், இந்த மாதிரி பல கேள்விகள் வந்து பேரண்ட்ஸோட மனசில் இருக்கும், குழந்தைங்களோட மனசுலையும் இருக்கும். அதற்கான ஒரு வழிகாட்டுதலாக தான் இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பாலிடெக்னிக் காலேஜில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, எப்படி படிக்கலாம், யார் யார் என்னென்ன கோர்ஸ் எடுக்கலாம், இந்த மாதிரி அதோட ஃப்யூச்சர்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். உங்கள் பாலிடெக்னிக் காலேஜில் வந்து என்னென்ன கோர்சஸ்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க சார், சொல்லுங்கள்.
5: இன்னைக்கு தமிழ்நாடு பொறுத்த மட்டும் தொழில் பயிற்சிக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. சான்றிதழ் பயிற்சி, பட்டய பயிற்சி, பட்ட படிப்பு, இந்த

0: நிறைய பயிற்சிகள் நிறைய தமிழ்நாடு ஃபுல்லாக அனைத்து மாவட்டங்களிலுமே சுமார் தமிழ்நாட்டில் 400 பாலிடெக்னிக் கல்லூரிகள் இன்று செயல்பட்டு வருகின்றன. எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் குறைஞ்சது 7-8 தொழில்நுட்ப பயிலங்கள் இருக்கின்றன. ஸோ மாணவர்கள் நினைத்தால் எந்த பட்டய படிப்பிலும் சேர்ந்து படிக்க வாய்ப்பு இருக்கிறது. எங்கள் கல்லூரியை பொறுத்தமட்டில் கோர் பிரான்ச்சஸ்ன்னு சொல்லக்கூடிய சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த 5 பிரிவுகள் இயற்கையாகவே அனைத்து பாலிடெக்னிக்லுமே அது பேசிக் ப்ரோசஸாக நடந்து கொண்டு இருக்கின்றன. ஸோ அந்த பயிற்சிகளுக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது. மேலும் அதில் வந்து ஸ்டாட்டிக்காக ஒரு வேலைவாய்ப்பு இருந்து கொண்டு தான் இருக்கின்றன. ஸோ அந்த சூழ்நிலையில் தற்போது எங்கள் கல்லூரியில் அனைத்து ஆண்டுகளிலும் முழு மாணவர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த பிரச்சனையுமே 5 ஆண்டுகளாகவே 100% மாணவர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த மாணவர்கள் அனைவருக்குமே வேலைவாய்ப்பும் கிடைத்து விடுகிறது. யாரும் பெண்டிங் இல்லை. முடியாதவர்கள் முடியாதவர்கள் மட்டும்தான் வேலைக்கு செல்லாமல் இருப்பதில்ல. சில மாணவர்கள் உயர் படிப்பு டிகிரி படிக்க செல்கிறார்கள் இன்ஜினியரிங் காலேஜில். மற்றபடி அனைத்து மாணவர்களையும் வேலைவாய்ப்பு கண்டிப்பாக நாங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இப்போது தொழில் பயிற்சி இருந்து கொண்டிருக்கிறது.
1: ஓகே சார், இப்போ ஒரு விளம்பர இடைவேளை, தொடர்ந்து நாம பேசலாம்.
2: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸின் புதிய தயாரிப்புகளான பீட்ரூட் கடலை மிட்டாய், கேரட் கடலை மிட்டாய், நெல்லிக்காய் கடலை மிட்டாய், செவ்வாழை கடலை மிட்டாய், மாம்பழம் கடலை மிட்டாய், பப்பாளி கடலை மிட்டாய் என மனம் கவர்ந்த பல ரகங்களில் உங்கள்
3: காமராஜ் ஃபுட்ஸ் திருவாரூர்.
2: காமராஜ் ஃபுட்ஸின் கடலை மிட்டாய்கள்.
1: நேயர்கள், பாலிடெக்னிக் கல்லூரி சம்பந்தமான கேள்விகள் கேட்கணும் அப்படின்னா அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 03-638 என்ற இணைப்பு எண்ணுடன் 231-231 மற்றும் 299-480 மற்றும் 299-580. இப்போ வந்து மாணவர்கள் அதிகமாக தேர்வு செய்யும் கோர்ஸ் அப்படின்னா எந்த கோர்ஸ் சார்?
0: குறிப்பாக என்று சொல்ல போனாலும் மாணவர்கள் வந்து எப்போ எடுத்தாலும் மெக்கானிக்கல் பிரிவு, எலக்ட்ரிக்கல் பிரிவு, இதை வந்து ஒரு மோகமாக அவர்கள் அனைவருமே அதில் சேர்ந்து கொள்கிறார்கள். மற்ற பிரான்ச்சில் மீடியம் இருக்குது, கம்ப்யூட்டர், எலக்ட்ரானிக்ஸ் என்று. சிவில் பிரான்ச்சில் கொஞ்சம் டல் அடிக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து வெளியில் வேலை வெளியில் ஓப்பன் ஸ்பேஸில் போய் வேலை பார்க்க வேண்டுமோ என்ற ஒரு அச்சம் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் அதற்கு வேலைவாய்ப்பு நிறைய இருக்கிறது. இப்போ நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் சூப்பர்வைசர் ட்ரைனிங், டெக்னீஷியன் யாருமே இல்லாமல் இருக்கிறாங்க. ஸோ வேலைவாய்ப்பு நிறைய இருக்கிறது. பட் அது மாணவர்கள் அதை தேர்வு செய்வதற்கு பயப்படுகிறார்கள்.
1: ஆனால் இப்போ சிவில் பொறுத்த வரைக்கும் நிறைய அந்த பிளானிங், அந்த ஸ்ட்ரக்சரல் டிசைன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? கம்ப்யூட்டர்
0: கண்டிப்பாக கண்டி. நானும் ஒரு சிவில் இன்ஜினியர் தான். ஸோ அதனால வந்து உலக அளவில் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு டிமாண்ட் எப்பவுமே இருந்து கொண்டு தான் இருக்கும். ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறது காலங்காலம் கொண்டு எல்லா ஃபீல்டுலையும் வரும். மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த ப்ராஜெக்ட் எடுத்தாலும் அமைப்பு சிவில் என்பது கண்டிப்பாக தேவை. ஸோ அதனால அது நிரந்தரமான வேலைவாய்ப்பு இருக்கக்கூடிய பிரிவு. ஆனால் அதில் இருக்க சைன் பண்ணி வரக்கூடியவங்களும் நல்ல வேலைவாய்ப்பு, நல்ல ஊதியம் கிடைக்கிறது. ஆனால் வந்து மாணவர்கள் திறமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும், அதற்கு மனத்திடத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும், கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு.
1: ஓகே, இப்போ பாலிடெக்னிக் படிப்போட சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க சார்?
0: அதாவது நம்ம சான்றிதழ் பயிற்சி வந்து எல்லா இடமும் பிரைவேட் பாலிடெக்னிக் இதில் நிறைய கொடுக்குறாங்க. டிகிரி பயிற்சியானது ஒரு நல்ல ஹைஃபையாக ஒரு இன்டெலிஜென்ட்டாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா டிசைன் சைடோ அந்த மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸாக போகிற மாணவர்களுக்கு, ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டை பொறுத்தமட்டில் அவனுக்கு வந்து வாழ்வாதாரத்துக்கும் சரி, ஃப்யூச்சர் லைஃப்புக்கும் சரி, கண்டிப்பாக டிப்ளமோன்றதான் அவனுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசமாக இருக்கும். ஏன்னா அவன் 10 கிளாஸ் முடித்த உடனே டிப்ளமோ பயிற்சியில் சேர்ந்து விடலாம். 3 ஆண்டுகள் டிப்ளமோ பயிற்சி முடித்து விட்டு என்னோட டிகிரியில் அவன் பட்ட டிகிரியில் படிக்கிறத விட இங்கே செய்முறை பயிற்சியில் அதிகம். இந்த மாணவர்கள் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிப்பறிவோ எழுத்தறிவோ கொஞ்சம் சுமாராக தான் இருப்பாங்க. அந்த மாணவர்கள் செய்முறை மூலமாக நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்வார்கள். அந்த செய்முறை பயிற்சிகள் வந்து அவன் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். அதன் மூலம் அவன் ஈஸியான எளிதான வேலைவாய்ப்பை பெற முடியும். அதன் பின்னர் அவன் பகுதி நேரமாக கூட பட்ட படிப்புகளை படிக்கலாம். டிகிரி, இன்ஜினியரிங் டிகிரி எல்லாம் படிக்கலாம். அதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றன. நேரடியாக இவர்கள் வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே போயிருந்தாங்கன்னா டிகிரி முடிக்க முடியாது. இன்கம்ப்ளீட்டாக முடித்து விட்டு திரும்ப எந்த வேலைக்கும் சரியாக செல்ல முடியாத சூழ்நிலையில் நிறைய தத்தளிக்கிறார்கள். நிறைய மாணவர்கள் அவங்க டிகிரி என்று ஒரு ஆஃபீஸில் போயிடுறார்கள். ஆனால் நம்ம எல்லாம் வந்து ஒன்று, அதாவது 10 கிளாஸ் முடித்தால் 3 வருடம் டிப்ளமோ, அப்புறம் 3 வருடம் டிகிரி படித்தால் 6 வருடத்தில் முடிச்சிடலாம் டிகிரி. 12 வகுப்பு முடித்தாலும் 4 வருடம் டிகிரி, இன்ஜினியரிங் டிகிரி முடித்து 6 வருடம் எப்படி வந்தாலும் 6 வருடத்தில் அவன் டிகிரியை முடித்து விடலாம். அவன் மனம் இருந்தால் 2 முடித்து விடலாம். டிப்ளமோ முடித்து டிகிரி முடிப்பவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகம். இன்னைக்கு

0: கல்லூரியில பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சர்வீஸ் கூப்பிட்டு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் கழிச்சு ஆள் வர்றாங்க. ஒரு நல்ல டெக்னீஷியனோ இல்ல யூபிஎஸ் சர்வீஸ்னாலும் அதே மாதிரிதான். இந்த ஆட்டோமேஷன் வர வர டெக்னீஷியன் நிறைய தேவைப்படுறாங்க. அது திறன் உள்ள டெக்னீஷியன்ஸ் வந்து ரொம்ப குறைவா இருக்கிறாங்க. அந்த திறமையை வளர்த்து கொண்டாங்கன்னா எல்லா டிப்ளமோ ஹோல்டருக்கும் நல்ல வேல்யூ இருக்குது. அவங்களுக்கு எதிர்பார்க்க அவங்க சுயதொழிலாவே நிறைய சம்பாதிக்கலாம். சுயமாவே நிறைய ஒரு சின்ன மெக்கானிக் ஷாப் வச்சு கூட நிறைய விஷயங்கள் சம்பாதிக்க அவங்க ஏர்ன் பண்ண முடியும். அந்த வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. ஆனால் மாணவர்கள் அதில் இன்வால்வ்மெண்ட் இருந்தால் கண்டிப்பாக சாதிக்க முடியும்.
1: ஓகே, இப்போ வந்து டென்த்து முடிச்சுட்டு போகிறாங்க அப்படின்னா இப்போ ப்ளஸ் டூனா அது வேற மாதிரியான படிப்பாக இருக்கும். இந்த டிப்ளமா முடிச்சுட்டு இன்ஜினியரிங் போகும்போது இது ரிலேட்டடாகவே போகும்போது இன்னும் மாணவர்கள் ஷைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: வாய்ப்பு இருக்கு. ஆனால் நான் எனக்கு அனுபவத்தில் சொல்கிறேன், இந்த ரெண்டாம் இது டிப்ளமோ முடித்து விட்டு இனி டிகிரி இன்ஜினியரிங் போற மாதிரி நான் படிக்கும் போதே இருந்துச்சு. அந்த டிப்ளமோ முடித்துக்கு வர மாணவர்கள் ஈஸியாக பிக்கப் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அவங்க எல்லாமே வந்து டிப்ளமோ படிச்சிருப்பாங்க. பிரைட்டில் செய்முறை அனுபவங்கள் நிறைய இருக்கும் அவங்களுக்கு. பிரைட்டில் நாலேஜ் அதுங்களை பாடத்திட்டங்கள் ஈஸியாக புரிந்து கொள்வார்கள். அவர்கள் நாங்கள் வந்து டைரக்டாக நாங்கள் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு போகிறதுனால எங்களுக்கு இருக்க அறிவை விட அவங்களுக்கு

0: சம்பாதிக்க அவங்க ஏர்ன் பண்ண முடியும். அந்த வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. ஆனால் மாணவர்கள் அதில் இன்வால்வ்மெண்ட் இருந்தால் கண்டிப்பாக சாதிக்க முடியும்.
1: ஓகே, இப்போ வந்து டென்த்து முடிச்சுட்டு போகிறாங்க அப்படின்னா, இப்போ ப்ளஸ் டூனா அது வேறு மாதிரியான படிப்பாக இருக்கும். இந்த டிப்ளமா முடிச்சுட்டு இன்ஜினியரிங் போகும்போது இது ரிலேட்டடாகவே போகும்போது இன்னும் மாணவர்கள் ஷைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
0: வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் எதோ அனுபவத்தில் சொல்கிறேன், இந்த ரெண்டாம் இது டிப்ளமோ முடித்து விட்டு இனி டிகிரி இன்ஜினியரிங் போகிற மாதிரி நான் படிக்கும்போதே இருந்துச்சு. அந்த டிப்ளமோ முடித்துக்கு வர மாணவர்கள் ஈஸியாக பிக்கப் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அவங்க எல்லாமே வந்து டிப்ளமோவில் படிச்சிருப்பாங்க. ப்ரைட்டில் செய்முறை அனுபவங்கள் நிறைய இருக்கும் அவங்களுக்கு, ப்ரைட்டில் நாலேஜ். அதுங்களை பாடத்திட்டங்கள் ஈஸியாக புரிந்து கொள்வார்கள். அவர்கள் நாங்கள் வந்து டைரெக்டாக நாங்கள் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு போனாலும் எங்களுக்கு இருக்க அறிவை விட அவங்களுக்கு இந்த விஷயங்களை ஈஸியாக புரிதல் கிடைக்கும். அந்த புரிதல் எங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த அனுபவம் எனக்கே உண்டு அப்போது. அதனால் அது வந்து மிக ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு.
1: சரி, இப்போ இன்ஜினியரிங் டிகிரியோட ஒப்பிடும்போது இப்போ பாலிடெக்னிக்கில் வந்து உங்களுக்கு ப்ராக்டிகல்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. இதை விட இன்னும் வேறு என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது சார்?
0: இப்போது சேலரியை பொறுத்த மட்டும் ஒரு பட்ட படிப்பு முடித்து போகிறவங்க நிறைய இருக்கிறாங்க. தமிழ்நாடு பொறுத்த மட்டும் நிறைய இன்ஜினியர் காலேஜ் இருக்குது. வேலை வாய்ப்புகள் வந்து அந்தளவு எக்ஸ்போஸ்டாக இல்லை. ஆனால் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் வந்து வேலைக்கு ஆள் இல்லாத சூழ்நிலை தான் இன்றைக்கு இருக்கிறது. இன்றைக்கு வந்து ஒரு டிப்ளமோ ஹோல்டர் முடித்து படித்து முடித்து விட்டு போனால் இம்மிடியட்டாக வந்து அவருக்கு வந்து 15,000 வரைக்கும் சேலரி கிடைக்க வாய்ப்பு குறைக்கப்பட்டுள்ளது. ஏன்னா அவங்களுக்கு புரிதல் படித்தவங்க எழுதுற கஷ்டப்படுறாங்கன்றனால புரிதல் மூலம் அவங்க ப்ராக்டிகல் நாலேஜை செய்தால் போதும் என்ற திட்டத்தில் ஒரு தியரி இல்லை ரெண்டு தியரி சப்ஜெக்ட் தான் வைக்கப்பட்டுள்ளது. மீது எல்லாமே ப்ராக்டிகல்.
1: படிப்போட திறமையை வச்சுதான் அவங்க அடுத்து வேலை செய்ய போறாங்க. அதனால கம்பெனி வந்து ப்ராக்டிகலுக்கு உங்க காலேஜ்ல என்ன மாதிரியான வசதிகள் எல்லாம் இருக்கு சார்?
0: ப்ரைட்டில் ஆயுவங்கள் இப்போ வந்து புதுதாக வந்து கவர்மெண்ட் வந்து இண்டஸ்ட்ரி 4.0 சொல்லி ஒரு திட்டத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் அனைத்து அரசு பாலிடெக்னிக் 54 பாலிடெக்னிக் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி அதுக்குள்ள பணிகள் முடிவுடைய செல்லி ஒரு 5 பாலிடெக்னிக் ஏற்கனவே ஆரம்பித்துட்டாங்க. மீதி 50 பாலிடெக்னிக் இப்போதை முடிவு பணிகள் முடிவுடைய தரவில் உள்ளன. கிட்டத்தட்ட 30 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி எல்லா லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் அதை பேஸ் பண்ணி 3 பயிற்சிகளும் இப்போது புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ணி அனுமதி கொடுத்துருக்காங்க. எல்லா அரசு பாலிடெக்னிக்லையும் இருக்குது. இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், இட் இஸ் ரிலேட்டட் டு கம்ப்யூட்டர் பிரான்ச், அப்புறம் ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் ரோபோட்டிக்ஸ் வந்து ரிலேட்டட் டு மெக்கானிக்கல் பிரான்ச், டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி அட் இஸ் ரிலேட்டட் டு மெக்கானிக்கல் பிரான்ச். இந்த 3 பிரான்ச்சை மிக்ஸ் பண்ணி டைப் அட்வான்ஸ் கொஞ்சம் சிலபஸ் அதாவது இதுக்கு வந்து பேசிக் கோர்சஸ் வந்து அதே தான் இருக்கும். பேசிக் சப்ஜெக்ட் இதில் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக ஒரு சில சப்ஜெக்டை மாற்றிருக்காங்க. அந்த ஸ்பெஷலிஸ்ட் சப்ஜெக்டை வைத்து இந்த 3 கோர்ஸுகளுக்கும் இந்த 90 இடங்கள் இப்போ காலி இடங்கள் இப்போது ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க மாணவர் சேர்க்கைக்காக. இந்த கல்வியாண்டிலேருந்து அது ஏற்கனவே நடைமுறைகளுக்கு வந்திருக்குது. தமிழோட அரசு அனைத்து பகுதிகளிலுமே இது இப்போதைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான இப்போ லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இ வெஹிக்கிள்ஸ் ஒரிஜினல் இ வெஹிக்கிள்ஸு ஆட்டோமிஷன் சிஎன்சி மிஷின்ஸு எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்காங்க.
1: அந்த வெஹிக்கிள்ஸ் அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் இதெல்லாம் கைட்றது அந்த அந்த
0: மாதிரி எல்லாம் கம்ப்ளீட்டா வந்து லேட்டஸ்ட் உள்ள எக்யூப்மெண்ட்ஸோட பார்ட்ஸ் ஃபுல்லாவே அங்க வந்து டெமோன்ஸ்ட்ரேஷன் கொடுக்கும்போது ஒரு பெரிய இன்டஸ்ட்ரி ரெடி பண்ணி அதுல வந்து எல்லா லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸும் வந்து இன்ஸ்டால் பண்றாங்க.
1: ஆமா, இப்ப நிறைய நம்ம என்ன கேள்விப்படுறோம் அப்படின்னா அந்த இ வெஹிக்கிள்ஸ் பாக்குறதுக்கு வந்து ஆள் இல்ல, நம்ம வந்து ஒரு சர்வீஸ்க்கு கொடுத்தாலே வந்து
0: அவங்களுக்கு அந்த டெக்னாலஜி தெரிய மாட்டேங்குது. இங்கே வந்து மாணவர்கள் அந்த பயிற்சியை கொடுத்தே வெளியே அனுப்புற மாதிரி இருக்கு. இதுவரை தியரி எல்லாம் படிச்சிருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரி 4.0 வந்ததுனால அதுல வந்து மாணவர்கள் அங்கேயே பயிற்சி பெறக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி கொடுக்குறோம். இந்த ஒர்க்ஷாப்ல வந்து மற்றபடி அவங்க வந்து கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் மாணவர்களுக்கும் இலவசமாக பயிற்சிகள் நாங்கள் வழங்குறோம். அந்த பயிற்சி சேராத மாணவர்களுக்கும் நாங்கள் பயிற்சியை இலவசமாக கொடுக்குறோம்.
1: ஓகே சார், ஒரு விளம்பர இடைவேளை தொடர்ந்து நம்ம பேசலாம்.
0: தேங்க்யூ.
2: உங்கள் காமராஜ் புட்ஸின் புதிய தயாரிப்புகளான பீட்ரூட் கடலை மிட்டாய், கேரட் கடலை மிட்டாய், நெல்லிக்காய்.

0: அடுத்தது என்ன, சிறப்பு கல்வி தொடர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வர் எஸ் ஜான் லூயிஸ் அவர்கள் டிப்ளமோ கோர்சஸ் பற்றி நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததாக ஒரு நேயர் இருக்காங்க, அவங்க கூட நம்ம பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நாகூர் இருந்து ஏஜேஎம்என் முகமது ஜலீல்.
0: சொல்லுங்க சார், என்ன கேள்வி கேட்க விரும்புறீங்க?
1: அதாவது டிப்ளமா இன் அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அதாவது டிஎம்இ படித்தவங்க மேடம். அடுத்தது வந்து அந்த பிஇல வந்து ட்ரிபிள்இ, அதாவது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் படிக்க முடியுமா? எத்தனை வருஷம் அவங்க படிக்கணும்
2: சொல்லுங்க சார். அது வந்து மூன்று, இரண்டாம் வருடத்தில் அவர்கள் சேர்த்துக் கொள்ளப்படலாம். இரண்டாம் வருடத்தில் சேர்ந்துச்சுன்னா வந்து 3 இயர்ஸ், 3 ஆண்டுகள் அது முடித்தால் டிகிரி சர்டிஃபிகேட் வழங்கப்படும்.
1: டிகிரி சர்டிஃபிகேட்
2: 3 ஆண்டுகள், பிஇ வந்து 3 ஆண்டுகள் படிக்க வேண்டும். 3 ஆண்டுகள்,
1: அதாவது அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் மூலமா?
2: ஆமா ஆமா ஆமா ஆமா
1: சார். வாய்ப்பு
0: நன்றி, நன்றி, ரொம்ப நன்றி. இப்போ அந்த இண்டஸ்ட்ரி விசிட்டு அப்புறம் இன்டர்ன்ஷிப், இது வந்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா?
2: கண்டிப்பா மேடம்.
0: அதுக்கு வந்து எப்படி வாய்ப்புகள் எப்படி கிடைக்குதா?
2: இப்போதைக்கு வந்து நம்ம இந்த ரெகுலர் கரிக்குலத்திலே 3 ஆண்டுகள் பொதுவான டிப்ளமோ, இது இத்துடன் சில கல்லூரிகளில் சாண்ட்விச் கோர்ஸ் ஒன்று வச்சிருக்காங்க. சாண்ட்விச் கோர்ஸ் தான் 3.5 ஆண்டுகள். அந்த இடைப்பட்ட 2 ஆண்டு முடித்தவுடன் ஒரு 6 மாத காலம் அவர் கரிக்குலத்திலே அவர்கள் வந்து இண்டஸ்ட்ரி ட்ரைனிங்கு போயிடுவாங்க. கரிக்குலத்தில் வந்து அவங்க இண்டஸ்ட்ரி ட்ரைனிங் போயிட்டு திரும்ப வந்து 1 இயர் படிப்பாங்க. அப்போ 3.5 ஆண்டுகால பயிற்சியாக அது வழங்கப்படுகிறது வித் சாண்ட்விச். அது சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் மூன்றுலேயுமே இருக்கிறது. இப்போ மைய பாலிடெக்னிக், சென்ட்ரல் பாலிடெக்னிக், சென்னையெல்லாம் இருக்குது. ஸோ அவற்றில் வந்து சேர்வர்களுக்கு அந்த இடைப்பட்ட காலத்திலே இண்டஸ்ட்ரி பயிற்சி கொடுக்கப்பட்டு விடுகிறது. இலவசமாக கொடுத்துருவாங்க. அந்த ரெப்யூட்டட் இண்டஸ்ட்ரீஸில் வந்து இவங்களே செலக்ட் பண்ணி அனுப்பிடுவாங்க. கல்லூரி நிறுவனம் அதை அனுப்பிடுறது. மற்றபடி அவர்கள் இப்போ புதிய கரிக்குலப்படி, இப்போ R23 கரிக்குலப்படி அவர்கள் வந்து 3 விதமான ஆப்ஷன் இறுதி ஆண்டு மாணவர்கள் கொடுக்கப்படுகிறது. அவர்கள் வந்து முழுவதும் அங்கேயே கன்டினியூஸாக படிக்கலாம். அந்த இறுதி ஆண்டு முழுவதுமே கல்லூரியிலே பாடத்திட்டப்படி படிக்கலாம். இல்லாவிட்டால் 6 மாத காலம் இண்டஸ்ட்ரி ட்ரைனிங் போகலாம். 5ஆம் பருவத்தை முடித்து விட்டு 6ஆம் பருவத்தில் 6 மாதங்களில் பயிற்சிக்கு போகலாம். இல்லாவிட்டால் 1 ஆண்டுகளில் பயிற்சி, அந்த 5 மற்றும் 6ஆம் பருவம் 2 அந்த 1 இயராக வந்து அவங்க தொழிற்சாலை பயிற்சிக்கு செல்லலாம். 3 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இந்த பயிற்சி காலத்தில் அவர்கள் ஒரிஜினலாக ப்ரொடக்ஷன் செய்யக்கூடிய இண்டஸ்ட்ரீஸில் அவங்க வந்து அரசின் அனுமதி பெற்று அவங்க சேர்த்துக் கொள்ளப்படுகிறார்கள். அவர்கள் இந்த பயிற்சியை முடித்தால் இந்த டிப்ளமோக்கு இணையான பயிற்சியாக அதை கற்றுக்கொண்டு டிப்ளமோ சான்றிதழ் வழங்கப்படுகிறது. 3 ஆண்டு டிப்ளமோ பயிற்சி அவங்க முடித்ததாகவே சான்றிதழ் வழங்கப்படுகின்றன. அந்த சூழ்நிலையில் அவர்கள் வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனால் மாணவர்கள் வந்து கொஞ்சம் சிரமப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஏன்னா அந்த இண்டஸ்ட்ரி அட்மாஸ்பியர்ல அவர்கள் சிறு வயதிலே பழக்கப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். ஏன்னா அவங்க வந்து வீட்டில் சவுசா இருந்துட்டு கொஞ்சம் யோசிக்கிறாங்க, கம்ஃபர்டபுளா இல்ல, சாப்பாடு இல்ல, போய் ஒரு 1 or 10 days பழகிடுறாங்க. சோ நமக்கு அந்த சூழ்நிலை நமக்கு ஏற்றதா உகந்ததா நாம தான் மாத்திக் கொள்ள வேண்டும். சோ அந்த சூழ்நிலை பழகி கொள்கிறார்கள்.
0: கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் வந்து எப்படி நடக்குது சார்?
2: கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த மட்டும் எங்களுக்கு இப்போ இந்த இண்டஸ்ட்ரி ட்ரைனிங் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 120 மாணவர்கள் இந்த இண்டஸ்ட்ரி ட்ரைனிங் போயிட்டாங்க. 6ஆவது பருவத்தில் 6 மந்த்ஸ் இண்டஸ்ட்ரி லாஸ்ட் டைம் அதை இன்ட்ரோஸ் பண்ணாங்க விகரசா. அதாவது 6 மாத பயிற்சிக்கு 120 மாணவர்கள் போயிட்டார்கள். அவர்கள் வந்து அந்தந்த கம்பெனியிலேயே அதில் பாதி மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு விட்டார்கள். அந்த இண்டஸ்ட்ரி பயிற்சி முடித்தோடனே அந்த கம்பெனிகளே தேர்வு செய்யப்பட்டு விட்டார்கள். மற்ற மாணவர்கள் அனைவருக்கும் 2 அந்த 3 எங்கள் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் தனியாக இருக்காங்க, அவங்க வழியாக 2 அந்த 3 பிளேஸ்மெண்ட் ஆர்டர் வாங்கி கொடுக்கப்பட்டது. அவங்களுக்கு விருப்பத்தில் எது வேணாலும் சேர்ப்பிச்சாலும் எதிரே சேர்ந்து கொள்ளலாம். ஒரு 15 மாணவர்கள் மட்டும் நாங்கள் உயர்கல்வி செல்கிறோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு யாரும் செல்லவில்லை. மற்ற மாணவர்கள் 100% எல்லாருமே இண்டஸ்ட்ரி சேர்ந்து விட்டார்கள். தற்போது எங்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அதுக்கு மெயின் காரணம் நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு பர்சனாலிட்டி டிசிப்ளின்ல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்றோம். அதுல வந்து ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்றோம். ஹேர் கட்டு முக்கியமா, அது ஒரு இணைய பெரிய இஷ்யூ. லாஸ்ட் டைம்லாம் கிட்டத்தட்ட 300 மாணவர்களுமே நாங்களே அங்க ஹேர் கட் பண்றதுக்கு ஏற்பாடு செய்து ஆசிரியர் ஸ்பான்சரை செலவு பண்ணாங்க. சில மாணவர்கள் வசதியில் மாணவர்களுக்கு அவங்களே பண்ணாங்க. பெற்றோர் வருவாங்க, எனக்கு சிறிது பயமாக இருக்கும், ஆனா வந்து உண்மையிலேயே கையெடுத்து கும்பிட்டு சந்தோஷமா போவாங்க. அது உண்மையிலே எனக்கு ஒரு பெரிய மன திருப்தியை கொடுத்தது.
0: ஒரு நேயர் இருக்காங்க, நம்ம பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.

0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: மயிலாடுதுறை ரேவதி நகர் ரவிச்சந்திரன் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க.
1: வணக்கம் சார்.
2: வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார்.
1: இப்ப என் ஃப்ரெண்டோட பையன் டிஎம்இ மெக்கானிக்கல் முடிச்சிட்டு ஒரு பிரைவேட் கம்பெனில ஒரு 3 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்காப்ல.
2: சரி சார்.
1: இப்ப வந்து பிஇ பண்ணணும் அப்படிங்கிறாப்ல அந்த பையன். இந்த வேலை வந்து ரொம்ப போதிய வருமானம் இல்ல.
2: சரி சார்.
1: முடிச்சோம்னா கொஞ்சம் வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறாப்ல. ஆனா 3 வருஷம் ஆயிடுச்சு முடிச்சு.
2: புரிஞ்சுது சார்.
1: திரும்பி போய் படிக்கலாம், படிச்சு இது பண்ணலாமா? அது சொல்லுங்க ஐயா.
2: கண்டிப்பா ஐயா. அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா, அவன் வந்து பக்கத்தில் ஏதாவது சிட்டியில் இருந்தானா நியர்பையா ஏதாவது காலேஜில் பார்ட் டைம் இருந்தாச்சுன்னா அவன் எக்ஸ்பென்ஸ் இல்லாமல் அதிலே படித்து முடித்து விடலாம் மிதிம்ப செலவில். இல்லாவிட்டால் அவன் அந்த பணியை வேலையை விட்டு விட்டு தான் திரும்ப படிக்க போய் உண்டு கல்லூரியில் சேர்ந்து. அது அவர் மனப்பான்மையான எல்லா இப்போ யங்ஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவர்கள் தாங்கள் வந்து சேர்ந்து கலந்துரையாடி படிக்க முடியும் என்ற சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக படிக்கலாம். படிப்பு நல்லது, ஏன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது படித்துக் கொள்ள வேண்டும். கண்டிப்பாக படிக்கிறது வந்து கண்டிப்பாக அவன் பிற்காலத்துக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் பார்ட் டைம் அந்த மாதிரி பகுதி நேர பைப்புகள் கிடைச்சுன்னா கண்டிப்பாக அதை பயன்படுத்திக் கொள்வது நல்லதுயா.
1: நன்றி.
0: ஓகே, நன்றி நன்றி. ஒரு விளம்பர இடைவேளை, தொடர்ந்து நாம பேசலாம்.
3: உங்கள் காமராஜ் புட்ஸின் புதிய தயாரிப்புகளான பீட்ரூட் கடலை மிட்டாய், கேரட் கடலை மிட்டாய், நெல்லிக்காய் கடலை மிட்டாய், செவ்வாழை கடலை மிட்டாய், மாம்பழம் கடலை மிட்டாய், பப்பாளி கடலை மிட்டாய் என மனம் கவர்ந்த பல ரகங்களில் உங்கள்
4: காமராஜ் புட்ஸ் திருவாரூர்.
3: காமராஜ் புட்ஸின் கடலை மிட்டாய்கள்.
0: நேர்களை, உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு
5: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
6: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 மயிலாடுதுறை டீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நீடூர் வழங்கும் இன்சொல் அமுது.
7: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
8: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசந்தளிர். மளிகை பொருட்களை மல்லி விலையில் அலிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
9: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ்.
10: Hardwares, plumbing items, doors, அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர்.
3: உங்கள் காமராஜ் புட்ஸின் புதிய தயாரிப்புகளான பீட்ரூட் கடலை மிட்டாய், கேரட் கடலை மிட்டாய், நெல்லிக்காய் கடலை மிட்டாய், செவ்வாழை கடலை மிட்டாய், மாம்பழம் கடலை மிட்டாய், பப்பாளி கடலை மிட்டாய் என மனம் கவர்ந்த பல ரகங்களில் உங்கள்
4: காமராஜ் புட்ஸ் திருவாரூர்.
3: காமராஜ் புட்ஸின் கடலை மிட்டாய்கள்.
0: உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை மாலை 5 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேஷ் செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டுக்கு என்ன போட்டி. நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேஷ் செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம்.

0: அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்களுக்காக இன்னைக்கு ஸ்பெஷலாக என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி விரிவாக வந்து திருவாரூர் மாவட்டம் வலங்கை மகன் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வர் எஸ் எல் ஜான் லூயிஸ் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கோம். சார், இப்போ வந்து கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிப்ளமா கோர்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி சார், அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் வராங்களா எப்படி சார்?
1: மகளிரை பொறுத்தவரை இப்போ அது வந்து பாலிடெக்னிக் டிப்ளமோனாலே கொஞ்சம் செகண்டரியாக தான் திங்க் பண்ணுறாங்க. கொஞ்சம் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் செகண்டரியாக இது பாலிடெக்னிக் பிள்ளைகள் சரியாகுமா என்பது. ஆனால் அதிலும் நிறைய தேவைகள் இருக்கின்றன. கணினித்துறை, எலக்ட்ரானிக்ஸ் துறை, இந்த துறைகளில் வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸில் வந்து

0: சின்ன மீட்டர்ஸ் ப்ரொடக்ஷன் நம்ம சின்ன சின்ன செயல்பாடெல்லாம் செய்யும் போது அதுக்கான தேவைகளை வந்து கண்டிப்பா வந்து மாநிலம் தான் வேலைக்கு சேர்றாங்க. இப்போ எங்களுக்கு பிள்ளைகள் கூட இப்போ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் பிள்ளைகள் இப்போ இண்டஸ்ட்ரி 6 மாசம் ட்ரைனிங் முடிச்சுட்டு இப்போ வந்திருக்காங்க, இந்த வாரம் வந்திருக்காங்க. என்ன கொண்ட ஃபீட்பேக் கேட்கல, பட் அவங்களுக்கு இண்டஸ்ட்ரி ட்ரைனிங் 6 மாசம் போயிட்டு வந்துட்டாங்க, இந்த 6 மந்த்ஸ் ட்ரைனிங் முடிச்சுட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய கம்பெனிகளில் மாநிலத்துக்கான இந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் இருக்கு. அது மின்னல் துறையில நிறையவே இருக்கிறது, மற்ற அமைப்பின் துறையில இருக்குது, சிவில் துறையிலயும், ஏன்னா ஆபீஸ் ஒர்க், ஆட்டோமேஷன், இந்த எஸ்டிமேஷன் ப்ரிப்பரேஷன், டிராயிங்ஸ் ப்ரிப்பரேஷன், இந்த மாதிரி பணிகள் வந்து மாநிலத்துக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அவங்க வந்து டிப்ளமோ படித்தாலும் கொஞ்சம் டஃபா இருக்குமோ பிள்ளைகளுக்கு, அந்த மாதிரி ஒரு ஷைனஸ் இருக்குது. போல்டா இருக்கிற பிள்ளைகள் தனியா படிச்சிடறாங்க. இப்ப மெக்கானிக்கல் துறையில கூட சில பிள்ளைகள் வந்து நல்ல முறையில படித்து விட்டு மாநிலம் வந்து நல்ல வேலைக்கெல்லாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா வந்து ஒரு ஆட்டோமொபைல் ஒர்க் ஷாப்ல ஒரு ஸ்டோர் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஒரு கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண வேண்டிய இடங்கள், அந்த மாதிரி இடங்களும் சாஃப்ட் ஹேண்டிலிங் தான். அந்த மாதிரி மகளிருக்கு அந்த மாதிரி இயந்திர துறையில் டிராயிங் ப்ரிப்பரேஷன் இருக்குது, ஆட்டோமேஷன் டிராயிங்ஸ் ப்ரிப்பரேஷன் இருக்குது, அதெல்லாம் கம்ப்யூட்டர் ஒர்க் தான்.
1: அந்த AI ரோபோட்டிக்ஸ் அந்த கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இதெல்லாம்
0: கண்டிப்பா கண்டிப்பா மேடம், இதெல்லாம் வந்து அதாவது ஸ்பெஷலிஸ்ட் டாஸ்க்காக அவங்க படிக்கணும். AI வந்து அவங்க கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ் வேணும் கண்டிப்பா, வந்து அதுக்கு டிகிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இருக்கிற அளவுக்கு இவங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்றது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா இவங்க டெக்னீஷியன் லெவலில் தான் போக முடியும், பட் அந்த டெக்னாலஜி அவங்க தெரிஞ்சிட்டா அந்த டெக்னீஷியன் அதை மெயின்டைன் பண்றது ஈஸியா இருக்கும். ரோபோட்டிக்ஸ் பண்ணாங்கன்னா ரோபோ மெயின் ப்ரொடக்ஷனோ அதை கண்ட்ரோலிங் சிஸ்டமோ எல்லாமே வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் தான் முடியும், டிகிரி முடிச்சவங்களால தான் முடியும். பட் அந்த டெக்னீஷியன் இது அது சைடு சப்போர்ட் இதெல்லாம் வந்து கண்டிப்பா டிப்ளமோ ஹோல்டர்ஸ் தேவை. ஸோ அந்த மாதிரி இருக்கு, இந்த கோர்சஸ் நிறைய இருக்குது. AI வந்து இப்போ நிறைய காலேஜஸ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு வராங்க, ரோபோட்டிக்ஸ் கோர்சஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ அதுக்கு வந்து லிமிடெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், புது கோர்ஸ் எல்லாம் யாரும் சேரும் பயப்படுறாங்க வேலை வாய்ப்பு இருக்குமோ இல்லையோன்ட்டு. இது எல்லாமே ரிலேட்டட் டு எலக்ட்ரானிக்ஸ் பிரான்ச்சு, கம்ப்யூட்டர் பிரான்ச்சு தான் கோர் பிரான்ச். அது அதில் கூட ஆக்சுவலாக அந்த கோர்ஸ் படித்தாலும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் கண்டிப்பாகவே. அந்த பாடத்திட்டத்தில் கூட ஒரு சில பேப்பர் தான் அவங்க சேஞ்ச் பண்ணி வைக்கிறாங்க, ஒரு சில சப்ஜெக்ட் சேஞ்ச் பண்ணி தான் அந்த சப்ஜெக்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ பேசிக்கலாக அந்த ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சாலே இவங்க வந்து விதமான வேலை வாய்ப்புகளும் கண்டிப்பாக செல்ல முடியும்.
1: ஓகே சார், ஒரு விளம்பர இடைவேளை தொடர்ந்து நம்ம பேசலாம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், மயிலாடுதுறை ARC நடி செட்டியார் கோ ஜுவல்லர்ஸின் அடுத்தது என்ன. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காமராஜ் ஃபுட்ஸ் திருவாரூர்.
2: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸின் புதிய தயாரிப்புகளான பீட்ரூட் கடலை மிட்டாய், கேரட் கடலை மிட்டாய், நெல்லிக்காய் கடலை மிட்டாய், செவ்வாழை கடலை மிட்டாய், மாம்பழம் கடலை மிட்டாய், பப்பாளி கடலை மிட்டாய் என மனம் கவர்ந்த பல ரகங்களில் உங்கள்
3: காமராஜ் ஃபுட்ஸ் திருவாரூர்.
2: காமராஜ் ஃபுட்ஸின் கடலை மிட்டாய்கள், கேரட் கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி என
3: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
1: மேலும் நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ARC நடேஷ் செட்டியார் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
4: மயிலாடுதுறை ARC நடேஷ் செட்டியார் கோ ஜுவல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்த புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். மயிலாடுதுறை ARC நடேசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்த புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு 1 பவுனுக்கு ₹2,400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 முதல் June 16 வரை மட்டுமே. ARC நடேசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
1: நேரம் 11:30, இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் மயிலாடுதுறை ARC நடேஷ் செட்டியார் கோ ஜுவல்லர்ஸின் அடுத்தது என்ன. இந்நிகழ்ச்சி பகுதியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ARC நடேஷ் செட்டியார் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
4: மயிலாடுதுறை ARC நடேஷ் செட்டியார் கோ ஜுவல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்த புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். மயிலாடுதுறை ARC நடேசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்த புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு 1 பவுனுக்கு ₹2,400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 முதல் June 16 வரை மட்டுமே. ARC நடேசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
1: இன்றைய அடுத்தது என்ன. சிறப்பு கல்வி தொடரில் திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வர் எல் ஜான் லூயிஸ் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க ஆர்ஜே தீபா சந்திரசேகர். இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு உங்களோட கேள்விகளை கேட்கணும் அப்படின்னா நீங்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 03-4368 என்ற இணைப்பு எண்ணுடன் 2311-2311 மற்றும் 2994-80 மற்றும் 2995-80.

0: சார், இப்போது என்னென்ன கோர்சஸ் இருக்குது, என்னெல்லாம் செலக்ட் பண்ணலாம், அப்புறம் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து சொன்னீங்க. அதே மாதிரி பாலிடெக்னிக் முடித்ததுக்கு அப்புறமா மாணவர்களுக்கு வந்து கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எப்படி இருக்குது சார், என்ன மாதிரி கிடைக்குது?
1: இன்றைய காலகட்டத்தில் பொறுத்த மட்டில் திறமை உள்ள மாணவர்களுக்கு கண்டிப்பாக எதுலேயே வந்து எல்லாத்துக்கும் நல்ல வேலைவாய்ப்பு கிடைத்து கொண்டிருக்கிறது. இந்திய லெவல்லே நிறைய இண்டஸ்ட்ரீஸில் வந்து தேவைப்படுது. அதனால தானே இப்போதை வந்து இறுதி ஆண்டு மாணவர்களே அவர்கள் இண்டஸ்ட்ரி ட்ரைனிங் எடுக்கும் போதே விருப்பப்பட்டு எடுக்கிறார்கள். இறுதி ஆண்டிலே வந்து அவங்களுக்கு பயிற்சியை கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து ஈஸியாக அந்த மாணவர்களை வேலைக்கு அமர்த்தி கொள்ளலாம் என்று அதற்காக ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க. இப்போ இறுதி ஆண்டு மாணவர்களுக்கு வந்து 6 மாத பயிற்சியில் 1 வருட பயிற்சிக்கு போகிறவங்களுக்கு மாதம் 13,000 to 18,000 வரைக்கும் ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க. ஸ்டைஃபன் மட்டுமே, அதுபோல் தங்கமிட சாப்பாடு அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறாங்க. அவங்க அழைத்து செல்வது, கொண்டு விடுறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அவங்களே பாதுகாத்துக் பொறுப்படுத்திக் கொள்கிறார்கள். ஸோ அந்த விஷயத்தில் வந்து அவங்க கம்பெனிகளுக்கு வந்து இன்றைக்கு தேவை நிறைய இருக்கிறது. அதே தான் அவங்களுக்கு கேட்கிறார்கள். பட் வேலை வாய்ப்புன்றது திறமை இல்லாதவர்களுக்கு கஷ்டப்படுறாங்க. அது நான் ஓப்பனாக சொல்ல வேண்டிய விஷயம். டிப்ளமோ நல்ல முறையில் பயிற்சியை முடிக்காதவர்கள் இன்று வந்து வெளியில் தான் கஷ்டப்பட்டு வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க வெளியே. அவங்களுக்கு மாணவர்கள் இதுக்கு செய்ய வேண்டிய விஷயம் முக்கியமாக என்னன்னா, இந்த அரசு கல்லூரியில் பொறுத்தையும் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து வருஷத்துக்கு வந்து 2,280 தான் ஒரு செமஸ்டர் வருஷத்துக்கு ஃபீஸு, 2,280 தான் ஆக்சுவல் கட்டணமே. அந்த கட்டணமும் அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பாக திரும்பி வந்துடுது. 2,250,000 வருமானத்துக்கு, ஆண்டு வருமானத்துக்கு கீழே உள்ள பெற்றோர் அவ்வளோ இருக்குமே வந்து இந்த மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்துடுது. பிசி, எம்பிசி, ஏசிஎஸ்சி எல்லா ஸ்காலர்ஷிப்பும் வழங்கப்படுகிறது. ஆல்மோஸ்ட் இது வந்து அவங்களுக்கு திருப்பி கிடைக்கப்பட்டது. இது போக ஹாஸ்டல் தங்கியிருக்க மாணவர்களுக்கு சுமார் 7,000 ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பாக கிடைக்கப்படுகிறது. ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட் இருக்கும்போது ஆல்மோஸ்ட் அவங்க வந்து எந்த செலவும் இல்லை. பேருந்து கட்டணம் ஃப்ரீ, பஸ் பாஸ் இலவச பஸ் பாஸ், லேப்டாப் இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. கல்லூரியிலேயும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே அங்கே இருக்கிறது. எல்லா ஃபெசிலிட்டிஸும் அப்டேட்டடாக பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ மாணவர்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அவர்கள் நேரத்தை இதற்காக செலவு செய்ய வேண்டும், பணத்தை செலவு செய்ய வேண்டாம். அவங்களுக்கு தாங்கள் வேஸ்ட் ஆகும், நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க நண்பர்களுடன். அந்த காலத்தை நாங்கள் இலவச பயிற்சி கொடுக்க நிறைய கூப்பிட்டு பார்க்குறோம், மாணவர்கள் வர மாட்டேன்றாங்க. சனிக்கிழமைலாம் ஃப்ரீ கோச் கொடுக்கலான்னு ட்ரை பண்ணுறோம், மாணவர்கள் அவங்க வந்து அதை ஸ்கிப் ஆகலே குறியாக இருக்கிறாங்க. பெற்றோர்கள் ஆசைப்படுறார்கள், பெற்றோர் வந்து கேட்குறாங்க, எங்கள் பிள்ளைய எப்படியோ சேர்த்துங்க, எங்கள் பிள்ளைய இந்த பயிற்சி கொடுங்க. கலந்த வருடம் வந்து ஒரு 20 மாணவர்களை நாங்கள் தேர்வு செய்து எழுத்து பயிற்சி மட்டுமே கொடுத்த ஒரு 10 நாள். ஏன்னா அவங்க எழுதவே தெரியல, அப்பா அம்மா பேர் இது கூட எழுத மாட்டேன்றான். அந்த பேரண்ட் என்ன நினைக்கிறாங்க, பையன் 400 மார்க் வாங்கிட்டா நல்லா தெரியும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவன் வந்து ஒரு லெட்டர் எழுத சொன்னால் ஒரு பக்கம் தமிழில் எழுதலாம் அவனும் முடியலை. அந்த பெற்றோர் வந்து மிகவும் வருத்தப்பட்டார்கள். அப்போ அவங்களே சொன்னாங்க, சார் நீங்கள் பயிற்சி கொடுங்க, நான் பையனை அனுப்புகிறேன்னாங்க. மொத்தமே 7 பையன் தான் கடைசி வரைக்கும் வந்தான். 20 மணியில் சேர்ந்து வைத்தால் ஃப்ரீயாக தான், சும்மா எழுது, தமிழ் எழுத்து பயிற்சி, தமிழ் எழுத்துக்கு நம்ம ஸ்கூலில் நடத்துகிற அதே பயிற்சி அங்கே கொடுத்தோம் ஒரு தனியாக. ஆனால் கடைசி வரைக்கும் வந்து ஒரு 7 பேர் தான். அந்த மாணவர்கள் வந்து அந்த இன்வால்மெண்ட், நான் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், நல்ல நிலைமைக்கு வர வேண்டும், அந்த ஒரு ஊக்கம் வந்து மனதில் வர வேண்டும். அதை இந்த காலத்தில் பெற்றோர்கள் வந்து தயவுசெய்து ஊக்குவிக்க வேண்டும்.
0: ஓகே சார், இப்போ ஒரு நேயர் இருக்காங்க, அவங்க கூட நம்ம பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: மாவட்டம் திருபுவனம், அண்ணா சேவியர். நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார். என்ன கேள்வி சொல்லுங்க.
2: ஐயாவும் நலமா இருக்காங்களா?
1: நல்லா நல்லா.
2: ஐயா, எங்க பையன் ஐயா பிபிஏ வந்து அண்ணை காலேஜ் பண்ண, கும்பகோணம் அண்ணை காலேஜ் படிச்சாரு. இப்போ வந்து எம்பிஏ வந்து ஏஎம் இது பெங்களூர் என்ஐஎம் காலேஜ்ல படிச்சாங்க ஐயா.
1: சரியா?
2: அவருக்கு, ஆமா, அவர் இப்ப வந்து ஒரு கம்பெனில வந்து மேனேஜரா இருக்காரு.
1: சரி,
2: இப்போ எந்த கோர்ஸ் படிச்சா கவர்மெண்ட் வேலைக்கு இது பண்ணலாம்? மேனேஜரா இருக்காரு, ஹச்ஆரா தான் இருக்காரு.
1: சரியா?
2: இன்னும் ஒரு கோர்ஸ் எந்த கோர்ஸ் படிச்சாயா அவர் வந்து கவர்மெண்ட்?
1: அவர் இப்ப எம்பிஏ முடிச்சிட்டாரு இல்லையா? எம்பிஏ முடிச்சாச்சு. இனி வந்து அவன் பயிற்சி படிக்கிறவங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதலாம். இப்ப டிகிரி முடித்தவர்களும் நிறைய காம்படிட்டிவ் போட்டித் தேர்வுகள், பேங்க் எக்ஸாம்ஸ், இந்த மாதிரி அரசு நிறைய இது வந்து அவங்க வந்து போட்டித் தேர்வுகள் நிறைய எடுத்துறாங்க. அதனால அவங்க டிகிரியை வைத்து ஏதாவது நல்ல நிறுவனத்தில் நல்ல அரசு பதவிக்கு கண்டிப்பா அப்ளை பண்ணலாம் ஐயா.
0: ஓகே சார், இப்போ வெளிநாடுகளுக்கு வந்து இந்த டிகிரி டிப்ளமா சர்டிபிகேட் வச்சு வெளிநாடுகளுக்கு போனால் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடைக்குதா சார்?
1: கண்டிப்பாக மேடம். இப்போ இதில் வந்து வெளிநாடுகள் வந்து கட்டிடமான துறைக்கெல்லாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அந்த இந்த மாணவர்கள் வந்து வெளியே விட்டு வெளியே போகிறது கொஞ்சம் ஷையாக இருக்கிறாங்க, அந்த பழக்கங்கள் வர மாட்டாங்க இல்லையா. ஃபாரின் கண்ட்ரிஸில் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கட்டுமான பொருளில் இருக்குது.
0: சரி,
1: அதே மாதிரி ஆயில் ரிஃபரன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது, ஷிப்பில் ஒர்க்கிங் இந்த மாதிரி இருக்கிறாங்க டெக்னீஷியன்ஸு. அதனால் வந்து மரைன் டெக்னாலஜி கோர்ஸஸ்

0: காலேஜஸ்ல இருக்குது, மரைன்
1: டிப்ளமோல
0: டிப்ளமோல இருக்குது, லிமிட்டடா இருக்குது. அதே மாதிரி ஏரோநாட்டிக்கல். இந்த பயிற்சிகள் வந்து சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, தாங்க சும்மா அந்த பயிற்சியில் சேர்ந்தாலே போதும் அவங்க வேலை கிடைச்சும் நினைக்கிறாங்க. அதுல போய் அவங்களே வந்து அவங்களை வந்து அதுக்கேற்ற ஷைன் பண்ணிக்கணும். அது வந்து நமக்கு வந்து ஒரு டேஸ்டா வந்து அவங்க எடுத்து படித்தா மட்டும்தான் அந்த துறையில் ஷைன் பண்ணா மட்டும்தான் வேலை கிடைக்கும். இந்த ஸ்பெஷல் கோர்ஸ்ல போயிட்டேன் அதனால கண்டிப்பா வேலை கிடைக்கும்ன்றத நம்ம நம்ப முடியாது. கண்டிப்பா அதுல வந்து ஆனா ஃபாரின்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு மேடம். விரும்புறாங்க இப்ப வந்து அவங்க போய் நல்ல முறையில் பயிற்சியை பெற்று உரிய முறையில் போயிடுச்சுன்னா நல்ல முறையில் வேலை வாய்ப்பு.
1: இப்ப தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்வமா இருக்கிற மாணவர்களுக்கு நீங்க என்ன கைடன்ஸ் கொடுக்குறீங்க?
0: கண்டிப்பாகமா, அதாவது தொழில் தொடங்கணும்னு விரும்பப்பட்ட மாணவர்கள் அட்லீஸ்ட் இந்த பயிற்சியை முடித்தவன் ஒரு வருடமோ ரெண்டு வருடமோ ஏதாவது ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்க வேண்டும். கண்டிப்பா அடிமட்ட வேலை, ஊதியம் கிடைக்கிறதோ இல்லையோ, ஒரு கார் ஒர்க் ஷாப்போ ஒரு இண்டு சின்ன ஒர்க் ஷாப் ஆரம்பிக்கணும் கூட ஏதாவது தெரிஞ்ச நம்ம போய் ஒர்க் ஷாப்ல ஒன் ஆர் டூ இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு தனியாக ஒரு கடையை போட்டு ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக மேனேஜ் பண்ணிடலாம். ஏதாவது பிரச்சனைகள் வந்து ஃப்ரீயாகவே நம்ம கற்றுக்கலாம். நம்ம டைரக்டாக டிப்ளமோ முடிச்சுட்டு போய் ஆரம்பிச்சோம்னா அந்த அதோட ஃபிட் ஃபால்ஸ் பிரச்சனைகள் வரதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி கட்டுமான பொறியியல் அதே மாதிரி தான். கட்டுமானத்தில் நம்ம படித்தாச்சுனா சிவிலும் இமீடியட்டாக போய் நம்ம வந்து இப்போ பஞ்சாயத்துலாம் போயாச்சுன்னா நம்ம வந்து சால்வன்சி தேவையில்லை. எந்த டெபாசிட் கட்டாலுமே 2 லட்சம் ரூபாய்க்கு டிப்ளமோ ஒன்று சர்டிஃபிகேட் கட்டியே வேலை கொடுப்பாங்க. ஒப்பந்த எப்படியும் வேலை கொடுக்கலாம். இந்த தூர்வார பணிகள், சின்ன சின்ன ஆயக்கட்டு பணிகள் இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக அந்த மாணவர்களுக்கு வந்து கட்டுமான துறையில் கொடுப்பாங்க. கான்ட்ராக்ட் கொடுக்கலாம் வித்தவுட் எனி டெபாசிட் சால்வன்சி. அதே இவங்க திறம்பட செய்தாச்சுன்னா சிறிது சிறு சிறதாக பெரிய பணிகளை வழங்குவார்கள். ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சுயமாக அவங்க வேலை செய்கிறது இருக்குது.
1: ஓகே, இப்போ வந்து அட்மிஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்களுக்கு என்னென்ன ப்ராசஸ் இருக்கு அது கொஞ்சம் நம்ம இப்ப சொல்லிட்டோம் அப்படின்னா கேட்கறவங்க
0: கண்டிப்பாக. இப்போ வந்து மாணவர்கள் சேர்க்கை வந்து இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது. ஆக்சுவலாக நீங்கள் எங்கள் கல்லூரியை பொறுத்த மட்டும் மாணவர்கள் வந்து டிஎஃப்சி சென்டர் தனியாக ஒரு ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் வந்து பொறியியல் கல்லூரி மாணவர்களுக்காக மாணவர் சேர்க்கைக்கான பதிவுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அத்துடன் இணைந்து நாங்கள் வந்து எங்கள் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கும் பதிவு செய்திருக்காங்க இலவசமாகவே. அவர்கள் எதுவுமே வந்து இப்போ ஃபீஸ்லாம் கிடையாது. அவங்க அரசுக்கு கட்ட வேண்டிய ஃபீஸ் மட்டும் 150 ரூபா அப்ளிகேஷன் காஸ்ட்டு. அதுவும் வந்து எஸ்சி எஸ்டி கிடையாது. அவங்களை வந்து மார்க்ஷீட்டு, ஜாதி சான்றிதழ், டிசி போன்றவற்றை கொண்டு வந்தால் போதும். நாங்களே இலவசமாக பதிவு செய்து கொடுத்து விடுறோம். இலவசமாக எங்கள் சென்டரில் கல்லூரியில் வந்து பதிவு செய்து கொள்ளலாம். காலை 10 மணி முதல் 4 மணி ஸ்டாஃப் தனியாக இருக்கிறாங்க, அதுக்கு நீ அலாட் பண்ணியிருக்கோம். அங்கேயே பதிவு செய்து அங்கேயே நேரடியாக அட்மிஷன் போட்டு அங்கேயே ஃபீஸ் கேட்டிக்கலாம்.
1: இப்போ
0: ஸ்பாட் அட்மிஷன். இப்போ
1: ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, இப்போ ஸ்காலர்ஷிப் இல்லாத மாணவர்களுக்கு ஏதாவது
0: அது மினிமம் தான் மேடம். ஆக்சுவலாக மேக்ஸிமம் எல்லாருக்குமே ஸ்காலர்ஷிப் வந்துடுது. இது போல் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பிரகதி ஸ்காலர்ஷிப் சொல்லி மகளிர் கொண்டு வருது. அது மெரிட்ஸில் பேசிஸில் கொடுக்குறாங்க. அது வந்து அரௌண்ட் 50,000 பர் இயரே கொடுக்குறாங்க லேடிஸுக்கு. நல்ல ஒரு இது, ஆனால் மெரிட்டில் வருது. அது எல்லா மாணவிகளுக்கும், லேடிஸுக்கு மட்டும், எல்லா மாணவிகளுக்கும் கிடைக்காது. மற்றபடி இப்போ அரசின் உதவி தொகைகள் உங்களுக்கு நிறையவே இருக்குது. இப்போ இன்னைக்கு திட்டத்தில் பார்த்தீங்கன்னா மகளிர் பிள்ளைகளுக்கு தனியாக உதவித்தொகை இருக்குது. அதே மாதிரி மாணவர்களுக்கு தமிழ் புதல் திட்டம், இந்த திட்டங்கள் வந்து மாணவர்கள் வரலாம். அந்த செலவை அவங்களுக்கு தரணும். படிப்பு செலவுகளுக்கு போதும். அதனால வந்து அவங்களுக்கு வேற எந்த செலவும்
1: வரப்போறதில்லை.
0: மேக்ஸிமம் மினிமம் தான், மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்காலர்ஷிப் வாங்கிறாங்க. கூடிய போனால் ஒரு 10% கூட மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் வராமல் இருக்கும். மேக்ஸிமம் மாணவர்கள் பாலிடெக்னிக் பொறுத்தவரை ஸ்காலர்ஷிப் வாங்குற மாதிரி தான் இருக்கிறாங்க.
1: இப்போ ஹாஸ்டலும் அதே மாதிரி தான்.
0: ஆ மேடம், வந்து இப்போ எங்கள் கல்லூரியில் உள்ள ஹாஸ்டல் வந்து டிவைடிங் சிஸ்டம். இப்போ மகளிர் அதிகம் வரதுனால அந்த மகளிர் வந்து எங்களை வேற ஆஃபீஸ் பில்டிங்காக மாத்திடுறாங்க. இப்போ மாணவர்கள் நிறைய வராங்க. மாணவர்கள் 50 பேர் தங்கி இருக்காங்க. அவர்களுக்கு வந்து டிவைடிங் சிஸ்டம், ஒரு நாளைக்கு 100 ரூபா இல்லை 110 ரூபா அந்த கட்டணத்தில் மெஸ்காம் ஃபீஸ் வரும். மறுபடியும் அரசுக்கு வந்து தங்கும் இடம் கரண்ட்டுக்காக மொத்தமே வருஷத்துக்கு 435 ரூபா தான் கட்டுறோம். கரண்ட் வீலத்துக்கு அரசு கட்ட வேண்டிய தொகை வந்து 435 ரூபா ஒரு வருஷத்துக்கு ஒரு மாணவருக்கு. அது உணவு கட்டம் டிவைடிங் சிஸ்டம், வேற எந்த செலவுகளும் அவங்களுக்கு கிடையாது. இதே விட்டு கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போயாச்சுன்னா அவர்களுக்கு வந்து இலவச ஹாஸ்டல், கவர்மெண்ட் ஹாஸ்டல் இருக்குது. அங்க போயிட்டு அவங்க டிஸ்டன்ஸ் கொஞ்சம் டிராவல் பண்ணி வரணும்.
1: ஓ, அதுக்கும் போக
0: அதுக்கு வசதி இருக்கு.
1: அப்ப டிரான்ஸ்போர்ட் எப்படி சார்? அங்க
0: டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீ, பஸ் தரே. பஸ் வந்து உங்களுக்கு ஐடி கார்டு காட்டினா போதும், பஸ்ல அலோ பண்ணிடுறாங்க. இப்போ யூனிஃபார்ம் வித் ஐடி கார்டுல வந்தா ஃப்ரீயாவே அலோ பண்ணிடுறாங்க.
1: இப்போ ரூரல்லேருந்து வர மாணவர்களுக்கு என்ன சொல்லப்போனால் வளங்கிமானே கொஞ்சம் ரூரல்
0: தான் மேடம். எங்களுக்கு வர்றது ஃபுல்லாக கிராமத்து மாணவர்கள் தான். இல்லை அவர்களுக்கு வந்து பஸ் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. அதனால் என்னொன்று எங்கள் கல்லூரி இருக்க மேடம் வந்து மன்னார்குடி கனம்பவுண்ட் மன்னார்குடி மெயின் ரோட்டில் இருக்கிறனால அனைத்து மாணவர்களையும் ரொம்ப கன்வீனியன்ட்டாக பஸ் ரெண்டு ரூட்லேயுமே இருக்கிறது.

0: பட் அவங்களுக்கு வந்து ஃப்ரீ பாஸ் நம்ம தான் அது சொல்லலாம், எந்த செலவும் கிடையாது பஸ்ஸில். அதனால வந்து அவர்கள் வந்து அந்த ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃப்ரீயாகவே படிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கப்பட்டுள்ளது.
1: இப்போ இப்போ பிளஸ் டூ மார்க் வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் அந்த இது சொல்லுங்க.
0: அதாவது முன்னால வந்து டென்த் மார்க் வந்து முன்னால வந்து
1: ஒரு நேயர் இருக்காங்க, பேசிட்டு நம்ம இதை பத்தி தொடர்ந்து பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ராஜேந்திரன். வணக்கம் சார். வணக்கம் சார்.
0: வணக்கம் சார். வணக்கம் சார்.
2: சார், என்னோட கேள்வி ரெண்டு கேள்வி. அதாவது பாத்தீங்கன்னா டிப்ளமோ இன் பாத்தீங்கன்னா ஜிஇடி டிப்ளமோ இன்ஜினியரிங் ட்ரைனிங், அதே கிராஜுவேட் ட்ரைனிங் ஜிஇடி, இந்த ரெண்டு கேடர் இருக்கு. பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள், நீங்க சொன்ன மாதிரி கட்டுமான நிறுவனங்கள்ல ஆயில் கேஸ் எல்லாம் பெண்மா எடுக்கிறாங்க, ஒரு டிஇடியும் எடுக்கிறாங்க, ஜிஇடியும் எடுக்கிறாங்க. கேம்பஸ் இன்டர்வியூல கேம்பஸ் இன்டர்வியூ எடுத்த பிறகு சார், டிஇடிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் இல்ல ரெண்டரை வருஷம் கழிச்சு தான் கன்ஃபார்ம் பண்றாங்க. அதே ஒரு ஜிஇடி ஒரு கிராஜுவேட் ட்ரைனிங் இன்ஜினியர் பாத்தீங்கன்னா ஒன் இயர்லேயே பண்றாங்க. ஆனா என்னுடைய பாலிசி என்ன சார், ஒரு டிஇடி வந்து நல்ல ஸ்கில் இருக்குது, நான் இல்லையே சொல்லல, ஸ்கில் இன்வென்ட்ரி பக்காவது டிப்ளமோ படிச்சவங்கள்ட்ட அது நல்ல பொது கிராமப்புறங்கள்ல இருந்து வர்ற மாணவர்கள் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. இந்த கார்பரேட் நிறுவனங்களும் இதன் பேர் மாத்துறாங்கல்ல சார், அப்புறம் அந்த பிள்ளைங்க என்ன பண்றாங்க, டிஇடியா போறவங்க போய் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் பண்ண அந்த டிஃபரெண்ட் கார்பரேட் கம்பெனியில பார்த்து டக்குன்னு திருப்பி டிகிரி படிக்க போறாங்க. இந்த மனநிலை மாத்திரத்துக்கு மாணவர்களுக்கு ஒரு அறிவுரை கொடுங்க சார்.
0: புரிஞ்சு புரிஞ்சு புரிஞ்சு சார். சார், இப்போ வந்து நீங்க சொல்ல கிராஜுவேட்ஸ் முடிச்சு போறவங்களுக்கு வந்து மினிமம் போஸ்ட் தான் இருக்கும். உங்களுக்கு டிப்ளமோ ஆக்சுவலாக நீங்க ஒரு கம்பெனி எடுத்துட்டீங்கன்னா அது வந்து மினிமம் போஸ்ட் தான் இருக்க வாய்ப்பு. டிப்ளமோ முடிக்கிறவங்களுக்கு அந்த ஒரு லெவல், அது நீங்க சொல்றது வந்து டிகிரி டிப்ளமோ வந்து அவங்க ஹையரார்க்கி மெயின்டைன் பண்றாங்க அந்த கம்பெனிஸ்ல. பட் அவங்க வந்து டிப்ளமோ ஹோல்டர்ஸ் வந்து அதோட கொஞ்சம் ஒரு ஸ்டேஜ் கீழே தான் வச்சிருப்பாங்க பொதுவாட்டே. அது மாதிரி தான் அவங்க மெயின்டைன் பண்றாங்க. திறமையை பொறுத்து எடுக்கிற கம்பெனிகள் வந்து எடுத்துக்கிறாங்க, இல்லை நான் சொல்ல. சில கார்பரேட் கம்பெனிஸ் நீங்க சொல்ல இஷ்யூ இருக்கிறது. பட் அவங்க என்ன டிகிரி ஹோல்டருக்கு ஹைக் கொடுக்கணுன்றது அந்த டிஃபரன்ஸ் வச்சிருக்காங்க சார். ஒன் இயர் வந்து இவன் ட்ரைனிங் முடிச்சாதான் அந்த டிகிரி ஈக்குவலாக கொண்டு வர்றாங்க. அந்த ப்ராப்ளம் இருக்குது. பட் வந்து அதுக்கு டிபெண்ட் ஆகும்போது கம்பெனி மேனேஜ்மெண்ட் பொறுத்தது சார். ஆனால் மாணவர்கள் வந்து தைரியமா அதை ஒன் இயர் தாக்கு பிடிச்சவங்களா ஈஸியாக நல்ல லெவலுக்கு போயிடலாம்.
1: ஆமா, அதுவும் வந்து ஒரு டெஸ்டிங் மாதிரி தான், எப்படி இருக்காங்க அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணுவாங்க. இப்ப பாலிடெக்னிக்ல சேரணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்?
0: பாலிடெக்னிக் அவங்க சேரணும்னு நினைச்சதுன்னா முதல்ல வந்து கல்லூரிக்கு ஒழுங்கா டெய்லி வந்து நம்ம தொழில் பயிற்சியை பற்றிக்கணும்னு சொல்லி ஒரு மனப்பான்மையோட வர வேண்டும். முதல்ல பெற்றோர் அது ஊக்குவிக்க வேண்டும். ஊர்ல திருவிழா காரியங்கள் இதெல்லாம் இருந்தா கூட முடிந்தளவு, ஏன்னா இது வந்து ஒரு தொழில் பயிற்சி. ஒரு நாள் அவங்க வகுப்பு வரல கூட பயிற்சி பாதிக்கப்படும். ஒரு பருவத்துல வந்து 80 நாள் தான் கல்லூரி நடக்கும். ஒரு வருஷத்துலயே 160 நாள் தான் கல்லூரி. அப்போ ஒரு 6 மாசத்துல 80 நாள் தான் அவங்க கல்லூரிக்கு வர வேண்டும். அந்த 80 நாட்கள் சரியா அவங்க கல்லூரிக்கு வர முடியலனால் அதுல பயிற்சியில உள்ள சில இழப்புகள் கண்டிப்பா ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அது இப்போது தெரியாது. பின்னால் படித்து முடித்தவன் வேலைக்கு போகும்போது ஏதாவது ஒரு சில செய்முறை பயிற்சிகள் செய்ய தவிர இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் பின்னால் பாதிக்கப்படும். அதனால் அந்த சூழ்நிலை வந்து அவர்கள் புரிந்து கொண்டு தினமும் கல்லூரிக்கு வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் வந்து கண்டிப்பாக அவனுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். இது போக ஸ்பெஷலைசேஷன் பிரான்சஸ் நிறைய இருக்கு. மேடம், டெக்ஸ்டைல் டெக்னாலஜி இருக்குது, அதே மாதிரி கெமிக்கல் டெக்னாலஜி, லெதர் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர், எல்லாருமே டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது. டிப்ளமோ ஃபுட் டெக்னாலஜி, நம்ம எல்லாருமே இப்போ டிப்ளமோ இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. பட் லிமிட்டடாக 2 or 3 காலேஜஸ்ல இதெல்லாம் இருக்குது. சென்னையில் பொறுத்த மட்டும் எல்லாமே இருக்குது ஆல்மோஸ்ட். ஸோ இதில் வந்து சில மாணவர்கள் லிமிட்டடாக 20 இல்லை 40 ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிட் பண்ணுவாங்க, அவங்களும் நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்து ஊடகத்துறை, மீடியா, இதுக்கு டெக்னாலஜி இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா துறையிலையும் டிப்ளமோ இப்போ இருக்கிறது. ஸோ அதில் வந்து கொஞ்சம் திறன் டிகிரிக்கு போய் சைன் பண்ண முடியாதவர்கள் இருந்தால் அவர்கள் டிப்ளமோ வந்தாங்கன்னா நல்ல முறையில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் கண்டிப்பாக.
1: ஓகே, இப்போ ஒரு மாணவர் இருக்காரு அப்படின்னா அவர் எதுக்காக வந்து பாலிடெக்னிக் இதை வந்து தேர்வு செய்யணும் சார்? பல கோர்சஸ் இருக்கும்,
0: இருக்குது,
1: நமக்கு பாலிடெக்னிக் தான் வேணும் அப்படின்னு அவங்க தேர்வு செய்ய,
0: அதாவது என்ன காரணம்? ரெண்டு மூணு, எனக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தர்லாம் வந்து அவர் நல்ல போஸ்ட்ல இருந்தாரு, ஆனா அவர் பையன் மாணவனை வந்து டிப்ளமோ படிக்க வச்சு அப்புறம் இன்ஜினியர் ஆகணும் சொல்லி ஆசைப்பட்டாரு. இன்னைக்கு வந்து ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டன்ட் சூப்பர்வைசரா ஜாயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். நல்ல லெவல் போயிட்டான். அவரோட மனசுல என்ன ஆசைன்னா பயிற்சி வந்து நல்ல முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டும், அதுக்காக அங்க ஜாயின் பண்ண வச்சாரு. அதாவது அவர் வந்து பாலிடெக்னிக் படிச்சுட்டு போனாதான் ஒரு பேஸ் நல்லா இருக்கும்ன்ற எண்ணத்துல அவர் பண்ணி வச்சாரு. அவருடைய சிந்தனை அது, வசதி வாய்ப்பு இல்லாம இல்ல. ஆனாலும் நடுத்தர குடும்பத்தில் உள்ளவர்கள் நீங்க எடுத்த உடனே நம்ம டிகிரி பேசினா அந்த அளவு உங்களால வந்து சைன் பண்ண முடிந்தால் ஓகே, பிரில்லியன் ஸ்டூடெண்ட்ஸ் போயிடுவாங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் அங்க போயிட்டு மேக்ஸ் மற்றபடி சப்ஜெக்ட்ஸ் வந்து அந்த ஸ்டாண்டர்டுக்கு அவர்கள் படித்து எழுத திறன் இருக்காது. அப்போ அங்க போய் சப்ஸ்டன்ட் ஆயிடுறாங்க. அவங்களுக்கு பின்னால் உள்ள வாய்ப்புகளை வந்து அவங்க

0: வந்து ஒரு குறுகிய மனப்பான்மைக்கு கொண்டு வந்துரு, அந்த வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது. ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எது போயாலும் சரி, ஆனா டிப்ளமோ லெவல் அதே மாடல் வந்துட்டானா கண்டிப்பா இதுல டாப்பா ஷைன் பண்ணிடும். அதன் பிறகு அவன் வந்து பயிற்சி எல்லாம் கிடைத்த பிறகு அவன் இன்ஜினியர் பண்ண கூட நல்லா ஷைன் பண்ணிடும். அது வந்து ஒரு செகண்ட் ஒரு நல்ல ஒரு ஃபுட் ஸ்டெப்பா அவங்க அமையும்.
1: இப்போ டிப்ளமா ஜாயின் பண்ணிட்டாங்க, ஏதோ ஒரு காரணம், இல்லை அடுத்து இன்ஜினியரிங் போகிறதுக்கும் வாய்ப்பு கிடைச்சிருக்கும், இல்லை வேற ஏதோ ஒரு காரணத்தினால டிஸ்கண்டினியூ ஒரு ஒன் இயர்ல பண்றாரு அப்படின்னா அதுக்கு ஏதாவது சர்டிபிகேட் அந்த மாதிரி கிடைக்குமா சார்?
0: இல்லை மேடம், அதாவது எங்களை பொறுத்த மட்டும் 3 இயர்ஸ் முடிச்சாதான், அதாவது 3 இயர்ஸ் வந்து டிப்ளமோ 10ஆம் கிளாஸ் முடிச்சவங்களுக்கு 3 வருடம் முடிச்சாதான் டிப்ளமோ சர்டிபிகேட் கொடுக்கப்படும். இடையில டிஸ்கண்டினியூ அவங்க வந்து டிசி மட்டும் தான் கொடுக்க முடியும். அதே மாதிரி பிளஸ் டூ படித்தவங்களுக்கு 2 ஆண்டு பயிற்சி, செகண்ட் இயர் தேர்ட் இயர் முடித்தால் மட்டும்தான் அவங்களுக்கு சான்றிதழ் வழங்க முடியும். இதைப்பட்ட எந்த சான்றிதழ் வழங்கப்பட மாட்டாது. பட் அந்த மாணவர்கள் என்ன பண்ணிக்கலாம், வெளியே போய் இந்த ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் இருக்குது. இப்போ இங்கெல்லாம் என்ன ஆரம்பிக்கல, சில கல்லூரியில் இருக்குது குறுகியகால பயிற்சிகள், 6 மாத பயிற்சி, 3 மாத பயிற்சி, இதே மாதிரி இருக்குது. இப்போ அந்த ஆட் ஆன் கோர்சஸ் சொல்லுவாங்க, ஆட் ஆன் கோர்ஸ் அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது சான்றிதழ் பயிற்சி படிச்சு அவங்க வேலைக்கு போயிடலாம். அது தனி இதுக்கு சம்மந்தம் இல்லாது.
1: ஓகே, ஒரு நேயர் இருக்காங்க, நம்ம பேசலாம். வணக்கம். ஓகே, லைன் கட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இப்போ இன்னைக்கு வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் வந்து பாலிடெக்னிக்கு நல்லாவே இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறீங்க. தாராளமாக ஒரு மாணவர் வந்து பாலிடெக்னிக் கோர்ஸில் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தாலுமே அதுக்கு வந்து
0: திறமையை வளர்த்து கொள்ள
1: வேண்டும். ஸ்கில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்கில்லை வளர்க்குறது தான் பாலிடெக்னிக். தியரியை விட, ஏன்னா நீங்கள் இப்போ எக்ஸ்ட்ரா அந்த 3 இது வந்து ப்ராக்டிக்கலுக்கே ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி, அதுவும் மெக்கானிக்கலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. இப்போ பேரண்ட்ஸுக்கு என்ன நீங்கள் சொல்ல விரும்புறீங்க சார்?
0: என்ன பொறுத்தமட்டில் ஒரு கிராமங்களை பொறுத்தமட்டில் ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, பெற்றோர்கள் வந்து மாணவர்கள் நல்லா படிக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுறாங்க, உள் மனசில் இருக்குது. ஆனால் அந்த சின்ன வயசுலேருந்து அவங்க செயல்படுத்தாதனால இந்த ஸ்டேஜில் மாணவர்கள் வந்து, இப்போ லாஸ்ட் வீக்கில் ஒரு மாணவர் பார்த்தாங்கன்னா என்னை முடியே வெட்ட முடியாதுன்ற சூழ்நிலையில் அவன் வந்து ஒரு மாதிரி விரக்தியில் பேசிட்டு இருந்தான். அவனை ரொம்ப அட்வைஸ் பண்ணி அவங்க பெற்றோர்களும் முடியலை. அப்போ நான் சொன்னேன், தம்பி நீ படித்த டிசி வாங்கிட்டு வெளி கல்லூரியில் போய் படிமான்னு சொல்லி பேசலாம் அட்வைஸ் பண்ணேன். இருந்தாலும் உள்ள ஒரு பயம் தான், அட்வைஸ் பண்ணேன். இல்லை சார் நான் சொல்லிட்டு லெட்டர் எழுத ஆரம்பித்தான் டிசி வாங்கிட்டு. அப்புறம் உட்கார்ந்தான், அரை மணி நேரம் என் பக்கத்திலே உட்கார வச்சிருந்தேன், பக்கத்திலே வந்து ஒரு டேபிள் போட்டு உட்கார வச்சிருந்தேன். யோசிப்பா உட்கார், பிரின்சிபல் ரூம்லே யோசிப்பா உட்காருவான். அப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல, சார் இப்ப வரேன் சொல்லி பெண்ணே பேப்பர் டேபிள் வச்சு என்னடா போறேன், எனக்கு பயம் வர. இல்ல இல்ல சார் இப்ப வரேன் சார், ஒன்னும் இல்லைன்னு சொல்லி போய் நேரே போய் அங்க ஹேர் கட்டுக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். நீட்டா ஹேர் பண்ணிட்டு நீட்டா வந்தான், யாரும் மூலம் ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணி நல்லா இது பண்ணி போட்டோ எல்லாம் போட்டு விட்டு நீட்டா போய் எப்படி இருக்கு போய் பாருறேன், சிரிச்சுட்டு போயிட்டான். சோ ஒரு சின்ன கடினமான ஒரு நிமிஷம் நமக்கு இருக்கு இல்லைன்னு சொல்லல, ஆனா அந்த பெற்றோர்கள் வந்து ஒரு கடினமான நிமிஷத்தை தாங்கி கொண்டால் அந்த பிள்ளைகள் வந்து நல்லா வந்துடும், கண்டிப்பா நல்லா படிப்பான். அப்புறம் வந்து அவங்க ஊர்ல சின்ன விசேஷங்கள், கல்யாண விஷயங்கள் எதுனாலும் சரி, மாணவர்கள் படிப்பு வந்து 2ஆம் தரம் வச்சிருக்காங்க, அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துறாங்க. மாணவர் ஒரு நாள் கல்லூரிக்கு வரலன்னா அதை அப்படியே ஜஸ்டிஃபை பண்ணி பண்ணி கொண்டு போயிட்டு அதே இதை மாணவர் பழகிறாங்க. கிட்டத்தட்ட வந்து எங்களுக்கு இப்போ வந்து ஒரு 60-70 மாணவர்கள் வந்து கண்டினியூஸ் ஆஃப் ஸ்டடியில் போயிட்டான். கண்டினியூஸ் ஆஃப் ஸ்டடினா 50-60 பேர் இருந்தால் அடுத்த செமஸ்டர் போயிடலாம். 50-60 பேர் அட்டன்ஸ் இருந்ததுன்னா அடுத்த செமஸ்டர்லாம் இது ஃபுல்லாக அரியராக இருக்கும், கரண்ட் செமஸ்டர் ஃபுல்லாக அரியராக இருக்கும். அப்போ இந்த அரியர் அவன் படிக்க முடியாது, அடுத்த செமஸ்டர் அவன் இரகுலர் ஆகிறான். இந்த சூழ்நிலை வந்து ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை, லைஃப் வந்து வேஸ்ட் ஆகுது. அதனால பேரண்ட் வந்து மாணவர்களை இங்கே சேர்த்து விட்டால் கண்டிப்பாக அவனை ஃபாலோ பண்ணி கல்லூரிக்கு டெய்லி வர வைக்க செஞ்சா போதும். வரதான் உள்ள வந்து கல்லூரியில் வந்து அடிக்கடி விசிட் பண்ணி, எனக்கு கிராமத்து மாணவர்கள் கொஞ்சம் ஒரு விரக்தி அரமரசலாம் இருப்பாங்க, அவங்க கூட வந்து ஃப்ரெண்ட்லியா வந்துட்டு போயிட்டாங்க நல்லா இருக்கும் என்னோட ஒபினியன்.
1: ஒரு நேயர் இருக்காங்க, நம்ம பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார். வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
0: வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கு
2: சார். நான் வந்து திருப்பூர் மாவட்டத்துல இருந்து பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க ஐயா.
2: சார் நான் வந்து டெக்ஸ்டைல்,
1: உங்க பெயர் சொல்லுங்க,
2: அதை பத்தி நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா?
1: திருப்பூர்ல இருந்து
2: சஞ்சய்.
1: சஞ்சய் சொல்லுங்க.
2: திருப்பூர்ல இருந்து சஞ்சய் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க சொல்லுங்க ஐயா.
2: சார் எனக்கு ஒரே ஒரு ஸ்மால் டவுட் சார், உங்கள்கிட்ட கேட்கலாமா சார்?
0: சொல்லுங்க. கேளுங்க.
2: சார் நம்ம சைடு வந்து எப்போதுமே இந்த டெக்ஸ்டைல் டெக்னாலஜி வந்து அது கொஞ்சம் இம்ப்ரூவா இருக்கு சார்.
0: சரி சார்.
2: சார் நான் இப்ப வந்து 10th வந்து முடிச்சிருக்கேன் சார். சோ அதுல அந்த ஃபீல்டுல எனக்கு ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமா சார், டெக்ஸ்டைல்ல?
0: சார் 10th முடிச்சு டெக்ஸ்டைல் படிச்சிருக்கீங்களா இல்லையா?
2: டெக்ஸ்டைல் பத்தி எனக்கு அவ்வளவு தெரியாது சார், நான் உங்கள்ட்ட கேக்குறேன், ஆஃபர் கோர்ஸ் ஏதாச்சும் இருக்குமா
0: சார்? டெக்ஸ்டைல் டெக்னாலஜி கோர்ஸ் இருக்கு, சென்னையில இருக்குது, அது தனி கல்லூரி நிறுவனமே இருக்குது. சென்னையில் டெக்ஸ்டைல் தொழில் இது தனி கோர்ஸ் இருக்குது. அதர் போக எது தெரிந்த வரைக்கும் ஒரு 8-10 பாலிடெக்னிக்ல வந்து இருக்குது. எந்த கோர்ஸ் பாலிடெக்னிக் கரெக்டாக லிஸ்ட் கையில் இல்லை தற்போதைக்கு, அந்த 10 பாலிடெக்னிக் கல்லூரிகளில் அந்த டெக்ஸ்டைல் கோர்ஸ் இருக்குது, டிப்ளமோ கோர்ஸ். ஐ திங்க் அந்த சைடில் இங்கே ஒரு கரூர் எங்கே சம்திங் இருக்கு, பாலிடெக்னிக்ல இருக்குது.

0: திருப்பூர்ல இருக்கு சார். நீங்க வந்து நெட்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும் சார், நெட்ல போயிட்டு தமிழ் டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் வெப்சைட்ல போங்க. போய் பாத்தீங்கன்னா நீங்க டெக்ஸ்டல் கோர்ஸ் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அந்த எந்தெந்த காலேஜ் இருக்குன்னு லிஸ்டே வந்துடும்.
1: என்னென்ன நாட்டு நலப்பணி திட்டம் மூலமா கிராமத்துல போய் சேவை செய்யறோம். மாணவர்கள் சேர்க்கைக்கு அது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்குது. இது போக மாணவர்கள் போதை பழக்கத்தில் வராமல் இருக்கிறது அடிக்கடி கமிட்டி மீட்டிங் போட்டு 15 days ஒன்று போடுறோம். இது போக இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி ஒன்று வச்சுக்கோங்க, மகளிருக்காக விசாகா கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ் படி ஐசிசி இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி எவ்ரி 15 days போக லேடிஸ் ஸ்டாஃப் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்த கமிட்டி ஒரு டிஸ்கஷன் மீட்டிங் எவ்ரி 15 days நடக்கும், ரிப்போர்ட்டும் அனுப்புறோம். இது போக ஆர்ஆர்சி ரெட் ரிபன் கிளப், பிளட் டொனேஷன் அந்த மாதிரி ஒய்ஆர்சி யூத் ரெட் கிராஸ் இருக்குது. அது போக எல்லா துறை சார்ந்த அசோசியேஷன் வச்சிருக்கோம். இப்போ சிவில் துறை சிவில்னா சிவில் வந்து ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் மூன்று மாணவர்கள் இணைத்து ஒரே அசோசியேஷன். அமைப்பில் துறையில் உள்ள எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க, ஆபீசர்ஸ் இருப்பாங்க, அவர்களை அழைத்து வந்து நாங்க அவங்களுக்கு கெஸ்ட் லெக்சர் கொடுக்க சொல்றோம். அந்த துறை சார்ந்த பயிற்சி அந்த மாதிரி வச்சிருக்கோம்.
2: ஒரு விளம்பர இடைவேளை தொடர்ந்து நம்ம சொல்லலாம். நேயர்களுக்கு உளம் கணிதனல் வாழ்த்துக்களை கூறுகிறார்கள் கோபால் பால்படி, ஆர் கே ஜீனை, ARC நடேஷ் செட்டியார் கோ ஜுவலர்ஸ் மயிலாடுதுறை, ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம், திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
6: ஆர் கே ஜீனை
7: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
8: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட் கோபால் வி டூத் பேஸ்ட்.
2: நேயர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உளம் கணித நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. நேயர்களுக்கு சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் பனங்குடி நாகப்பட்டினம் உலம் கணிந்த நல்வாழ்த்துக்கள். பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம். இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அதை பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்போ வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா சார்? அதுதான் எல்லா இண்டஸ்ட்ரீஸ் கேம்பஸ்ல அதுதான் ரொம்ப மெயினா பாக்குறாங்க. அப்புறம் சாஃப்ட் ஸ்கில்ஸ் பாக்குறாங்க. இதுக்காக நீங்க என்ன ஸ்பெஷலா பயிற்சி கொடுக்குறீங்க?
1: இப்போ நம்ம வந்து நான் முதல் கல்வி திட்டம் சொல்லி லாஸ்ட் இயர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருந்தாங்க. அதுல இருந்து எல்லா செமஸ்டர்லயும் மாணவர்களுக்கு வந்து அந்த சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது தனி ஒரு சப்ஜெக்டா வச்சிருக்காங்க, அதுக்கு தனி கிரெடிட் அலாட் பண்றாங்க. அந்த கிரெடிட் அவன் முடிச்சா மட்டும்தான் அவன் டிப்ளமோ அலர்ட் பண்ண முடியும். ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்கறாங்க. அதாவது ஸ்போக்கஸ் டியூட்டோரியல் ஒரு ஸ்கீம் இருக்குது, அதுல வந்து சான்றிதழ் வாங்க வேண்டும். இதுல வந்து ரிட்டீனா வந்து இப்போ அதே மாதிரி எங்க மானிட்டரிங் சிஸ்டம் இப்போ கவர்மெண்ட் சிஸ்டமேட்டிக்கா கொண்டு வந்துட்டாங்க. LMS ன்னு ஒரு ஸ்கீம் கொடுங்க, லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லி. இப்போ நாங்க சப்ஜெக்ட் எடுக்கிறதுல இருந்து எல்லாமே வந்து அதுல அப்லோட் பண்ணிரணும். ஸ்டாஃப் மானிட்டரிங் ரொட்டேஷன் நடந்துட்டு இருக்கோம். கிளாஸ் என்ன ஆரம்பிக்கும் அன்னையில இருந்து டைம் டேபிள் நாங்க அப்லோட் பண்ணிரோம். அப்ப என்னென்ன கோர்சஸ் என்னென்ன கரிக்குலம் நடத்திட்டு இருக்கோம் அது ஃபுல்லாமே அதுல நாங்க அப்லோட் பண்ணிரோம், ரெக்கார்ட் பண்ணிரோம். அந்த சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க. அதனால மாணவர்களுக்கு வந்து லேர்னிங் ஸ்கில்ஸ் இதெல்லாம் வந்து என்ன நாங்க அந்த கல்ச்சர் ப்ரோக்ராம் நடத்துறோம். அதனால மாணவர்கள் வந்து சில ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ண கொடுத்துருவோம். நாங்க வந்து பிஹைண்ட் தி ஸ்கிரீன் உட்காந்துக்குவோம். மாணவர்களே இந்த அசோசியேஷன் மீட்டிங் அவங்க தான் நடத்துவாங்க. தலைவர் சேர போறோம் சொல்லி அவங்களே வச்சு பாசிட்டிவ் இந்த மாதிரி அவங்க கெஸ்ட் வெளியே கூட்டு வர்றது எல்லாமே அவங்களே பண்ற மாதிரி அப்போ டை அப் கிடைக்கும். இது போக லியோ கிளப் வர கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா இந்த வெல் விஷஸ் கூட இவன் வந்து கொஞ்சம் டை அப் லிங்க் கிடைக்கும். ஏன்னா இவன் வந்து கிராமத்தில் வர்றதுனால கலாச்சாரமே தெரிய மாட்டேங்குது. அதனால பெரிய ஆட்கள் கூட பல இருக்கு, பெரிய இண்டஸ்ட்ரீஸ் பெரிய பெரிய ஆட்கள் கூட டாக்டர்ஸ் அட்வொகேட்ஸ் இவங்க கூட லிங்க் கிடைக்கிறதுக்காக இந்த மாதிரி லியோ கிளப்ல எல்லாம் அவங்க லிங்க் பண்ணி விட்டுருவோம். ஆனால் பசங்க நல்லா பேசுறான், எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்னை விட நல்லா பேசுறேன் ஸ்டேஜில். ஒரு செக்ரட்டரி ரிப்போர்ட் கொடுக்கணும் அவன் பாட்டு சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறான் சார். திறமை இருக்கிறது அந்த டைரக்ஷன் கொண்டு போயிட்டு வந்தீங்களா அவன் போதை இந்த மாதிரி இதுல இருந்தாலும் கண்டிப்பாக டைவர்ட் ஆயிடுறான் அவன் வேண்டாம் சொல்றதை விட. அதே மாதிரி கல்லூரியில இருந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரூம்லயும் நாங்கள் கேமரா வச்சிருக்கோம். வரண்ட எல்லா இடமே எந்த மாணவன் தப்பு செஞ்சாலும் ஏன்ட்டு வந்து உண்மையை சொல்லிவிடும், உண்மை சொல்லி மன்னிப்பு நான் விட்டுருவேன். போய் சொல்ல மட்டும்தான் படிப்பா. அந்த பல கல்ச்சர் வந்துருச்சு. ஒரு 500 ரூபா கிடந்தாலும் 200 ரூபா கிடந்தாலும் நேரம் எடுத்துட்டு என் கொடுத்துருவோம் சார். ரூபா கிடந்தா நான் ட்ரையல் வச்சிருப்பேன், அந்த ட்ரையல போட்டு வச்சிருப்பேன். ஒரு வருஷம் அதனால அப்படியே கிடக்கும். யாரும் வந்து கிளைம் பண்ணலன்னா

0: ஏதாவது கோயிலுக்கு கொடுத்து அனுப்பிடுவேன், உண்டியல் ஒன்று போடுங்கன்னு சொல்லி அனுப்பிடுவேன். ஏன்னா மாணவர்கள் அந்த அளவு வந்திருக்காண்டா எனக்கு உண்மையிலே பெருமை. ஏன்னா இந்த கிராமத்து மாணவர்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அன்பு அரவணைப்பு கண்டிப்பாக இது கிடைக்கல.
1: சரி, அது இப்போ பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அதிகமான வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய கோர்ஸ் அப்படின்னு எதை சொல்லலாம்?
0: இன்னைக்கு ஸ்டேஜில் பொறுத்த மட்டும் மாணவர்கிட்ட இருக்கு வந்து மெக்கானிக்கல் ஆட்டோமேஷன் ஒர்க் ஷாப் எல்லா இண்டஸ்ட்ரீஸ் தான், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் ஃபுல்லாக டிமாண்ட் நிறைய இருக்குது. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் எலக்ட்ரிக்கல், ஏன்னா இ வெஹிக்கிள் அந்த மாதிரி வருது. அரசு வேலைவாய்ப்புன்னு சொல்ல போயாச்சுன்னா எலக்ட்ரிக்கலும் சிவிலுக்கு இருக்கும். ஏன்னா எலக்ட்ரிசிட்டி போர்டு எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் தேவைப்படுவாங்க, சிவில் இன்ஜினியர் தேவைப்படுவாங்க, மற்றெல்லாம் மினிமம் இருக்கும், வெரி மினிமம். ஒரு ரெகுலர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சர்வேயர் சிவில் சர்வே
1: என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: மாணவர்கள் வந்து அவங்க வந்து பெற்றோருடன் இணைந்து ஒரு நல்ல ஒரு குடும்ப சூழ்நிலையில் வளர்க்கப்பட வேண்டும், அது பெற்றோர்கள் சொல்ல அட்வைஸு. அப்படி வந்தாச்சுன்னா அவங்க வந்து குடும்ப கஷ்டங்கள் எல்லாத்தையும் உணர்ந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க படிப்பு கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எக்காரணம் கொண்டு அந்த டைமை வந்து வேஸ்ட் பண்ணாமல், எந்த செலவும் கிடையாது, ஃப்ரீ டைமை வேஸ்ட் பண்ணாமல் கல்லூரிக்கு வந்தால் போதும், எங்களால் வந்து நல்ல மாணவனாக உருவாக்கி தர முடியும். மெயினாக அந்த ஹேர் கட்டில் வந்து முயன் வந்து அது அவரோட சைக்காலஜிக்கலாக உள்ளது பார்த்து அதை வந்து கொஞ்சம் அவன் மாற்றணும். கொஞ்சம் அந்த பணிவுன்னே வராது, யார் எது சொன்னாலும் கேட்கக்கூடாது, அந்த மனப்பான்மையெல்லாம் வளர்றது, அதை மாற்றிட்டானவங்களாம். அதுக்கப்புறம் எங்கள் தலைமை நாங்கள் வந்து அந்த மாணவன் நல்ல பொசிஷனில் ஒன்று உட்கார எங்களால் வைக்க முடியும். எங்கள் ஆசிரியர்கள் அதுக்காக நல்லா உழைச்சி நல்லா கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க.
1: ஆமா, நம்ம தோற்றமே வந்து ஒரு கான்ஃபிடென்ட்ட கொடுக்கும்,
0: விகார தோற்றம். அது வந்து அவ என்னதான் திறமை இருந்தா சரி வெளியே தெரியாது.
1: சோ அது நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படினா இன்னும் ரொம்ப ஷைன்
0: பண்ணும். நல்ல நல்ல நான் ஷூஸ் எல்லாம் கம்பல் பண்ணிட்டேன், அவ்வளவு யூனிஃபார்ம் ஷூஸ் வந்து எல்லாரும் போட வச்சிட்டேன். பெற்றோர் உண்மையிலே சந்தோஷப்படுறாங்க, நான் யாரும் வருத்தப்படுவாங்கன்னு பார்த்தேன், அனைத்து பெற்றோரும் உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியோட வர்றாங்க.
1: அவங்களால செய்ய முடியாது,
0: அது உண்மையிலே, அது அவங்க ரொம்ப அதான் சொல்றாங்க.
1: ஓகே சார், இதுவரை வந்து ரொம்ப அழகாக தெளிவாக பயனுள்ள வகையில் வந்து டிப்ளமோ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் படிக்க இருக்கும் மாணவர்களுக்கும் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நிலையத்தின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.
0: நன்றி மேடம். காரைக்கால் பண்பலை நிறுவனத்திற்கும் நமது நேயர்களுக்கும் இனிய நன்றியை தெரிவித்தேன். நன்றி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஏஆர்சி நடே செட்டியார் கோ ஜுவல்லர்ஸின் அடுத்தது என்ன. இன்றைய நிகழ்ச்சியில் திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வர் எல் ஜான் லூயிஸ் அவர்கள் பங்கேற்ற நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நடத்திய நான் ஆர்ஜே தீபா சந்திரசேகர். இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஏஆர்சி நடேஷ் செட்டியார் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
2: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேஷ் செட்டியார் கோ ஜுவல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்த புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் கோ ஜுவல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்த புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 முதல் June 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேசி செட்டியார் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
3: காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்போடு நாம் இணைந்திருக்கின்றோம். நேரம் நண்பகல் 12 மணி. FM எக்ஸ்பிரஸ்
1: இன்று ஒளிபரப்பாகுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த நினைவூட்டல். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், கோபால் பற்படி, ஆர்கேஜி நெய், நாகப்பட்டினம் பனங்குடி, சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. நண்பகல் 12:10 நாகப்பட்டினம் பனங்குடி, சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் வழங்கும் மனதின் நின்றவை. 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசும் தளிர். 12:55 பன்னிசை. பகல் 1 மணிக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மக்களின் தேன்மழை. 1:55 மெல்லிசை. பிற்பகல் 2 மணிக்கு லஞ்ச் பிரேக்கில் அச்சாணி. மயிலாடுதுறை மாவட்டம் சேந்தமங்கலம் தையல் கலைஞர் ஆர் ராஜா அவர்கள் பங்கு பெறும் நேரலை. பிற்பகல் 3 மணிக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் LSC. June 3 கோபால் பற்பொடியின் LSC. 4 மணிக்கு RKG நெய் வழங்கும் ஊரும் உணவும். அரியலூர் மாவட்டம் இடைக்கட்டு தாதாகுளம் அருகிலிருந்து நேரடியாக ஒளிபரப்பாகும். 4:30 வைக்கிங்

ஊரும் உறவும் மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைத்தின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் கானமும் விளம்பரதார நிகழ்ச்சி. 5:15 திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ் வழங்கும் தங்கமானவர்கள். 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றும் வேலை. 6 மணிக்கு பன்னிசை. 6:20 நாச்சியார் கோயில் அமுதா சூப்பர் ஸ்டோர். மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொலமுத்து. வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மின் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். 6:25 லைட் கவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. பக்கவாதம் மற்றும் வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மூளை நரம்பியல் மற்றும் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர் பத்மராஜன் அவர்கள். 6:45 இசை தூரிகை. 7 மணிக்கு பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர். இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மற்றும் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம். 8 மணிக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் காற்றில் வரும் கானம். 8:25 மத்திய அரசு 12 ஆண்டுகளை வெற்றிகரமாக நிறைவு செய்ததை ஒட்டிய தொடர் நிகழ்ச்சி. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் வழங்கும் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுத்து. வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மின் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். 10 மணிக்கு RKG நெய். மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் இரவும் மலரும். 10:30 கோபால் பற்பொடியின் இரவும் மலரும். 11:00 காற்றலையில் நாளை. பதினொன்று 5 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன்.

0: நேயர்கள் இனி கேட்கலாம். நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் வழங்கும் மனதில் நின்றவை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் பனங்குடி நாகப்பட்டினம்.
1: பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
1: சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
3: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ரூபாய் 7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
4: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
5: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
4: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
6: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ.

0: பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
2: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
7: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
6: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
7: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
8: மனதில் நின்ற நிகழ்ச்சிக்காக முதல் பாடல் வருகிறது. மீண்டும் ஒரு காதல் கதை படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி இணைந்து பாடியது. பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க ஆண்டிபாளையம் மதனசேகர், தீபக் வெங்கடேஸ்வரன், வினுப்பிரியா, தீபிகா, மேட்டுப்பாளையம் சங்கர்.

0: கோபால் வி டூத்பேஸ்ட்,
1: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத்பேஸ்ட்.
2: மனத்தில் நின்றவை நிகழ்ச்சிக்காக முதல் பாடல் வருகிறது. மீண்டும் ஒரு காதல் கதை படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி இணைந்து பாடியது. பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க ஆண்டிப்பாளையம் மதனசேகர், தீபக் வெங்கடேஸ்வரன், வினுப்பிரியா தீபிகா, மேட்டுப்பாளையம் சங்கர், கரூர் தான் தோன்றி மலை, செல்வராஜ், பெரியநாயகி, கிரீஷ், ஜெய்தேவ், ரமேஷ் காயத்ரி, தலைஞாயிறு ராஜா முகமது, அரகண்டநல்லூர் நாராயணன், பிரிஞ்சிமுலை ரவிச்சந்திரன், கரூர் ராயனூர், ஷாகுல் ஹமீத், மேனாங்குடி முருகேசன், அரவிந்தன், சாந்தி முருகேசன், கலாவதி, ராஜலட்சுமி, ரேவதி, விஜயா, நிஷான், ஹலீம், செம்மனார் கோயில் குணசேகர், திலகாவதி, திருவான்மியூர் செல்வேந்திரன், சசிகலா, இந்த நேயர்களுக்காக இந்த பாடல்.

அந்த நேயர்களோட மயிலாடுதுறை ஒப்பிலாமணி, மல்லிகாமணி, ஜோதி கார்த்திகேயன், ராதாகிருஷ்ணன், வேணி ஆத்திரன், ஸ்ரீதர், கமலா, ஜானகி, எஸ் எஸ் ராஜன், திரு இந்தள்ளூர் பாலமுருகன், சித்ரா, சிவா, கணேசன், பாக்கியராஜ், சுலோச்சனா, குறிச்சிமலை பாஸ்கர், இந்த அனைத்து நேயர்களின் இருப்பமாக அளித்துக் கொண்டிருக்கிறது எஸ் ஜானகி குழுவினர் குரல்களில் நிழல்கள் பட பாடல்.

0: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சுளை மற்றும் விதநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் யூபிஎன் கார்டு மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதி.

0: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
1: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
0: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
2: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
3: நாளை நண்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்த் தளிர்.
4: நெத்தி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: நாளை பிற்பகல் 2 நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமுதா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுத்து.
5: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
6: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
3: நாளை பிற்பகல் 2:05 மயிலாடுதுறை JKR பாலி கிளினிக் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். ஹார்ட், சுகர், பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் JKR பாலி கிளினிக் மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 2:30 திருவாரூர் விகே ஆயுர்வேதா மருத்துவமனையின் டாக்டரிடம் கேளுங்கள். விகே ஆயுர்வேதா மருத்துவமனை மற்றும் கொட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா காரைக்கால் அண்ட் மயிலாடுதுறை. காரைக்கால் வானொலியில் மனதில் இன்றைய நிகழ்ச்சிக்காக நாம் அணிந்திருக்கின்றோம்.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
8: தங்க நகைகள் மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1,200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
9: PSR தங்க மாளிகை,
10: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
9: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
10: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்
1: நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் வழங்கிக் கொண்டிருக்கும் மனத்தில் நின்றவை நிகழ்ச்சிக்காக நாம் அணிந்திருக்கின்றோம்.
2: பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
2: சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: மனதில் இன்றைய நிகழ்ச்சிக்காக அடுத்து சித்ரா பாடிய பாடல் வருகிறது. வேதம் புதிது படத்திற்காக பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க. நாகப்பட்டினம் மாரி நாட்டு திரு சிவபாரதி பிரகாஷ், வாழ் முனீஸ்வரன், வரதராஜன், பாப்பாக்கோவில் ரவி, நாகூர் ரஹீம், தர்ஷினி, காரைக்கால் கணபதி, கணேசன், லலிதா, ஜெய்னி, சக்தி, மாரியப்பன், சாதனா, அனன்யா, கண்மணி, ஹரிபிரசாத், பவஸ்ரீ, ஜோஸ்னா, பாவனா, செவ்வந்தி, விசாலி, சங்கீதா, ஷாலினி, வீரமணி, சுரேஷ், ரோஷிதா, ஜெமிலா, ஜெர்லின் அந்த நேயர்களோடு பொய்கை வீரன், குடிக்காடு சரவணன், மயிலாடுதுறை வேந்தன், நெய்விளக்கு தூயமணி, மணக்குடி ராஜேந்திரன், நாகை சாமி கணேஷ், சிவா.

0: நேர்களே, இன்று பிற்பகல் 2 மணிக்கு லஞ்ச் பிரேக்கில் அச்சாணி. மயிலாடுதுறை மாவட்டம் சேந்தமங்கலம் தையல் கலைஞர் ஆர் ராஜா அவர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சியாக இன்றைய நிகழ்ச்சியானது ஒளிபரப்பாகும். நேரம் நண்பகல் 12:30:25 மனத்தில் இன்றைய நிகழ்ச்சிக்காக நாம் இணைந்திருக்கின்றோம்.
1: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட் இதில் உள்ள
2: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத்பேஸ்ட்.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
5: மனதில் இன்றைய நிகழ்ச்சிக்காக அடுத்த எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் வருகிறது, உன்னை தேடி வருவேன் படத்திற்காக. பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க ஆடுதுறை மாணிக் அற்புதராஜ், கிறிஸ்டி ஏஞ்சல், பேட்ரிக் ஜோ, டெனிஸ்ராஜ், வேளாக்குடி ரமணா சகாதேவன், மேட்டுப்பாளையம் நாகராஜன், குடந்தை மனோகரன், பாபுராஜபுரம் முகமது இக்பால். இந்த நேயர்களோடு நன்னிலம் அம்பலவாணன், மல்லிகா, மேகநாதன், திவ்யா, டிஆர் பட்டினம் பூங்கொடி தேவா, மீனா செல்வம், ரேணு பழனிவேல், கீதா கண்ணா, சாரதா தட்சிணாமூர்த்தி, கார்த்திகா ஆனந்தராஜ், மோனிஷா, ஹேமா, அனு ஹாஷினி, அஸ்வின்ராஜ், தர்ணீஸ்வர் மற்றும் கைலாஸ்வர்.

0: கமலாபுரம் மூலங்குடி ரமேஷ் ஷியாமலா, பூந்தோட்டம் ஃபேரக்கலி நிர்ஃபான் அலி, அபுசாலி ஹாஜா அலி, நசிபு ஷகிலா, மோஜிதா, இந்த நேயர்களோடு குர்கத்தி முகமது இஸ்மாயில், ஜெரீனா, ஆசிஃபா, ஆசிக், இந்த நேயர்களுக்காக வருகிறது. 100வது நாள் படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல்.
1: விழியிலே மணி விழியில் மௌன மொழி பேசும்.

0: நாகப்பட்டினம் பனங்குடி சத்தியபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் வழங்கிய மனத்தில் நின்றவை. நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் பனங்குடி சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி. நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
1: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
1: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
0: இனி தமிழில் செய்திகள்.
3: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்து சாதனை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டில் இயற்கை எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா உடல்நலக் குறைவால் சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 84. போர்ச்சுகல் உடனான நல்லுறவை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக மத்திய அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்து சாதனை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கடந்த 2014 ஆண்டு மே மாதம் 26 பிரதமராக பதவியேற்ற திரு நரேந்திர மோடி இன்றுடன் 4,399 நாட்கள் தொடர்ந்து பிரதமராக பதவி வகித்து சாதனை படைத்துள்ளார். நாட்டின் முதலாவது பிரதமர் ஜவஹர்லால் நேரு 4,398 நாட்கள் பிரதமராக பதவி வகித்திருந்தார். பிரதமரின் இந்த சாதனை குறித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், மக்களின் நம்பிக்கை பெற்ற தலைவர் என்ற பெருமையை திரு நரேந்திர மோடி பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். சிறந்த நிர்வாகம், பொருளாதார வளர்ச்சி, சமூக மாற்றங்களின் மூலம் மக்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை பிரதமர் செயல்படுத்தி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா, சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை நோக்கி திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு முன்னேறி வருவதாக திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், திரு நரேந்திர மோடியின் வரலாற்று சாதனை நாட்டின் வளர்ச்சிக்கு எடுத்துக்காட்டாக உள்ளது என்று கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறியுள்ள அவர், 25 மக்களை வறுமை கோட்டிலிருந்து மீட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு பியூஷ் கோயல், திருமதி நிர்மலா சீதாராமன், திரு சிவராஜ் சிங் சௌஹான் உள்ளிட்ட தலைவர்களும் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தெரிவித்துள்ளார். மக்களின் நலனுக்காக பிரதமர் உறுதி பூண்டிருப்பதாக கூறியுள்ள டாக்டர் எல் முருகன், இந்தியாவில் தயாரிப்போம், டிஜிட்டல் இந்தியா, சரக்கு மற்றும் சேவை வரி

0: சீர்திருத்தம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். நாட்டில் இயற்கை எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். குழாய் மூலம் எரிவாயு இணைப்பு வழங்கும் திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக கூறியுள்ள அவர், சமையல் எரிவாயு சிலிண்டர் இணைப்பு உள்ளவர்கள் குழாய் மூலம் எரிவாயு இணைப்பு பெறுவதற்கு முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். உலகளாவிய எரிவாயு பற்றாக்குறையை அடுத்து சமையல் எரிவாயு சிலிண்டர் பற்றாக்குறை குறித்து வதந்திகள் பரப்பப்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். வதந்தி பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு ஹர்தீப் சிங் பூரி எச்சரித்துள்ளார். போர்ச்சுக்கல் உடனான நல்லுறவை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். போர்ச்சுக்கலின் தேசிய தினத்தையொட்டி அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் பவுலோ ரேஞ்சலுக்கு அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கு இடையேயான பங்களிப்பு மேம்பட்டு வருவதாக கூறியுள்ள அவர், போர்ச்சுக்கலுடனான இருதரப்பு உறவை வலுப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். மத்திய தொழிலாளர் நலத்துறை இணையமைச்சர் ஷோபா கரந்த்லாஜே தலைமையில் இந்திய பிரதிநிதிகள் குழு சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் நடைபெற்ற சர்வதேச தொழிலாளர்கள் மாநாட்டில் பங்கேற்றது. இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக நேபாள தொழிலாளர் நலத்துறை அமைச்சருடன் திருமதி ஷோபா கரந்த்லாஜே ஆலோசனை மேற்கொண்டார். நேபாளம் உடனான உறவுகளுக்கு இந்தியா முன்னுரிமை அளித்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். அங்கோலா, மொரீஷியஸ் உள்ளிட்ட நாடுகளின் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர்களுடனும் இருதரப்பு உறவுகள் குறித்து ஷோபா கரந்த்லாஜே ஆலோசனை நடத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா உடல்நலக்குறைவால் சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 84.
2: என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா மீண்டும் மண்வாசனையோடு வருகிறேன். கிராமங்கள் எனக்கு சலிப்பதே இல்லை. ஒரு கல்லை தொட்டாலும் கதை சொல்லும், ஒரு புல்லை தொட்டாலும் அதுவும் ஒரு கதை சொல்லும். முகவரையின்றி கொட்டி கிடக்கும் கடிதங்களைப் போல ஆயிரம் ஆயிரமாய் இங்கும் அங்கும் கொட்டி கிடக்கின்றன எங்கள் கிராமத்து கதைகள்.
0: திரையுலகில் அவரது பங்களிப்புக்காக மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருது அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. பாரதி ராஜா இயக்கிய முதல் மரியாதை, வேதம் புதிது, கருத்தம்மா உள்ளிட்ட திரைப்படங்களுக்கு தேசிய விருதுகளும் கிடைத்துள்ளன. 16 வயதினிலே, அலைகள் ஓய்வதில்லை உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களுக்கு தமிழக அரசின் சிறந்த இயக்குநர் விருதும் அவருக்கு கிடைத்துள்ளது.

அவரது மறைவுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல்முருகன் இரங்கல் தெரிவித்துள்ளார். தமிழ் திரையுலகின் பெருமைமிகு இயக்குநரும் கிராமிய வாழ்க்கையை உலக அரங்கில் எடுத்துச் சென்ற தலைசிறந்த படைப்பாளருமான பாரதி ராஜாவின் மறைவு மிகுந்த துயரத்தை அளிப்பதாக அவர் கூறியுள்ளார். தமிழ் மண்ணின் மண் வாசனையையும் மக்களின் வாழ்க்கை முறையையும் உணர்வுகளையும் தமது படைப்புகள் மூலம் திரையுலகில் தனித்துவமாக பதிவு செய்து தமிழ் சினிமாவிற்கு புதிய பரிமாணத்தை உருவாக்கியவர் பாரதி ராஜா என்று டாக்டர் எல் முருகன் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். பாரதி ராஜாவின் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு முதலமைச்சர் திரு விஜய் நேரில் அஞ்சலி செலுத்தினார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்களும் திரையுலகினரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அவரது இறுதிச் சடங்குகள் அரசு மரியாதையுடன் நடைபெறும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி உறுப்பினர்களின் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. பிரதமர் திரு

0: நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு 12 ஆண்டுகளை நிறைவு செய்ததை அடுத்தும் மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்து அவர் சாதனை படைத்துள்ளதை அடுத்தும் இக்கூட்டம் நடைபெறுகிறது. பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சி பிரதிநிதிகள் இதில் பங்கேற்க உள்ளனர். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆளும் 22 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்களும் இக்கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான திட்டங்கள் குறித்தும் பிரதமரின் தொலைநோக்கு பார்வை குறித்தும் இதில் முக்கியமாக விவாதிக்கப்படுகிறது. ஆப்கானிஸ்தானில் குனார் கோஸ்ட் மாகாணங்களில் பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலுக்கு தாலிபான் செய்தி தொடர்பாளர் சபீஃபுல்லா கண்டனம் தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் வீடுகளில் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தான் வான் எல்லையை தாண்டி நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் மனித நேயத்திற்கு எதிரானது என்று அவர் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் நாடுகளுக்கிடையே கடந்த சில மாதங்களாக எல்லைப் பகுதியில் பதற்றம் நிலவி வருகிறது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-13, 21-11 என்ற செட் கணக்கில் பெருவின் லூசியா காஸ்டிலோவை வென்றார். இப்போட்டியில் இந்தியாவின் மால்விகா பன்சோ, தன்வி ஷர்மா, இஷா பருவா ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். கலப்பு இரட்டையர் பிரிவில் துருவ் ராவத், மணிஷா இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. கார்டிஃபில் இப்போட்டி பிற்பகல் மணி 2:30 தொடங்குகிறது. சாக்ரப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் தகுதிச் சுற்று முதல் ஆட்டத்தில் இந்தியாவின் மணிகா பத்ரா, சுஜிதா முகர்ஜி ஆகியோர் வெற்றி பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்து சாதனை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டில் இயற்கை எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா உடல்நலக் குறைவால் சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 84. போர்ச்சுகல் உடனான நல்லுறவை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக மத்திய அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் நண்பகல் 12:50.
2: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சொன்னாங்க. கங்கிராச்சுலேஷன்ஸ்.
3: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
2: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
4: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.
5: சுனோ சுனோ, ஏக் பரிவார் கி கஹானி. டாக்டர் கே சாம்னே ஜின்ஸே ஹுயி நாதானி.
6: तुम रिपोर्ट्स लाई हो ना?
7: नहीं, मुझे लगा तुम लाए हो।
6: तुम हो ही भुलक्कड़।
7: भूल बस इतनी है कि तुमसे शादी कर ली।
5: लड़िए मत, जानिए आभा के बारे में।
8: आभा?
5: जी हाँ, मोदी सरकार की डिजिटल पहल जिसके तहत अब तक 86 करोड़ से अधिक नागरिक बनवा चुके हैं आभा, यानी आयुष्मान भारत हेल्थ अकाउंट, जहां आप अपने मेडिकल रिकॉर्ड्स सुरक्षित रख सकते हैं और जब चाहें और जहां चाहें ये रिपोर्ट्स दिखा सकते हैं। आभा, सेहत के सफर में आपका हम सफर। आज ही आभा ऐप डाउनलोड करें या डायल करें 1-4-4-7-7.
9: 105 ஆண்டுகால நம்பிக்கை, 1000 கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
10: உங்களுக்காக
11: காத்திருக்கின்றது.
1: ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோம். ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்,
12: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க.

0: நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தல், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தல நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
2: வணக்கம் தம்பி.
3: வணக்கம்.
2: உங்க பேர் என்ன?
3: எஸ் தம்பி கணேஷ்.
2: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்கப்பா?
3: 5th ஸ்டாண்டர்ட்.
2: என்ன ஊர்ல இருந்து வரீங்க நீங்க?
3: பாண்டிமந்தல்ல இருந்து வரேன்.
2: சரிங்கப்பா, இன்னைக்கு நேருக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
3: ஒரு தமிழ் மோரல் ஸ்டோரி சொல்லணும்.
2: என்ன சொல்லுங்க?
3: ஒரு வீட்டுல ஒரு அம்மாவும் பையனும் இருக்காரு. கரண்ட் போயிட்டு அந்த பையன் ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க அம்மா கேண்டில் ஏத்தி வைக்க சொன்னாங்க. அப்ப அந்த மேட்ச் பாக்ஸ்ல 10 books இருந்தது. 10 books அந்த பையன் 9 books வேஸ்ட் பண்ணிட்டான். அவங்க அம்மா இந்த புக்லயாவது ஏத்தியான்னு கேட்கும் போது அவன் ஜன்னல் எல்லாத்தையும் சாப்பிட்டு அந்த ஒரு குத்துல ஏத்திட்டான். அவங்க அம்மா சொன்னாங்க, எந்த கையிலயும் நீ சான்ஸ் எது நினைச்சு பண்ணினா அது நடக்காது. இதான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட், இதுல பண்ணாதான் நினைச்சு பண்ணினாவா அது நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது நான் ஒரு பாடல் பாட போகிறேன். அருவை அறிவை குரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெரும் யாரையும் புகழாது, போற்றால் தாரையும் நிகழாது. அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி ஊன்று கோலாக, புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. அடுத்ததாக திருக்குறள், அந்த முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் உயர்த்தே உள்ளது. கட்டாய பயணன் கோல் பாலனி மலைமிசையினா மாடேடி சேர்ந்தார் ஆண்டும் இடும்பையில
2: என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க தம்பி?
3: எதா இருந்தாலும்
2: குட்டியா இருக்கீங்களா தம்பி? நீங்க படிச்சு பெரிய பிறகு என்ன ஆகணும்?
3: பிசினஸ் மேன்.
2: ஏன் எல்லாரும் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், டீச்சர் ஆகணும்னு சொல்லுவாங்க, எதனால நீங்க பிசினஸ் மேன் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
3: I will become a rich man in the field.
2: சரிங்கப்பா, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நீங்க வருங்காலத்துல சிறந்த தொழிலதிபர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள்.
1: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களில் மழலை மொழியில் நினைந்தோம்.

0: ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கிய பசந்தளிர் கேட்டீர்கள். நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிய ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்,
1: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நேரம் நண்பகல் 12:56. இனி ஒரு பன்னிசை கேட்போம்.

0: நேயர்கள் இனி கேட்கலாம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை. இன்றைய நிகழ்ச்சியில் விருது பெற்ற பாரதி ராஜாவின் திரைப்பட பாடல்கள் இடம்பெறும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட் இதில் உள்ள
3: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
2: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத்பேஸ்ட்.
4: PSR தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: தமிழ் சினிமாவின் இயக்குனர் இமயம் என்று அழைக்கப்படும் பாரதி ராஜா அவர்கள் பல தேசிய மற்றும் மாநில விருதுகளை பெற்ற திரைப்படங்களை இயக்கியுள்ளார். கிராமத்து வாழ்க்கையை இயல்பாக காட்டியதற்காக மிகவும் பிரபலமானவர் பாரதி ராஜா. இவர் இயக்கிய புதிய வார்ப்புகள் படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்கலாம். கே பாக்யராஜ் ஹீரோவாக அறிமுகமான படம்தான் இது. தமிழ்நாடு மாநில விருது பெற்றது. கிராமத்து காதலை மையமாக கொண்ட படம். இதோ அந்த பாடல்.

0: நீங்களே உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 8:30 வாக்கிங் பனியன் சன் ரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 20:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சுலமது தார்பாய்கள் கிரீன்நெட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் PSR தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
5: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம்.

0: ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ், புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
3: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.
5: விருது பெற்ற பாரதி ராஜாவின் திரைப்பட பாடல்கள் வரிசையில் இனி நாம் கேட்கவிருப்பது கருத்தம்மா படப்பாடல். பெண் குழந்தை கொலை பற்றிய சமூக பிரச்சனையை எடுத்து காட்டிய படம் இது. சமூக விழிப்புணர்வு திரைப்படம் என்ற வகையில் தேசிய விருது பெற்ற படம். இந்த படத்திலிருந்து ஒரு பாடல்.

0: நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் PSR தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
4: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
3: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
5: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்
1: காரைக்கால் பண்பலையின் தேன்மழை நிகழ்ச்சியில் இன்று விருது பெற்ற பாரதி ராஜாவின் திரைப்பட பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்திருப்பது ஆர்ஜே தீபா சந்திரசேகர். முதல் மரியாதை சிவாஜி கணேசன் மற்றும் ராதா நடித்த படம், தேசிய அளவில் பாராட்டப்பட்ட படம், மனித உணர்வுகளை ஆழமாக காட்டிய திரைப்படம், இது பாரதி ராஜாவின் திரைப்படம்.

0: நேயர்களுக்கு உள்ளம் கிணிந்த நல் வாழ்த்துக்களை கூறுகிறார்கள் கோபால் பல்பொடி, ஆர் கே ஜி நெய், ஏஆர்சி நடேஸ் செட்டியார் கோ ஜுவலர்ஸ் மயிலாடுதுறை, ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம், திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேஸ் செட்டியார் கோ ஜுவலர்ஸ் பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.
5: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
6: ஆர்கேஜி நெய்,
7: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
8: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்
9: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
10: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
11: கோபால் பல்பொடி

0: டெலிலோகே ஆப் வெப்சைட் www.daily-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है.
1: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
1: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.
3: விருது பெற்ற பாரதி ராஜாவின் திரைப்பட பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தேன்மழையில். அடுத்து கடல் பூக்கள். சிறந்த திரைக்கதைக்கான தேசிய விருது கிடைத்தது இந்த படத்திற்கு. முரண்பாடுகளும் மனித உறவுகளும் மையமாக கொண்டது இந்த படம். இந்த படத்திலிருந்து உங்களுக்காக இதோ இந்த பாடல்.

0: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
0: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி, நாகப்பட்டினம்.
2: நேயர்களுக்கு காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகையின் உள்ளம் கிடைந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: பி எஸ் ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி.

0: ஆதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நேயர்களுக்கு பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷனின் உலகனித நல்வாழ்த்துக்கள். பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம். பாரதி ராஜா அவர்கள் பெற்ற முக்கிய விருதுகள் அப்படின்னு சொல்லணும்னா 2004 பத்மஸ்ரீ, பல தேசிய திரைப்பட விருதுகள், தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகள், இயக்குனர் இமயம் என்ற சிறப்பு மரியாதை ஆகியவற்றை கூறலாம். திரையுலக பாரதி ராஜாவின் நினைவுகளோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே தீபா சந்திரசேகர். நேர்கள் இதுவரை கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில்
6: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
8: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
6: மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி.
4: நேரம் 1:30. இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை.
9: ஆகாஷ்வாணி தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
10: God's Own Country-யோட இயற்கையான சுவையை உணருங்க. நீரா எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஆல்கஹால் இல்லாத சத்தான பானம்.
11: நீரா சத்துக்கள் நிறைந்தது, சக்கரை வியாதி இருக்கவங்களுக்கும் ஏற்றது, சுவையான ஹெல்த் ட்ரிங்க்.
10: கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு, இந்தியாவின் தென்னை உற்பத்தியை முன்னேற்ற.
12: Coconut Development Board presents Tender Coconut Water.
13: Nutritious, diabetic friendly and delicious with the taste of natural goodness in every drop of it.
12: Enjoy nature's health drink. Tender Coconut Water from Coconut Development Board.
14: இன்று தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகள் நல திட்டங்கள் என்பது குறித்து விளக்குகிறார் மத்திய தென்னை வளர்ச்சி வாரியத்தின் இயக்குனர் கோயமுத்தூர் இ. அறவாழி அவர்கள்.
15: தென்னை வளர்ச்சி வாரியம் மத்திய அரசின் வேளாண் மற்றும் உழவர் நல அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் நிறுவனமாகும். தென்னை வளர்ச்சி வாரியம் தென்னை சாகுபடி மற்றும் தொழில்துறையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தவும் கண்காணிப்பதை நோக்கமாகவும் கொண்டு 1981 ஜனவரி 12 தொடங்கப்பட்டது. வாரியத்தினுடைய தலைமை அலுவலகமானது கொச்சி, கேரளாவிலே உள்ளது. வாரியத்தில் 4 மண்டல அலுவலகங்கள் தமிழ்நாடு, கர்நாடகா, பீகார் மற்றும் அசாம் மாநிலங்களிலே இயங்குகின்றது. இது தவிர 6 மாநில அலுவலகங்கள் ஆந்திரா, மகாராஷ்டிரா, ஒடிசா, மேற்கு வங்காளம், குஜராத் மற்றும் யூனியன் பிரதேசமான அந்தமானிலும் இயங்குகின்றது. புதுதில்லியில் சந்தை மேம்பாடு மற்றும் தகவல் மையமும், ஆலுவா அருகே உள்ள வாழக்குளத்தில் தொழில்நுட்ப வளர்ச்சி மையமும், திருவனந்தபுரத்தில் கள அலுவலகமும் இயங்குகின்றது. இது தவிர நாட்டிலே 11 செயல் விளக்க மற்றும் விதை பண்ணைகள் உள்ளன. இதில் தமிழ்நாட்டிலே தளியிலே நமக்கு இந்த செயல் விளக்க மற்றும் விதை பண்ணை உள்ளது. கற்பக விருட்சம் என்று அழைக்கப்படுகின்ற தென்னை மரமானது இந்தியாவிலே 19 மாநிலங்களிலும் 4 யூனியன் பிரதேசத்திலும் ஏறத்தாழ 2.15 மில்லியன் ஹெக்டேரிலே பயிரிடப்பட்டு வருகின்றது. தமிழ்நாட்டில் பார்த்தோமானால் 500,000 ஹெக்டேரிலே தென்னை பயிரிடப்பட்டு வருகின்றது. தென்னையானது தமிழ்நாட்டில் 36 மாவட்டங்களிலே பயிரிடப்பட்டு வருகின்றது. தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களில் முதலாவதாக வருவது தரமான நடவு பொருட்கள் உற்பத்தி செய்வதாகும். இந்த திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம் தரமான தென்னை நாற்று உற்பத்தியை அதிகரிப்பதாகும். இதிலே முதலாவது பொதுத்துறை நாற்றங்கால். இந்த பொதுத்துறை

பொதுத்துறை நாற்றங்கால் திட்டத்தின் கீழ் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைத்துக்கொண்டே அவர்கள் இந்த தென்னை நாற்றுகளை உற்பத்தி செய்ய வேண்டும். அவ்வாறு தென்னை நாற்றுகளை உற்பத்தி செய்வதற்கு ஆகக்கூடிய செலவிலே 50% அவர்களுக்கு மானியமாக வழங்கப்படுகின்றது. அதாவது ஒரு தென்னை நாற்றுக்கு 20 ரூபாய் வழங்கப்படுகின்றது. மீதமுள்ள 20 ரூபாயான 50% அந்த திட்டத்தை செயல்படுத்தும் நிறுவனமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த திட்டத்தின் கீழ் வெளியிட அனைத்து தென்னை ரகங்களின் தரமான நாற்றுகளையும் உற்பத்தி செய்யலாம். தென்னை விதை தோட்டம் நிறுவுதல், அதாவது நியூக்ளியஸ் சீட் கார்டன். தென்னை விதை தோட்டம் அமைக்க பொருத்தமான நிலமுள்ள தனிநபர்கள், கூட்டுறவு சங்கங்கள், அரசு சாரா நிறுவனங்கள், வேளாண் அறிவியல் நிலையங்கள் மற்றும் அரசு நிறுவனங்கள், உழவர் உற்பத்தி நிறுவனங்கள் இந்த திட்டத்தின் கீழ் நிதி உதவி பெற தகுதியுடையவர்கள். இந்த திட்டத்தில் கலப்பின ரகங்கள் உட்பட தரமான தென்னை நாற்றுகளுக்கான எதிர்கால தேவையை பூர்த்தி செய்வதற்காக பொது மற்றும் தனியார் துறைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சாகுபடி ரகங்களின் தென்னை விதை தோட்டத்தை நிறுவுவதற்கு செயல்படுத்தப்படுகின்றது. இந்த திட்டத்திலே அதிகபட்சமாக 4 ஹெக்டருக்கு ₹14.4 லட்சம் என்ற அளவில் உதவி வழங்கப்படுகின்றது. இந்த உதவியானது 3 தவணைகளிலே வழங்கப்படுகின்றது. 1ஆம் ஆண்டு 50%, 2ஆம் ஆண்டு 25%, 3ஆம் ஆண்டு 25% ஆகும். இந்த திட்டமானது அந்த ஒரு ப்ராஜெக்ட் என்ற முறையிலே இருக்க வேண்டும். அந்த வகையில் அந்த ப்ராஜெக்டிலே ஆகக்கூடிய செலவினங்களிலே 50% அல்லது 4 ஹெக்டருக்கு ஆகக்கூடிய 14.4 லட்சம் ரூபாய் அவருக்கு மானியமாக வழங்கப்படுகின்றது. இந்த திட்டத்திலே குறைந்தபட்சம் 2 ஹெக்டர் அளவிலும் தென்னை விதை தோட்டம் நிறுவுவதற்கு மானியம் வழங்கப்படுகின்றது. அந்த வகையில் மானியம் என்று பார்த்தோமானால் 1 ஹெக்டருக்கு 3.6 லட்சம் ரூபாய் அதிகபட்சமாக மானியம் வழங்கப்படுகின்றது. சிறிய அளவிலான தென்னை நாற்று பண்ணைகள் நிறுவுதல், தென்னை நாற்று உற்பத்தியில் தனியார் மற்றும் பிற நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்காக தென்னை நாற்று பண்ணைகளை நிறுவுவதற்கு தென்னை வளர்ச்சி வாரியம் இந்த நிதி உதவியை வழங்குகின்றது. தரமான தென்னை நாற்று உற்பத்தி செய்வதற்கு பொருத்தமான நிலமுள்ள பொதுத்துறை தனியார் துறை, அதாவது கூட்டுறவு நிறுவனங்கள், வேளாண் உற்பத்தி நிறுவனங்கள், அரசு சாரா நிறுவனங்கள், தனிநபர் ஆகியோர் இந்த திட்டத்திலே விண்ணப்பிக்கலாம். இந்த திட்டத்தில் குறைந்தபட்சமாக 6,250 தென்னங்கன்றுகளை 0.1 ஹெக்டர் அளவு என்ற ஏரியாவிலே இதை உற்பத்தி செய்ய வேண்டும். அதிகபட்சமாக 25,000 நாற்றுகளை 1 ஏக்கர் நிலத்திலே உற்பத்தி செய்யலாம். இதிலே மானியம் என்று பார்த்தோமானால் 45 ரூபாயானது 2 சம தவணைகளில் வழங்கப்படுகின்றது. 1ஆம் ஆண்டு பயனாளி தென்னை வித்துக்காய்களை பாவிய பிறகு வழங்கப்படுகின்றது. அதற்கு அடுத்தது 2ஆம் ஆண்டு தென்னை நாற்றுகளை சான்றளித்த பிறகு எண்ணிக்கையின் அடிப்படையிலே அடுத்த சம தொகையானது மானியமாக வழங்கப்படுகின்றது. தென்னை நாற்று பண்ணைகளில் அங்கீகாரம் மற்றும் மதிப்பீடு. உண்மையான மற்றும் தரமான தென்னை நடவு பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்வதற்காக தென்னை வளர்ச்சி வாரியம் தென்னை நாற்றங்கால்களுக்கு அங்கீகாரம் அளிக்கும் முறையை ஏற்படுத்தி உள்ளது. பரப்பு விரிவாக்க திட்டம். பொருத்தமான புதிய பகுதிகளில் அறிவியல் சார்ந்த தென்னை சாகுபடி செய்யும் தென்னை விவசாயிகளுக்கு ஊக்கம் நிதி மற்றும் ஊக்க மானியம் இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகின்றது. இந்த திட்டத்திலே புதிய தென்னை நாற்றுகளை நடுவதற்கு 1 ஹெக்டருக்கு 56,000 ரூபாய் நிதி உதவி 2 சம தவணைகளிலே வழங்கப்படுகின்றது. இந்த மானியமானது ஒரு பயனாளிக்கு அதிகபட்சம் 2 ஹெக்டர் மற்றும் குறைந்தபட்சம் 0.08 ஹெக்டர், அதாவது 20 சென்ட் பரப்பிலே 10 தென்னங்கன்றுகள் நடவு செய்திருந்தாலும் அவர் இந்த திட்டத்திலே பயனாளியாக ஆகலாம். இந்த திட்டத்திலே அவருக்கு ஆகக்கூடிய செலவிலே 35% அல்லது அதிகபட்சமாக 56,000 ரூபாய் 1 ஹெக்டருக்கு 2 சம தவணைகளில் அதிகபட்சமாக 28,000 ரூபாய் 1ஆம் ஆண்டும் 2ஆம் ஆண்டு 28,000 ரூபாயும் இந்த திட்டத்தின் கீழ் மானியமாக வழங்கப்படுகின்றது. தென்னை சார்ந்த

0: பாகுபடி முறை மூலம் உற்பத்தி திறன் மேம்பாட்டுத் திட்டம். ஒருங்கிணைந்த அணுகுமுறை மூலம் தென்னை நிலங்களின் உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை மேம்படுத்துதல், அதன் மூலம் நிலையான முறையில் நிகர வருமானத்தை அதிகரித்தல், இந்த திட்டத்தின் தென்னை சார்ந்த பயிர் முறைகளை மேம்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு ஒருங்கிணைந்த வேளாண்மை நடைமுறைகள் மூலம் உற்பத்தி திறன் மேம்பாட்டிற்கான முக்கிய வேளாண் பரிமாணங்களை வழங்குகிறது. தென்னை சார்ந்த சாகுபடி முறை மூலம் உற்பத்தி திறன் மேம்பாட்டு திட்டமானது ஒரு கிளஸ்டர் பேசிஸ் என்ற முறையிலே செயல்படுத்தப்படுகின்றது. இந்த முறையிலே ஒரு பயனாளிக்கு அதிகபட்சமாக 2 ஹெக்டர் அளவிற்கு 42,000 ரூபாய் ஒரு ஹெக்டருக்கு என்ற அளவிலே 2 சமமான தவணைகளில் வழங்கப்படுகின்றது. அதாவது 1ஆம் ஆண்டு 21,000 ரூபாயும் 2ஆம் ஆண்டு 21,000 ரூபாயும் உதவி வழங்கப்படுகின்றது. இந்த வழங்கப்படுகின்ற உதவியானது இடுபொருட்களாகவே வழங்கப்படுகின்றது. மறுநடவு செய்தல் மற்றும் புனரமைத்தல் திட்டம். நோயுற்ற உற்பத்தி செய்யாத பழைய மற்றும் முதுமையடைந்த மரங்களை அகற்றி மீதமுள்ள மரங்களை புத்துயிர் பெறச் செய்வதன் மூலம் தென்னையின் உற்பத்தி திறனையும் உற்பத்தியையும் மேம்படுத்துவதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். இந்த திட்டத்தின் கீழ் ஒரு பயனாளிக்கு ஒரு ஹெக்டருக்கு 54,000 ரூபாய் 2 ஆண்டுகளில் வழங்கப்படுகின்றது. இந்த திட்டத்திலே 3 முக்கிய அம்சங்கள் இருக்கின்றன. முதலாவது அம்சம் என்று பார்த்தோமானால் நோய் முற்றிய பழைய மற்றும் முதுமையடைந்த மரங்களை அகற்றுவதாகும். அவ்வாறு அகற்றுவதற்கு ஒரு மரத்திற்கு 1,000 ரூபாய் என்ற முறையிலே ஒரு ஹெக்டருக்கு அதிகபட்சமாக 32 மரங்களை அகற்றுவதற்கு 32,000 ரூபாய் வழங்கப்படுகின்றது. இரண்டாவது அம்சம் என்று பார்த்தோமானால் அங்கே பரிந்துரைக்கப்பட்ட மேலாண்மை நடைமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் ஏற்கனவே உள்ள மரங்களை புதுப்பித்தலாகும். இவ்வாறு புதுப்பிப்பதற்கு ஒரு ஹெக்டருக்கு 17,500 ரூபாய் மானியமாக 2 தவணைகளில் வழங்கப்படுகின்றது. 1ஆம் ஆண்டு 8,750 ரூபாயும் 2ஆம் ஆண்டு 8,750 ரூபாயும் வழங்கப்படுகின்றது. மூன்றாவதாக தரமான குட்டை மற்றும் கலப்பின நோய்களை தாங்கும் நாற்றுகளை மறுநடவு செய்தல். இவ்வாறு மறுநடவு செய்வதற்கு ஒரு ஹெக்டருக்கு அதிகபட்சமாக 4,500 ரூபாய் மானியமாக வழங்கப்படுகின்றது. அதாவது ஒரு கன்றிற்கு 45 ரூபாய் என்ற வகையிலே வழங்கப்படுகின்றது. தென்னை மரம் ஏறுபவர்களுக்கான கேர சுரக்ஷா காப்பீட்டு திட்டம். கேர சுரக்ஷா காப்பீட்டு திட்டம் என்பது தென்னை வளர்ச்சி வாரியத்தால் பொது காப்பீட்டு நிறுவனங்களுடன் இணைந்து செயல்படுத்தப்படும் ஒரு விரிவான குழு தனிநபர் விபத்து காப்பீட்டு திட்டமாகும். இந்த திட்டத்திலே பயனாளியினுடைய வயது வரம்பு என்பது 18-65 வயதிற்குள் இருக்க வேண்டும். இதிலே தென்னையின் மரம் ஏறி தேங்காய் பறிப்பவர்கள் மற்றும் அறுவடை செய்பவர்கள், நீரா இறக்குபவர்கள் மற்றும் தென்னை மரமேறும் நபர் நண்பர்கள் திட்டத்தின் கீழும், நீரா வல்லுநர்கள் பயிற்சி திட்டத்தின் பயன்பெற்றவர்களும் இந்த திட்டத்திலே பயன்பெறலாம். இந்த திட்டத்தின் ஆண்டு பிரீமியம் தொகை என்று பார்த்தோமானால் 956 ரூபாய் ஆகும். இந்த பிரீமியம் தொகையிலே பயனாளி வந்து ஒரு 143 ரூபாய் மட்டும் செலுத்தினால் போதும். அதாவது இந்த பிரீமியம் தொகையினுடைய 15% மட்டுமாகும். மீதமுள்ள 85% அதாவது 813 ரூபாய் ஒரு ஆண்டும் தென்னை வளர்ச்சி வாரியம் இந்த திட்டத்தின் கீழ் பயனடையக்கூடிய பயனாளிக்கு பிரீமியமாக செலுத்துகின்றது. இந்த திட்டத்தினுடைய காப்பீட்டு தொகை அதிகபட்சம் என்று பார்த்தோமானால் 700,000 ரூபாய் வரை இந்த திட்டத்திலே அவருக்கு காப்பீடு கிடைக்கின்றது. இந்த திட்டத்தின் முக்கிய அம்சம் என்று பார்த்தோமானால் அவருக்கு அவர் பணி செய்ய போவது முதல் பணி செய்துவிட்டு வீடு திரும்பும் வரை உள்ள காலகட்டங்களிலே அவருக்கு இந்த காப்பீடானது பொருந்தும். தென்னை வளர்ச்சி வாரியத்தினுடைய இந்த திட்டங்கள் அனைத்தையும் மற்றும் கூடுதல் விவரங்களையும் அதற்கு தேவையான விண்ணப்ப படிவங்கள் அனைத்தையும் நம்மளுடைய இணையதள முகவரியான www.coconutboard.gov.in என்ற இணையதள முகவரியிலே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம்.
1: தென்னை வளர்ச்சி வாரியத்தின் கோயம்புத்தூர் மண்டல அலுவலகத்தை தொடர்பு கொள்ள தொலைபேசி எண் 0422, இது இணைப்பு எண், 2993684, 0422 2993684. தொடர்பு கொண்டு பயன்பெறும்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி.
1: இதில் இதுவரை தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சியில் இதுவரை தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகள் நல திட்டங்கள் என்பது குறித்து விளக்கினார் மத்திய தென்னை வளர்ச்சி வாரியத்தின் இயக்குனர் கோயமுத்தூர் இ அறவாழி அவர்கள்.
2: மதர் நேச்சரோட எல்லா ஹெல்த் அண்ட் குட்னஸும் அடங்கிய கோகனட் ப்ராடக்ட்ஸ் வழங்குபவர்கள் கோகனட் டெவலப்மெண்ட் போர்ட்,
3: கோகனட் மில்க், கோகனட் கிரீம், கோகனட் சிப்ஸ், கோகனட் ஜாகிரி மற்றும் கோகனட் பாம் சுகர்.
2: கோகனட் டெவலப்மெண்ட் போர்ட் வழங்கும் இந்த நேச்சுரல் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் என்ஜாய் பண்ணுங்க.
0: இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
4: மதர் நேச்சரோட ஃப்ரெஷ்னஸ், ஃப்ரேக்ரன்ஸ் அண்ட் ரிச்னஸ் எல்லாமே இருக்கும். கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு வழங்கும் சுத்தமான தேங்காய் எண்ணெய் வெர்ஜின் கோகனட் ஆயில்.
2: ஆரோக்கியமான சமையலுக்கு ஈடு இணையே இல்லாத எண்ணெய், ஹேர் கேர், ஸ்கின் கேர் மற்றும் பேபி கேர் எல்லாத்துக்கும் வெர்ஜின் கோகனட் ஆயில், விட்டமின் இ அண்ட் லாரிக் ஆசிட் நிறைந்தது.
0: நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
5: சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 4,399 நாட்கள் தொடர்ச்சியாக பணியாற்றி இந்திய வரலாற்றில் நீண்டகால சேவையாற்றும் பிரதமர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். பிரதமரை பாராட்டி மத்திய அமைச்சரவை இன்று தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் திரு விஜய் இன்று டெல்லி சென்றடைந்தார். பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா உடல்நலக்குறைவால் இன்று காலமானார். ஆஸ்திரேலியன் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு பி வி சிந்து, மாளவிகா பன்சோப், இஷா ராணி, தன்வி சர்மா ஆகியோர் முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். நம் நாட்டில் ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு 12 ஆண்டுகள் தொடர்ச்சியாக நீண்டகாலம் பணியாற்றிய பெருமையை பிரதமர் திரு நரேந்திர மோடி பெற்றுள்ளார். 2014 ஆம் ஆண்டு மே 26ஆம் தேதி பிரதமராக பொறுப்பேற்று 4,399 நாட்கள் தொடர்ச்சியாக பணியாற்றி இந்திய வரலாற்றில் நீண்டகால சேவையாற்றும் பிரதமர் என்ற சாதனையை அவர் படைத்துள்ளார். பிரதமரின் இந்த சாதனைக்கு பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நபின் வாழ்த்து தெரிவித்ததோடு பிரதமரின் சீரிய தலைமையில் 25 கோடி மக்கள் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும், கடந்த 12 ஆண்டுகளில் அனைத்து சமூக மக்களும் வளர்ச்சி பெற்றுள்ளதாகவும் புகழாரம் சூட்டினார். பிரதமரின் ஆட்சியில் பெண்கள் ஆளுமை பெற்றுள்ளதாகவும் அவர் எடுத்துரைத்தார். மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, டாக்டர் ஜெய்சங்கர், திரு பியூஷ் கோயல், திருமதி நிர்மலா சீதாராமன், திரு சிவராஜ் சிங் சௌஹான் உள்ளிட்ட அமைச்சர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். பிரதமரின் 12 ஆண்டுகால நிறைவை ஒட்டி புதுடெல்லியில் இன்று தேசிய ஜனநாயக கூட்டணியின் சிறப்பு கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளும் தலைவர்களும் பங்கேற்கின்றனர். பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்களும் இதில் கலந்து கொள்கின்றனர். தேசிய வளர்ச்சி கட்டமைப்பு திட்டங்கள், 2027ஆம் ஆண்டு வளர்ச்சியடைந்த இந்தியாவை முன்னெடுத்து செல்வது ஆகியவை குறித்து இதில் விரிவாக ஆலோசிக்கப்பட உள்ளது. நாட்டின் நீண்டகால பிரதமராக தொடர்ச்சியாக சேவையாற்றி வரும் திரு நரேந்திர மோடியை பாராட்டும் வகையில் மத்திய அமைச்சரவை இன்று தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. அமைச்சரவை கூட்டத்திற்கு வந்த பிரதமரை பாராட்டும் வகையில் அமைச்சரவை உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். தொழில்துறை தலைவர்களும் பிரதமருக்கு பாராட்டு தெரிவித்துள்ளனர். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சீர்திருத்தங்கள், இலகுவான வர்த்தகம், கட்டமைப்பு முதலீடுகள், வர்த்தகத்தை விரிவுபடுத்தியது, நிதி கட்டமைப்பை வலுப்படுத்தியது, உலகளாவிய உற்பத்தி சூழலுக்கு வளர்ச்சி பெற்றது போன்றவற்றால் நாட்டின் பொருளாதாரம் பிரதமரின் தலைமையில் மேம்பட்டுள்ளதாக தொழில்துறையினர் புகழாரம் சூட்டினர். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பல்கேரியா மற்றும் பின்லாந்து நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக இன்று செல்கிறார். இவ்விரு நாடுகளின் தலைவர்கள் மற்றும் வெளியுறவு அமைச்சர்களை சந்தித்து பேசும் அவர் இருதரப்பு உறவுகள், வர்த்தகம், பொருளாதாரம் உள்ளிட்ட அடுத்த கட்ட முன்னெடுப்புகள் குறித்து கலந்தாலோசிக்க உள்ளார். நாட்டின் பாதுகாப்பு

0: கொள்முதல், சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் மற்றும் புத்தொழில் நிறுவனங்களுக்கான சோதனை நடைமுறைகள் குறித்த பயிலரங்கு நாளை புதுடெல்லியில் நடைபெறும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு உற்பத்தியில் தன்னிறைவை வலுப்படுத்தி பாதுகாப்பு படைகளுக்கும் தொழில்துறையினருக்கும் இடையே சிறந்த ஒத்துழைப்பை மேம்படுத்த இப்பயிலரங்கம் வழிகோலும் என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நாளை நடைபெறவுள்ள நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் திரு விஜய் இன்று புதுடெல்லி சென்றடைந்தார். இப்பயணத்தின் போது குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத்தலைவர், மத்திய உள்துறை அமைச்சர் ஆகியோரையும் முதலமைச்சர் சந்தித்து பேசவுள்ளார். காங்கிரஸ் மூத்த தலைவர் திருமதி சோனியா காந்தியையும் அவர் சந்தித்து பேசுவார் என தெரிகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாரதி ராஜா உடல்நலக்குறைவால் இன்று காலமானார். அன்னாருக்கு வயது 84. 1977 ஆண்டு 16 வயது நிலை படத்தின் மூலம் இயக்குநராக அவர் அறிமுகமானார். கிழக்கே போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள், நிழல்கள், அலைகள் ஓய்வதில்லை, மண்வாசனை, முதல் மரியாதை, வேதம் புதிது, கருத்தம்மா, கிழக்கு சீமையிலே, ஒரு கைதியின் டைரி உள்ளிட்ட 40 மேற்பட்ட திரைப்படங்களை அவர் இயக்கியுள்ளார். திரைப்படங்களை படப்பிடிப்பு தளத்திலிருந்து இயற்கை எழில் கொஞ்சும் கிராம சூழலுக்கு எடுத்துச் சென்ற பாரதி ராஜா, "என் இனிய தமிழ் மக்களே" என்ற கம்பீரமான குரலில் திரைப்படங்களில் முகவுரை வழங்கி மக்களின் மனதில் நீக்கமற நிறைந்துள்ளார்.
1: என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய இந்த பாரதி ராஜா மீண்டும் ஒரு புதிய பரிமாணத்தில் இந்த கரிசல் பூமியை தரிசிக்க உங்களை அழைக்கிறேன். 21 நூற்றாண்டின் தொடக்கத்திலும் பொருளாதார சமூக நிர்பந்தங்களால் மறுக்கப்பட்ட தங்கள் வாழ்க்கைக்காக நமது கிராமத்து பெண்கள் எப்படி போராடுகிறார்கள் என்பதை வெளிப்படுத்தும் ஒரு கலைப்படைப்பு தான் இந்த கருத்தம்மா.

2004 ஆம் ஆண்டு நாட்டின் உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது அவருக்கு வழங்கப்பட்டது. தேசிய திரைப்படம், தென்னிந்திய பிலிம்ஃபேர், மாநில திரைப்பட விருதுகளையும் அவர் பெற்றுள்ளார். சென்னை நீலாங்கரை இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு முதலமைச்சர் திரு விஜய் இன்று நேரில் அஞ்சலி செலுத்தினார். முதலமைச்சர் வெளியிட்ட இரங்கல் செய்தியில், பல தலைமுறை கலைஞர்களை உருவாக்கிய பாரதி ராஜாவின் பங்களிப்பு தமிழ் திரைப்பட வரலாற்றில் என்றென்றும் நிலைத்திருக்கும் என குறிப்பிட்டுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், திரைப்பட நடிகர்கள் ரஜினிகாந்த், கமலஹாசன் உட்பட பல்வேறு திரைத்துறையினர் பாரதி ராஜாவிற்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அன்னாரது இறுதிச் சடங்கு நாளை தேனியில் முழு அரசு மரியாதையுடன் நடைபெறும். தமிழ்நாட்டில் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையில் அரசு திட்டங்களின் முன்னெடுப்பு பணிகள் குறித்து இத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா இன்று ஆய்வு செய்தார். சென்னை கிண்டி சிட்கோ அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர்களுடன் துறை சார்ந்த அரசு திட்டங்கள் குறித்தும் ஒவ்வொரு திட்டத்திற்கான இலக்கினை அடைவது குறித்தும் அவர் ஆலோசனை நடத்தினார். கடந்த ஆண்டை விட அதிக அளவில் பயனாளிகளை கண்டறிந்து தொழில் முனைவோரை உருவாக்க வேண்டும் என்று அதிகாரிகளை அறிவுறுத்திய அமைச்சர், அந்தந்த மாவட்டங்களில் அது தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொண்ட அனைத்து நிறுவனங்களும் உற்பத்தியை தொடங்க வழிவகை செய்யப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தமிழ்நாடு அரசு பணியாளர் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 3 உதவி இயக்குநர் பணியிடங்களுக்கான பணி நியமன ஆணைகளை மாநில வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று வழங்கினார். அதனைத் தொடர்ந்து சென்னையில் நகர ஊரமைப்பு ஆணையரகம் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் துறை கட்டமைப்பு, வளர்ச்சி திட்டங்கள், ஒற்றை

0: பொலிசாலர இணைய வசதி, மாலையிட பாதுகாப்பு குழுமம், அங்கீகரிக்கப்படாத மனைப்பிரிவுகள், அனுமதியற்ற கல்வி நிறுவன கட்டடங்கள், வரன்முறைப்படுத்துதல் உள்ளிட்டவை குறித்து அமைச்சர் விரிவான ஆலோசனைகளை மேற்கொண்டார். அரசுத்துறை அலுவலர்கள் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் அறிவுறுத்தியுள்ளார். தர்மபுரி மாவட்டம் பஞ்சப்பள்ளியில் இன்று நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் பங்கேற்ற அவர் மனுக்கள் ஏற்கும் நிலையை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்.
1: இன்றைய தினமானது இந்த முகாமிற்கு முன்பாக பெறப்பட்ட மனுக்களின் அடிப்படையில் சுமார் 84 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகள் இன்று வழங்கப்படுகிறது. இலவச வீட்டுமனை பட்டா 1, வீட்டுமனை இ பட்டா 56, பட்டா மாற்றம் 11 இனங்கள், வாரிசு சான்றிதழ் 3, இயற்கை மரணம் மற்றும் ஈமச்சடங்கு உதவித்தொகை 16, மின்னணு குடும்ப அட்டை, புதிய குடும்ப அட்டை 6 நபர்களுக்கு என மொத்தம் 153 நலத்திட்ட உதவிகள் 84 லட்சம் மதிப்பீட்டில் வழங்கப்படுகிறது. இன்றைய தினம் இந்த முகாமில் வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும்
0: மத்திய அரசு பணியாளர் தேர்வு வாரியத்தால் அறிவிக்கப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த பட்டதாரி நிலை தேர்விற்கு இலவச பயிற்சி வகுப்புகள் அரியலூர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வரும் 17ஆம் தேதி நடைபெறவுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை மறுநாள் நடைபெறும். அரியலூர் மாவட்டம் வாலாஜா நகரம் ஊராட்சியில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சாலை பணிகளின் தரம் குறித்து ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி இன்று நேரில் ஆய்வு செய்தார். திருநெல்வேலி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிட்னியில் நடைபெறும் ஆஸ்திரேலியன் ஓபன் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் துருவ் ராவத், மணிஷா இணை முன்னேறியுள்ளது. மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் பி வி சிந்து, மாளவிகா பன்சோத், இஷாராணி, தன்வி சர்மா ஆகியோர் முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 4,399 நாட்கள் தொடர்ச்சியாக பணியாற்றி இந்திய வரலாற்றில் நீண்டகால சேவையாற்றும் பிரதமர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். பிரதமரை பாராட்டி மத்திய அமைச்சரவை இன்று தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் திரு விஜய் இன்று டெல்லி சென்றடைந்தார். பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா உடல்நலக்குறைவால் இன்று காலமானார். ஆஸ்திரேலியன் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு பி வி சிந்து, மாளவிகா பன்சோத், இஷாராணி, தன்வி சர்மா ஆகியோர் முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் 1:55.

0: மெல்லிசை கேட்டீர்கள். காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்போடு நாம் இணைந்திருக்கின்றோம்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
2: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: லஞ்ச் பிரேக்கில் அச்சாணி. மயிலாடுதுறை மாவட்டம் சேந்தமங்கலம் விசலூர் தையல் கலைஞர் ஆர் ராஜா அவர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி. தையல் கலைஞர் ராஜா அவர்கள் நம்ம ஒளிபரப்பு கூடத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம் ராஜா.
3: வணக்கம் மேடம். அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆஹா அரண்.
0: நான் படிச்சுட்டு வந்த திருக்குறளை சொல்லிடுறேன் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டீங்க. சொல்லுங்க, திருக்குறளோட ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா?
3: வானொலி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள்.
0: எதுக்காக அந்த திருக்குறள் சொன்னீங்க, அந்த பிடிக்குமா உங்களுக்கு?
3: ஆமாம் மேடம். அறிவு என்பது ஒரு காக்கும் அரணாக இருக்கிறது எல்லோருக்கும், அதனால் நான் சொல்கிறேன் மேடம்.
0: சரி, அதான் சமயோஜித புத்தி அப்படிங்கிறது வேணும் சமயத்தில் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சரி ஓகே ராஜா, இன்றைக்கி வந்து அச்சாணி நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. ஒரு அதாவது கைவினை பொருட்கள் தினம் இன்றைக்கி, அந்த நேரத்தில் ஒரு தையல் கலைஞர் எங்கள் அச்சாணி நிகழ்ச்சியில் பங்கு பெறுறது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி. நீங்கள் எப்படி உணர்றீங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க? இது ரேடியோ கேட்பீங்களா முதல்ல? அச்சாணி நிகழ்ச்சியெலாம் கேட்டிருக்கீங்களா? எப்படி பேசுவாங்க அப்படின்னு
3: கேட்டிருக்கேன் மேடம். எப்போதுமே வானொலி தான் கேட்டுட்ருக்கோம். அது காலையில் வர்றதுலேருந்து நைட்டு 10-11 மணி வரைக்குமே வானொலி தான் மேடம் கேட்போம்.
0: பெரும்பாலும் தையல் கலைஞருக்கு எல்லாருமே வந்து ரேடியோ கேட்டுகிட்டே தான் வேலை பார்ப்பீங்க இல்லையா?
3: அதுமாதிரி
0: நானும் கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஒன்றும் பயம் இல்லை, என்ன கேள்வி கேட்பாங்க அப்படிலாம்?

0: ஒன்றும் பயம்லாம் ஒன்றும் இல்லை
1: இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம்.
0: சரி ஆரம்பிக்கலாமா நிகழ்ச்சியா?
1: ஆரம்பிக்கலாம்.
0: சரி நம்ம நிகழ்ச்சிக்கு வந்துடுவோம். அதாவது நீ இப்போ வந்து மயிலாடுதுறையை சேர்ந்தவங்களாம் அப்படிதான் நாங்கள் காலையின்னு சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் இப்போ வந்து நான் வந்து விசலூர் விசலூர் மேடம் விசலூர்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து பிறந்த ஊரே விசலூர் தான், ஆனால் என்ன படிச்சீங்க, உங்கள் இளமைக்கால பருவம் எதனால இந்த தொழிலுக்கு வந்தீங்க, தையல் கலையில் எப்படி ஆர்வம் வந்தது, இது மாதிரி ஆரம்பிக்கலாமா? விசலூர் தானே உங்கள் பிறந்தவர் அப்படின்னு சொல்லுங்கள்.
1: நான் பிறந்தது விசலூர் மேடம். அப்பா பேர் ராமச்சந்திரன், அம்மா பேர் பாப்பாத்தி. எங்களோட பிறந்தவங்க ஒரு சகோதரி இரண்டு பையன் நாங்கள். அக்காவுக்கு மேரேஜ் ஆச்சு, தம்பி வந்து சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சுத்தமாக ஒர்க்கட்டு வேலை பார்த்துட்டு இருக்காப்புல. நான் வந்து பிஇ மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன். முடிச்சுட்டு வேலைக்கு போனேன். அதுக்கப்புறம் இந்த வேலை சின்ன பிள்ளைகளை கற்றுக்கிட்ட வேலை, அதனால் மறுபடியும் இந்த வேலைக்கே வந்துட்டேன்.
0: அது பிஇ மெக்கானிக்.
1: ஆமாம் மேடம்.
0: என்ன இது ஆச்சரியமாக இருக்குது எங்களுக்கு, ஏன் பி மெக்கானிக் படிச்சுட்டு இது எதனால தையல் தொழில் மேலே ஆர்வமாக உங்களுக்கு?
1: ஆமாம் மேடம், இது சின்ன வயசில் இருக்கும்போது அப்பா ட்ரெஸ்லாம் கொடுக்குறதுக்காக என்னை அடிச்சிட்டு போவாங்க. அதை பார்க்குறப்ப அப்போ கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் வந்துச்சு.
0: சரி,
1: அதுக்கப்புறம் நான் எயித்து படிக்கிறப்ப காஜியாக்க வேலை கற்றுக்கணும்னு சொல்லிட்டு, ஆமாம் லீவு நாளில். ஆமாம் மேடம், ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நான் கடைக்கு போயிடுவேன் மேடம்.
0: ஓ, ஒரு ஒரு பொறுப்பான பிள்ளையாக தான் இருந்திருக்கீங்க இல்லையா? சொல்லுங்கள்.
1: கடைக்கு போயிட்டு வேலையை முடிச்சுட்டு காஜா பட்டன்லாம் கட்டிட்டு அதுக்கப்புறம் மீண்டும் ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் கடைக்கு போயிட்டு காஜா கட்டிட்டு நைட்டு 8 மணிக்கு மேலே தான் மேடம் எப்பயும் வீட்டுக்கு போவோம். அப்படி தான் மேடம் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு 13 வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் மேடம் இந்த வேலையை. அதுக்கப்புறம்
0: அதாவது இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க தையல் ட்ரைனிங்னாக்க ஆன்லைன்லேயே நாங்களாம் கற்றுக்கலாம். அந்த மாதிரி இருக்குல்லாம், அந்த காலத்துலலாம் காஜா தான் ஃபஸ்ட்டு கட்டு விடுவாங்க. ரொம்ப நாள் வரைக்கும் காஜா கட்டணும். அது கொஞ்சம் இவ்வளோ நாள் காஜா கட்ட விடுறாங்களே, எப்போ தான் நமக்கு கட் பண்ண சொல்லி தருவாங்க, அந்த மாதிரிலாம் தோணிருக்கோம் உங்களுக்கு?
1: கண்டிப்பாக கண்டிப்பாக மேடம், எனக்குமே அது வந்துச்சு. நான் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் காஜாவை தான் கட்டணும் கட்டிட்டு இருந்தேன்.
0: 8th படிக்கிறதுலேருந்து 12th படிக்கிற வரைக்குமா?
1: இல்லை மேடம், 8th படிக்கிறதுலேருந்து 11th படிக்கிற வரைக்கும் நான் கட்டிட்டு இருந்தேன். ஒரு 3 வருஷம் வரும்னு வச்சுக்கலாம் கட்டிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நம்மளும் தைக்கணும்னு சொல்லிட்டு ஆர்வம் வந்துச்சு. 11th படிக்கிறப்ப எனக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க. அந்த ஸ்காலர்ஷிப்பில் தான் வந்து எங்கள் ஓனர்கிட்ட கொடுத்தே ஒரு மிஷின் ஒன்று வாங்கி கொடுங்க எனக்கு, தேவதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். ஆரம்ப காலத்தில் காஜா கட்டுறப்ப அந்த காசை வச்சு தான் ஒரு வந்து பணத்தை வச்சு எனக்கு மிஷின் வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ப்ளவுஸ் தைக்க ஸ்டார்டிங்கில் முதல்ல ப்ளவுஸ் தைக்க தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அது 1 வருஷம் கற்றுட்டு 2 வருஷம் கற்றுக்கிட்டு தைக்கிறப்ப அவர் ஒரு மிஷின் தான் வச்சுருந்தாங்க. அவர் வேலை கட்டுறதுக்கு
0: தொடர்றதுக்கு வீட்டில் ஏதாவது பொருளாதார பிரச்சனை ஏதாச்சும் இருந்ததா, இல்லை உங்களுக்கு ஏன் இந்த என்ன வந்தது? நம்ம எல்லாருமே வந்து ஸ்கூல் விட்டு வந்து விளையாடுவாங்க. அந்த அந்த 8th வந்து கொஞ்சம் விளையாட்டுத்தனமான ஒரு பருவம் இல்லையா, எல்லாரும் விளையாட தான் இருப்பாங்க. உங்களுக்கே அந்த என்ன வந்தது?
1: விளையாட போவோம் மேடம், இருந்தாலும் எனக்கு வந்து அடிக்கடி அப்பா கடைக்கெல்லாம் அடிச்சிட்டு போகிறப்ப பார்க்குறப்ப எனக்கு வந்து இந்த வேலை பார்க்குறப்ப எனக்கு வந்து கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வந்துச்சு இயல்பாகவே.
0: அதாவது உங்கள் குரு பேர் என்ன? தையல்
1: தேவதாஸ்.
0: அவங்க வந்து தச்சு வச்சுருந்த ட்ரெஸ்லாம் அவங்கள்ட்ட இருந்துட்டு இல்லையா?
1: ஆமாம், ஆரம்ப கழகத்தில் அவங்கள்ட்ட தான் நான் அவங்கள்ட்ட தான் அடிச்சு போய் தைப்பாங்க. நல்லா போகிறப்ப ஆரம்ப கழகத்தில் அது பார்க்கணுங்கிற தைக்கணும் நம்மளுன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் வந்துச்சு, அதனால் எனக்கு போக ஆரம்பித்தேன்.
0: சரி, அவங்க தேவதாஸ் அவங்க எப்படி நல்லா கற்றுக் கொடுத்தாங்களா, இல்லை வந்து ஏதாவது தவறு ஏதாவது காஜா கட்டும் போதே சின்ன சின்ன தவறுகள்லாம் நமக்கு சின்ன பிள்ளை தான் பண்ணலாம் இல்லையா, ஏதாவது எப்படி?
1: ஆரம்ப காலத்தில் வந்து ஒரு ப்ளவுஸ் எல்லாம் தைக்க சொல்ல மாட்டாங்க. ஒரு துணியில் வெட்டி கொடுத்து தான் நீங்கள் எடுத்து ட்ரைனிங் எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் ப்ளவுஸில் தைக்கிற மாதிரி கற்றுக் கொடுத்தாரு.
0: அதாவது கற்றுக்கணும் அப்படின்னாக்க நிறைய துணிகளை எடுத்து வெட்டி, அப்போலாம் கை பரபரன்னு இருக்கும் இல்லையா, எந்த துணியை பார்க்கலாம் கட் பண்ணிடலாம் அப்படின்னு தோணும் இல்லையா?
1: அப்போ சிரமமாக இருக்கும் மேடம், அப்போலாம் அதிகமாக வரும்.
0: வீட்டில் ஏதாவது துணி எடுத்து அம்மாவுக்கு தெரியாமல் கட் பண்ணி பார்த்துருக்கீங்களா?
1: இல்லை,
0: அப்போலாம் இல்லை, நல்ல பிள்ளை தான் அங்கேயும் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, ஒரு சிறு வயதுலேருந்து ஒரு பொறுப்பான ஒரு பிள்ளையாக இருந்திருக்கேன் அப்படிங்கும்போது, அப்போ வந்து இந்த காஜா கட்டும் போது ஏதாவது உங்களுக்கு கஷ்டம் இல்லை வேறு ஏதாவது அந்த அந்த வயதுலேயே ஏதாச்சும் ஒரு அனுபவத்தை நீங்கள் எடுத்துக்கிட்ட நிகழ்வு ஏதாவது இருக்கா சின்ன வயசுலே கற்றுக்கிட்ட வயசுலே ஏதாவது கஷ்டம் உணர்ந்துருக்கீங்களா?
1: இருக்குது மேடம், அது காஜா கட்டுறப்போ சிரமமாக தான் இருக்கும். அது கையெல்லாம் வந்து அப்போ ஊசியால் தான் கட்டணும், கையெல்லாம் புண்ணாகவும் பூவும் வரும். நம்ம சில நேரங்களில் வேலையை முடிக்கணுங்கிறதுக்காக அதிகமாக கட்டுற ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்போ சிரமமாக தான் இருக்கும், இருந்தாலும் அதை வேலை முடிக்கணுங்கள அப்படிங்கிறத செய்ய ஒரு சூழ்நிலை

0: ஏன்னா நம்ம நம்பி தான் அவங்களும் இருக்காங்க, வேற ஆள் கிடையாது. அப்போ ஆரம்ப காலத்தில் எனக்கு ஸ்டார்டிங்கில் 5 ரூபா சம்பளத்துலேருந்து நான் வேலை பார்த்துருக்கேன் ஒரு நாளைக்கு.
1: சரி,
0: வேலை பார்த்தாங்கண்ணா.
1: சரி, ஓகே. இப்போ நீங்கள் எங்கே படிச்சிங்க? பிஇ மெக்கானிக்கல் படிச்சேன்னு சொன்னீங்களே, எங்கே படிச்சு?
0: நான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் முடித்தேன் மேடம்.
1: சரி, வீட்டில் வந்து அம்மாலாம் எதுவும் சொல்லலையா? பிஇ படிச்சிருக்கு, வேற ஏதாச்சும் வேலைக்கு போகலாமே அப்படின்னு சொல்லி எதுவும் சொல்லலையா?
0: சொன்னாங்க மேடம், சொன்னாங்க. நான் வந்து
1: மன நிறைவு கொடுக்குற தொழில் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்களா?
0: ஆமாம், நான் சில இடத்த வேலைக்கு போனேன், கோயம்புத்தூர் முடிச்சுட்டு வேலைக்கு போனேன். அங்கே வேலை செய்கிற இடங்களும் அகாமடேஷன் இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு வந்து அதை விட எனக்கு இதுவாகவே பெட்டராக இருக்கு
1: சுய தொழில்.
0: ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொழிலுக்கு மீண்டும் அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டேன்.
1: ஓகே, நம்ம ஏற்கனவே நம்மள்கிட்ட வந்து ஒரு கைத்தொழில் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்துட்டீங்க. இப்போ எந்த அளவுக்கு மனநிறைவாக இருக்குது அப்படின்னு தொடர்ந்து நம்ம பேசலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து 8th காஞ்சா கட்டை நான் ஆரம்பித்தேன் அப்படின்னு சொன்னீங்க 11th வரைக்கும். அதுக்கப்புறம் நானே ஒரு ஸ்காலர்ஷிப் வந்ததில் ஒரு தையல் மிஷினை வாங்க சொன்னேன் அப்படின்னு சொல்லப்பேன். தனியாக ஒரு முதன் முதலாக தனியாக நானே கட் பண்ணி நானே தச்சேன்னு ஒரு ட்ரெஸ், என்ன ட்ரெஸ் அது, அந்த ஞாபகம் இருக்கா?
0: ப்ளவுஸ் தான்.
1: ப்ளவுஸ் தான். ஆ சரி, யாருக்கு கொடுத்தீங்க அதை? சொல்ல முடியாது.
0: இல்லை, அது வந்து நான் இண்டிவிஜுவலாக கஸ்டமர்கிட்ட வாங்கி கொடுக்கல, ஓனர் அவரே கொடுத்து இன்னைக்கு தைச்சிட்டு வாப்பில் அப்படின்னு சொன்னாப்புல, அவங்க தான் ஃபஸ்ட் தைச்சி கொடுத்தேன்.
1: இல்லை, அம்மாவுக்கு தச்சு கொடுத்தீங்களோ அப்படின்னு நினச்சேன் நான். சரி, ஓகே. அந்த தனியாக முதல் முதலாக தைச்சது வந்து ஏதாவது பாராட்டு கிடைச்சதா, இல்லை என்ன இப்படி பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கேட்டாங்களா?
0: எப்படி சொன்னாங்க, நல்லா தைச்சிருக்க தம்பி, இன்னும் கொஞ்சம் நல்லா தைக்கணும், இம்ப்ரூவ் ஆகணும்.
1: ஓகே, கரெக்ஷன்ஸ் பண்ணாங்க, அதுதான் நல்லது இல்லையா? கரெக்ஷன் பண்ணது நல்லது. ஓகே, அந்த எத்தனை வயசில் தைச்சிங்க அது?
0: அது 11th படிக்கிறப்ப. எப்படி பார்த்தீங்களா?
1: ஆமாம் சொன்னீங்க இல்லையா, 11th தனியாக மிஷின் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. இப்போ வந்து நிறைய வந்து இப்போ இந்த காலத்தில் வந்து டிசைன் வைத்த ப்ளவுஸ்லாம் இப்போ நிறைய வந்துகிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் இது இதை நோக்கிலாம் போயிட்டுருக்கீங்களா? ட்ரெண்டிங்கில் இருக்கீங்களா? அப்டேட் ஆகிட்டுருக்கீங்களா தையல் தொழிலில் அப்படின்னு நம்ம வந்து இதை தொடர்ந்து பார்க்கலாம். எனக்கு வந்து பாட்டு பிடித்த பாட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னே, எனக்கு பாரதியார் பாட்டு கொடுங்க மேடம் அப்படின்னு சொன்னீங்க. உங்களுக்காக ஒரு மெல்லிசையில் கூட பாரதியார் பாட்டு தான் போச்சு. இப்போ வந்து உங்களுக்காக இன்னொரு பாரதியார் பாட்டு கொடுக்குறோம், கேளுங்க.
2: ஜனு தரிக்கிட்ட தக்க ஜனு தரிக்கிட்ட தக்க ஜனு தரிக்கிட்ட தக்க ஜனு தரிக்கிட்ட தக்க ஜனு

0: நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 மயிலாடுதுறை தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கும் இன்சொல் அமுது.
3: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
4: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: நிகழ்ச்சியை உடன் வழங்குவார் புமக்ஸ். உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கக்கூடியது புமக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்ல வழங்கும் பசும் தளிர்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். நாளை காலை 7:25 சைபாலின் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். நிகழ்ச்சியினை உடன் வழங்குவோர் காரைக்கால் கார் எலக்ட்ரிக்கல்.
6: Hardwares, plumbing items, doors, அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
0: நிகழ்ச்சியை உடன் வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹொசுகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை மாலை 5 மயிலாடுதுறை ஏஆர்சி நட்டீசு செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டி கண்ண போட்டி இளம்பதார நிகழ்ச்சி. நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் அண்ட் பிரீவ்ஸ் வழங்கும் தேநீர் வீரம். நாளை காலை 8 மயிலாடுதுறை ஏஆர்சி நட்டேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி.
7: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் லஞ்ச் பிரேக்கில் அஜானி நிகழ்ச்சிக்காக மயிலாடுதுறை மாவட்டம் சேந்தமங்கலம் விசலூர் தையல் கலைஞர் ஆர் ராஜா அவர்கள் பங்கு பெற்று தன்னோட அனுபவங்களை நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. ராஜா சொல்லுங்க, உங்களுக்கு வந்து இப்போ வந்து சொன்னீங்க தேவதாஸ் அவங்க தான் ஒரு குரு அப்படின்னு சொல்லும்போது, இப்போ சொல்கிறீங்க எனக்கு இன்னொரு குரு இருக்காங்க அப்படின்னு சொல்லி, யார் அவங்க, அவங்கள பற்றி சொல்லணும்னு சொல்கிறீங்க இல்லையா?
10: குமார் டெய்லர். இவங்க தான் எனக்கு அதுக்கப்புறம் தேவதாஸ் அண்ணன்ட்டு வந்து வந்ததுக்கப்புறம் இவங்கள்ட்ட தான் நான் நிறைய கற்றுக்கிட்டேன் நிறைய வேலையை.
0: சரி, அப்படி என்ன வேலை கற்றுக்கிட்டீங்க?
10: அதுக்கப்புறம் பேண்ட்டு, சுடிதார், ஸ்கர்ட்டு, இப்படி நிறைய எல்லாமே அவர் தான் சொல்லிக் கொடுத்தாரு.
0: சரி,
10: நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுத்து எனக்கு, நான் எவ்வளோ மிஸ்டேக் பண்ணாலுமே அவர் எல்லாம் சரி பண்ணி சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப பொறுமையாக சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படி நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன்.
0: சரி,
10: அவங்கள்ட்டே ரொம்ப நாள் வேலை பார்த்தேன்.
0: சரி, ஓகே. இப்போ வந்து அவங்கள்ட்ட நீங்கள் வேலை பார்த்தீங்க, இப்போ உங்கள்கிட்ட யாராவது வேலை பார்க்குறாங்களா? நீங்கள் தனியாக எப்போ கடை ஆரம்பிச்சிங்க?
10: நான் அதுக்கப்புறம் வெளியில் போயிட்டு வேலை பார்த்தேன்
0: மேடம். என்னுடைய
10: ஆமாம், என்னுடைய படிப்பு சம்மந்தமாக போயிட்டு வெளியூரில் போயிட்டு வேலை பார்த்தேன். அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மீண்டும் வந்து காரைக்காலில் விமல் டெய்லரு, ராஜீவ்குமார் அவங்கள்ட்டலாம் வேலை பார்த்தேன். வேலை பார்த்துட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு 3 இயர்ஸ் தான் வந்து நான் கடை ஓப்பன்
0: பண்ணி ஆரம்பிச்சு. மேடம், உங்கள்கிட்ட யாராவது வேலை பார்க்குறாங்களா?
10: என்கிட்ட ஒரு லேடிஸ் ஒருத்தவங்க வேலை பார்த்தாங்க. இப்போதைக்கு அவங்க கொஞ்சம் வர்றதுக்கான சூழ்நிலை இல்லை, அதனால் வரல. ஆள் பார்த்துட்ருக்கேன்.
0: சரி, இப்போ வந்து இப்போ காஜா கட்டணும் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு ஆள் வேணுமா? நீங்களே இப்போ பண்ணிகிட்ருக்கீங்களா எல்லாமே?
10: ஆமாம் மேடம்.
0: சரி,
10: மிஷின் வச்சுருக்காங்க அந்த பக்கத்து கடை, அந்த பக்கத்தில் தான் வச்சுருக்காங்க அந்த மிஷினு,
0: காஜா மிஷினில்
10: தான் போட்டுருக்கோம்.
0: சரி, ஓகே. இப்போ வந்து பர்டிகுலராக இந்த ட்ரெஸ்ஸில் நான் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டுங்க, என்னை தேடி தேடி வருவாங்க அப்படின்னு என்ன ட்ரெஸ் சொல்லலாம்?
10: அது சில பேர் ஜாக்கெட் பிளவுஸ்ன்னு சொல்லுவாங்க.
0: பிளவுஸுனாக்க ராஜா டெய்லர் தைக்கலாம் அப்படின்னு நம்பி வரலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, ஓகே. சரி, ஓகே. இப்போ வந்து இந்த தையல் தொழில் வந்து இப்போ ரெடிமேடு வந்ததுக்கப்புறமும் வந்து இப்போ தையல் தொழிலில் நிலைத்து நிற்குது. இருந்தால் இப்போ பார்த்தீங்கன்னாக்க அதுலேயும் வந்து நிறைய வந்து அப்டேட் ஆகி ஆரி ஒர்க்கு அந்த மாதிரிலாம் போயிட்டு டிசைன்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அந்தமாரிலாம் நீங்கள் வந்து கற்றுக்கணுன்னு ஆர்வம்

0: ஒர்க்கா அப்போ அதெல்லாம் பண்ணலாம்னு ஐடியா இருக்கா? அதாவது
1: இல்லை மேடம், ஆரிய ஒர்க்கு அந்தலாம் இல்லை போகல. அந்த இந்த வேற வேலை, அந்த வேற வேலை. ஆரிய ஒர்க்கு ப்ளவுஸ் தைச்சி கொடுப்போம், ஆனால் அது ஆரிய ஒர்க்கு பண்ணுறது இல்லை.
0: ப்ளவுஸ் தைச்சி கொடுப்பீங்க நீங்கள் எங்கேயாவது பண்ணீங்க ஆரிய ஒர்க்கு அப்படின்னு சொல்லி? ஏன்னா அது ரொம்ப பொறுமையாக பண்ணுது.
1: ஏன்னா இப்போ ரெடிமேடில் கூட ஆரிய ஒர்க்கு ப்ளவுஸாகவே துணியாகவே கொடுக்குறாங்க, கிளாத்தாகவே, அதை கூட தைச்சி கொடுப்போம்.
0: சரி, இப்போ உங்க கூட வந்திருக்காங்க மனைவி.
1: ஆமாம், வந்துருக்கேன்.
0: அவங்க பேர் என்ன?
1: சௌமியா.
0: குடும்பத்தை பற்றி சொல்லுங்க. எத்தனை குழந்தை?
1: ரெண்டு பையன். மனைவி பேர் வந்து சௌமியா. இப்போ பெரிய பையன் பேர் வந்து சிவப்பிரணவ், தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாப்புல.
0: ஓகே.
1: சின்ன பையன் பேர் வந்து கிருத்திவி, யூகேஜி படிக்கிறாப்புல.
0: சிவப்பிரணவ், கிருத்திவ்.
1: ஆமாம்.
0: சூப்பர். பேர்லாம் ரொம்ப அழகாக செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து மனைவிட்டு என்னையா சொல்லியிருக்கீங்களா, நீ வந்து ஆரி ஒர்க்கு கற்றுக்கிய, நான் தையல், நான் வந்து ப்ளவுஸ் தச்சு தரேன், நீ போட்டு கொடுத்து இன்னும் நிறைய சம்பாதிக்கலாமே அப்படின்னு ஏதாவது ஐடியா வந்திருக்கா உங்களுக்கு?
1: இல்லை மேடம், அவங்க
0: தொல்லை பண்ண வேண்டாம்.
1: இல்லை, அவங்க பிஎஸ்சி பிஎட் கெமிஸ்ட்ரி டீச்சர்ஸ். அதனால அவங்க அவங்க விருப்பத்துக்கு நான் விட்டுட்டேன். அவங்கள வந்து என் வேலை எனக்கு இருக்க விரும்பல. ஒருத்தரும் தனிப்பட்ட விருப்பம் இருக்குங்களே, அதனால அவங்கள நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல.
0: சரி, அவங்களுக்கு இது வரைக்கும் சொன்னதில்லை நானும் கற்றுக்குறேன் அப்படிலாம் சொன்னதில்லை?
1: இல்லை இல்லை, அவங்க வந்து சொல்லுவாங்க, கற்றுக்குறேன்னு சொல்லுவாங்க, வேணா பண்ணி ஓன் லைன்லேயே இதுதான் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்பப்போ ஹெல்ப் பண்ணுவாங்க, ஏதாவது காஜா கட்டுறது, எதுவும் சின்ன சின்ன வேலைலாம் ஹெல்ப் பண்ணுவாங்க.
0: வேலைக்கு போகிறாங்களா?
1: இப்போ தம்பி குழந்தை நல்லா போக முடியல, இப்போ ஜஸ்ட்டு இப்போ அப்ளை பண்ணியிருக்காங்க இப்போ டீச்சர்ஸ்க்காக.
0: சரி சரி, ஓகே. அதனால் அவங்க லைனில் விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, அவங்க தள்ள பண்ண வேணாம். இப்போ வந்து இப்போ தையல் தொழிலில் சவால்கள் அப்படின்னு என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? சவால்கள் அப்படின்னு உங்கள் அனுபவத்தில் இருந்து?
1: டைமுக்கு கொடுக்கணும், அதை எதிர்பார்ப்பாங்க மக்கள்.
0: அது ரொம்ப முக்கியம் இல்லையா? இப்போ ஒரு தீபாவளிலாம், இப்போ பண்டிகை காலங்கள், ரம்ஜான், தீபாவளி, கிறிஸ்துமஸ்லாம் வந்ததுனாக்கா ரொம்ப கஷ்டம்.
1: ஆமாம், இந்த முகூர்த்த நாள்லாம் கூட ரொம்ப எல்லாரும் ஒரே டைமிங்கில் வர மாதிரி சூழ்நிலை, அந்த டைம் கொடுக்குறதுக்கு ரொம்ப.
0: இப்போ ஏதோ ஒரு தீபாவளி டைம்லாம் யாருக்கோ தைக்க முடியாத சூழ்நிலை அப்படிலாம் தான் இருக்கா?
1: சில நேரங்களில் உருவாகும் மேடம், அதேமாதிரி உருவாகும். நம்ம வந்து பிளான் பண்ணி தான் வாங்குவோம். அதே நேரத்தில் சில நேரங்களில் நமக்கு தெரிஞ்சவங்க இடையில வந்து இல்லை எனக்கு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும்பாங்க.
0: எனக்கு ஒரு பத்து நாளைக்கு அப்புறம் யாரும் கொடுக்காதீங்க, பத்து நாளைக்கு முன்னாடி வரைக்கும் தீபாவளிக்கு அதுக்கப்புறம் யாரும் வாங்க மாட்டாங்க. ஆனாலும் தெரிஞ்சவங்க கேட்கும்,
1: தெரிஞ்சவங்க வரப்ப நம்ம முடியாதுன்னு சொல்ல சூழ்நிலை சொல்ல முடியாது. அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி செய்கிறமே தான் ஆகிடும். இதில் இந்த வேலையில் வந்து டைமே பார்க்க முடியாது, நீங்கள் நைட்டு பகலுமே வேலை செய்கிறமே ஆகிடும்.
0: சரி, இப்போ கூட வந்து நிகழ்ச்சிக்கு வந்து எனக்கு யூனிஃபார்ம் ஒர்க் இருக்குது மேடம் இட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? யூனிஃபார்ம் ஒர்க் வந்து எப்படி, ரெகுலர் கஸ்டமருக்கு மட்டும் தைச்சு கொடுக்குறீங்களா, தைச்சு கொடுக்குறீங்களா, இல்லை ஏதாவது ஸ்கூலில் ஆர்டர் எடுத்து அந்த மாதிரிலாம் ஏதாவது?
1: ஆர்டர் இல்லை மேடம், ஆர்டர் இல்லை, கஸ்டமருக்கு
0: தான். சரி, ஏன் இன்னும் நீங்கள் யூனிஃபார்ம் கொடுக்காமல் இருக்கீங்க? ஸ்கூல் ஆரம்பித்து எப்படி ஒரு அஞ்சாறு நாள் ஆகுது இல்லையா, ஏன் இன்னும் கொடுக்காமல் இருக்கீங்க? குழந்தைங்களை திட்டுவாங்க இல்லையா ஆசிரியர்களா? ஏன்னு சொல்லுங்க, அவங்க லேட்டாக கொடுத்தாங்களா இல்லை நீங்க?
1: இல்லை, முன்னாடிலாம் வந்து மேடம், நான் ஆரம்ப காலத்தில் வேலை கற்றுக்கிட்டப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம்லாம் அந்த டைமிங்லேயே முன்கூட்டியாகவே பிஃபோராகவே அவங்களே எடுத்து தைச்சு கொடுத்துருவாங்க தைக்கிறதுக்காக. ஆனால் இப்போ உள்ள டைமிங்கில் பார்க்குறது அந்த நேரத்தில் தான் கஸ்டமரை எடுத்துகிட்டு வராங்க, அதனால எங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கு, டைமிங்கில் கொடுக்க முடியல.
0: ஓகே ஓகே, இருக்கலாம். அது கூட கொஞ்சம் ஒரு பொருளாதார பிரச்சனை கொடுக்கலாம், ஒன்னாந்தேதி மேலே எடுக்கலாம், எடுத்து கூட கொடுக்கலாம்ல, அவங்களுக்கும் சூழ்நிலை இருக்குது. அதனால் நம்மளால் முடிந்த அளவு மூலம் உதவி பண்ணி கொடுங்க, கொஞ்சம் சீக்கிரமாக குழந்தைங்களாம் தச்சு கொடுங்க, ஸ்கூலில் போய் அவங்களும் அடிவாங்காமல் இருக்கட்டும். சரிங்களா?
1: சரி
0: சரி, ஓகே. அடுத்தது, இப்போ வந்து ஏதோ ஒரு ப்ளவுஸோ ஏதோ உங்கள்கிட்ட தைக்க வராங்க, அவங்களுக்கு வந்து என்ன டிசைன் அப்படிலாம் எதுவுமே தெரியல, பாக்கெழுத்து, வீக்கெழுத்து அப்படிலாம் சொல்லுவாங்களே, அதெல்லாம் எதுவுமே தெரியாது, எனக்கு ஒன்றும் தெரியாது, நீங்களே ஏதாச்சும் சொல்லுங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி ஐடியா கொடுப்பீங்க?
1: இப்போ முன்னாடிலாம் வந்து சில பேர் எதுவும்லாம் தைங்கன்னு சொல்லுவாங்க,
0: அப்படி இல்லை,
1: அந்தமாரி தச்சு கொடுத்துருவோம். சில பேர் கேட்டாங்கன்னா நம்மளே தச்சுட்டு இருக்கோம், அந்த இதை வச்சு தச்சு கொடுத்துருவோம். இப்போ சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா யூடியூப்பில் காமிக்கிறாங்க, எனக்கு இந்த டிசைன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, எந்த டிசைனாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அனுப்பிவிடுங்க, செல்லுக்கு அனுப்பிவிடுங்க, நாங்கள் அதேமாதிரி தச்சு கொடுத்துருவோம் அப்படின்னு தச்சு கொடுத்துருவோம்.
0: சரி, டிசைன் இப்போ வந்து இதை மறந்துட்டேன் நான், யூடியூப்பில் இந்த ஆன்லைனில் உள்ளது நான் மறந்துட்டேன். இப்போ வந்து யாரும் அந்த மாதிரிலாம் டிசைன் தெரியாமல் யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? அதாவது கட்டிங் தான் ரொம்ப முக்கியம் ஒரு துணியில். கட்டிங் கொஞ்சம் லேசாக மிஸ் ஆனால் கூட பிரச்சனை தான். ஏதோ ஒரு நாமத்தில் வீட்டில் வந்து மனைவி சண்டை போட்டாங்க, கட்டிங்கில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அதனால ஏதாவது தப்பாக தச்சு ஏதாவது அனுபவம் இருக்கா?
1: இல்லை, அந்த மாதிரி இது வரைக்கும் நான் அதுமாரி தச்சுதே இல்லை மேடம்.
0: வாய்ப்பு
1: கிடையாது.

0: மேக்ஸிமம் நம்ம வந்து எல்லாம் ஃபுல்லாக தரவை கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் வேலைக்கே இறங்குறோம். இல்லாமல் சும்மா தெரிஞ்சு ஓரளவுக்கு தெரிஞ்சுட்டு வேலை செய்ய முடியாது, யாருமே செய்ய முடியாது.
1: நாங்கள் கட்டிங் மாஸ்டர் ஆகிட்டா கவனக்குறவே கிடையாது என்கிட்ட அப்படின்னு சொல்றீங்க.
0: கண்டிப்பாக
1: என்ன பிரச்சனை இருந்தாலும் வெளியில தான்,
0: அது கணக்கியல் முறைப்பாடு தானே மேடம், வேறு ஒன்றும் கிடையாது. அதனால அது நம்மளே மறந்தாலுமே அதை இயல்பாகவே ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுக்கு வந்துடும். அது பார்த்தாலே தெரியும், நீங்கள் வந்து கணக்கு பண்ணி தான் வெட்டணுங்கிறது நமக்கு இருந்தாலுமே கூட அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தாலே இது எடுத்து சின்னதாக வருதா பெருசாக வருதா இதுக்கு என்ன கணக்கு அப்படிங்கிறத நம்ம பார்வைக்கே தெரிஞ்சிடும். அதனால் அதில் மிஸ்டேக் வர வாய்ப்பு மேக்ஸிமம் கிடையாது.
1: ஓகே, இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸில் வந்து எக்ஸ்பர்ட் எல்லோரும் சொல்கிறாங்க, வாடிக்கையாளர்லாம் சொல்கிறாங்க ராஜா டெய்லர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ வேறு என்னென்னலாம் பேண்ட் ஷர்ட்டு அப்படிலாம் இல்லாமல் வெஸ்டர்ன் மாடலாம் மேலே இன்னும் எனக்கு இன்னும் அது தெரியல, அதை பற்றி கற்றுக்கலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னு ஏதாவது ஒரு ஒன்று இருக்குதா?
0: இருக்கு மேடம்,
1: கோட் ஷூட் இதுமாரிலாம் ஏதாவது இருக்கா?
0: இருக்கு, கோட் ஷூட்லாம் நம்ம தைக்கிறது இல்லை, ஆனால் சஃபாரி வரைக்கும் தைச்சிருக்கேன். மற்றபடி ப்ளவுஸ்லேயே பார்த்தீங்கன்னா கட்டுவரிக்கு ஃப்ரின்சஸ் அது மாதிரிலாம் இருக்கு, ஆனால் அந்த அது போலலாம் இங்கே யாரும் தைக்கிறது கிடையாது, சிட்டியில் தான் அந்தமாரி தைக்கிறாங்க.
1: இந்த சென்ட்ரலா ஃப்ராக்லாம் தைப்பீங்களா?
0: இல்லை மேடம், அந்தமாதிரிலாம் இங்கே தைக்கிறது இல்லை, நம்ம கேட்டால் அது தைக்கலாம், ஆனால் மற்றபடி அதை கேட்கறது கிடையாது, அதெல்லாம் அந்த லைனுக்கு போகிறதில்ல.
1: யாரும் கேட்கறது இல்லை, கேட்டால் ஒரு வேலை எப்படி மாடலும் பார்த்து
0: பண்ணுவேன்
1: அப்படின்னு
0: சொல்லலாம்.
1: சரி, அப்போ அப்போ வந்து எனக்கு தெரியல அப்படின்லாம் எதுவுமே இல்லை, ஆனால் யாரும் இந்த ஏரியாவில் வந்து அதை வந்து யாரும் பயன்படுத்துறல, அதனால நான் வந்து அதை வந்து தைக்கல அப்படின்னு
0: சொல்லுவேன்.
1: அப்படி ஒரு வேலை அந்த நிர்பந்தம் வந்ததுன்னா நான் கண்டிப்பாக பண்ணி
0: கொடுக்கலாம்
1: அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, அடுத்தது ஒரு பாட்டு, இதுவும் பாரதியார் பாட்டு தான் உங்களுக்காக, பாரதி படத்துலேருந்து நிற்பதுவே பாட்டு உங்களுக்காக வருது, கேட்டுட்டு தொடர்ந்து நம்ம பேசலாம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
5: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
6: கோபால் பல் பொடி.
7: பொதுவாக நம்மளை அழகாக்கிறதுக்காக சரியான நேரத்தில் தூக்கம், சரியான நேரத்தில் சாப்பாடு, இதெல்லாம் இல்லாமல் உழைக்கக்கூடிய கலைஞர்கள் தான் வந்து தையல் கலைஞர்கள். அந்த தையல் கலைஞர்களுக்கும் வந்து நம்ம வந்து வாழ்த்துக்கள். ஏன்னா இன்றைக்கி வந்து கைவினைப் பொருட்கள் தினம் இல்லையா, அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவோம். அப்படி ஒரு தையல் கலைஞர் தான் ராஜா அவங்க, அதாவது மயிலாடுதுறை மாவட்டம் சேந்தமங்கலம் விசலூர் ராஜா அவங்க நம்ம நிகழ்ச்சியில், அச்சான நிகழ்ச்சியில் வந்து தன்னோட அனுபவங்களை சொல்லிகிட்ருக்காங்க. அவங்க வந்து ஒரு பிஇ கிராஜுவேட், பிஇ படிச்சிருக்கிறாங்க. அதனால தையல் தொழில் மேலே இருக்கிற ஆர்வத்தில் இந்த தையல் தொழிலுக்கு வந்திருக்கிறாங்க. சொல்லுங்கள் ராஜா, இப்போ வந்து பொதுவாக தீபாவளி, பொங்கல், ரம்ஜான் இதெல்லாம் தான் எங்களுக்கு விடுமுறை, முதல் நாள்லேருந்து விடுமுறைன்னு சொல்லலாம். ஆனால் தையல் கலைஞர்களுக்கு விடுமுறை கிடையாது. ஏதாவது ஒரு தீபாவளிக்கு வந்து காலைல 9 மணி வரைக்கும் நான் தச்சுக்கிட்டே இருந்தேன், 10 மணி வரைக்கும் தச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு வச்சு அனுபவம் இருக்கா
8: உங்களுக்கு? இருக்கு மேடம். பொதுவாகவே
7: எல்லாம் விட மாட்டாங்க, வந்து உட்காந்துருவாங்க இல்லையா.
8: நான் ஆரம்ப காலத்தில் வேலை கற்றுக்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலை தான் அப்போ அதிகமாக வரும். அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கண்டினியூவாகவே நைட்டு பக்கமும் வேலை செய்கிற மாதிரியாக இருக்கும். அதேமாரி பகல் தீபாவளி அன்னைக்கு கூட காலையில் 12 மணிக்கு கூட தச்சு கொடுத்துட்டு போயிருக்கோம். எங்கள் அம்மாலாம் திட்டுவாங்க.
7: அதுக்கப்புறம் தான் வீட்டில் தீபாவளி
8: திட்டுவாங்க. எங்கள் தீபாவளி அன்னைக்கு என்ன இந்த டைமுக்கு வர, நாங்களாம் காலையிலே கொண்டாடிட்டு இருக்கோம், வருவோம்னு பார்த்தா வரவே இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்க.
7: மற்றவர்களோட மகிழ்ச்சிக்காக நம்மளை தியாகம் பண்ணுறோங்க இல்லையா. சொல்லுங்க, அதுமாரி அனுபவம்லாம் இருக்குது?
8: இருக்கப்படும்
7: கண்டிப்பாக. இப்போ வந்து ஒரு பிஇ படிச்சுட்டு அந்த வேலை வேண்டாம், சுய தொழில் தொடங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தையல் தொழிலுக்கு வந்திருக்கேன், என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒரு சலிப்பு வந்திருக்கா? என்ன வாழ்க்கை, நம்ம பேசாமல் படித்த வேலைக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு சலிப்பு மாதிரி வந்திருக்கா உங்களுக்கு வாழ்க்கையில்?
8: இல்லை மேடம், நான் அதை பற்றி யோசிக்கல. ஏன்னா படிச்சுட்டு வெளியில் போய் வேலை பார்க்குறோம், இது சொந்தமாக நம்மளே செஞ்சுக்கலாம். வெளியில் போய் அவ்வளோ தூரம் போயிட்டு ஃபேமிலி எல்லாருமே விட்டுட்டு இருக்கிறத விட இது நமக்கு ஏற்ற வருமானம் வருது, இது போதுமானதான் நமக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக, அதனால வெளில போகிறதுக்கு நான் ஆசைப்படல மேடம்.
7: அந்த ஒரு பேச்சுக்கு கூட தையல் தொழில் விட்டு கொடுக்குற அளவுக்கு பேச மாட்டீங்களா? அந்த அளவுக்கு முரட்டு காதல தையல் தொழில் மேலே. அதான் ரொம்ப விரும்பி அந்த தொழில் எடுத்திருக்கீங்க.
8: ஆமாம், அது சின்ன பிள்ளையிலே அந்த ஒரு ஆர்வம் இருந்தனால நான் அந்த லைன்லேயே போயிட்டேன் மேடம்.
7: சரி ஓகே. இப்போ இது தீபாவளிக்கே அந்தமாரி ஒரு அனுபவம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கும் போது துணி வந்து ஏதாச்சும், இப்போ நிறைய பேர் வந்து அவசரத்தில் வந்து துணி கொடுக்குறாங்க, ஏதாவது அவங்க துணியை இவங்க அளவில் தச்சு கொடுத்து அப்படிலாம் ஏதாவது மாற்றி தச்சு கொடுத்த அனுபவம்லாம் ஏதாவது இருக்குது?
8: இல்லை இல்லை, அந்த மாதிரிலாம் வாய்ப்பு இல்லை மேடம், அது வாய்ப்பு இல்லை.
7: அதை எப்படி சரியாக வச்சு கொடுக்குறீங்க, இவங்க துணி தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கரெக்டாக கொடுக்குறீங்க? அது
8: நம்பர் வயசில் பேரோட நம்பரும் போட்டுருவோம் மேடம். ஏன்னா ஒரே பேர் 2 தடவை வரலாம், 3 தடவை வரலாம், சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு

0: ஒரு கோட் நம்பர் கொடுத்துருவோம், அந்த நம்பரோட துணிலேயே மென்ஷன் பண்ணிடுவோம்.
1: சரி, டோக்கனை காண அடிச்சுட்டோம், என்ன பண்ணுவீங்க?
0: பேர் சொன்னாலே போதுமானதா?
1: கொடுத்துருவீங்களா?
0: பேர் சொன்னாலே அந்த நம்பர் சேஞ்ச் ஆகி நம்பரோட இருக்குங்கள, அதை கண்டுபிடிச்சு கொடுத்துடலாம். மிஸ் ஆகிறதுக்குலாம் சான்ஸும் கிடையாது, சேஞ்ச் ஆகிறதுக்கும் சான்ஸ் கிடையாது.
1: சரி, நாங்கள் கரெக்டாக அதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து மறக்க முடியாத அனுபவம், அதாவது இத்தனை ஒரு தையல் தொழில ஒரு 3 வருடம் தனியாக, அதுக்கு முன்னாடியிலேருந்து வந்து தையல் தொழில் 8th படிக்கும் போதுலேருந்து நீங்கள் வந்து வேலையில் பார்த்துட்ருக்கீங்க, ஏதாவது ஒரு அந்த தையல் கடைக்கு ஒரு அனுபவம், மறக்க முடியாத நபர்கள், ஒரு சுவாரஸ்யமான மனிதர்கள் வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது மைண்டில் இருக்குது அவங்களுக்கு?
0: அது போல ஒன்றும்
1: இன்னும் எனக்கு இந்த லைவ்ல பேசுகிற டென்ஷனே போல, நீங்கள் வேற கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. இல்லை
0: இல்லை,
1: கேட்டதுக்கு மட்டும் ஒரு பதில் வருது, எக்ஸ்ட்ரா இல்லை. கண்டிப்பாக கொடுத்த வேலையை மட்டும் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க. சரி, வீட்லேயும் இப்படி தானே ரொம்ப அளவு அப்படியே அளந்து தான் பேசுவீங்களா?
0: இல்லை அப்படி இல்லை மேடம், கேட்குறது பதில் சொல்லதான் கரெக்டாக இருந்தது.
1: அனாவசியமாக பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. சரி, இப்போ ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுவீங்க? தையல் தொழில் போக ஃப்ரீ டைமில் வேறு என்ன? வீட்டில் ஏதாவது வீட்டு வேலைகள் பார்ப்பேன்.
0: வீட்டு வேலை
1: வேறு ஏதாவது?
0: வீட்டு வேலைகள் இருக்கு,
1: விவசாயம்,
0: விவசாயம்லாம் இருக்கு மேடம், ஒரே கண்ணியெல்லாம் இருக்கு, வீட்டு வேலைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்ப்போம், பசங்களோட விளையாடுவோம்.
1: சரி, குழந்தைங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து ரெடிமேடு அதிகமாக உள்ள காலகட்டத்தில், இதை எப்படி நீங்கள் இந்த தையல் தொழிலை எப்படி சமாளித்து வரீங்க நீங்கள்? இல்லை எனக்குன்னு ஒரு கஸ்டமர் இருக்காங்க, எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிங்களா? சில சமயம் வந்து கொஞ்சம் டல் அடிக்குமா, இல்லை எப்போதும் ஒரே மாதிரி இருக்கு, ஈவனாக இருக்குமா வருமானம்?
0: இல்லை அது போல் இல்லைங்க, ஏன்னா இப்போ முன்னாடி மாரிலாம் அப்போல்லாம் வந்து டெய்லர்ஸ் நிறையா இருப்பாங்க, இப்போ டெய்லர் வந்து கற்றுக்குறாங்க, ஆனால் அந்த அளவுக்கு ப்ராப்பராக வர்றது கிடையாது, வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ தைக்கிறதுக்கே ஆள்
1: குறைவாக,
0: ஆமாம் ரொம்ப குறைவாக தான் இருக்காங்க, தைச்சிட்டு வந்தால் நல்லது தான். ஏன்னா இப்போ ரெடிமேட் எவ்வளோ வந்தாலும் தைக்கிறதுக்கும் அந்த அளவுக்கு ஆட்கள் நிறைய வந்துக்கிட்டு தான் இருக்காங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை,
1: பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சரி, ஓகே. இப்போ இந்த எம்ப்ராய்டரி டிசைன் இந்த மாதிரிலாம் உண்டா உங்கள்கிட்ட?
0: எம்ப்ராய்டிங் கிடையாது,
1: அதெல்லாம்
0: ஸ்டிச்சிங் மட்டும்.
1: சரி, ஓகே. இப்போ யாராவது இப்போ வந்து தையல் கற்றுக்கிறதுக்கு நான் விரும்புகிறேன் அப்படின்னு ஒரு ஆணோ பெண்ணோ கற்றுக்கிறதுக்கு, வேலைக்கு இல்லை உங்களுக்கு ஆஜா கட்டுறதுக்கு இல்லை, கற்றுக்கிறதுக்கு வரோம் அப்படின்னு சொன்னால் அவங்கள வந்து எடுத்துப்பீங்களா, நான் கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லி யாரும் வச்சுப்பீங்களா?
0: வந்து கேட்டாங்கன்னா சொல்லி கொடுப்பேன் மேடம்.
1: யாரும் வந்து கேட்கல அப்படின்னு
0: கேட்டிருக்காங்க, ஆனால் யாரும் வரல, கேட்குறாங்க ஆனால் கற்றுக்கணுட்டு கேட்குறாங்க, ஆனால் வர்றது கிடையாது.
1: அதனால் நம்ம அந்த காலத்தில் வந்து சின்ன வயசுலேருந்து கற்றுக்கிட்ட மாதிரி பொறுமை இந்த அளவுக்கு இருக்குதா இருக்குமான்னு நினைக்கிறீங்களா?
0: இல்லை மேடம், இப்போ எல்லாம் ஸ்பீடாக இருக்காங்க, வந்த உடனே எல்லாம் கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க, ஆனால் அந்த மாதிரி ஸ்பீடாகனா அந்தளவுக்கு ப்ராப்பராக கற்றுக்க முடியாது.
1: கண்டிப்பாக அதுதான் அந்த பொறுமை தான் இல்லையா? சரி, ஓகே. இப்போ ஒரு பாட்டு ஒன்று நம்ம வந்து கேட்க போகிறோம். என்ன பாட்டுனாக்க, ஜெய்பீம் படத்துலேருந்து ஒரு பாட்டு கேட்டிருந்தீங்க, மண்ணிலே ஈரமுண்டு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பாட்டை இப்போ கேட்டுட்டு தொடர்ந்து நம்ம பேசலாம்.

0: காரைக்கால் வானொலி வழங்கி கொண்டிருக்கும் மச்சாணி நிகழ்ச்சிக்காக மயிலாடுதுறை மாவட்டம் சேந்தமங்கலம் தையல் கலைஞர் ராஜா அவர்கள் பங்கு பெற்று தன்னோட அனுபவங்களை சொல்லிட்டு இருக்காங்க. ராஜா, இப்போ வந்து பொதுவாக வந்து மக்களோட மனசில் பதிஞ்ச ஒரு விஷயம், எல்லாருமே இல்லை சில டெய்லர் மட்டும், கொடுத்தாக்க நாளைக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்தடிப்பாங்க, போனால் கிடைக்காது அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்குது. ஒரு அர்ஜென்ட்டுக்கு கொடுத்துட்றோம், நாங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போகணும், புது புடவை கட்டிகிட்டு போகணும், ஒரு ப்ளவுஸ் தைக்கணும், பார்த்தா நாளைக்கு தரேன் கன்ஃபார்மாக சொல்லிட்டு கடையை பூட்டிகிட்டு போயிடுறது, இந்தமாரி வெள்ளம் சில பேர்கிட்ட இருக்கு இல்லையா. அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பண்ணுவீங்களா என்னன்னு சொல்லி, யாராவது ஏதாவது திட்டு வாங்கியிருக்கீங்களா அக்கா தங்க யார்கிட்டையாவது?
1: இல்லை, அது போல வந்து இல்லை. ஆனால் சில நேரங்களில் அது மாதிரி சில சூழ்நிலை அது மாதிரி உருவாகும்,
0: ஒர்க் இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லுவீங்க,
1: சில சூழ்நிலை உருவாகும். ஆனால் மேக்ஸிமம் அதுமாதிரி இருக்காது. அர்ஜென்ட்டுன்னு கேட்டால் நாங்கள் வந்து அது முடிச்சு கொடுத்துட்டு, அவங்க நாளைக்கு கேட்டால் கூட அது பிஃபோராகவே கொடுத்துட்டு கூட நாங்கள் அந்த வேலையை பார்க்குற மாதிரி சில சூழ்நிலை ஆகும். சில நேரத்தில் எதிர்பார்க்காத சூழ்நிலை சில நேரத்தில் சொல்ல முடியாதுங்க.
0: இப்போ ரெகுலர் கஸ்டமர் வராங்க, அவங்க வந்து இப்போ வந்து இப்போ வந்து புதுசாக ஒரு கஸ்டமர் அவங்கள்ட்ட வந்து ஒரு நாலு நாளில் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க வேலையை பார்த்துருக்கும் போது ரெகுலர் கஸ்டமர் ஒருத்தவங்க வந்து நாளைக்கு கொடுங்க அப்படின்னா எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க நீங்கள்?
1: நம்ம ஏற்கனவே ஆர்டர் வாங்கியிருக்கோம்ல, அந்த டேட்டுக்கு நம்ம கரெக்டாக கொடுத்தவனுங்களே, அதுக்கப்புறம் தான் அதை பார்த்துட்டுக்கு அப்புறம் தான் நம்ம வாங்குவோம்.
0: அது முடிச்சு கொடுத்துட்டு தான் ரெகுலர் கஸ்டமர் இருந்தாலும் வாங்குவோம்.
1: ஆமாம், வாங்க மட்டும்னு இல்லை, வாங்கிப்போம், ஆனால் இந்த டேட்டை தான் கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லி தான் வாங்குவோம்.
0: சரி, ஓகே. இப்போ வந்து வீட்டிலே வந்து தையல் மிஷின் வச்சு தைக்கிற பெண்களுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்ல விரும்புங்க. அடிக்கடி ஏதாவது அந்த தையல் மிஷின் வந்து பழுதாகாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது பராமரிப்பு டிப்ஸ்லாம் ஏதாவது சொல்லலாமா? இப்போ நீங்கள் வந்து இப்போ வந்து தையல் தைச்சிட்டு இருக்கும்போது அந்த மிஷினில் சப்போஸ் ஏதோ ஆக வேண்டாம், சின்ன சின்ன ரிப்பேர் வரலாம், வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா, அப்படி வந்துன்னா நீங்களே சரி பண்ணுவீங்களா? அதை இவங்க வேற எங்கேயாவது சர்வீஸ்க்கு எடுத்துகிட்டு போவீங்களா? உங்களுக்கு அந்த சர்வீஸ் பண்ணுற விஷயங்கள்லாம் தெரியுமா? சின்ன சின்ன பழுதுக்கெலாம் ரிப்பேர் பண்ணுறது தெரியுமா?
1: செய்வோம், ஓரளவு செய்வோம் மேடம். சின்ன சின்ன மைனர் ஃபால்ட்லாம் வரும், அதெல்லாம் நாங்களே பண்ணிவிடுவோம். மேஜராக உள்ளது மட்டும்தான் வெளில எடுத்து போகிற மாதிரி இருக்கும். நூல் கட்டாகவும் சில
0: காரைக்கால் தான் தருவீங்களா?
1: மயிலாடுதுறை, காரைக்கால் இந்த மாதிரி தான் இருப்பாங்க. சில நேரங்கள் வந்து வெளியிலேருந்து கூட வருவாங்க. சில டைம் பண்ணுறதுக்கான சான்சஸ் இல்லாத போது வெளியிலேருந்து கும்பகோணம் அந்த சைட்லேருந்து கூட வருவாங்க.
0: இப்போ வந்து நீங்கள் என்ன மிஷின், பவர் மிஷின் வச்சுருக்கீங்க?
1: பவர் மிஷின் தான் மேடம்.
0: சரி, ஓகே. இப்போ நான் கேட்டேன் பராமரிப்பு டிப்ஸ், வீட்டில் வந்து நாங்களே கற்றுக்கிட்டு நாங்களே எதுவும் ஒரு தையல் ஓட்டுறதுக்கு தையல்
1: நூல் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து அது நிறைய பேருக்கு கரெக்டாக பண்ணி வைக்கிறது
0: நல்லா. அடிக்கடி இந்த நூல் அறுந்து போகிறது இதெல்லாம் எப்படி?
1: அது நிறைய நிறைய காரணங்கள் இருக்குது மேடம். நூல் அறுத்துக்கு நூல் வந்து எக்ஸ்பிரி ஆன நூலுனாலையும் கட் ஆகும், ஊசியில் ஏதாவது பிசுறு இருந்தால் கூட நூல் கட் ஆகும். இதை மேலே கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்டு பாபின்ல உள்ளதும் இல்லை மேலே த்ரெட்டு உள்ளது அட்ஜஸ்ட்மெண்ட்டு சரியில்லைனாலும் நூல் கட் ஆகும். அதுக்கப்புறம் செட்டிலில் ஏதாவது ஊசி சம்டைம் ஊசி உடையுது அப்படின்னு சொன்னால் செட்டிலில் பிசுறு ஏதாவது ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது, அதனால் கூட வந்து நூல் கட் ஆகும். இதை ஒவ்வொன்றா சரி பண்ணி பார்க்கணும், சரி பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் அதை சரி பண்ணலாம்.
0: ஓகே, வேறு ஏதாவது பராமரிப்பு டிப்ஸ்? இதெல்லாம் பண்ணாதீங்க, இப்படி இப்படி இதை கரெக்டாக தொடச்சி எண்ணெய் போட்டு வைங்க, இந்த மாதிரிலாம் ஏதாவது சின்ன சின்ன டிப்ஸ் இருக்கா?
1: ஆமாம், அது க்ளீன் பண்ணணும், டெய்லியுமே தினந்தோறுமே க்ளீன் பண்ணணும். செட்டிலில் கண்டிப்பாக அது டஸ்ட் இருக்கும், டஸ்ட்டை க்ளீன் பண்ணணும். ஆயில் சில இடங்களில் பவர் மிஷின் இருந்தால் கூட சில இடங்களில் ஆயில் போகாது, அந்த இடங்களில் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். சாதா மிஷின்லேயும் ஆயில் கம்பல்சரி யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் மிஷினு.
0: ஓகே, சரி, ஓகே. இப்போ வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க இந்த கோட்டு ஷூட்டு வெஸ்டர்ன் ஸ்டைல் எல்லாமே வந்து ஓரளவு தெரியும், ஆனால் வந்து அதற்கான வாய்ப்பு வரல, எனக்கு கேட்டு யாரும் வரல, இருந்தாலும் தச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே. இப்போ வந்து தைக்க கொடுத்துட்டு போயிட்டாங்க, எனக்கு நாலு நாளில் தச்சு கொடுக்குனீங்களா, அர்ஜென்ட்டாக தச்சு வச்சுட்டீங்க, ஆனால் இது வரைக்கும் வந்து வாங்கவே இல்லை, அப்படி ஏதாச்சும் இருக்கா?
1: ஏ, அது நிறையா இருக்குது மேடம். உடனே தைக்க சொல்லிடுவாங்க, சரி இவங்களும் உடனே கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தச்சு வச்சுருவோம். ஃபோன் பண்ணால் கூட ஃபோன் எடுக்க அட்டன் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே வெளில போயிட்டேன், நான் வந்து வாங்கியிருந்தேன் சொல்லுவாங்க, நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் அந்த சூழ்நிலையில்
0: அது என்ன பண்ணுறது நம்ம இல்லை?
1: ஆமாம், ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க வர வெயிட் பண்ணி தான் கொடுப்போம்.

0: சரி, ஏதாவது டென்ஷன் ஆகி ஏன் இவ்வளோ நாள் கழிச்சு என்ன பண்ணீங்க அப்படின்னு பேசின அனுபவம்லாம் இருக்கா?
1: இல்லை, அந்த மாதிரி கேட்க முடியாது நம்ம கஸ்டமரை, அவங்களுடைய தேவைகள் தானே, அதனால நம்ம கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது.
0: ஓகே ஓகே. இப்போ வந்து என்னன்னாக்கா, எனக்கு வந்து அந்த சினிமாவில் பட்ட ஹீரோ மாதிரி எனக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸு வேணும், இந்த ஹீரோயின் மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு வந்து நின்ன அனுபவம் உங்கள்கிட்ட இருக்கா? யாராவது வந்து கேட்ட அனுபவம் ஏதாவது?
1: சில பேர், ஒரு சிலர் ஷர்ட்லாம் கேட்பாங்க, அந்த மாதிரி இந்த மாதிரி ஷர்ட் காலர் வேணும், காலர்லாம் அந்த மாதிரி வேணும், அந்த பாக்கெட் மாடல் இந்த மாதிரி வேணும் அப்படின்னு கேட்பாங்க.
0: பண்ணி தந்துடுவீங்க?
1: பண்ணி கொடுத்துருக்கோம்.
0: சரி ஓகே. இப்போ வந்து இப்போ எதிர்கால திட்டம் ஏதாச்சும் இருக்கா? கார்மெண்ட்ஸ் மாதிரி வச்சு நிறைய மிஷின் போட்டு தச்சு கார்மெண்ட்ஸ் மாதிரிலாம் வைக்கணும் அப்படின்னு ஏதாவது எதிர்கால திட்டம் இருக்கா? இல்லை இதுவே போதும், இது அப்படியே மெதுவாக ரன் பண்ணிட்டு போனால் போகுதும்
1: கடைக்கு போயிட்டு வேலை செஞ்சு ஒவ்வொன்றா இருந்து அவங்களுடைய அனுபவத்துல கத்துப்பாங்க. இப்ப வந்து பணம் கொடுத்து கடையிலேயே வாண்டடா கடைக்கு வாப்பா அப்படின்னு கூட்டா கூட வரமாட்டாங்க, அவங்களாவ வாண்டடா போயிட்டு பணம் கொடுத்து கற்றுக்குறாங்க. ஏதாவது பணம் கொடுக்குறப்ப அந்த ஏதாவது செப்பரேட்டாக அவங்களுக்குன்னு ஏதோ ப்ளவுஸு இல்லை சுடி ஷர்ட்டு அப்படின்னு ஏதாவது ஒன்று தான் கற்றுக் கொடுப்பாங்க. ஆனால் அப்படி கற்றுக்கிட்டு வேலையை ரன் பண்ண முடியாது. அது அவங்க ப்ராப்பராக கற்றுக்கணுன்னா அது கடைக்கு தான் கற்றுக்கலாம்.
0: ஓகே.
1: இல்லைன்னா அதுலேயே ரொம்ப நாளாக அதுலேயே கற்றுக்கிற மாதிரி சில சூழ்நிலை உருவாகும்.
0: சரி, இப்போ கற்றுக்கிட்டு உங்கள்கிட்ட வேலைக்கு வரேன் அப்படின்னு ஒரு டெய்லர் வராங்க அப்படின்னாக்கா எப்படி கண்டுபிடிப்பீங்க அவங்க நல்ல டெய்லர் இல்லை இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு அனுபவம் தேவை, ட்ரைனிங் தேவை அப்படின்னு? எப்படி அவங்க ஃபஸ்ட் நாள் கட்டிங் பண்ணும்போதே பார்த்துருவீங்களா, கண்டுபிடிச்சிருவீங்களா?
1: அவங்க நம்ம ஒரு கட்டிங் கொடுத்து அவங்கள ஸ்டிச் பண்ண சொல்லுவாங்கள, அது ஸ்டிச்சிங்லேயே தெரிஞ்சிடும் அவங்க எப்படி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
0: என்னென்ன லூசா தச்சிருக்கீங்க அப்படின்னு யாராவது சொன்ன அனுபவம் ஏதாவது இருக்கா? மகளிர் வந்து திருப்திப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்றீங்க?
1: இல்ல, அப்படி இல்லைங்க, அவங்க வந்து கரெக்டான அந்த அளவு வந்து அவங்களுக்கு சொல்ல தெரியாது. அவங்க கரெக்டாக எதிர்பார்ப்பாங்க, அதை எப்படி சொல்லணும்னு தெரியாது சில சூழ்நிலையில், அதனால சரியில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க கொடுக்குற அளவு தான் நம்ம தைக்க முடியும்.
0: ஓகே ஓகே. இப்போ இன்னும் தச்சு வாங்கிட்டு போயிட்டு காலையில் கல்யாணத்துக்கு போனோம், கொண்டு வந்து கொடுத்து இதை வந்து அல்ட்ரேஷன் பண்ணி கொடுங்க எனக்கு அப்படின்னு சொன்ன அனுபவம் ஏதாவது இருக்குதா? அப்போ
1: அதுபோலேயும் வருவாங்க.
0: நீங்கள் தானே தச்சு கொடுத்தீங்க, நீங்கள் தான் மாற்றி கொடுக்கணும் அப்படின்னு நமக்கே நிறைய வேலை இருக்கும்.
1: மேக்ஸிமம் கரெக்ஷன் வராதுக்கு வாய்ப்பு இல்லை. சம்டைம் ஏதாவது ஒன்று ரெண்டு தான் அந்த மாதிரி ஏதாவது வரும், அப்படி இருந்தால் கூட கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருவோம். அந்தளவுக்கு பெருசாலாம் ஒன்றும் சேஞ்சஸ் வர வாய்ப்பே கிடையாது.
0: சொல்கிறத பார்த்தா ராஜா கோவமே வராது போல இருக்கேன். நம்ம கூட எடுத்துகிட்டு கூட தீபா கூட சொல்கிறாங்க, நானும் கூட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து உங்கள் ஊரை தேடி வந்து கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கோம்.
1: கண்டிப்பாக
0: ஓகே. இந்த மீதி துணி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, அது வந்து திருப்பி அதை மாற்றி ஆட்டுறது கொடுத்த அனுபவம் இருக்குது? அந்த மீதி துணியை கட் பண்ணி மாற்றி ஆட்டுறது கொடுத்தது அந்த மாதிரிலாம் ஏதாவது நடந்திருக்கா? வேடிக்கையான விஷயம்.
1: மீதி துணியில் மீறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, கரெக்டாக
0: சொல்லுவீங்க.
1: கரெக்டாக
0: சொல்லுவீங்க. ஓகே. இப்போ வந்து என்ன எதிர்கால திட்டம் அப்படின்னு என்ன வச்சுருக்கீங்க? இப்போ வந்து கார்மெண்ட்ஸ் வைக்கிறீங்களான்னு கேட்டதுக்கு எனக்கு வந்து டைலர்ஸ் நல்ல அனுபவம்ல, டைலர்ஸ் வேணும்.
1: கார்மெண்ட்ஸ் வைக்கிற மாதிரி ஐடியா இல்லை, டைலர் தான் கடை இருந்து கொஞ்சம் ஆட்கள் வந்தாங்கன்னா அவங்களை போட்டு கடையை பெரிய கடையாக வைக்கலாம்னு ஒரு ஐடியா இருக்கு.
0: இன்னும் மிஷின்ஸ் நிறைய போட்டு கடையை பெருசு பண்ணலாம்.
1: ஆமாம்
0: அப்படின்னு சொல்லியிருக்கீங்க.
1: கண்டிப்பாக.
0: ஓகே. அதுக்கான முயற்சியில் இறங்கிட்டு இருக்கீங்களா?
1: கண்டிப்பாக கண்டிப்பாக செஞ்சுட்டு இருக்கேன்
0: மேடம். சரி ஓகே. இப்போ வந்து இப்போ ஒரு அடை அழகாக இருக்குது அப்படின்னாக்கா துணியோட அந்த நிறம் முக்கியம்னு நினைக்கிறீங்களா? இப்போ இல்லை, எங்களோட நேர்த்திக்கு தையல் நேர்த்தி தான், எங்கள் கைவண்ணம் தான் காரணம் அப்படின்னு சொல்லுவீங்களா?
1: ஆமாம். அது என்ன கலராக இருந்தாலும் அந்த ஸ்டிச்சிங் நல்லா இருந்தானே, கட்டிங் ஸ்டிச்சிங் நல்லா இருந்தால் தான் அதோட குவாலிட்டி நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு.
0: ஆ சரி ஓகே ஓகே. இப்போ அடுத்தது ஒரு பாட்டு ஒன்று கேட்டிருக்கீங்க, காற்றினிலே வரும் கீதம் படத்திற்காக கண்டேன் அப்படின்னு ஒரு பாட்டு கேட்டீங்க இல்லையா, அந்த பாட்டு கேட்டு தொடர்ந்து பேசலாம்.

0: காரைக்கால் வானொலி வழங்கி கொண்டிருக்கும் அச்சாணி நிகழ்ச்சிக்காக மயிலாடுதுறை மாவட்டம் சேந்தமங்கலம் மிஸ்ஸலூர் தையல் கலைஞர் ராஜா அவர்கள் நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அவங்களோட அனுபவங்களை சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 2 நிமிடங்கள் தான் இருக்கு. ராஜா சொல்லுங்க, எப்படி இந்த தையல் தொழில் உங்களுக்கு வந்து ஒரு மன நிறைவா இருக்கா, இல்லை ஏதாவது ஒரு குறைகள் மனசுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கா, இன்னும் இதை வந்து நம்ம பண்ணியிருக்கலாம் பண்ணாமல் விட்டுட்டோமே, இல்லை இனிமே பண்ணணும் அப்படின்னு ஒரு குறைகள் இருக்கா, நேயர்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா, புதுசாக இந்த தொழிலுக்கு வர இருக்கிறவங்களுக்கு உங்கள் அனுபவ அறிவுரை என்ன அப்படின்னு நிகழ்ச்சி நிறைவாக பேசுறீங்க. இப்போவாவது கொஞ்சம் அதிகமாக பேசுகிறீங்க சொல்லுங்கள்.
1: கண்டிப்பாக மேம், தொழிலை கற்றுக்கிறவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக நல்லா கற்றுக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன்.
0: பொறுமையாக கற்றுக்கணும்,
1: ப்ராப்பராக கற்றுக்கணும்,
0: பொறுமையாகவும் கற்றுக்கணும், ப்ராப்பராகவும் கற்றுக்கணும், அர்ஜென்ட் படாமல் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆ சரி, அப்புறம் உங்களுக்கு இதை மனநிறைவு எப்படி இருக்கு அந்த தொழிலில்?
1: இல்லை இதில் ஓகே தான் மேடம், இல்லை சாட்டிஸ்ஃபைடு தான் எனக்கு, எந்த இதுவும் குழப்பம்லாம் எதுவும் கிடையாது, நல்லா தான் இருக்குது, நல்ல தொழில் தான் இது, இதில் எந்த ஒரு மாறுதல் சொல்லுறதுக்கு எதுவுமே கிடையாது.
0: ஏன்னா
1: இப்போ வர வர தையல்களை எல்லாம் குறைஞ்சிட்டு இருக்காங்க, அப்படி பார்த்தா ப்ளவுஸு மற்ற எதுவாக இருந்தாலும் தச்சு கரெக்டாக, நிறைய பேர் கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து கரெக்டாக தச்சு கொடுக்கணும், எனக்கு வந்து போடுறப்ப கரெக்டாக இருக்கணும் எதிர்பார்க்கறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ரெடிமேடில் எடுத்து வந்தாலுமே அதை மறுபடியும் எங்கள்ட்ட தான் எடுத்துவாங்க ஆல்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஆல்டர் பண்ணுறது கூட ஆள் டைமிங் கிடைக்கிது கிடையாது, ஆளும் இல்லை, அந்த மாதிரி சூழ்நிலை ஆகுது. அப்படிங்கும் போது அவங்க தச்சு பார்க்க தச்சு போடணும்னு தான் எதிர்பார்க்குறாங்க. அதனால இதில் எந்த
0: தொழில் நேர்த்தியாக இருந்தால் கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல ஒரு வருமானம்.
1: ஆமாம் ஆமாம்,
0: வாடிக்கையாளர்கள் தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
1: ஆமாம், அவங்களை எதிர்பார்க்குற மாதிரி தச்சு கொடுக்கணும் தான்.

0: அவங்களும் எதிர்பார்க்குறாங்க.
1: நிகழ்ச்சி நிறைவே என்ன சொல்ல விரும்புங்க, இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது எப்படி உங்களுக்கு இருக்கு?
0: எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பெரிய வாய்ப்பு கடவுள் கொடுத்துருக்காரு.
1: ஆனால் பேச மாட்டீங்களே, ஆனால் கரெக்டாக அதை என்ன சொல்லணுமோ அதை மட்டும் கரெக்டாக அழகாக பேசியிருக்கீங்க. அதாவது அதாவது சொல்லிட்டீங்க, சின்ன சின்ன வயசுலேருந்து நான் வந்து பொறுப்பான ஒரு பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டீங்க இல்லையா, அதை எதுக்குங்க அனாவசியமாக பேசிக்கிட்டு, தேவையானது மட்டும் பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி, நிலையத்தின் சார்பில் ரொம்ப நன்றி.
0: எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன்.
1: நன்றி, நன்றிப்பா. நேயர்கள் இதுவரை கேட்டது அச்சாணி. இன்றைய நிகழ்ச்சியில் வந்து மயிலாடுதுறை மாவட்டம் சேர்ந்தமங்கலம் தையல் கலைஞர் ராஜா அவர்கள் கலந்துக்கிட்டு தன்னோட அனுபவங்களை நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்களுக்கு நன்றி. காரைக்கால் வானொலியோடு தொடர்ந்து இணைந்திருப்போம். இனி வந்து வானிலை அறிக்கை கேட்கலாம்.
2: வானிலை முன்னறிவிப்பு கேட்கலாம். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அதிகபட்சமாக திருநெல்வேலியில் 125 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். அதிகபட்ச வெப்பநிலையாக சென்னை விமான நிலையத்தில் 40.7 செல்சியஸும், குறைந்தபட்சமாக சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 23 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதிகளில் உதகமண்டலத்தில் 13.5 டிகிரி செல்சியஸும் வெப்பம் பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம் மற்றும் புதுவையில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பிலிருந்து 2.5 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தோம். ஏனைய தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. மதுரை மாவட்டத்தில் வெப்பநிலை கணிசமாக அதிகரித்துள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் பெரிய மாற்றம் ஏதுமில்லை. சென்னை, மதுரை ஆகிய இடங்களில் இயல்பை விட அதிகமாக வெப்பநிலை பதிவாகியுள்ளது. கடலூர், வேலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் இயல்பை விட அதிகமாகவும், கோயம்புத்தூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் இயல்பை விட குறைவாகவும் வெப்பம் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் மத்திய வங்கக்கடல் பகுதிகள் முதல் கடலோர கர்நாடகா வரை, கடலோர ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா மற்றும் உள் கர்நாடகா வழியாக வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கற்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். நாளை, நாளை மறுநாளும் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இது வரும் 15ஆம் தேதி வரை தொடரும். 13ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை கடந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவாக இன்று தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வெப்பநிலை அதிகமாக இருந்தது. மேலும் அது குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 39 முதல் 40 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். வெப்பம் சார்ந்த அசௌகரியம் ஏற்படலாம். நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மிதமான மழை

0: பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்சமாக 38 முதல் 39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று முதல் வரும் 14 தேதி வரை தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஆகையால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளிலும் இன்று முதல் வரும் 14 தேதி அந்தமான கடல் பகுதிகள், தெற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு.
1: நேரம் 3 மணி. இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை.

0: நேயர்கள் இனி கேட்கலாம். விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: PSR தங்க மாளிகை,
6: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
7: பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
7: சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
9: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் அண்ட் கோச் ஜுவல்லர்ஸ். பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூன் 2 முதல் ஜூன் 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேசி செட்டியார் அண்ட் கோச் ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
0: இன்னைக்கு லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியில் செல்ஃபி அனுபவங்கள் பற்றி தான் நாம பேச போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர்ஜே தீபா சந்திரசேகர்.

0: செய்ய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
1: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
0: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
1: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
2: லைக்ஷா கம்பெனி நிகழ்ச்சியில் உங்கள் செல்ஃபி அனுபவங்கள் பற்றி இன்னைக்கு நீங்கள் சொல்லலாம். ஃபேஸ்புக்கில்

நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. காரைக்கால் நளினி அனுப்பியிருக்காங்க, செல்ஃபி எடுக்கிறதுனா எனக்கு அல்லாதி பிரியம், வீடியோ எடுக்கிறது, இயற்கை சூழ்ந்த காட்சி எடுக்கிறது, மயில், அணில், குருவி இதெல்லாம் நிறைய வருஷம், அப்புறம் பூச்செடியெல்லாம் நிறைய வீடியோ எடுப்பேன், ஃபோட்டோ எடுப்பேன், எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மழை பெய்கிறது அப்போ ஒரு வானவில் வரும்ல அதை வீடியோ எடுப்பேன், எல்லாத்தையும் வீடியோ எடுப்பேன், ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. நான் செல்ஃபி ரொம்ப எடுக்க மாட்டேன் தோழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னா, வெளியில் சென்றால் என் மகள் தான் அதிகமாக எடுப்பாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ உங்கள் மகளை கேட்டு கூட நீங்கள் அனுப்பியிருக்கலாம், ஜோதி அனப்பன்பேட்டையிலிருந்து. அடுத்து அது ஒரு கனா காலம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு பண்டாரவாடையிலேருந்து கிருஷ்ணா, ஸ்ரீகிருஷ்ணா அனுப்பியிருக்காரு. ஐயாவடி அசோக் ராஜ் கனிமொழி, மாலை வணக்கம், எனக்கு வந்து அவ்வளவு அதிகம் செல்ஃபி எடுக்கிறது பிடிக்கும், கடல், வானம், மனிதனால் படைக்கப்படாத எல்லாவற்றையும் செல்ஃபி எடுக்க ஆசை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.

0: நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 8:30 வாக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் மற்றும் கும்பகோணம்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அள்ளி தர மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சுல் அமுது தார்பாய்கள் கிரீன் நெட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
2: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்
1: பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
1: சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
3: லெக்சர் கமெண்ட் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு உங்களோட செல்ஃபி அனுபவங்கள் பத்தி கேட்டிருந்தோம். நிறைய நேயர்கள் வந்து கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. ராஜேந்திரன் மணக்குடியிலேருந்து அனுப்பியிருக்காங்க, செல்ஃபி எடுப்பது இன்றைய காலத்தில் பலரின் தினசரி பழக்கமாக மாறிடுச்சு. நண்பர்கள், குடும்பத்தினர் மற்றும் சுற்றுலா இடங்களில் எடுத்த செல்ஃபிகள் இனிய நினைவுகளை பாதுகாக்க உதவுகின்றன. சில நேரங்களில் சரியான கோணத்தையும் வெளிச்சத்தையும் தேடி பல முறை முயற்சி செய்தும் ஒரு சுவாரஸ்யமான அனுபவமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரைக்காடு வித்யா வீரமணி, நான் செல்ஃபி எடுக்க மாட்டேன், அதில் ஏதோ ஒரு விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அனுபவத்தை சொல்லியிருக்காங்க. நாகூர் முகமது ரஃபீக், இது வரைக்கும் நான் செல்ஃபி எடுத்தது இல்லை, வீடியோ காட்சிகள் எடுப்பேன், ஃபோட்டோ எடுப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு முறை செல்ஃபி தான் எடுத்து பாருங்களேன் முகமது ரஃபீக். அடுத்தது, செல்ஃபி எடுப்பது எனக்கு பிடிக்காத ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. செல்ஃபி எடுக்கலாம், ஆனால் சேஃபாக எடுக்கணும், அதுதான் சேஃபான செல்ஃபி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்து, திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, எனக்கு செல்ஃபி எடுக்க பிடிக்கும், சென்னையில் நான் நிறைய எடுத்திருக்கேன், அதே மாதிரி எனக்கு எப்பவுமே செல்ஃபி எடுக்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும்

0: வழங்குவோர் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
2: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நேரம் 3:25 ஆகுது. காரைக்கால் பண்பலையோடு இணைந்திருக்கிறோம். இது லைக் ஷேர் கமெண்ட். இன்னைக்கு உங்களோட செல்ஃபி அனுபவங்கள் பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க. அடுத்து யார் கமெண்ட் கொடுத்துருக்காங்க ஃபேஸ்புக்கில் அப்படின்னு பார்த்தா, கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா, செல்ஃபி எடுப்பது என்பது நம்முடைய மகிழ்ச்சியான தருணங்களை நாமே பதிவு செய்து கொள்ளும் ஒரு அற்புதமான அனுபவம். சென்னையில் செல்ஃபி அனுபவங்களின் மெரினா கடற்கரை, சூரிய உதயத்தின் போது கடலின் அலைகளோடு நின்று செல்ஃபி எடுத்த அனுபவம் மறக்க முடியாத தருணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, நான் கோவில்கள் மற்றும் இயற்கை சார்ந்த இடங்களை அதைவிட குழந்தைகளை கண்டால் தூக்கி வைத்து கொண்டு செல்ஃபி எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அரியலூர்லேருந்து அமிர்தராயன் பேட்டையிலேருந்து பாரிவலல் சொல்லியிருக்காரு. அடுத்து, எரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன், நான் செல்ஃபி எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கும்பகோணம் குமரன், செல்ஃபி எடுக்க வேண்டும் என்ற ஆர்வம் இல்லை மேடம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. உங்களோட அனுபவம் சொன்னாலே போதும், ஆர்வம் இல்லை அப்படின்னா கமெண்ட்டும் இல்லாமல் இருக்கலாம். அடுத்து, கோமல் சரவணன், நிறைய எடுப்பேன், அதில் பிரியம் அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து, கோயில் திருவிழாக்கள் அந்த மாதிரிலாம் போகும்போது செல்ஃபி வந்து கடல் அலைகள்லாம் நின்று எடுத்திருக்கோம், என் மகளும் எடுப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சிக்குடியிலேருந்து மின்சாரகணன், தீபா, வைஷ்ணவி, பிரவாகினி, சிவபாலன் சொல்லியிருக்காங்க.

0: இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் கோபால் பல்படியின் லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்படி.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்
5: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
6: டெய்லி கோபால் பல்படியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
7: கோபால் பல்படி.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
10: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ். பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூன் 2 முதல் ஜூன் 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
11: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
12: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
11: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
0: இன்னைக்கு லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியில் உங்களோட செல்ஃபி அனுபவங்கள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நான் ஆர்ஜே தீபா சந்திரசேகர் தான் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. செல்ஃபி வந்து எடுப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும், எந்தெந்த இடத்துல எடுப்பேன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் என் கூட ஷேர் பண்ணியிருக்கீங்க. புஷ்பவனத்திலேருந்து விஸ்வநாதன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, செல்ஃபி எடுக்கிற பழக்கம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து திருமூலஸ்தானத்துலேருந்து வீரசுந்தரி, அவங்களும் வந்து செல்ஃபி எடுத்திருக்கேன், ரொம்ப பிடிக்கும்னு அவங்களோட செல்ஃபி ஃபோட்டோவே வந்து நமக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போனால் அங்கே செல்ஃபி எடுப்போம், தேட்டருக்கு போனால் அங்கே செல்ஃபி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில்கண்ணன் பேரளத்துலேருந்து அவங்க சொல்லியிருக்காங்க. செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் வைக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதம்பார் கலைச்செல்வி, நான் செல்ஃபி அதிகம் எடுக்க மாட்டேன், வெளியூர் போகும்போது என் பிள்ளைகள் பேர குழந்தைகள் அதிகமாக எடுப்பார்கள், அவ்வளோதாங்க, அதை சொன்னாலே போதும் அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. முக்கரும்பூர் ஆனந்த் முத்துக்குமரன், செல்ஃபி என்பது அதிகமாக எடுக்க மாட்டேன், சுற்றுலா செல்லும்போது கடல் மலை சார்ந்த இடங்கள் மற்றும் கோவில்கள் இங்கெல்லாம் போகும்போது நான் வந்து செல்ஃபி அதிகமாக எடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு.

0: நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உணவும் நிகழ்ச்சி. அரியலூர் மாவட்டம் இடைக்கட்டு தாத்தாகுளம் அருகிலிருந்து நேரலையாக ஒலிபரப்பாகும். உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: அறிவியல்
2: கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
3: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: காரைக்கால் பண்பலையோடு இணைந்திருக்கிறோம். இது லைக், ஷேர், கமெண்ட். இன்னைக்கு உங்களோட செல்ஃபி அனுபவம்.

பற்றி தான் நீங்கள் ஃபேஸ்புக்கில் கமெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க. அடுத்து யாரெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நாம் பார்த்துடலாம். திருபுவனத்துலேருந்து அலமேலு மங்கை சத்யபாமா, எங்களுக்கு செல்ஃபி எடுக்க ரொம்ப பிடிக்கும். குறிப்பாக என் தங்கை அலமேலு மங்கை ரொம்ப ஃபோட்டோ அப்படியே ஃபோட்டோ ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களாம். செல்ஃபியை எடுத்துகிட்டே இருப்பாங்க. எந்த இடத்துக்கு போனாலும் அந்த மொமெண்ட்டை மறக்க முடியாமல் இருக்கணும் அப்படின்னா செல்ஃபி எடுத்துகிட்டே இருப்பாங்க. அதில் நாங்கள் போன ஊட்டி தாவரவியல் பூங்கா வந்து மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மங்கை மேடம் ஜெயந்தி கோவிந்தராஜன், நான் செல்ஃபி எடுத்ததில் அதில் விருப்பம் இல்லை, என் பேத்திகள் அழகான மேக்கப்புடன் எடுப்பது உண்டு, செம்பருத்தி ரோஜா தோட்டத்தில் பூக்கிறத எடுத்த அனுபவம் உண்டு, அதாவது பூக்களோட செல்ஃபி எடுத்துப்பாங்க போல இருக்குது. காட்டுமன்னார் கோயில் டீ மணப்புரம் தோப்பு திரு வேல்முருகன், எனக்கு செல்ஃபி எடுக்கிறதுல ஆர்வம் கிடையாது, என்னோடய பிள்ளைகளுக்கு செல்ஃபியில் கலந்து கொள்ள அதாவது பிள்ளைகள் கூட செல்ஃபி எடுத்துப்பாங்க போல இருக்கு. ஓகே.

0: நேயர்களே, உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும், உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ்,
1: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம், தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர். நாளை மாலை 5 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேஷ் செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டுக்கு என்ன போட்டி. நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேஷ் செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம்.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
0: நேரம் 3:48 ஆகுது. காரைக்கால் பண்பலையோடு இணைந்திருக்கிறோம். இது லைக் ஷேர் கமெண்ட். இனி லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியில் உங்களோட செல்ஃபி அனுபவம் பத்தி நம்ம கேட்டிருந்தோம். நிறைய நேயர்கள் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. அடுத்து, நான் சின்னத்திரை நடிகையுடன் சேர்ந்து செல்ஃபி எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூவையிலேருந்து அருள் தாசன் அவங்க சொல்லியிருக்காங்க. என் மனைவி தான் என்னோட எங்கே சென்றாலும் செல்ஃபி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேத்தாக்குடி தெற்கு கலையரசன் அவங்க சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நான் செல்ஃபி ஒரு முறை கூட எடுத்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு துரை வலங்கை மாநிலன்னு சொல்லியிருக்காங்க. செல்ஃபி எடுக்க பிடிக்கும், ஆனால் என் மனசில் தோணுச்சுன்னா எடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீர சுந்தரி நாகை சிக்கல்லேருந்து சரண்யா சரவணன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு செல்ஃபி எடுப்பது ரொம்ப பிடிக்கும், காலம் கடந்து நிற்கும் ஞாபக சின்னங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து, மதிய வணக்கம், வெளியூர் சென்றால் மட்டுமே செல்ஃபி எடுப்பேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நிரவி சுதா அவங்க சொல்லியிருக்காங்க.

0: நேயர்களே, உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் அண்ட் ரீஃப்ஸ் வழங்கும் துளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் மற்றும் கும்பகோணம்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டுரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சுல் அமது தார்பாய்கள் கிரீன் நெட் ஹோஸ் நரம்பு வேலைகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1000

0: 200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நலை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் பி எஸ் ஆர் தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
5: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இன்னைக்கு லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். உங்களோட செல்ஃபி அனுபவங்கள் பற்றி நிறைய நேயர்கள் வந்து நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. இன்னும் முடிந்த வரைக்கும் என்னென்னலாம் கமெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் படிக்க போகிறேன். நாகையிலேருந்து பாபு அவங்க வந்து செல்ஃபி எடுக்கிறது பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து யார் அப்படின்னா குத்தாலத்துலேருந்து கிருஷ்ணமூர்த்தி அவங்க, தேவனூர் ஜோதிலக்ஷ்மி, அடுத்து திருவாரூர் கூடூர்லேருந்து இளவரசி பிரபாகரன் அவங்களும் வந்து செல்ஃபி எடுக்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எலாபரேட்டாக கொடுத்துருக்கீங்க. ஆனால் எல்லாத்தையும் என்னால் படிக்க முடியல, டைம் இல்லை. திருப்பூண்டியிலேருந்து சுந்தரி பாஸ்கர் அவங்களும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து யார் அப்படின்னா ரமணி ராஜேஷ் சிதம்பரத்துலேருந்து, அடுத்து தில்லை வில்லாளன் திருநீலகண்டம் அவங்க சொல்லியிருக்காங்க, அடுத்து கடலூர் துறைமுகம் சுரேஷ் அவங்களும் சொல்லியிருக்காங்க.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது கோபால் பால் பொடியின் லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கிய இரண்டு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பால் பொடி.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
1: புதிய

0: பீட்ரூட் பேஸ்ட் இதில் உள்ள
1: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
0: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
1: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
2: இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை, நேரம் 4 மணி.

0: நேர்கள் இப்பொழுது கேட்கலாம்.
1: சுத்தமான பசு நெய்ங்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
2: ஆர்கேஜி நெய்

0: ஆர்கேஜி நெய்
1: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
2: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
2: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.
4: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ₹2,400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 முதல் June 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
5: இன்றைய உறும் உணவும் நிகழ்ச்சியானது அரியலூர் மாவட்டம் இடைக்கட்டு தாத்தாக்குளம் அருகிலிருந்து நேரடியாக ஒளிபரப்பாக உள்ளது. இடைக்கட்டு கிராமத்திலிருந்து ஆர்ஜே எம்எம் கலியபெருமாள். நம்ம ஸ்டுடியோவிலிருந்து ஆர்ஜே தீபா சந்திரசேகர். வரங்கல் நேயர்களே, இடைக்கட்டு கிராமத்திற்கு செல்வோம்.
6: மாலை வணக்கம் நேர்களே, இனிமையான மாலை வணக்கம் உங்களுக்கும் தீபா.
5: வணக்கம்
6: சொன்னீங்க. ஆமாங்க, வணக்கம் வணக்கம் வணக்கம். இங்கேயும் நல்லா குழு குழுன்னு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாத சூழ்நிலையில இருந்துட்டு இருக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கு வெயில் வந்து வாட்டி வதைக்குதுன்னு தான் சொல்லணும். எதோ சொல்ல வந்தீங்களே,
5: இல்ல நீங்க சொன்னதே ரொம்ப குழுகுழுன்னு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓ, வெளியில போனா நல்லா இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன், ஆனா இப்படி பண்ணிட்டீங்களே.
6: அப்படியே ஸ்டுடியோல இருந்து அப்படியே வெளில வந்து பாருங்க, தெரியும் வெயில் எப்படி அடிக்குதுன்னு. ஓகே, பரவாயில்ல. ஒரு மகிழ்ச்சியான தருணத்துலதான் மீண்டும் நம்ம வந்து ஊரும் உணவும் நிகழ்ச்சிக்காக நம்ம இங்க அரியலூர் மாவட்டம் இடைக்கட்டு அப்படின்ற ஒரு ஊர்ல இருந்துதான் நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியை நடத்த போறோம். அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்காங்க இந்த ஊர் நேயர்கள். ஏன்னா அருகில் இருக்கக்கூடிய அந்த உட்கோட்டை, கங்கை கொண்ட சோழபுரம், இந்த ஊர்ல எல்லாம் நிறைய நேரலைகள் நம்ம நடத்திருந்தாலும் கூட எங்க ஊருக்கு வரலையே அப்படின்னு ஒரு பெரிய அழுகாட்சி அழுகாட்சியா நாங்க அழுதுட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய அந்த ஊரை சேர்ந்த, முதல் முறையா காரைக்கால் பண்புலைய நேசிக்கக்கூடிய எண்ணற்ற நேயர்கள், அதுவும் ரேடியோ கேட்டுட்டு நீங்க கொடுத்த அனௌன்ஸ்மெண்ட் கேட்டுட்டு உடனே ஹைலைட் கேட்டுட்டு உடனே இங்க வந்த நேர்களும் ஏராள பேர் நிறைய பேர் இருக்காங்க. நீங்க சொன்னது போலவே அந்த இடைக்கட்டு, அந்த தாதா குளம், அது தாத்தா குளம்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்களா, அது தாத்தா குளம் இல்லைங்க, தாதா குளம் அப்படின்னு வழக்கு மொழியா அழைக்கப்பட்டு வருது. தாதா குளத்துக்கு மேற்கு பகுதியில தான் இன்னைக்கு நாம இருக்கிறோம். முக்கியமா இந்த ஊர்ல சேர்ந்தவர் நிறைய பேர் தமிழ் கலைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இங்க அவங்களுடைய அழைப்பின் பேர்ல தான் நம்ம வந்திருக்கிறோம். இப்ப நாம இருக்கக்கூடிய இடம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த இடைக்கட்டு, அதாவது கங்கை கொண்ட சோழபுரத்துல இருந்து 5 கிலோமீட்டர் உள்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஊர் தான் இடைக்கட்டு அப்படின்ற ஊர். ஏன்னா இங்க இருக்கிற ஊர்கள் எல்லாமே வரலாற்று சிறப்பு மிக்க ஊர்கள். ஏன்னா அருகிலேயே கங்கை கொண்ட சோழபுரத்தை நிர்வகித்த ராஜேந்திர சோழனுடைய ஆட்சியை புரிந்த அந்த பேர்ல இருந்து எல்லா ஊருமே இருக்கும். அந்த சுண்ணாம்பு கற்கள் பயன்படுத்தப்பட்டதால் அது சுண்ணாம்பு குழி என்றும், கோட்டை அமைந்திருந்தால் உட்கோட்டை என்றும், இப்படி பலதரப்பட்ட பெயர்கள் இருக்கு. இது இடைக்கட்டுக்கும் அது மாதிரி இருந்திருக்கலாம், நிறைய பேரை கேட்டேன்னு தெரியல அப்படின்ட்டாங்க. இப்ப நாம

0: இருக்கக்கூடிய அந்த இடைக்கட்டத்தில் இந்த தோப்பு தெரு அந்த தாதாகுளத்துக்கு மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஆலயம். ஏன்னா ஆஞ்சநேயர் ஒரு முகமா தான் இருப்பாரு, ஆனா இந்த ஊர்ல பாத்தீங்க அப்படின்னா பஞ்சமுகம் ஐந்து முகம் கொண்ட ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு. அந்த வாசல்ல தான் நம்ம இருக்கிறோம். ஒரு வானரம் அதாவது ஒரு குரங்கு வந்து ஏதோ ஒரு நேரத்தில் இறந்து கிடந்ததாகவும் அது பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு வயதானவருடைய கனவில் வந்து நான் இருக்கிறேன், நான் இந்த இடத்துல நான் தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னதாகவும் அதை ஒட்டி தான் இந்த ஊர் மக்கள் வந்து ஒரு பிரமாண்ட ஒரு சிலையை அமைச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி தான் அந்த தாதாகுளத்துக்கு முன்னாடி தான் அந்த சிலை இருக்கு. பஞ்சமுக ஆஞ்சநேயர் நிறைய இடத்துல இல்லை, இங்க மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அதையும் தெரிஞ்சுக்கலாம். நிறைய உணவு சம்பந்தமான நிகழ்ச்சி அப்படிங்கறதுனால நம்ம வேற விஷயங்கள் அதிகமா பேச முடியல. நிறைய பெண்கள் இருக்காங்க, நம்ம அவங்கள்ட்டே ஆரம்பிக்கலாம். ஏன்னா சமையல்லாம் பெரும்பாலும் வந்து ஆண்கள் சாப்பிடதான் தெரியும், சமைக்க தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை மாதிரி இன்னைக்கு ஆண்களும் பெண்களுக்கு இணையா சமைக்கக்கூடியவங்களும் இருக்காங்க. சந்திக்கலாம், நிறைய பெண்கள் இருக்காங்க, சந்திக்கலாமா? வணக்கம், உங்க பேரு?
1: வணக்கம் சார், என் பேர் ரமணி திலகம், இடைக்கட்டு எங்க ஊரு.
0: இடைக்கட்டு தான் நான் வந்திருக்கேன், நீங்க வேற ஊர் சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன்.
1: வீட்டுல
0: சமைப்போம், ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கைப்பக்குவம் அப்படின்னு இருக்கும். என்னைக்காவது வீட்டுல அம்மா கிட்ட போயிட்டு அம்மா சமையல் சாப்பிட்டு திடீர்னு கல்யாணம் ஆனோடனே எங்க அந்த ஒய்ஃப் கிட்ட வந்து எங்க அம்மா சமையல் மாதிரி இல்ல அப்படின்னு என்னைக்கு அவர் சொல்றாரோ அன்னைக்கு ஆரம்பிக்கும் அவருக்கு ஏழ்ற. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கைப்பக்குவம் இருக்கு, அம்மா கைப்பக்குவம் வேற, மனைவி கைப்பக்குவம் வேற, பாட்டி கை பக்குவம்ங்கிற மாதிரி வேறதும். நீங்க உங்க வீட்டுல என்ன சமையல்ல ரொம்ப சிறப்பா செய்வீங்க
1: சார்? அப்படின்னு பார்த்தாக்கா நான்வெஜ் செய்வேன், அதுல இப்ப சிம்பிளா சொல்லிக்கிறேன், அதெல்லாம் வந்து பெருசாலும் போகும்.
0: நீங்க பரவாயில்ல, ஒரு அரை கிலோ கோழிக்கறியோ இல்ல மட்டனோ அப்படி சொல்லுவீங்களா இல்ல வந்து சைவத்துக்கு போயிருவீங்களா?
1: சைவத்துக்கே போறோம் சார். இப்ப இருக்கிற பாத்தீங்கன்னா இப்ப அடிக்கடி கிடைக்குது நம்ம தோட்டத்திலே இருக்கு மாங்காய், அந்த மாங்காய் சாதம் எப்படி செய்யறதுன்னு சொல்றேன்.
0: மாங்காய் சாதம்,
1: ஆமா சார். ஒரு கப்பு தேங்காய், ஒரு நல்லா நார்மலான ஒரு மாங்காய் எடுத்துக்கணும், அதை நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணிட்டு அந்த மாங்காயை துண்டு துண்டா சின்ன சின்னதா நறுக்கிட்டு அந்த ஒரு கப்பு தேங்காய் ஒரு ரெண்டு இது ஒரு மாங்காய் மட்டும் அதை கட் பண்ணி வச்சுக்கிட்டு அது ஒரு அஞ்சாறு வரமிளகா அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த வரமிளகா அது மட்டும் தனியா வறுத்துக்கணும். அந்த மிளகாயை மட்டும் வறுத்துக்கிட்டு அந்த மாங்காய் தேங்காய் ரெண்டு இஞ்சி இஞ்சி தேவையான அளவு வச்சுக்கிட்டு அதெல்லாம் ஒரு ஒரு சின்னதா ஒரு தேக்கரண்டி சீரகம் போட்டுக்கணும், அதெல்லாம் கொஞ்சம் குறை குறைப்பா அரைச்சிட்டு அதுக்கு பிறகு வந்து நம்ம தாளிப்பு கொடுத்துக்கணும். எப்படின்னா ரெண்டு மிளகாய் தாளிச்சுக்கிட்டு எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டு கடலைப்பருப்பு அது கூட கொஞ்சம் சீரகம் இதெல்லாம் போட்டு வறுத்து வதக்கிட்டு அந்த இது கூட போட்டு சாதத்தோட மிக்ஸ் பண்ணி கொடுத்தா சாதம் சூப்பரா இருக்கும்.
0: இப்ப கடைகள்ல வந்து மத்திய நேரத்துல பாத்தீங்கன்னா பசங்க ஏதாவது திங்ஸ் வாங்கிட்டு வரணுமா அப்படின்னு கேட்டா முன்னாடி எல்லாம் வீட்டுல போக மீதி அதிகபட்சம் என்னன்னா குச்சி மிட்டாய் குருவி ரொட்டி தான். அப்ப நாங்களாம் சின்ன பிள்ளை இருக்கும்போது எங்க அப்பா அம்மா வாங்கி கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து நீங்க பானிபூரி சாப்பிட்ட காலம் போய் இன்னைக்கு வந்து மத்தியானம் கடத்துட்டு போயிருக்கீங்க, எனக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வா, முட்டை ரைஸ் வாங்கிட்டு வா, சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வான்னு சொல்ற மாதிரி நீங்க வந்து அதே சைவத்துல வந்து மாங்காய் சாதம் சின்ன சின்னதாங்கிறது வந்து வறுத்து வறுத்து ஆயிடுமா? அது
1: அது தேங்காயும் மாங்காயும் வதக்க வேணாம், அது அப்படியே பச்சையாவே இருக்கலாம்
0: இருக்கலாம்.
1: ஆமா சார், தேங்காய் மட்டும் வறுத்துக்கணும்.
0: இப்ப தயிர் சாதம் நம்ம என்னைக்காவது சாப்பிடும் பொழுது தயிர் ஊத்தி கிராமத்துல வந்து தயிர் ஊத்தி சாப்பிடும் பொழுது திடீர்னு சைடுல வந்து மாங்காய் அந்த தொக்கு இருக்கும், அதாவது ஊற வச்சு இது இருக்கும், அதை சாப்பிட்டோம்னா இப்பவே எச்சில் பயங்கரமா ஊறுது, அது ஞாபகம் வருதுமா? ரொம்ப நன்றி. அதிகபட்சம் அன்னைக்கு சில பேர்லாம் வந்து பழைய மறுநாள் சாப்பிடுற மாதிரி அதே மாதிரி யூஸ் பண்ணலாமா? அன்னைக்கு மட்டும் யூஸ் பண்ண முடியுமா?
1: கொஞ்சம் சூடா சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும், ஆறிடுச்சுன்னா அது ஒரு மாதிரியா இருக்கும். சுட சுடா இது சிம்பிளா தானே இருக்கு, அடிக்கடி அப்பப்ப செஞ்சுக்கலாம் சார்.
0: செஞ்சுக்கலாம் பரவாயில்ல. இடைக்கட்டுல வந்து ஒரு மாங்காய் சாதம் அப்படிங்கறத வந்து நான் ஒரு பயங்கரமா ஆச்சரியப்படுறேன், ஏன்னா மாங்காய் தனியா தான் கடி சாப்பிடுவோம், முக்கியமா இந்த வெயில் நாளுங்கிறதுனால சீசன்ல அதிகமா கிடைக்கும். அன்னைக்கு கூட நான் மாயத்துல பார்த்தேன் 7 கிலோ 70 ரூபா அப்படின்னு, கிலோ 10 ரூபா அப்படின்னு போட்டுருந்தாங்க.
1: எங்க தோட்டத்துல இருக்கிறதுனால அந்த டேஸ்ட் எனக்கு பிடிக்கும், அதனால நான் அடிக்கடி செய்வேன் சார்.
0: வீட்டுக்காரர் கூட சம்பாதிக்கிற கூட குடிக்கிற காசை அப்படியே வச்சுட்டு நான் வந்து ஒன்லி மாங்காய் சாதம் செஞ்சு கொடுத்து காசை மிச்சம் பண்றேன்றீங்க?
1: ஆமா சார், அடிக்கடி
0: லாரி வருது கொஞ்சம் தான் வந்துடலாம். வாங்கம்மா, ரொம்ப நன்றி. உங்க பேர் என்ன சொன்னீங்க?
1: ரமணி திலகம் சார்.
0: ரமணி திலகம், ஓகேம்மா, ரொம்ப நன்றி. நிறைய பெண்கள் இருக்காங்க, சந்திக்கலாம். வணக்கம்மா, உங்க பேர்? உங்க பேர்
1: தமிழ்மணி. இடைக்கட்டு.
0: இடைக்கட்டு, ஓகேம்மா. நீங்க வந்து இப்ப நம்ம வந்து ஊர் உணவு நிகழ்ச்சிக்காக நான் வந்திருக்கிறோம், அவங்க வந்து மாங்காய் சாதம் எல்லாம் சொன்னாங்க, நாங்க இந்த ஏரியால நாங்க செமையா செய்வோம் அப்படின்ட்டு. நீங்க என்ன ஊர் போ?
1: பெரண்டைய பத்தி சொல்றேன்.
0: பெரண்டா? ஏன்னா எல்லாருமே பரவாயில்ல, எங்க வீட்டு தோட்டத்துல விளைஞ்சது, எங்க ஊர் வேலிப்பதுல கடந்தது அப்படின்னு இயற்கையா இருக்கக்கூடிய உணவே சமைக்க போறீங்க போல இருக்கு. பிரண்டையில என்ன செய்ய போறீங்க?
1: பிரண்டையில நல்லா வதக்கி இஞ்சி பூண்டு எல்லாம் வச்சு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு பூண்டு புளி நிறைய வச்சு அரைச்சோம்னா நம்ம 1 மந்த் கூட வச்சு அதை யூஸ் பண்ணிக்கலாம்.
0: புளியந்தோப்பு மரங்கள்லாம் நிறைய இருக்கு, பேசாம இது தாதாகுளம் இருக்கு அப்படின்னு சொல்றதை விட புளியும் தோப்புன்னு கூட சொல்லிடலாம். புளி கூட காசு வாங்கிட்டு வாங்க வேண்டிய அப்படியே நடந்து வரும் டக்குன்னு 2 சொல்லி எடுத்துட்டு போயிட்டு அதையும் செஞ்சிடலாம்.

0: சிம்பிளா இருக்குங்க நீங்க சொல்றதெல்லாம். ஓகே, இப்ப இந்த முன்னாடி எல்லாம் நிறைய வயல்வெளிகள்ல அந்த வேலி வேலி இல்ல கள்ளின்னு சொல்லுவாங்க, அப்பெல்லாம் நிறைய இருந்துச்சு நம்ம பகுதிகள்லாம். இப்ப எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பாக்க முடியல, எல்லாம் கம்பி வேலி அடிச்சு இன்னும் இருக்காது.
1: இருக்கு சார், இன்னும் அதிகமாவே இருக்கு. கொஞ்சம் தூரமா போனோம்னா வயல்வெளிகள்லாம் நிறைய இருக்குது.
0: சில பேர் எல்லாம் வளர்க்கறாங்க வீட்லயே.
1: கண்டிப்பா வளர்க்கறாங்க தாங்களும்.
0: ஓகே, உங்க பேர் என்ன சொன்னீங்க?
1: தமிழ்மணி.
0: தமிழ்மணி, ரொம்ப நன்றிமா. அண்ணன் நிறைய பெண்கள் இருக்காங்க, சந்திக்கலாம். வணக்கம்மா, உங்க பேர்?
1: முருங்கைக்கீரைய போட்டு மிளகு ஜீரகம் பூண்டு பெருங்காயம் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிச்சா இந்த கால் வலிக்கு சுகருக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் சார்.
0: அது எவ்வளவு நேரம் கொதிக்கணுமா? ரொம்ப அதிகமா கொதிக்கணுமா? எப்படி
1: ரெண்டு தும்பு வச்சோம்னா ஒரு 1.5 தும்பு வர்ற அளவுக்கு கொதிக்கணும் சார். கொதிச்சு எல்லாரும் ஆளுக்கு ஒரு டம்பர் குடிச்சா சளிக்கு இரும்பலுக்கு சுகருக்கு கால் வலிக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் சார்.
0: அது வடிகட்டணுமா? அந்த இலைகள்லாம்
1: வடிகட்டிதான்
0: சொல்லலையே நீங்க?
1: வடிகட்டிதான் சார் குடிக்கணும்.
0: நான் ஆக்க பொறுத்தா ஆற பொருடா தம்பி அப்படின்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. அப்படியே டக்குன்னு பசியில என்ன பண்ணுவோம், கொதிக்கிற சோத்துல கையை விட்டு அள்ளி சாப்பிட்டேன் நானும் சின்ன வயசுல.
1: உடம்பும் அத ரெகுலரா குடிச்சோம்னா உடம்பு நல்லா இருக்கும் சார். கால் வலி எல்லாம் கொஞ்சம் அது மாதிரிதான் சாப்பிட்டு இருக்கோம். கால் வலி எல்லாம் பரவாயில்ல, சுகரும் நார்மல்ல இருக்கு.
0: அதாவது நம்ம நிறைய மருத்துவமனைக்கு போய் அலைஞ்சிட்டு இருக்கிறத விட இது மாதிரி நம்ம மூதாதையர்கள் சொல்லி கொடுத்த இந்த மாதிரியான உணவு வகைகள் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நிச்சயமா நம்மளுக்கு இந்த கைகால் குடைச்சல் இந்த மாதிரி எல்லாம் வரல அப்படின்னு உங்களுடைய கருத்தா இருக்கு.
1: நிறைய சூப் அது மாதிரி இந்த ஓமவல்லி தழை துளசி இது மாதிரி சளி பிடிச்சா அது மாதிரி அதை கூட நாங்க கஷாயம் மாதிரி வச்சு குழந்தைங்களுக்கு கொடுப்போம். அந்த இரும்பல்ல உடனே நாங்க ஹாஸ்பிட்டல் போக மாட்டோம், குழந்தைங்க எங்க பேர பிள்ளைங்களுக்கு எல்லாம் நாங்க அதான் கொடுப்போம். அது நல்லா இருக்கும்.
0: உண்மையிலே காத்து அந்த அளவுக்கு இப்ப ஆடி மாசம் வந்தாலும் ஆடி காத்துல அம்மி கூட பறக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி இப்ப அவ்வளவு காத்து அடிச்சாலும் கூட நீங்க சொல்ற இந்த சைவ முறைகள்ல பாத்தீங்கன்னா இந்த நிறைய பேர் சொன்னாங்க மாங்க அசாதம் இந்த பிறண்ட தொக்கு முருங்கைக்கீரை சூப்பு எப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா. ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல. நிறைய கேட்டுட்டு இருக்கோம், வெளியில போன நிறைய பேர் பாத்தீங்கன்னா சிக்கன் மட்டன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா சைவ முறையில இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அதனால நீங்க வெளியில நிறைய நம்ம மூதாதையர்கள் சொல்லி கொடுத்தாங்க, அதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வேற யாரு பேச போறாங்கன்னு தெரியல. அம்மா அம்மா வணக்கம்மா, உங்க பேரு?
2: எங்க பேரு சுசிலா.
0: உங்க பேரு சுசிலா? அப்ப நினைக்கிறவங்க 4 பேர் சுசிலாவா? நீங்க உங்களுடைய பேரு சுசிலா? ஓகேமா, நீங்க என்ன சொல்ல போறீங்கம்மா? மீன் குழம்பு. ஓகே, இங்கெல்லாம் ஆத்து மீன் கிடைக்குமா? கடல் மீன் குளத்து மீன் மாதிரி கிடைக்கும்.
2: நான் பிறந்ததே நாகப்பட்டினம் சார்.
0: நாகப்பட்டினமா? பாருங்களேன், கடல் மீன் எல்லாம் விட்டுட்டு நாட்டு மீன் பக்கம் வந்துருக்கீங்க.
2: இடத்துல இருக்கோம் சார்.
0: ஓகே, நாகப்பட்டினத்துல எங்கம்மா?
2: சிக்கல்.
0: சிக்கல்,
2: பெரிய கோயில்.
0: ஓகே ஓகேமா, சொல்லுங்கம்மா, மீன் குழம்பு எப்படி செய்யறது?
2: மீன் குழம்பு புளி மிளகா ஒன்னு சேர்த்து கரைச்சிக்கிட்டு பெரிஞ்சிருவோம். வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு தாளிச்சு கருவேப்பிலை போட்டு ஒரு முடி தேங்காய் அரைச்சி போட்டு வாழைதழை மாங்காயை போட்டு குழம்பு வச்சுட்டு நடுப்புசுக்க இந்த மிளகாயும் பெரிஞ்சிருவோம். தேங்காய் சந்தை அரைச்சி போட்டு இளம் புளி ஒரு கொட்டை புளி ஊற்றி உப்பள்ளி போட்டு பெசரி எண்ணெயில போட்டு வறுப்போம் சார். அது நல்லா வடமேறி நல்லா இருக்கும்.
0: இப்ப பொதுவா அப்படியே இது எப்படி தெரியுமா இருக்கு, நான் இப்ப வந்து புதுசா மீன் வறுக்க போறேன்னா நானே செஞ்ச மாதிரி கேள்விப்பட்ட செஞ்ச மாதிரி இருக்கு. உங்களுக்குன்னு ஒரு கைப்பக்கம் இருக்கும்ல? இப்ப நான்
2: எண்ணெயில போடுவாங்க, தோசைக்கல்ல
0: போட்டு எடுப்பீங்க. இப்ப ஹோட்டலுக்கு எல்லாம் போனா வெளில கல் வச்சிருப்பாங்க, அதுல போட்டு அதுதான் அவ்வளவு டேஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தோசைக்கல்ல தான் போடுவீங்க. அதுக்குன்னு வச்சிருக்கீங்களா இல்ல தோசைக்கல்ல மறுநாள் தோசை ஊத்துவீங்களா?
2: இல்ல இல்ல, மீனுக்கு என்ன பெரிய கல்லா போட்டு
0: பெரிய கல்லா
2: வச்சிருக்கீங்க? சிதம்பரம்
0: ரொம்ப சந்தோஷம். நேரில் கேட்டுட்டு இருக்கீங்க பாருங்க, மூணு பேர் வந்து சைவம் வந்துட்டு 4வது ஆள் வந்து அசைவத்துக்கு வந்திருக்காங்க. நிறைய சமையல் கலைஞர் இருக்கிற ஊர் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம அது பாத்தீங்கன்னா பெண்களே அவ்வளவு மகிழ்ச்சியா நம்ம இந்த ஊர் உணவு நிகழ்ச்சிக்காக பேசிட்டு இருக்காங்க. கேட்டுட்டு இருக்கீங்களா தீபா? பாருங்க, உங்களுக்கு அந்த இதெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். வந்து முருங்கை கீரை சூப்பு அப்படின்லாம் கூட சொன்னாங்க. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, நானே கேள்விப்பட்டது இல்ல.
3: குடிச்சிருக்கேன்.
0: நீ குடிச்சிருக்கீங்களா?
3: ஆமா, அது ரொம்ப அயன் ரிச், அயன் கால்சியம் எல்லாம் அதிகமா இருக்குல்ல அதுல.
0: ஆமா ஆமா ஆமா,
3: அது வாரத்துல ஒரு நாள் குடிச்சா ரொம்ப நல்லது.
0: அப்படியே
3: மெடிக்கல் ப்ரோக்ராமா மாத்திராதீங்க அப்படின்னு தானே சொல்ல வரீங்க?
0: இல்ல இல்ல இல்ல, அப்படி இல்ல. அதாவது பொதுவா நீங்களாவது பார்த்து கேள்விப்பட்ட

அரியலூர் மாவட்டம் இடைக்கட்டு இந்த தாதாகுளம் அருகில் தான் நம்ம இருந்து நம்ம நேர்களை சந்திச்சு பேசிட்டு இருக்கோம். அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய உணவு முறைகள்லாம் என்னென்ன அப்படின்ட்டு தொடர்ந்து பேசுவோம் நேர்களை. இது காரைக்கால் பண்பலையில் ஊரும் உணவும்

0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: நேர்களை, உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும்
3: பாட்டு.
2: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய்வாக. தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
5: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
2: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் வழங்கும் இன்சொல் அமுது. தரமான தார்பாய்கள் கிரீன் நெட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
6: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
2: உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
7: சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
8: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேர்களை, இன்றைய ஒரு உணவும் நிகழ்ச்சி இடைக்கட்டு கிராமத்திலிருந்து நேரடியாக ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. நம்ம அறிவிப்பாளர் கலைய பெருமாளங்க நேர்களோட காத்துட்டு இருக்காங்க, வாங்க அந்த ஊருக்கு போலாம்.
9: ரொம்பவே மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்காங்க. நான் என்னைக்காவது குரல் நம்மளுடைய குரல் காரைக்கால் வானொலியில ஒழிக்காதா அப்படின்னு காத்துட்டு இருந்த அந்த வேலையில, அதுவும் முக்கியமா பெண்கள் எல்லாம் ரொம்பவே ஆர்வமா, அதுவும் முக்கியமா சைவத்துக்கு தான் அதிகமா அந்த ஊர்ல முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா.
2: ஆமா ஆமா, கோவில் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா?
9: ஆமா, அவர் பெரிய கிரவுண்ட் அப்படின்னு தான் சொல்லலாம். கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா அங்க பெரிய பெரிய ராஜா காலத்துல வச்ச புளிய மரம் எடுத்து பாருங்க, அந்த மாதிரி பெரிய புளிய மரத்தோட நிழல் நின்றுதான் அந்த நேர்களை நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். தொடர்ந்து பெண்கள் இன்னும் அதிகமாவே இருக்காங்க தீபா, அவங்களை நம்ம சந்திக்கலாம். வணக்கம், அவங்க பேர்
10: வளர்ந்து.
9: வளர்மதி, என்ன ஊர் நீங்க பிறந்த ஊரு? முக்கோட்டைக்கு பெரிய வித்தியாசம் ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் இருக்கும் போல இருக்கு. ஓகே, வேன் செலவு மிச்சம் வீட்டுக்காரர் பக்கத்துல பொண்ணு பாத்துட்டாரா?
10: செங்குந்தபுரம்.
9: செங்குந்தபுரம், முக்கோட்டான்றீங்க, செங்குந்தபுரம்ன்றீங்க. இந்த ஊரு ஓகேமா, சொல்லுங்க நீங்க என்ன சொல்ல போறீங்க? இப்ப சமையல் அப்படின்னாலே பொதுவா வீட்டுல பசங்க வந்து எப்ப வீட்டுல பிரச்சனை வரும்னா, முன்னாடி நிறைய டைம் சொல்லுங்க, திங்க ஞாயிற்றுக்கிழமை அரைக்கிற மாவு வந்து சனிக்கிழமை வரைக்கும் பிரிட்ஜில் இருக்கும்பொழுது ஊத்தும்போது புளிப்பு தன்மை அதிகமாக வரும், வீட்டுல பிரச்சனையே வரும். முக்கியமா வீட்டுக்கார வேற வழி இல்ல, செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு தான், சாப்பிட்டா சாப்பிட்டு தரலன்னா பயன் அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஆனா வீட்டுல பசங்க இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லையா? எங்க பசங்களுக்கு எல்லாம் பிடிச்ச மாதிரி உணவு செய்யணும்னா என்ன உணவு எல்லாம் செய்வீங்க? நீங்க இப்ப என்ன சொல்லணும்னு வந்திருக்கீங்க?
10: நாங்க என்ன சொன்னோம், தூதுவளை வந்து வதக்கி துவையில அரைக்கிறது.
9: துதுவலையில அரைச்சி தொண்டையில தான் நினைச்சு அந்த பாட்டு, தாய் மனசு பாட்டு ஞாபகத்துக்கு வருது. என்ன அதனால என்ன செய்யலாமா?
10: தூதுவளை நல்லா வதக்கி புளி உளுந்து நல்லா வச்சு மிளகாலாம் வச்சு துவையில அரைக்கிறது.
9: மிளகாய்
10: ஒரு வறுத்து வறுத்து வச்சு அரைக்கிறது.
9: என்ன சொன்னீங்க பேர் என்ன?
10: சின்ன
9: குழந்தையா இருக்கு, பாலடையில போடலாம் எப்படிங்க?
10: நம்ம வச்சு கசக்கிதான்
9: தண்ணியா இழுக்கிவிட்டு ஆக்கி அது மாதிரி போடலாம்.
10: போடலாம்.
9: உங்களுடைய குழந்தைகள் எல்லாம் அப்பதான் அது மாதிரி செஞ்சுட்டு
10: இருந்தீங்க.
9: உங்க வீட்டுல அசைவம் எல்லாம் செய்வீங்களா? அசைவங்கள் என்ன, எது பிடிக்கும்? மட்டன் பிடிக்குமா, மீன் பிடிக்குமா, சிக்கன் பிடிக்குமா, என்ன பிடிக்கும்?
10: கோழிக்கறி தான்.
9: இப்படி சில பேர் கிராமத்துல எல்லாம் வீட்லயே வளர்த்த கோழியே வந்து அடிச்சு சாப்பிடும்.
10: சொந்தக்காரன்
9: வரான்டோ சொம்ப தூக்கி உள்ள வீடோ அப்படின்னு சொன்ன காலம்லாம் நீங்க மலையேறி போச்சு இல்லையா? ஏன்னா அவங்க எங்க வராங்க அப்படின்னு மொபைல்லயே வந்து இப்ப வந்து காவல்துறையினர் கண்டுபிடிக்கிற மாதிரி இந்த மொபைல் இந்த நேரத்துல இங்க

0: திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
3: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சொன்னாங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
5: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
4: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்க தான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
6: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் அண்ட் கோச் ஜுவல்லர்ஸ். பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 முதல் June 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேசி செட்டியார் அண்ட் கோச் ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
9: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
10: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
9: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.

0: உபயோகத்துல இருந்துங்கிற மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அதனால வந்து அன்னைக்கு வாசம் அடிக்க கூடாதுன்னு இப்ப கோழிக்கறியை நிறைய செஞ்சிருக்காங்க. பக்கத்து வீட்டுல கோழிக்கறி வாசம் அடிக்க கூடாது, அந்த மாதிரி எனக்கு பவுடர் கொடுங்க, சிக்கன் பவுடர் அப்படின்னு வாங்குற காலம் ஆயிடுச்சு.
1: வீட்டுல
0: செஞ்சுக்கிறதா மசாலா எல்லாம் வீட்டுல மெதுலா இருக்கா? அம்மி அம்மி தானே அது பேரு, அம்மி எல்லாம் இருக்கு. ஓகே ஓகே, அதுல எங்க அம்மா இருந்த காலத்துல இருந்துச்சு, எங்க வீட்டுல உப்பு ஓரமா கிடக்குது. ஆனா யூஸ் பண்றீங்களா நீங்க? பெண்களுக்கு இயற்கையான சுகப்பிரசமா இருந்தது. மருந்து குழம்பு கேக்குன்னு நினைச்சேன். மருந்து குழம்பு எனக்கு ஞாபகம் இருக்கு, ஏன்னா வீட்டுல வந்து சகோதரிகள் டெலிவரி ஆகும் பொழுது வீட்டுல எல்லாருக்குமே மருந்து குழம்பு சாப்பாடு தான், வேற குழம்பு வைக்க மாட்டாங்க. அது எப்படிமா வைக்கிறது?
1: என்னென்ன
0: ஜாமான் ஞாபகம் இருக்கா?
1: இது பரங்கிப்பட்டை, வால் மிளகு, இது தனியால
0: வாங்கிட்டு வருவாங்க பெண்களுக்கு தாய்ப்பால் இருக்கும். சரிம்மா, ரொம்ப நன்றிமா. அண்ணா வேற பெண்கள் இருக்காங்களா? ரொம்ப அழகா பேசுறீங்க. என்ன யார் இருக்கா? சரி ஓகே, நம்ம ஆண்கள் பக்கம் வந்துருவோம். நிறைய சமையல் கலைஞர்கள் இருக்கு. வணக்கம், உங்க பேரு?
2: உட்கோட்டை வடக்கு புத்தூர் எம்ஆர் சிலம்பரசன்.
0: சரி ஓகே சிலம்பரசன், நீங்க எக்க வேணா போன் உங்க வாங்கிட்டே கொண்டு வந்துடுறேன் நானு. என்ன சமையல் வேலைக்கெல்லாம் போவீங்களா?
2: எம்ஆர்எஸ் கேட்டரிங் சர்வீஸ்.
0: சரி போவீங்க. என்ன செய்ய திருமணத்துக்கு போனீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஏன்னா மற்றபடி இட்லி தோசை வடை இதெல்லாம் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப நீங்க போய் அசைவ சமைக்க உங்களை கூப்பிடுறாங்கன்னா என்ன சமைச்சு எல்லாம் கொடுப்பீங்களா?
2: எல்லாமே செய்வாங்க, அசைவத்துல எல்லாமே செய்வோம்.
0: ஓகே, இப்ப உங்களுக்கு ஒரு பிரியாணி செய்ய கூப்பிடுறாங்க. இப்ப வந்து என்ன பெரும்பாலும் பாத்தீங்கன்னா கடையில வாங்குற பிரியாணி மாதிரி வீட்டுல இருக்கிறது இருக்காது, கொஞ்சம் அப்படியே சோழெல்லாம் ஒரு மாதிரி ஆகும். வீட்டுல பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றது, நீங்க வாங்கி கொடுத்த குக்கர் உங்களை மாதிரியே கூறுகிட்ட குக்கரா இருக்கு அப்படின்றாங்க. ஆனா நீங்க பிரியாணி எல்லாம் இதுல செய்யும் பொழுது எப்படி அவ்வளவு டேஸ்டா இருக்கு, என்ன காரணம்?
2: இல்ல நேச்சுரலாவே நாங்க பயன்படுத்துற பொருள் எல்லாமே நேச்சுரலா செய்யறதுதான்.
0: நேச்சுரலா செய்யறதுதான். ஓகே, நம்ம கேஸ் எடுப்பு யூஸ் பண்ண
2: கைவண்ணம் தாங்க, நம்ம கைவண்ணம் தான் அதுல இருக்குது, வேற ஒண்ணு இல்ல. எப்படி செய்யணுங்கிற பக்குவம் தான் வேணும்.
0: இல்ல அதுதான்
2: அதே டேஸ்டா கொடுத்துருவோம் நாங்க.
0: அதுதான் கேக்குறேன், எப்படி செய்யறீங்க? இப்போ ஒரு ஒரு விசேஷத்துக்கு போறீங்க, சப்போஸ் நீங்க வீட்டு வெளில செய்யறது விட்டுருங்க, இப்போ நீங்க தான் வெளில போய் நிறைய பிரியாணி எல்லாம் செய்யறீங்க, எங்களுக்கு வீட்டுல செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு ஒரு கிலோ ஆட்டுக்கறியோ கோழிக்கறியோ எடுக்கிறீங்க அப்படின்னா என்னென்ன பக்கத்தோட வீட்டுல செஞ்சு கொடுப்பீங்க?
2: அதுக்கு உள்ள சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு, அது உள்ள பொருள் கரெக்டா கொடுத்தா செஞ்சு சூப்பரா பரிமாறுமே பண்ணுவோம். அளவு ஒரு கிலோ கறிக்கு ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு 100 கிராம் பெரிய வெங்காயம், அதுக்குள்ள ஒரு 2 தக்காளி, இஞ்சி விழுது, பூண்டு விழுது போட்டு பக்குவமா செஞ்சா சூப்பர் டேஸ்ட், அருமையா கொடுக்கும்.
0: அருமையா கொடுக்கும்,
2: அருமையா.
0: ஓகே, அப்ப நம்ம வந்து நீங்க போய் வெளியில விசேஷம் செய்யற மாதிரியே அவ்வளவு டேஸ்ட் இருக்கும்,
2: அருமையா இருக்கும்.
0: இருக்கும். சரி, நிறைய பேருக்கு நம்ம கறி போடும்பொழுது திடீர்னு பாத்தீங்கன்னா சில பேர் கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த பட்டை ஒண்ணு வரும், அந்த அந்த பட்டை அதுதான் வந்து அதுதான் நம்ம சீக்கிரம் நம்மளுக்கு
2: லெப்பி தெரியும் வாசனை
0: பாத்து
2: அந்த பட்டை, அந்த பட்டை இருந்தாதான் பிரியாணியோட வாசனை வரும்.
0: ஓகே, ஒரு கறியால வர்றாது. இப்பதான் இப்பதான் கைவண்ணம், என்னுடைய கைவண்ணம் நீங்க
2: இருந்தாலும் அதுக்கு அதுக்கு உள்ள பொருளை சேர்க்கணும்னு
0: சொன்னேன். கிணறு தோண்ட தோண்டதான் தண்ணீர் ஊறுமா? நான் கேட்டா அதுக்குள்ள ஜாமான போட்டா பிரியாணி ரெடி ஆயிடும், இதுக்குள்ள ஜாமான போட்டா சாம்பார் ரெடி ஆயிடும். நீங்களே நான் அதுக்குதான் கேட்டது, சின்ன வெங்காயமா பெரிய வெங்காயமா அப்படின்னு இருக்குல்ல
2: சார். நீ எந்த பொருள் கொடுத்தாலும் அதுக்குள்ள உப்பு காரம் கரெக்டா போட்டாதான் அதோட டேஸ்ட் நமக்கு கொடுக்கும், அது ஒரு பிளஸ் இருக்குங்க, வேற ஒண்ணுல.
0: சரி ரைட்டுங்க, ஓகேங்க. ஏன்னா சப்போஸ் ஏன் அப்ப எல்லாம் கரெக்டா செய்யறவங்க வந்து ஏன் இலையில கொஞ்சம் உப்பு வச்சுட்டு போறாங்க?
2: அதாவது நாங்க செய்யறது வந்து
0: பிரியாணியை
2: பொறுத்த அளவுக்கு உப்பு வச்சு சாப்பிட முடியாது சார்.
0: இல்ல அது எதுக்கு வைக்கிறாங்கன்னா சில பேருக்கு வந்து கூட வேணும் குறைச்ச வேணும்,
2: அது பிரியாணியில சாப்பிட முடியாது. மத்த சாம்பார் ரசம் அந்த மாதிரி விஷயத்துல சால்ட் வேணா கலந்துக்கலாம்,
0: சரி
2: பிரியாணில கலக்க முடியாது. சரி, தம் பிரியாணி அதுலயே சேர்க்கறதா சால்ட் போதுமானாலும் அதுலயே போட்டு
0: எந்த அளவுக்கு சுவையா சாப்பிடுறீங்களோ அந்த அளவுக்கு சமைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சாப்பிடுறவங்க வந்து தம் பிடிச்சு சாப்பிடுவாங்க அப்படின்றதுதான் அவங்களுடைய இதா இருக்கு. ரொம்ப நன்றி. நிறைய ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு ஒரு சின்ன பாட்டுக்கு அப்புறமா நம்ம மீண்டும் இணையலாம். இது நம்ம காரைக்கால் பண்பு 100.3 இன்னைக்கு ஊரும் உணவும் அரியலூர் மாவட்டம் இந்த உட்கோட்டை அருகில் இருக்கக்கூடிய இடைக்கட்டு தாதாகுளம் அப்படின்ற ஒரு ஊர்ல அந்த அருகில இருந்து தான் நம்ம நேயர்கள்ட்ட பேசிட்டு இருக்கோம். நிறைய நேயர்கள் இருக்காங்க, தொடர்ந்து நம்ம பேசுவோம் நேயர்களே.
3: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆர்கேஜி நெய்யின் ஊரும் உணவும். இணைகஷனி பகுதியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்,
4: சுத்தமான பசு நெய்ங்கிறதால நம்ம ஆர்

ஆர்கேஜி நெய் நேரம் 4:30 இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் ஊரும் உணவும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
3: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.
5: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூன் 2 முதல் ஜூன் 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேசி செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
6: கிங் என்ற

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: நேர்களே, இன்றைய ஊரும் உணவும் நிகழ்ச்சி அரியலூர் மாவட்டம் இடைக்கட்டு கிராமத்திலிருந்து நேரடியாக ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. நம்ம அறிவிப்பாளர் கலிபெருமாள் அங்க நேர்களோட காத்துட்டு இருக்காங்க. வாங்க இடைக்கட்டு கிராமத்துக்கு போகலாம்.
1: தீபா, நீங்க சொன்னது போல உண்மையிலே மகிழ்ச்சியா இருக்காங்க இந்த கிராமத்துல. இது வரைக்கும் நம்மளுடைய வானொலியோட அந்த குரல் நாங்க கேட்டிருக்கோம் எல்லாரையும். ஆனா நாங்க இது வரைக்கும் பேசினதுல அந்த மகிழ்ச்சி எங்களுக்கு இருக்கு. அது முக்கியமா என்னதான் நம்மளுடைய நிறைய சம்பாதித்தாலும் கூட மூணு வேலையும் நல்லா முழுசா சாப்பிட்டாதான் உழைக்க முடியும், உடலை ஆரோக்கிய பாத்துக்க முடியும் அப்படின்றதுல ரொம்ப உறுதியா இருக்காங்க. இருக்கக்கூடிய பெண்களும் சரி, பொதுமக்களும் சரி,
0: அந்த சரியான ஊருக்குதான் நீங்க ஊரு உணவு நிகழ்ச்சிக்கு போயிருக்கீங்க.
1: ஆமா, அவ்வளவு மகிழ்ச்சியா. முக்கியமா நிறைய அவங்க சொல்ற டிப்ஸ் எல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு நீங்க கேட்டிருப்பீங்க. முக்கியமா நீங்க கூட சாப்பிட்டேன்னு சொன்னீங்களே, அந்த முருங்கைக்கீரை சூப்பு. அதுலயே பாருங்க, சில பேர் எல்லாம் வந்து எங்க ஏரியாவில என்ன பண்ணுவாங்க, ஏன்னா மாங்காய் போட்டு மீன் குழம்பு வைக்கிறதெல்லாம் அது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த மாதிரியான சீசன்ல வந்து போட்டு செய்வாங்க. சில பேர் முருங்கைக்காய் போட்டு கூட மீன் குழம்பு எல்லாம் வைப்பாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன், இருந்தாலும் கூட அவங்க மீன் குழம்பு வச்சோம். ஆனா நாகப்பட்டினம் சைட்ல இருந்து நான் வந்ததுனால எனக்கு நான் கடல் மீன் சமைச்சுதான் எனக்கு பழக்கம், ஆத்து மீன் சமைச்சு அந்த அளவுக்கு இதில் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க. இன்னும் சில பெண்களை கூப்பிட்டோம் அப்படின்னா நானும் பேச வர மாட்டாங்க, எனக்கு கூச்சமா இருக்குது அப்படின்றாங்க. ஒருவேளை அவருக்கு அவங்க
0: சமைக்க மட்டும்தான் தெரியும், பேச தெரியாது அப்படின்னு
1: இல்ல, அவங்கள பொண்ணு நான் என்ன அவங்க கேட்டுதான் கேட்டேன். அப்ப உங்களுக்கு வந்து சமைக்காத பொண்ணு தான் வேணும் கேட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்களாமான்னு கேட்டேன். கூச்ச கூச்சப்பட்டு நிக்கிறாங்க, பேச மாட்டாங்க.
0: என்னதான் சமைக்க தெரியலனாலும் களத்துல இறக்கி விட்டுட்டா சமைச்சே ஆகணும் இல்லையா?
1: ஆமா, என்ன உண்மையிலேயே ஒரு வீட்டுக்காரர் வந்து, அம்மாமா நான் வெளில போறேன், நான் வெளிலே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அப்படியே கொஞ்சம் இருங்க அப்படின்னு, ஏன் ஏமா அப்படின்னு உடனே நானும் வரேன், வீட்டை சாப்பிட்டுட்டு வரேன், நம்ம ஹோட்டலுக்கு போலாம் அப்படின்னாங்களாம். அந்த மாதிரி இருக்கு, இப்ப எல்லாருமே அப்படிதான் ஆயிட்டாங்க. தொடர்ந்து நம்ம பேசலாம். ஐயா வணக்கம், உங்க பேருங்க?
2: என்னோட எங்க அம்மா சமைச்சாதான் நல்லா இருக்கும்.
1: அம்மா சமையலமா நம்ம வந்து நம்ம பெற்ற தாயுடைய சமையல வந்து நம்ம யாராலையும் குடுக்க முடியாதுதான்.
2: யார் சமைச்சாலும் அம்மா சமைக்கிறமே இருக்காது மீன் குழம்பு.
1: நீங்க மீன் குழம்பு எப்படி ஒப்பீங்க?
2: மீன் குழம்பு வச்சிருக்கேன் ஐயா ஒரு நட. மீன் குழம்பு சாப்பிட்டுட்டேன்.
1: எப்படி வைக்கணும், என்னெல்லாம் சேர்ப்பீங்க மீன் குழம்புல?
2: என்ன பட்டை எல்லாம் சேர்ப்பீங்க?
1: எல்லாம் சேர்ப்பீங்க. அதுக்குதான் நான் முன்னாடி பேசுறேன்னு
2: வந்தீங்களா?
1: உங்களுக்கு ஒரே விஷயம் சொல்லிட்டு, மீன் குழம்புல பட்டை சேர்ப்பீங்கன்னு சொன்னீங்க. முக்கியமா மீனும் சேர்க்கணும். அதோட முக்கியமா ஒண்ணு இருக்கு தெரியுங்களா? தெரியுமா? அதை விட ஒண்ணு முக்கியமா இருக்கு தெரியுமா? முதல்ல அடுப்பு பத்த வைக்கணும். அதுக்குதான் முண்டி அடிச்சுட்டு வந்தீங்க உங்களுக்கு முன்னாடி. ஐயா வணக்கம்.
3: வணக்கம் சார். என்னுடைய ஊர் சொந்த ஊர் வந்து தெற்கு ஆயுதகுளம்.
1: எப்பா நான் ஒரு ரெண்டு சென்ட் இடம் வாங்குறது கஷ்டமா இருக்கு, ஒரு ஊரே சொந்தமா வச்சிருக்கீங்களே, பரவாயில்ல.
3: அன்பான ஊருங்க, அதுக்காக தான் அன்பான ஊரு அரவணைச்சு ஊருங்க, அது ஆயுதகுளம்.
1: சரி,
3: என்னுடைய பேர் ரவிச்சந்திரன், அந்த ஊர்ல வசித்து இருக்கிறேன். நான் வந்து மிளகு சாதத்தை பத்தி சொல்ல போறேன்.
1: மிளகு சாதம்?
3: ஆமா சார்.
1: ஏன்னா வீட்டுல பொங்கல்ல செஞ்சாலும் சரி, மிளகு போட்டு எது செஞ்சாலும் சரி, முதல்ல என் கண்ணு கை தேடுறது ரெண்டு விரல் ஆளுது, அதை தூக்கி வெளியில போடுறதுதான். அது அதுக்கு நிறைய குணம் இருக்கு, நல்லதுதான். ஆனா வந்து என்ன மாதிரி ஆட்கள் அதை தூக்கி போட்டுறோம். ஆனா அதுலயே மிளகு சாதத்திலயே ஒண்ணு சொல்ல போறீங்க இல்லையா? நான் நல்லா பட்டாசல எடுத்து காது நல்லா தீச்சு இது ரெடியா இருக்கேன், சொல்லுங்க பாப்போம்.
3: முதல்ல அடுப்பு பத்த வைக்கணும் சொன்னீங்களா நீங்க? ஃபர்ஸ்ட்
1: எடுத்து ஆயிட்டாரு.
3: அடுப்பு பத்த வச்சு நம்ம வந்து முதல்ல செய்ய வேண்டியது முதல்ல பத்த வைக்கணும். அது பிறகு மிளகு வறுக்கணும். மிளக வறுத்து அது உள்ள எண்ணெய் ஊத்தி அதை நெய்யில பறப்பாங்க. சில பேர் நல்லெண்ணெய் ஊத்துவாங்க, கல்லெண்ணெய் ஊத்துவாங்க, அவங்களோட டேஸ்ட் பொறுத்து இருக்குது. அதை வளர்த்து மிளகு ஜீரகம் எல்லாம் போட்டு மிளகு மிளகு ஃபீல் பண்ணி அந்த போட்டு பண்ணனா அதிகமா சூப்பரா இருக்கும்.
1: தண்ணியை காணும், அரிசியை காணும்,
3: எல்லாமே சார் எல்லாம் உண்டு தான். தண்ணி அரை கிலோ அரிசி, அது தொடர்ட்டிய தண்ணி, இதெல்லாம் கலந்து ஊற வச்சு மைதா பண்ணி நமக்கு வந்து சூப்பர் அதிகமா இருக்கு. மைதா சாதம்
1: அதுக்கு தொட்டுக்க என்ன சார் சேவலாம்?
3: அது கருவேப்பிலை சாதம். கருவேப்பிலை ஊறுக்காங்க.
1: கருவேப்பிலை ஊறுக்கா? ஆமா, அதையும் நான் கேட்டுதான் வாங்க வேண்டியதா இருக்கு.
3: இல்ல இல்ல, கருவேப்பிலை ஊறுக்கா.
1: கருவேப்பிலை ஊறுக்கெல்லாம் அது என்ன, அது ஒரு வித்தியாசமா இருக்கும். அது கிராமத்துல முக்கியமா எல்லா வீடுகளிலுமே பாத்தீங்கன்னா கருவேப்பிலை இல்லாத வீடுகளே இருக்காது. அதெல்லாம் அது ஒரு
3: புளி எல்லாம் சேர்த்து கலக்கணும்.
1: கலக்கணும்,
3: கலக்கணும், அது கலந்து ஒரு டேஸ்ட் வரும் சார்.
1: ஓகே,
3: அது நல்லா
1: இருக்கு. சாதத்துக்கு கருவேப்பிலை சட்னி அந்த தொக்காது
3: அதிகமா அளவோடு நம்ம சாப்பிடணும்னா இந்த சூப் வச்சு குடிச்சா சரியாயிடும் சார். நமக்கு
1: சுகர்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஒருத்தர் வந்து சுகர் இல்லைன்னு சொன்னா நமக்கு வந்து கோபமா வரும், ஒருத்தர் சுகர் இருக்குன்னு சொன்னா நம்மளுக்கு வருத்தமா வரும். யாரு அவங்க ரெண்டு பேரும் யாருன்னு தெரியுமா?

0: ஸ்வீட்டை சாப்பிட்டா சில பேர் நான் கேட்டது மட்டும் பார்த்துல ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஒண்ணு இருக்கு அப்படின்னு இருக்குன்னு சொன்னா நமக்கு வருத்தம் வரும், இன்னொருத்தர் வந்து இல்லைன்னு சொன்னா நமக்கு கோபம் வரும். அந்த ரெண்டு பேரும் யாரு
1: சார்? சுகர் உள்ளவங்க.
0: சரி ஓகே, நீங்க எங்க இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, ஒருத்தர் வந்து இல்ல அப்படின்னு சொன்னா அது ரேஷன் கடைக்கார சுகர் இல்லைன்னா நமக்கு கோபம் வரும். இருக்குன்னு டாக்டர் சொன்னா நமக்கு வருத்தம் வரும்.
1: ரேஷன் கடைக்கும் வித்தியாசம் தான்.
0: இப்படியே போனா ஜெயங்கொண்டம் போலாம்னா நான் முடியாது. இப்படியே கும்போணம் போய் தான், காரைக்கால் போய் தான் ஜெயங்கொண்டம் போகணும்னா என்ன சொல்றது? சரி ஓகே, என்ன நிறைய சமையல் கலைஞர்கள் இருக்காங்க, சந்திக்கலாம். வணக்கம்
2: சார். என் பேர் பன்னீர் செல்வம்.
0: பன்னீர் செல்வம் சமையல் கலைஞரா? நீங்க எதுல நீங்க ஸ்பெஷல்? சில நேரத்துல ஐயோ நான் கல்யாணத்தை போய் ஏன்டா சாப்பிட்டேன்னு தெரியல போட்டு முழங்கிய காலையில இருந்து அப்படின்னா வருத்தப்படுவாங்க. நீங்க எல்லாம் சுவையா சமைப்பீங்களா? ஓகே, அதுல நீங்க செய்யறதுல என்ன டிஃபரெண்டா செய்வ? டிஃபரெண்டான ஒரு சாம்பாரோ சில வந்து மோர் குழம்பு எல்லாம் செய்வாங்க, இதெல்லாம் செய்வீங்களா? எது டிஃபரெண்டா செய்வீங்க? சில பேர் வந்து கொஞ்சம் காரம் அதிகமா இருக்கு, கொஞ்சமா போடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வத்த குழம்பு அவ்வளவு டேஸ்டா இருக்கும். சில நேரத்துல இனிக்கிற மாதிரி இருக்கு வேணா. வத்த குழம்பையே
2: சாப்பிட்டு இருக்கிறதுக்காக கொஞ்சம் வெள்ளம் போடுறது.
0: வெள்ளம் போடுவீங்க? ஓகே, நாட்டு வெள்ளமா உருண்டை வெள்ளமா?
2: உருண்டை வெள்ளம் எதாவது வெள்ளம் போடலாம். தேன் ஊத்திக்கலாம் சார்.
0: தேன் ஊத்திக்கலாம். எது நல்லா இருக்கும்?
2: எண்ணெய் ஊத்தி வெந்தயம் போட்டுக்கணும் சார் நல்ல பொண்ணு புளிய விட்டு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் இதெல்லாம் தேவையான அளவு கரைச்சி வைக்காம கொடுத்துடணும் சார். புளி கரைச்ச புளிய நல்லா தூள் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் சார். கொதிக்க விட்டுனா அந்த மொச்சை கொட்டை தனியா ஊற வச்சும் போட்டுக்கலாம், இல்லை வெவிச்சும் கூட போட்டுக்கலாம், நல்லா இருக்கும். குழம்பு நல்லா கொதிச்ச பிறகு கொஞ்சோண்டு தேங்காய் சுவைக்கு கொஞ்சோண்டு முந்திரி இருப்போம் இதை சேர்த்து அரைச்சி ஊற்றினோம்னா கெட்டியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இறக்கி வச்ச பிறகு தேன் கொஞ்சம் போட்டுக்கலாம்.
0: ஓகே, இப்ப நீங்க அரைச்சி அப்படின்னு சொன்ன உடனே பெரும்பாலான திருமண மண்டபங்கள்ல வந்து அந்த குடைக்கல் இன்னமும் இருக்கு. பெரும்பாலான சமையலர்கள் வந்து மிக்சி கொடுத்தா கூட வேணாங்க, எங்களுடைய அந்த இது தெரியும், தனியா தெரியணும் அப்படிங்கறதுக்காக நாங்க வந்து குடைக்கல்ல தான் அம்மியில தான் செய்வோம் அப்படின்ட்டு. அது மாதிரி அம்மியில குடைக்கல்ல தான் அரைச்சிப்பீங்களா?
2: இல்ல சார், மிக்சியில தான்.
0: மிக்சியில தான். ஓகே, மண்டபத்துல
2: அரைக்கிறதுக்கு எல்லாம் கிரைண்டர் பயன்படுத்த முடியாதுல்ல?
0: ஓகே, அப்ப நாங்க நாலு பேர் சொன்னதுனால நாங்க நாலு பேர் மட்டும்
2: செஞ்சுக்கலாம்.
0: ஓகே, அதுதான் டேஸ்டா இருக்கும். ஓகே ஓகேங்க. ஏன்னா உண்மையிலே வந்து கல்யாணம் மண்டபத்துக்கு போனோம்னா அதுல கொஞ்சம் இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் எதுவும் சாப்பிட்டு பாக்கணும்னு ஆசையா இருக்கும். சில பேருக்கு வந்து சில பேர் நல்லா திருப்தியா சாப்பிடுவாங்க, அப்பா அந்த கல்யாணத்துக்கு போனோம்பா பொண்ணுக்கு பொண்ணு எப்படி இருந்தாங்க எப்படி இருந்தாங்க அப்படின்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. உண்மையிலேயே வந்து அந்த கல்யாணத்துக்கு போனேன். உங்க பேர் என்ன
2: சொன்னீங்க?
0: பன்னீர்செல்வம் வீட்டு கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன். சாப்பாடுனா சாப்பாடா? அதுதான் என் சாப்பாடு. எனக்கு வயசு 40 வயசு ஆகுது கிட்டத்தட்ட. நான் ஒரு 20 வருஷம் என் கல்யாணத்துக்கு போயிருக்கேன், அந்த மாதிரி சாப்பாடு நான் சாப்பிட்டதே இல்ல அப்படின்னு சொல்லணும்னா இந்த மாதிரியான பக்குவத்துல செஞ்சா அந்த மண்டபம் வந்து வாழ்த்திட்டு போவாங்க. ஓகே, என்ன சாப்பாடு போட்டாங்க இதுக்கு 500 ரூபா மொய் வேற அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லையா? அப்ப சமையல்காரர் மேல தப்பாயிடும். ஓகே, அடுத்து என்ன நிறைய சமையல் கலைஞர்கள் இருக்காங்க, சந்திக்கலாம். வணக்கம், உங்க பேருங்க?
3: வணக்கம், எடைக்கெட்டு எஸ் செந்தில்குமார்.
0: சரி ஓகே ஓகே, அது சமையல் வேலைக்கெல்லாம் போவீங்களா?
3: சமையல் வேலைக்கெல்லாம் போடுவீங்க? நான் பால் ஸ்வீட்ல வேலை செய்யறேன்.
0: ஓகே, நீங்க வீட்டுல ஏதாவது சமைச்சு கொடுத்துறீங்களா?
3: வீட்டுல கேப்பேன், புளி குழம்பு கேப்பேன், எங்க சம்சாரம் செஞ்சு கொடுப்பாங்க.
0: புளி குழம்பு எப்படி வைக்கணும்? அவங்கதான் செஞ்சு கொடுப்பாங்க?
3: அவங்க செஞ்சு கொடுப்பாங்க, அது டேஸ்டா செஞ்சு செஞ்சு கொடுப்பாங்க, நல்லா இருக்கும்.
0: சரி ஓகே, அதாவது நம்ம வந்து திடீர்னு வந்து ட்ரெயின் ஏறதுக்காக பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிப்போம் சில பேர். அந்த மாதிரி ட்ரெயின் ஏறதுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறதை விட்டு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நிக்கிறாரு பாருங்க. எனக்கு பேசணுன்ற ஆர்வம் மட்டும் தான் இருக்கு அப்படின்ட்டு. சரி ஓகே பரவாயில்ல, அடுத்து ஒரு ஐயா இருக்கான், சந்திக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம், என் பேர் அன்பழகன்.
0: அன்பழகன்
4: கிடைக்கட்டு.
0: ஓகே, நீங்க என்ன வீட்டுல சமைச்சு கொடுத்துருக்கீங்களா?
4: இல்ல இல்ல, நமக்கு அந்த பழக்கம் இல்ல, சாப்பிடுற பழக்கம் தான் நமக்கு.
0: ஓகே,
4: சுவையா சாப்பிடுறதெல்லாம்.
0: சரி,
4: அதாவது பெரும்பாலும் வந்து இயற்கையான உணவுகளை நான் கொஞ்சம் சாப்பிடுவேன், ஆசைப்படுவேன். அதான் எல்லாரும் கடைபிடிக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள்.
0: சரி, உண்மைதான், சின்ன வயசுல நாமெல்லாம் இருக்கும்போது அப்பெல்லாம் யாரு வீட்டுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தா? அப்ப வெள்ள புரியா எனக்கு, அதுல ரெண்டு இதுல ரெண்டு பாக்கெட், அதுல இருந்து 10 ரூபா 30 ரூபா 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வா அப்படின்னு இங்க நம்மளுக்கு பில் போட்டு கொடுத்து வாங்கி அனுப்புவாங்க பசங்க எல்லாம். நம்மளாம் அப்பெல்லாம் வந்து யாரும் நம்மளுக்கு செருப்பு பாட்டி உள்ள சட்டப்பட்டு உள்ள நம்மளதான் ஸ்கூலுக்கு போனோம். திரும்பி வரும்பொழுது வழி வேலிகள்ல கிடந்த காரப்பழம், சூரப்பழம், நொனாப்பழம், சப்பாத்தி பழம் எல்லாத்தையும் சாப்பிட்டோம். அதெல்லாம் ஒரு காலம், இயற்கையான பொருளை சாப்பிட்டோம், அதான் ஓரளவுக்கு தெம்பா இருக்கும் அப்படின்னு சொல்ல வரீங்க.
4: ஆமா,
0: ரொம்ப நன்றி. நேர்களை தொடர்ந்து ஐயா வணக்கம், உங்க பேருங்க?
5: வணக்கம், மேகம் அஞ்சுதூர்ல ஓய்வு விட்டுருக்கேன்.
0: சரி ஓகே, நீங்க ஏதாவது டிஃபரெண்டா செய்வீங்களா வீட்டுல?
5: நான் செய்யறதுல சாப்பிடுறதுதான்.
0: ஆமா ஓகே, அது பண்ணி சம்பந்தம் இல்லாத ஆள் நிறைய பேர் இருக்கீங்க போல இருக்கீங்க.
5: ஆமா, அதாவது பழக்கம் இல்ல எங்களுக்கு.
0: சரி ஓகே, அதாவது உங்க பாட்டி தாத்தா காலம் எல்லாம் இருக்கு பாருங்க. இப்ப நீங்களே வந்து ஒரு தாத்தா மாதிரிதான். என்னங்க திடீர்னு தாத்தான்னு சொல்லாதீங்க, தாத்தா தான். இப்ப அந்த காலத்துல வந்து உணவு முறைகள் வந்து வேற மாதிரி இருந்திருக்கும்.
5: ஆமா,
0: அப்ப வந்து அதிகமா நெல் சாதமே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க.
5: கம்பு, கேழ்வரகு,
0: கேழ்வரகு. இப்ப வந்து ஒரு நிறைய வெளியிலாம் பாத்தீங்கன்னா, நிறைய பேர் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வாக்கிங் போறவங்க கூட பாத்தீங்கன்னா கால நேரத்துல வந்து கூழ்

0: அப்புறம் வருவாங்க. என்ன அதுல அவ்வளவு தெம்பு இருக்குன்ட்டு அது எப்படி செய்யணும்னு தெரியுமா? ஊரும் உணவும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகை மிக மிக குறைந்த சேதாரத்தில் ₹1,200 அதிரடி தள்ளுபடி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: நேயர்களுக்கு உள்ளம் கனிந்த நல் வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் கோபால் பல்படி, ஆர்கேஜி நெய், ஏஆர்சி நடேஷ் செட்டியார் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
6: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்
7: மயிலாடுதுறை, ஏஆர்சி நடேஷ் செட்டியார் கோ ஜுவல்லர்ஸ். பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.
8: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
9: ஆர்கேஜி நெய்
10: கோபால் வி டூத் பேஸ்ட்,
11: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
0: கோபால் பல் பொடி.

0: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 முதல் June 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
1: நேர்களுக்கு சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், பனங்குடி, நாகப்பட்டினம். உலம் கணிந்தனல் வாழ்த்துக்கள். பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. சத்யபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி, நாகப்பட்டினம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: நேர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: ஒரு உணவும் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். நேரம் 4:52 ஆக போகுது. நம்ம அறிவிப்பாளர் ஆர்ஜி கலியபெருமாள் வந்து இடைக்கட்டு கிராமத்துல இருந்து இன்னைக்கு ஒரு உணவும் நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காரு. அங்க இன்னும் நேயர்கள் வந்து காத்துட்டு இருக்காங்க, அதனால ரொம்ப விரைவா வந்து அந்த ஊருக்கு நம்ம போயிடலாம். சரியா?
4: ஓகே தீபா, ஆமா நீங்க சொல்ற போலவே டைம் பாத்துக்கீங்கப்பா, லென்த்தா போயிடாதீங்க, சீக்கிரமா 5 மணிக்குள்ள
1: முடிச்சுங்க
4: அப்படின்னு சொல்றீங்க. ஓகே ஓகே, உஷார் ஐயா உஷார் அப்படிங்கிற மாதிரி நிறைய சமையல் கலைஞர் இருக்காங்கன்னு சொன்னல தீபா, தொடர்ந்து நம்ம அவங்கள பேசலாம். வணக்கம், உங்க பேருங்க?
5: என் பேரு திருஞானம் சார், தொட்டிக்குளம்.
4: தொட்டிக்குளம்,
5: நான் வந்து வானொலி நேயர் தான்.
4: ஓகே,
5: அடிக்கடி இப்ப கொஞ்சம் தொடர்பு கொள்ள முடியல.
4: என்ன செஞ்சு கொடுத்தாலும்
5: இருக்கிறத சாப்பிட்டு போயிடுவான், ஆனா நான் செய்ய மாட்டேன் வீட்டுல, வெளியில போய் வைத்தோட. சரி, இப்ப வந்து ஸ்வீட் ஸ்பெஷலிஸ்ட் நான் சொல்றேன் சார்.
4: ஸ்பெஷல் ஸ்வீட்,
5: அசோகா அல்வா போடுறதுக்கு 1 கிலோ வந்து மாவு எடுத்தோம்னா 2 படி ஒரு
4: என்ன மாவு?
5: கோதுமை மாவு.
4: அப்படி சொல்லுங்க,
5: கோதுமை மாவு. ஒரு
4: கோலை மாவு எடுத்துட்டேன்னா என்ன
5: பண்றது? 1 கிலோ கோதுமை மாவு எடுத்தா 2 படி ஒரு அளந்தா, அதுக்கு 6 படி ஜீனி போடணும். நெய் வந்து 300, டால்டா 300, ஆயில் 300, 700 வரும். 100 கிராம் சேர்த்து ஊத்திக்கலாம்.
4: ஓகே,
5: அதை போட்டு ஏலக்காய் போட்டு முந்திரி திராட்சைலாம் அந்த இதுலயே போட்டுடணும். வறுக்கத்துலயே வறுத்திய மாவை போட்டு அதுக்கு என்ன அளவோ 1.5 அளவு தான் தண்ணி ஊத்தணும். ஊத்தி நல்லா வறுத்த மிற்பாடு நல்லா பிஸ்கட் வாசம் வரும். அந்த வாசம் வந்த மிற்பாடு தான் நம்ம தீனி போடணும். அந்த மாவு நல்லா பெறலும், பழவழன்னு வரும், அப்பதான் அந்த பிஸ்கட் வாசம் வரும். அப்ப வந்து நம்ம ஜீனி போட்டு நமக்கு தேவையான கலர், என்ன கலர் போடுறோமோ, ஆரஞ்சு கலர் தான் போடுவோம் அந்த அசோகாவுக்கு. அதுல பாதி பச்சு போடணும், எவ்வளவு கலர் தேவைன்னா போதும், இல்லைன்னா கொஞ்சம் போட்டு அடிச்சு விட்டு கலர் சின்ன கரெக்டா வச்சுக்கலாம்.
4: ஓகே,
5: அவ்வளவுதான் சார்.
4: ரெடி.
5: அதே மாதிரி இன்னொரு விஷயம்,
4: என்னது?
5: நம்ம சிக்கன் செய்யறோம்ல,
4: சிக்கன் செய்யறோம், சிக்கன் கடையில வாங்குறோம்.
5: இல்ல, நம்ம சிக்கன் செய்யறோம், நம்ம மண்டலத்துக்கு ஒரு 10 கிலோ
4: சிக்கன் வாங்கிட்டு போய் சமையல் செய்யறது.
5: அவங்களே வாங்கிட்டுப்பாங்க சார், நம்ம செய்யறோம் சார்.
4: ஓகே, ஆமா ஆமா, இல்ல காரியத்துக்காரங்க தானே வாங்கி கொடுக்கணும், நம்ம செய்யறதோட சரி.
5: நம்ம
4: அப்ப அப்ப வெந்துச்சா இல்லையான்னு 4 பீஸ் உள்ள போட்டதோட சரி.
5: அது வந்து என்ன செய்யணும்னா, பச்சை வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு ஒரு 200 கிராம், 10 கிலோவுக்கு 200 கிராம் பூண்டு, 200 கிராம் இஞ்சி போட்டுக்கணும். நல்லா வதக்கி அதுக்கப்புறம் கறியை போட்டு அதுல வதக்கிடணும்.
4: சரி,
5: பசி மசாலா குடுக்க கூடாது. அதுல வந்து 1/2 வேக்காடு விட்டு அப்புறம் நம்ம உப்பை போட்டு அதுக்கப்புறம் அந்த சிக்கன் மசாலாவோ மட்டன் மசாலா நமக்கு தேவையான மசாலா போட்டு கொஞ்சம் தனி மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டாக்கா வேக்காட்டுல வந்து உட்காராம அடி பிடிக்காம உட்காராம இருக்கும். ஆனா நம்ம வந்து 1 நடைக்கு 2 நடை உப்பு போட்டு டேஸ்ட் பாத்துட்டு திட்டமான உப்பு போட்டு பசி கொஞ்சம் கம்மியா போடலாம். திருப்பி பாத்துட்டு திருப்பி கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம தேவையான அளவுக்கு எவ்வளவு தேவைன்னு தெரியும். அதை உப்பு போட்டு பாத்துட்டு போட்டு திட்டமா வச்சுன்னா கரெக்டா இருக்கும்.
4: திடீர்னு பந்திலிருந்து ஒரு கேட்கும், என்னப்பா சாம்பார்ல ஒரே உப்பா இருங்க, இருங்க இருங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு வெண்ணீர் இருக்கு, கொஞ்சம் முடிஞ்ச மிக்ஸ் பண்ணி சாம்பார் சரி பண்ணிடுவீங்க, அந்த மாதிரி பண்ண?
5: அப்படி இல்ல சார், அது வந்து எப்படின்னா, உப்பு சில பேர் உப்பு கைக்கிற உப்பு 3 விதமா இருக்கு சார். அந்த ஒரு திட்டத்துக்கு போட்டோம்னா ஒரு உப்பு கரெக்டா இருக்கும், அந்த குயின் ஏதோ ஒரு கலர்,
4: சரி
5: ப்ளூ கலர்ல இருக்கும், அந்த உப்பு வந்துன்னா கைக்கிறதா இருக்கும், அதை கொஞ்சம் கம்மியா போடணும். நம்ம தான் பார்த்து போட்டுக்கணும்,
4: பார்த்து போட்டு
5: எந்த வருதுன்னு உப்பு வருதுன்னு பார்த்து நம்ம தான் பார்த்து போட்டுக்கணும். அதுதான் விஷயம்.
4: நிறைவு பகுதி நெருங்கிட்டே இருக்கான், இரவு நேர நிகழ்ச்சிகளை தொகுத்து கொடுக்க

0: பேசுறதுக்காகவும் சக அறிவிப்பாளர் ஸ்டுடியோல ரெடியா இருக்காங்க. தீபா எந்திரிக்க சொல்லி சீட்டை புடிச்சிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம், உங்க பேரு?
1: பிரபாகரன்.
0: பிரபாகரன், நீங்களும் சமையல் கலைஞர்?
1: ஆமா.
0: ஓகே,
1: வீட்டுல சமைக்கிறவே சொல்ல போறேன்.
0: வீட்டுல
1: கீரை புளிக்குழம்பு.
0: கீரை புளிக்குழம்பா? இல்ல, எங்க வீட்டுல முந்தானது கூட புளிக்குழம்பு வச்சாங்க, ஆனா சைடுல வந்து முருங்கைக்கீரையை வந்து வறுத்து வச்சாங்க, பக்கத்துல தொட்டுக்கு வந்து வச்சாங்க.
1: கீரை புளிக்குழம்பு
0: அது எப்படி?
1: அதை வந்து தோரம் உறுப்பு தேவை, நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம் இல்லைன்னா ஆயில் ஊத்திக்கலாம்.
0: புளிக்குழம்புக்கு தோரம் உறுப்பா?
1: தோரம் உறுப்பு ஃபர்ஸ்ட் வந்து நல்லெண்ணெய் ஊத்தணும், தோரம் உறுப்பு பண்ணும், தோரம் உறுப்பு சின்ன வெங்காயம் நல்லா வதக்கணும். வதக்கிட்டு திரும்பி கீரை எடுத்து, தாளிப்பு உடம்பு இருக்குல்ல வீட்டுல வெங்காயம் உடம்பு சொல்லுவாங்க, அதையும் போட்டு நல்லா வதக்கிடணும். அப்புறம் கீரையை உருவணும், கீரைய நல்லா வதக்கணும், சுருள சுருள வதக்கிட்டு எடுத்து லைட்டா வீட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் புளிய கரைச்சி ஒரு 50 கிராம் புளி கரைச்சி ஊத்தி கொதிக்க விட்டு இறக்கணும் வச்சுங்க. அவ்வளவு அருமையா இருக்கும் மீன் குழம்பு. என்ன அருமையா இருக்கும?
0: அருமையா இருக்கும். பரவாயில்லையா, அந்த அந்த கொதிக்கிற பக்குவத்தோட முக்கியமா இன்னொரு விஷயம், நீங்க செய்யும் பொழுது சமையலுக்கு பாத்திரத்துல வந்து ஒரு கரண்டி போட்டு வதக்கிட்டே இருப்பாங்க மாஸ்டர் பாத்தீங்களா? அது முக்கியமா இந்த சிக்கன் சிக்கன் ரைஸ் முட்டை ரைஸ் எல்லாம் செய்யற ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா சத்தம் கேட்கும். நீங்க ஆட்டின ஆட்டுல நான் போனை எவ்வளவு தெம்பா பிடிச்சிருக்கும் பாருங்க, எல்லாம் என் போனு கீழே விழுந்திருக்கும், நைட்டு டிஃபன் சோறு கிடைக்காம போயிருந்திருக்கும். ஓகே, பரவாயில்ல, நிறைவான பகுதியில் இருக்கும். நம்ம நிறைவான நேரம் வந்து வணக்கம், உங்க பேருங்க?
1: கே பிரபு.
0: பிரபு, நீங்க சாப்பிடுவீங்களா சமைப்பீங்களா?
1: இல்ல சமைப்பேன்.
0: சமைப்பீங்க? என்ன சமைப்பீங்க?
1: மொத்தம் எல்லாரும் சொன்னாங்க கையும் பக்குவம் பக்குவம் சொல்றாங்க. பக்குவம் போகாது, நம்ம சொல்ற விஷயத்திலேயே பக்குவம் அந்த நாக்கு ருசிக்கணும். நான் சொல்றது மொத்தம் ஒரு 100 கிராம் புளி, மஞ்சள் 100 கிராம் புளி, கொஞ்சம் தோரம் இருப்பு, கலர் இருப்பு, வெள்ளம் உளுந்து, ஃபர்ஸ்ட் நல்லெண்ணெய் ஊத்துட்டு கொஞ்சோண்டு கலவருப்பு, வெள்ளம் உளுந்து, தோரம் இருப்பு போட்டுட்டு சின்ன வெங்காயம் 100 கிராம், பெரியவங்க சின்ன பெரியவங்க 500 கிராம் எடுத்து போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சோண்டு புளி அந்த கரைச்சி மிளகாத்தூள் தண்ணி மிளகாத்தூள் எண்ணெய் கரைச்சி ஊத்துட்டு கொஞ்சோண்டு கலப்பு இது கொஞ்சோண்டு தேங்காய் கொஞ்சோண்டு முந்திரி இருப்பு கொஞ்சோண்டு வறுத்த
0: கல்லை
1: நடுகல போட்டு தேங்காய் அரைச்சி லாஸ்ட் கொடுத்தீங்க கொஞ்சம் அச்சு வரும், அவ்வளவு அருமையா இருக்கும்,
0: சூப்பரா இருக்கும். ஓகே, பரவாயில்ல,
1: பேசுறேன்.
0: பரவாயில்ல, பரவாயில்ல, நிறைவா இருந்தீங்க, அது சந்தோஷம். உண்மையிலே வந்து நான் ஒரு 2-3 பேரோட வத்த குழம்பு சொல்லிட்டாங்க, ஒருவேளை என்ன பார்த்து வத்தையா இருக்கறனால வத்த குழம்பு சொல்லணுமா நினைச்சாங்கன்னு தெரியல. தொடர்ந்து நம்ம காரைக்கால் வானொலியோட நேயர் இருக்காரு, அவரு ஒரு டீ கடை வச்சிருக்கிறதா சொல்லிட்டு இருந்தாரு, அவர் சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார், நான் கோட்டை ஜிஆர் வேல்முருகன்.
0: வேல்முருகன், டீ கடை வச்சிருக்கீங்க இல்லையா? பஜ்ஜி எல்லாம் போடுவீங்களா கடையில?
2: போடுவோம் சார், மத்தியானம் கேவரோட கம்போட போடுவோம் சார்.
0: ஓகே, பஜ்ஜி வேணும். வாழைக்கா பஜ்ஜி போடும்போது கடையில சாப்பிடுற பஜ்ஜி மட்டும் உங்களை மாதிரி உப்பலா இருக்குது, வீட்டுல செய்யற பஜ்ஜி வந்து என்ன மாதிரி ஏன் சப்பையாவே இருக்கு? கருவாட்டு குழம்பு எல்லாம் வைக்கிறத பத்தி எல்லாம் சொல்லணும்னு நினைச்சாங்க. இருந்தாலும் கருவாட்டு சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வருது, திடீர்னு எங்க எங்க உங்களை யாரையும் கூப்பிடுறாங்க அப்படின்னு எங்க வீட்டம்மா சொன்னாங்க, வைஃப் சொன்னாங்க. சரி, என்னடா ஏஞ்சி போய் வெளியில, அப்பதான் முக்கியமா நியூஸ் பாத்துட்டு இருந்தேன் டிவில, வெளில போய் ஏஞ்சி பார்த்தா திடீர்னு பார்த்தா ஒண்ணுமே இப்ப யாரும் மண்ணா அந்த பாருங்க அப்படின்னு அவர் ஒருத்தர் சொல்லிட்டு போயிட்டே இருந்தார், கருவாடை கருவாடை அப்படின்ட்டு போயிட்டு இருந்தாரு, உங்களதான் கூப்பிடுறாங்க அப்படின்னு நினைச்சு விட்டாங்க. ஞாபகம் வந்தது. டீ கடையில என்னதான் வீடுகளை செய்யற மாதிரி தான் கடையிலயும் செஞ்சு போயிட்டு இருக்கீங்க. ஓகே, காரைக்கால் பண்ணியோட ஒரு தீவிர நேயரும் நீங்க, மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. நிலையை ரொம்ப மகிழ்ச்சியா அந்த இடைக்கட்டு கிராமத்துல இருந்து நம்மளும் நிலையம் திரும்பலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்காக நிலைய ஒளிபரப்பு கூடத்துல இருந்து உதவிய சக அறிவிப்பாளர் சகோதரி ஆர்ஜே தீபா சந்திரசேகர் அவர்களோடு நன்றி கூறி விடைபெறும் நான் உங்கள் அன்பு சகோதரன் தேவனபுத்தூர் ஆர்ஜே எம்எம் கலைப்பெருமாள். வணக்கம் நேயர்களே.
3: நேர்கள் இதுவரை கேட்டது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் ஊரும் உணவும். இந்நிகழ்ச்சி பகுதியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேரம் 5 மணி. இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை.
2: பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
2: சத்யபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.
4: நேயர்கள் கேட்கவிருப்பது திருவாரூர் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் கதையும் கானமும். இன்று இடம்பெறுவது
5: பாசமுள்ள அப்பா சிறுகதை.
4: எண்ணமும் எழுத்தும்

0: கொண்டல் எஸ் குமரேசன்.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி திருவாரூர்.
2: திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் சுபமுகூர்த்த அழைப்பு.
3: சுபமுகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி கொலுசுகள்
2: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
3: கை ராசியான ஸ்தாபனம் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணாசாலை திருவாரூர்.
2: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி நம்பர் 7 குமரக்கோவில் தெரு திருவாரூர்.
4: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ்.
5: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று இன்புற்று வாழ என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இந்த கதையை காணும் நிகழ்ச்சி வழியா ஏதாவது ஒரு நல்ல கருத்தை உங்களிடம் சொல்லணுங்கிற நோக்கத்தோட இன்னைக்கு சீர்காழி வட்டம் கொண்டல் எஸ் குமரேசன் எழுதிய பாசமுள்ள அப்பா சிறுகதையை வழங்குறோம். இந்த கதையில கற்பனை கதாபாத்திரங்களாக வளவர போற பாலகிருஷ்ணன், நித்யா, விமல் இவங்களெல்லாம் எந்தெந்த ரூபத்துல வளம் வந்து இன்னைக்கு என்ன கருத்தை சொல்ல போறாங்க கேட்கவா இருக்கீங்களா? வாங்க கதையை கேட்டு தெரிஞ்சுக்குவோம்.
0: மாலை நேரம் முடிந்து இரவு மெல்ல மெல்ல படர்ந்து கொண்டிருந்தது. சிதம்பரத்தில் உள்ள ஒரு மருத்துவமனையில் தனது மனைவி பார்வதியை பிரசவத்திற்காக சேர்த்திருந்த பாலகிருஷ்ணன் மருத்துவமனையின் வரண்டாவில் உள்ள ஒரு இருக்கையில் பதற்றத்தோடு அமர்ந்திருந்தார். அவ்வப்போது மருத்துவமனைக்கு வந்து போகும் அவசர ஊர்தியின் ஒலி, பாதிக்கப்பட்டவர்களின் கதறல் சத்தம் பாலகிருஷ்ணனுக்கு மேலும் பதட்டத்தை அதிகரித்தது. பாலகிருஷ்ணனின் மனைவி பார்வதி இருக்கும் அறையிலிருந்து வெளியே வந்த மருத்துவரிடம், டாக்டர், என் மனைவி இப்ப எப்படி இருக்காங்க என்று பதறியபடியே கேட்டார் பாலகிருஷ்ணன். மிஸ்டர் பாலகிருஷ்ணன், உங்க மனைவியோட நிலைமை கொஞ்சம் மோசமா தான் இருக்கு, இருந்தாலும் எங்களால முடிஞ்ச அளவு தாயை செய்ய காப்பாற்ற முயற்சி செய்யறோம், நீ கொஞ்சம் அமைதியா உட்காருங்க என்றார் மருத்துவர். அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த பாலகிருஷ்ணன் பதட்டத்தோடு, டாக்டர், எப்படியாவது என் மனைவி குழந்தையை நீங்க தான் காப்பாத்தணும் என்று கண்ணீர் வடித்தார். அடுத்த சில நிமிடங்களில் பார்வதியை அறுவை சிகிச்சை அறைக்கு கொண்டு சென்றனர். சில நிமிடங்கள் கரைந்தன. பதட்டத்தோடு இருந்த பாலகிருஷ்ணன் வீறு தேடும் குழந்தையின் சத்தம் கேட்டு சற்று இயல்பு நிலைக்கு வந்தார். வெளியே வந்த மருத்துவர் பாலகிருஷ்ணனிடம், மிஸ்டர் பாலகிருஷ்ணன், உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு என்று கூறினார். அதை கேட்ட பாலகிருஷ்ணன், டாக்டர், ரொம்ப சந்தோஷம், ஆமா, என் மனைவி எப்படி இருக்காங்க, நான் உங்களை பார்க்கலாமா என்று ஆவலுடன் கேட்டார். மிஸ்டர் பாலு, எங்களை மன்னிச்சிருங்க, இப்பதான் நீங்க தைரியமா இருக்கணும், நாங்க எவ்வளவோ போராடியும் உங்க மனைவி எங்களால காப்பாற்ற முடியல, குழந்தைய மட்டும்தான் காப்பாற்ற முடிஞ்சிச்சு என்று வருத்தத்தோடு கூறினார் மருத்துவர். டாக்டர், என்ன சொல்றீங்க, என் மனைவி என்ன விட்டு போயிட்டாங்களா என்று கதறி அழ ஆரம்பித்து விட்டார் பாலகிருஷ்ணன். செய்தி அறிந்து மருத்துவமனைக்கு வந்த பாலகிருஷ்ணன் வீட்டு சமையல் உதவியாளர் சோமு, ஆடாதீங்க தம்பி, நம்ம வாழ்க்கையில எது நடக்கணும்னு இருக்குதோ அது நடந்தே தீரும் என்று ஆறுதல் கூறி சமாதானப்படுத்தினார். நாட்கள் நகர்ந்தன. பிறந்த குழந்தை அப்படியே தன் மனைவி பார்வதியைப் போலவே இருப்பதை பார்த்து மனதுக்குள் மகிழ்ந்து கொண்டார் பாலகிருஷ்ணன். தாய் இல்லாத இந்த குழந்தையை எப்படி வளர்க்கப் போகிறோம் என்று நினைத்து நினைத்து வருந்தி கொண்டிருந்த பாலகிருஷ்ணன் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார். அதை கலைக்கும் விதத்தில் தூங்கிக் கொண்டிருந்த குழந்தை சட்டென அழ ஆரம்பித்து விட்டது. அருகே வந்து குழந்தையை தூக்கி தொட்டிலில் போட்டு தாலாட்டு பாடி தூங்க வைத்தார் பாலகிருஷ்ணன்.

0: அவள் மேல் அளவு கடந்த அன்பை செலுத்தி வந்தார் பாலகிருஷ்ணன். ஆனால் அவர் மனைவியின் மறைவு மட்டும் பாலகிருஷ்ணனின் கண்களில் இருந்து அகலவே இல்லை. மனைவியை பறிக்கொடுத்த சோகத்திலேயே அமர்ந்திருந்த பாலகிருஷ்ணனை பார்ப்பதற்கு பரிதாபமாக இருந்தது. சமையல் உதவியாளர் சோமுவுக்கு அவ்வப்போது அவரும் ஆறுதல் கூறி வந்தார்.
1: தம்பி, நடந்ததையே நினைச்சுக்கிட்டு இருந்தா மனசுக்கு அமைதி இருக்காது தம்பி. இந்த குழந்தைய நல்லா வளர்க்கணும். உங்களுக்கு இருக்கிற வேலை சுமையில குழந்தைய வளர்க்கறது ரொம்ப கஷ்டம். அதனால நீங்க ஒரு பொண்ண பார்த்து இன்னொரு திருமணம் செஞ்சுக்குங்க தம்பி
0: என்றார் சோமு. அவர் கூறியதை கேட்டு தலை நிமிர்ந்த பாலகிருஷ்ணன்,
1: என்ன சோமன் சொல்றீங்க? நான் பார்வதி மேல எந்த அளவு பிரியம் வச்சிருந்தேன்னு உங்களுக்கே தெரியும். ஏன் என் குழந்தைய என்னால நல்லபடியா வளர்க்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் வேண்டானே. வர்ற பொண்ணால என் குழந்தைய சரியா கவனிச்சுக்க முடியாம போயிட்டா, அன்பு செலுத்த முடியாம போயிட்டா? வேண்டானே, வேண்டாம்
0: என்றார். தன் குழந்தை நித்யாவை தானே வளர்க்க தீர்மானித்த பாலகிருஷ்ணன் அவளை கண்ணும் கருத்துமாக வளர்க்க ஆரம்பித்தார். ஒரு நாள் குழந்தை நித்யா தன் தந்தை வாங்கிய பல வகையான பொம்மைகளை வைத்து விளையாடிக் கொண்டிருந்தாள். இதை வைத்த கண் வாங்காமல் பார்த்து ரசித்துக் கொண்டிருந்த பாலகிருஷ்ணன்,
1: அம்முகுட்டி இங்கு வாங்கடி தங்கோ
0: என்று பாசம் பொங்க கூப்பிட்டார். தன் தந்தையை நிமிர்ந்து பார்த்து சத்தம் இல்லாமல் மெல்லிய புன்னகை செய்த குழந்தை நித்யா மெல்ல எழுந்து தனது பிஞ்சு கைகளால் சுவற்றை பிடித்துக் கொண்டு தத்தி தத்தி நடக்க முயற்சிப்பதை பார்த்து பூரிப்பில் மகிழ்ந்து போனார் பாலகிருஷ்ணன்.

0: கேட்டுட்டு இருக்கிறது கதையும் கானமும்.
1: திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் சுபமுகூர்த்த அழைப்பு.
2: சுபமுகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம், 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி குலுசுகள்
1: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
2: கை ராசியான ஸ்தாபனம் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ், அண்ணா சாலை, திருவாரூர்.
1: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி, ஏசி நம்பர் 7 குமரக்கோவில் தெரு, திருவாரூர்.
3: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ்.
4: சில வருடங்கள் புரண்டோடின. தன் மகள் நித்யாவின் பேச்சும் குறும்புத்தனமும் பாலகிருஷ்ணனுக்கு மெல்ல மெல்ல அவரின் மனைவி இறந்த துயரத்தை மறக்க செய்தது. படிப்பில் படுசுட்டியான நித்யாவும் மேல்நிலை பள்ளி படிப்பை முடித்திருந்தாள். தன் மகள் விருப்பப்படியே சென்னையில் உள்ள ஒரு மருத்துவக் கல்லூரியில் சேர்த்தார் பாலகிருஷ்ணன். ஆனாலும் தன் செல்ல மகளை பிரிந்திருக்க போவதை நினைத்து நினைத்து சற்று மனம் கலங்கி போனார் பாலகிருஷ்ணன். அதே போல நித்யாவும் பிரிந்து செல்ல மனமில்லாமல் இருந்தாள். இருந்தபோதும் தன் மகள் ஒரு மருத்துவராக போவதை நினைத்து பெருமிதம் கொண்ட பாலகிருஷ்ணன் நித்யாவை சமாதானப்படுத்தி சென்னைக்கு அனுப்பி வைத்தார். மாதத்திற்கு ஒரு முறை தன் மகளை மருத்துவக் கல்லூரிக்கு சென்று பார்த்துவிட்டு வருவது சற்று ஆறுதலாக இருந்தது பாலகிருஷ்ணனுக்கு. நித்யாவும் விடுமுறை நாட்களில் தனது தந்தையை வந்து பார்த்துவிட்டு போவாள். இப்பொழுதெல்லாம் நித்யா ஒவ்வொரு முறை வரும்பொழுதும் அவளின் நடவடிக்கைகளில் ஏதோ சற்று மாற்றத்தை உணர்ந்த பாலகிருஷ்ணன் ஒரு நாள்,
5: நித்யா உனக்கு என்னாச்சுமா, ஊர்ல இருந்து வந்ததும் ஆர்வமா என்னோட பேசுவே, கலகலப்பா இருப்பேன்.

0: ஆனா இப்ப வர வர சரியா பேசுறது கூட இல்லையம்மா, நான் ஏதோ உன் மனசு புண்படுற மாதிரி நடந்துகிட்டேனா
1: என்று ஏக்கத்தோடு கேட்டார்.
0: அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா
1: என்று தயங்கியபடி சொல்லிவிட்டு உள்ளே சென்று விட்டாள் நித்யா. அந்த இரவு முழுவதும் தூக்கம் இல்லாமல் மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருந்த பாலகிருஷ்ணனின் மனதில் இனம் புரியாத சோகம் கவிக்கொண்டது. இரவு மணி 12 கடந்து கொண்டிருந்தது. மாடியில் ஏதோ முணுமுணுக்கும் சத்தம் கேட்டு மாடிப்படி ஏறினார் பாலகிருஷ்ணன். நித்யா மொட்டை மாடியில் அமர்ந்து கைபேசியில் யாருடனோ வெகு நேரம் பேசிக் கொண்டிருப்பதை கவனித்த பாலகிருஷ்ணன் அருகே சென்று,
2: நித்யா இந்த ராத்திரியில யாருமா போனல
1: என்று கேட்டார். அப்பாவை கண்ட நித்யாவிற்கு பயத்தில் முகமெல்லாம் ஏற்க ஆரம்பித்தது.
0: அப்பா அது வந்து அவர் பேரு விமல்பா, என் கூட படிக்கிறாரு, நான் அவரை விரும்புறேன், அவரும் என்ன மனப்பூர்வமா விரும்புறாருப்பா
1: என்று தயங்கியபடியே கூறினாள் நித்யா. இதை கேட்டு இடிந்து போன பாலகிருஷ்ணன்,
0: நித்யா என்னம்மா சொல்ற, உன் அம்மா இல்லாத பொண்ணுன்னு செல்லமா வளர்த்தேன், ஆனா நீ திடீர்னு இந்த மாதிரி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நித்யா
1: என்று வருத்தத்தோடு கூறியவர் மறுநாளே சென்னைக்கு சென்று நித்யா கூறிய முகவரியில் விமலை பற்றி விசாரித்ததில் அவன் தவறான பழக்க வழக்கம் உள்ளவன் என்றும், நித்யாவின் சொத்துக்காக மட்டுமே நல்லவனை போல் நடித்து அவளை விரும்புகிறான் என்று தெரிந்து கொண்ட பாலகிருஷ்ணனின் மனம் அமைதியின்றி தவித்தது. இடிந்து போன இதயத்தோடு வீடு வந்து சேர்ந்த பாலகிருஷ்ணன்,
0: அம்மா நித்யா நீ விரும்புறிய அந்த விமல் அவனை பத்தி விசாரிச்சு பார்த்தேமா, நீ நினைக்கிற மாதிரி அவன் நல்லவன் கிடையாது, அவன் உன் பேர்ல இருக்கிற சொத்துக்காக தான் உன்னை விரும்புற மாதிரி நடிக்கிறாமா
1: என்றார். இதை கேட்ட நித்யா தன் தந்தையை ஒரு ஏளன பார்வை பார்த்தபடி,
3: நீங்க போய் சொல்றீங்க, எதுக்காக இப்படி பேசுறீங்க, உங்களுக்கு விமலை பிடிக்கல அதுக்காக அவன் மேல இப்படி அபாண்டமா படிய போடுறீங்க
1: என்றாள்.
0: நித்யா நீ சின்ன பொண்ணுமா, சொன்னா கேளு, அவன மறந்துடுமா, இல்லனா உன் வாழ்க்கையே வீணா போயிடும்
1: என்றார் பாலகிருஷ்ணன்.
4: உயிருக்கு உயிராய் நேசிக்கும் விமலை நித்யா திருமணம் செய்து கொள்வாளா, அல்லது தந்தை பாலகிருஷ்ணன் கூறும் அறிவுரைகளை ஏற்றுக்கொண்டு விமலை நித்யா வெறுப்பாளா?
5: இதை தெரிந்து கொள்ள வரும் சனிக்கிழமை மாலை 5 வரை காத்திருக்க வேண்டும். ஆண் நேயர்களே, இக்கதையின் தொடர்ச்சி வரும் சனிக்கிழமை மாலை 5 கதையும் காணமும் நிகழ்ச்சியில் இடம்பெறும்.
4: நேர்கள் இதுவரை கேட்டது திருவாரூர் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் வழங்கிய கதையும் காணமும். இன்று இடம்பெற்றது
6: பாசமுள்ள அப்பா திருக்கதையின் முதல் பகுதி,
4: எண்ணமும் எழுத்தும்
6: கொண்டல் எஸ் குமரேசன்,
4: குரல் வண்ணம் ஆந்தக்குடி அருணா மணிவண்ணன், நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தக்குடி ஏ.எம். அருண் பிரகாஷ். சரி நேயர்களே, மீண்டும் வரும் சனிக்கிழமை மாலை 5 சதயம் கானமும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நேயர்கள் இதுவரை கேட்ட கதையும் கனமும் நிகழ்ச்சியோட விளம்பரதாரர் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி திருவாரூர்.
7: திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் சுபமுகூர்த்த அழைப்பு.
8: சுபமுகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம், 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி குலுசுகள்,
7: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
8: கை ராசியான ஸ்தாபனம் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணாசாலை திருவாரூர்.
7: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி நம்பர் 7 குமரக்கோவில் திரு திருவாரூர்.
8: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ். பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
8: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.
9: திருச்சி சாரதாசு காத்திருங்கள்.
10: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சொன்னாங்க, கங்கிராச்சுலேஷன்ஸ்.
11: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
10: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
12: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.
13: இனிய மாலை வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி காரைக்கால். நேரம் 5:15.
14: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி
15: தங்க மாணவர்கள்
8: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.

0: இன்னும் பிரம்மாண்டமாய் தங்க நகைகள் வெள்ளி பொருட்களுக்கு
1: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
1: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
2: இன்னைக்கு தங்க மாணவர்கள் நிகழ்ச்சிக்காக முத்தான நேயர்களை சந்திச்சிட்டு இருக்கிறோம். அக்கா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. அக்கா
3: என் பேர் சாமலா.
2: சாமலா அக்கா எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்.
2: மீன் வியாபாரம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: வியாபாரம் எல்லாம் வச்சு மாற போகுது.
2: என்னென்ன மீனுக்கா வச்சிருக்கீங்க கூடையில?

0: யார் உங்களுக்குலாம் தொழில் கத்து கொடுத்தாக்கா?
1: எங்க மாமியார் கத்து கொடுத்தாங்க.
0: மாமியார் பேரு?
1: அவங்க பேரு லட்சுமி. வருமானம் முன்னெல்லாம் வந்துச்சு.
0: இப்ப இல்லையா?
1: இப்ப எல்லாம் அவ்வளவு வருமானம் கிடையாது.
0: என்ன காரணம்?
1: இப்ப வந்து வியாபாரி ரொம்ப கிடையாது.
0: ஓ, இப்ப வியாபாரம் அதிகமா? வியாபாரி அதிகமா இருக்காங்களா?
1: வியாபாரி அதிகமா, லைன்ல வியாபாரி அதிகமா இருக்கிறாங்க.
0: ஆத்தம்னா இப்ப எல்லாருமே ஒரு தெருவுக்கு குறைஞ்சது ரெண்டு வண்டி மூணு வண்டி சைக்கிள் பைக்ல வந்துடுறாங்களே.
1: சைக்கிள் வியாபாரி நிறைய
0: வியாபாரிங்கிறதுனால உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 5000 மீன் அடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு 1000 நிக்கமாக்க ஒரு நாளைக்கு
1: 5000 எடுப்போம். 10000 எடுப்பேன். 2000 கிடைக்கும், 1000 கிடைக்கும். சமையல் கிடைக்காது.
0: எப்படி கிடைக்காம போவோம்? எடுத்த பொருள்
1: கிடைக்காதுன்னா மீன் விற்கலாம்.
0: விற்கலாம் வைத்து எப்படி சேஃப்டி? ஐஸ்
1: வச்சுக்கலாம். மிச்சத்தை கருவாட்டு போட வேண்டியதுதான்.
0: ஐஸ் ஏதோ ஒரு வழியில் போட்டுருவோம். எத்தனை மணி வியாபாரம் பண்ணுவீங்கக்கா?
1: நான் காலையில் 4-5, 7 மணிக்கு வரணும். 2 மணிக்கு
0: பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். நல்லபடியாக மீன் வியாபாரம் பண்ணுங்க. உங்களுக்கு எது சினிமா பாட்டு பிடிக்குமா?
1: எம்ஜிஆர் பாட்டு.
0: எம்ஜிஆர் பாட்டு பாட்டு போடுவா உங்களுக்கு? சரிங்க, நன்றிக்கா.

0: மாவு பூச்சிங்கிறாங்க,
1: மாவு பூச்சி
0: இல்ல. பொதுவா பொதுவா வந்து இப்ப இந்த கோடையில அடிக்கடி மழை பெஞ்சது இல்லையா, வேற என்ன பண்றீங்க? ஆமா, நம்ம வந்துட்டு கிராமப்பகுதி சேர்ந்தவத்தினால இப்ப இந்த காரைக்கால் போறோம், ரெண்டு பக்கம் டிஆர்பட்டினம், இந்த நாகூர், இந்த பக்கம் திருமருகல் தட்டு, தெரியும் போட்டிருக்காங்க.
1: ஆமா போட்டிருக்காங்க.
0: இந்த காய் எந்த அளவுக்கு இல்ல, பூ வந்து நல்ல வாலிப்பா இல்ல.
1: இனிமேல இந்த உரம் வச்சு தண்ணி வைக்கிது, இனிமேல ஏதாவது கிடைச்சாதான்.
0: என்ன வயசு உங்களுக்கு?
1: எனக்கு வயசு 58 ஆகுதுங்க.
0: மற்ற நேரத்தில் ஒரு நல்ல விவசாயமா, ஒரு நல்ல விவசாயம் பண்ணி ஒரு நல்ல மனசுல எடுத்தோம்னா என்னென்ன முறைகளை கையாளணும் சொல்லுங்க. உங்க
1: விவசாயம் அடுத்த முறையில நல்ல விதமா செய்யறா, பருத்தி தான் பணப்பயிர், நெல், அந்த நேரத்துக்கு நெல் போட்டு தான் உற்பத்தி பண்ணிக்கிறோம். அதுக்கு பிறகு தை பட்டத்துல பருத்தி போடுறோம். அந்த மழை பெய்யாத இருந்தா நாங்க தப்பிச்சிடும், நல்ல விதமா கிடைக்கும் காசு போனோம், இல்லைன்னா தொலைஞ்சி விவசாயம் சஞ்சலப்படும்.
0: ரொம்ப அருமையா சொன்னீங்க. பாட்டு சொல்லணும்,
1: பாசமலர்ல ஒரு பாட்டு நல்ல பாட்டா போட்டா போறோங்க.
0: நல்லதுங்க, நன்றி, வணக்கம்.
1: சரிங்க.

0: இன்னும் பிரம்மாண்டமாய் தங்க நகைகள் வெள்ளி பொருட்களுக்கு
1: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
2: ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: தட்சிணாமூர்த்தி என் பேரு.
2: தட்சிணாமூர்த்தி, எப்படி இருக்கீங்க?
3: எங்கங்க பருத்தி போட்டிருக்கோம்.
2: சரி, இந்த பருத்தியை தவிர விவசாயத்துல வேற என்னென்ன சாகுடி போடுறீங்க?
3: வேற விவசாயம் பருத்தி தான், அடுத்தது நெல்லு.
2: சரி, இந்த பருத்தியில ஒரு நல்ல மகசூல் எடுக்கணும்னா, அந்த பூச்சிகள் எல்லாம் கடந்து ஒரு நல்ல மகசூல் எடுக்கணும்னா என்னென்னங்க செய்யணுங்க?
3: பருத்தியில வந்துங்க பூச்சி அவங்க சொல்ற விரிவாக்க பணியாளர் சொல்ற முறைப்படி தான் அடிக்கிறோம், அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படியும் பூச்சி தாக்கம் அந்த வெள்ளை பூச்சி போக மாட்டேது.
2: அதாவது

0: பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ்
1: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
0: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி
2: என்ன வேலை பார்த்துட்டு
3: விவசாயத்துல
2: எப்படி போயிட்டு இருக்கு?

0: இருக்கா. ஹலோ, உங்களுக்கு எப்படி வந்துச்சு பரிசுலாம்?
1: பரிசுலாம் நல்லா தான் சார் இருக்கு.
0: நல்லா தான் இருக்கு. உங்க பையன், உங்க பசங்க பேர் என்னங்க?
1: ஹரி சார்.
0: ஹரி
1: 9th படிக்கிறாப்ல சார்.
0: சரி சரி.
1: கிரி.
0: ஓஹோ, ரெண்டு பையனா? ரொம்ப சந்தோஷம் சார். உங்களுக்கு எது பிடிச்சமான பாட்டு ஒன்று சொல்லுங்களேன்.
1: தனுஷ் படத்துல இருந்து சொல்லலாம்.
0: ஓ, சொல்லாம் படத்துல இருந்து பாட்டா? ஓகே, நன்றி.

0: பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூன் 2 முதல் ஜூன் 16 வரை மட்டுமே. ARC நடேச சத்யாரன் கோஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: SC ST மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
1: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.
3: விலக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் TL மகராஜன் பாடியது.

0: நேயர்களே, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர்.
6: வெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சர்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் சொல்லமுது.
7: வீட்டு உபயோக பொருட்கள்
8: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
9: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை பிற்பகல் 2:05 மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள். ஹார்ட் சுகர் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் JKR பாலிகிளினிக் மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 2:30 திருவாரூர் விகே ஆயுர்வேத மருத்துவமனையின் டாக்டரிடம் கேளுங்கள். விகே ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை காரைக்கால்.
10: சீருடைகளின் சிறப்பிடம் நாகை மூராசன்சில் பேக் டு ஸ்கூல். அனைத்து பள்ளிகள் அரசு பள்ளி சீருடைகள் வாங்கும் அனைவருக்கும் 10% கிஃப்ட் கூப்பன் வழங்கப்படும். ஸ்கூல் யூனிஃபார்ம், ஸ்கூல் பேக், ஸ்டேஷனரிஸ் அனைத்தும் ஒரே இடத்தில், மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
11: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
12: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
11: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
13: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
14: சுனோ சுனோ, ஏக் பரிவார் கி கஹானி. டாக்டர் கே சாம்னே ஜின்ஸே ஹுயி நாதானி.
15: தும் ரிப்போர்ட்ஸ் லாயி ஹோ நா?
16: நஹீ, முஜே லகா தும் லாயி ஹோ.
17: செக் செக் செக் செக்
15: तुम हो ही भुलक्कड़.
16: भूल बस इतनी है कि तुमसे शादी कर
14: ली. मत जानिए आभा के बारे में.
18: आभा?
14: जी हाँ, मोदी सरकार की डिजिटल पहल जिसके तहत अब तक 86 करोड़ से अधिक नागरिक बनवा चुके हैं आभा, यानी आयुष्मान भारत हेल्थ अकाउंट, जहाँ आप अपने मेडिकल रिकॉर्ड सुरक्षित रख सकते हैं और जब चाहें और जहाँ चाहें ये रिपोर्ट्स दिखा सकते हैं. आभा, सेहत के सफर में आपका हम सफर. आज ही आभा ऐप डाउनलोड करें या डायल करें 1-4-4-7-7.
19: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோதா சரின்னு.
6: சரி சரி சரி சரி
1: வசந்த் சரி சரி சரி அனைத்திலும் சரி சரி வசந்த்.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: சரி சரி.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
20: பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
21: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
20: சத்யபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி, நாகப்பட்டினம்.
0: விலக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் பிரியா சகோதரிகள் பாடியது.

0: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
1: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
2: வாவ்,
0: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: PSR தங்க மாளிகை,
5: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: PSR தங்க மாளிகை, காரைக்கால்.
7: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
8: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
9: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
10: கோபால் பல் பொடி.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: நேயர்களுக்கு உளங்கணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ், ஆர்கேஜி நெய், கோபால் பல்பொடி.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்த புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.
6: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
7: ஆர்கேஜி நெய்,
8: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
9: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
1: விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் பி லீலா பாடியது.

0: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு
2: சரி சரி சரி சரி
3: சரி சரி சரி சரி சரி
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: சரி சரி,
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலை.

0: எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், என்எஸ்பி ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட், இதில் உள்ள
4: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
5: சீருடைகளின் சிறப்பிடம் நாகை மூராசன்ஸில் பேக் டு ஸ்கூல். அனைத்து பள்ளிகள், அரசு பள்ளி சீருடைகள் வாங்கும் அனைவருக்கும் 10% கிஃப்ட் கூப்பன் வழங்கப்படும். ஸ்கூல் யூனிஃபார்ம், ஸ்கூல் பேக், ஸ்டேஷனரிஸ் அனைத்தும் ஒரே இடத்தில். மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
6: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
7: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
8: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
11: பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
12: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
11: சத்யபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.
13: நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் நாகூர் ஈஎம் ஹனீஃபா பாடியது.

0: கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
0: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் வசந்த் அண்ட் கோ.
3: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க, தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
4: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
5: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.
6: சரி சரி சரி சரி
7: வசந்த் அண்ட் கோ, சரி சரி சரி அனைத்திலும் சரி சரி வசந்த் அண்ட் கோ.
8: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: சரி சரி.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 6:27. இனி கேட்கலாம் பன்னிசை.

வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். தொடர்ச்சியாக நீண்டகாலம் பதவியில் உள்ள பிரதமராக மேம்பட்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உலகத் தலைவர்கள் மற்றும் இந்திய தலைவர்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியை பாராட்டி மத்திய அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை புதுடில்லியில் நிதி ஆயோக் நிர்வாகக்குழு கூட்டத்தை தலைமையேற்று நடத்துகிறார். ஆன்லைன் டிரேடிங் ஆசை காட்டி புதுச்சேரியைச் சேர்ந்த தொழிலதிபரிடம் கோடிக்கணக்கில் பண மோசடி செய்த மூவரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். நாட்டிலேயே மிக நீண்டகாலம் தொடர்ச்சியாக பதவியில் உள்ள பிரதமராக மேம்பட்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உலகத் தலைவர்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இலங்கை அதிபர் திரு அனுரகுமார திசநாயக்கே, பப்புவா நியூகினியா பிரதமர் திரு ஜேம்ஸ் மராப்பே, ட்ரினிடாட் டொபாக்கோ பிரதமர் திரு கம்லா பிரசாத் பிசசார் உள்ளிட்டோர் இதில் அடங்குவர். பிரதமர் திரு நரேந்திர மோடி புரட்சிகரமான மாற்றங்களை இந்தியாவில் ஏற்படுத்தி வருவதையும் தெற்குலக நாடுகளுக்கு தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வருவதையும் இவர்கள் பாராட்டியுள்ளனர். தொடர்ந்து நீண்டகாலம் பதவியிலுள்ள பிரதமராக மேம்பட்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மற்றும் இந்திய தலைவர்கள்

0: பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சாதனை அவரது தலைமை மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கைக்கு சான்றாகும் என்று சமூக ஊடகத்தில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு அனைத்து பிரிவு மக்களுக்கும் பல்வேறு நலத்திட்ட பணிகளை அறிவித்து வளர்ச்சியின் பலன்கள் கடைக்கோடி மனிதனையும் சென்று சேர்வதையும் உறுதிப்படுத்தியிருப்பதாக அவர் பாராட்டியுள்ளார். பழங்குடி கிராமங்களுக்கான ஜர்தி ஆபா வளர்ச்சி திட்டம், ஜன்மன் போன்ற திட்டங்கள் குறிப்பாக மெச்சத்தக்கவை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமரை பாராட்டி வாழ்த்துக்கள் குவிந்து வருவது குறித்து ஒரு செய்தி தொகுப்பு.
1: தொடர்ந்து நீண்ட காலம் பதவியில் உள்ள பிரதமராக மேம்பட்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு திரு அமித்ஷா உட்பட பல்வேறு மத்திய அமைச்சர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த 12 ஆண்டுகளில் உலக அரங்கில் இந்தியாவின் பெருமிதத்தை மீட்டு அடிமை மனப்பாங்கிலிருந்து நாட்டை விடுவித்திருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். எல்லையில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டு நாட்டில் நக்சல்வாதம் ஒழிக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அயோத்தியில் ராமர் கோவில் கட்டப்பட்டதும், ஜம்மு காஷ்மீரில் 360வது அரசியல் சாசனம் நீக்கப்பட்டதும் அரசின் முக்கிய சாதனைகள் என்று அவர் கூறியுள்ளார். நாடு இதுவரை கண்டிராத துணிச்சலான பல்வேறு சீர்திருத்தங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி அமல்படுத்தி இருப்பதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இத்தகைய சீர்திருத்தங்களால் நாட்டின் வளர்ச்சி பாதைக்கே புது வடிவம் கிடைத்திருப்பதாக மத்திய தொழில் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் பாராட்டியுள்ளார். பிரதமர் பதவியில் திரு நரேந்திர மோடியின் 4,399 நாள் பயணம் வளமான முன்னேறிய சுயசார்பு இந்தியா ஒன்றை உருவாக்கும் முயற்சியில் பொன்னான அத்தியாயம் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்பட பல்வேறு மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் தொழில்துறை தலைவர்களும் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வாழ்த்து தெரிவித்து செய்திகளை வெளியிட்டுள்ளனர்.
0: நாட்டிலேயே மிக நீண்ட காலம் தொடர்ச்சியாக பதவியிலுள்ள பிரதமராக வரலாற்று சிறப்புமிக்க மைல்கல்லை எட்டியுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடியை பாராட்டி மத்திய அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. ஏழைகள், விவசாயிகள், பெண்கள், இளைஞர்கள் உட்பட சமூகத்தின் அனைத்து பிரிவு மக்களுக்கும் உள்கட்டமைப்பு, தொழில் வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கும் அரசு அமல்படுத்தி வரும் முக்கிய திட்டங்களை இத்தீர்மானம் பாராட்டியுள்ளது. மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று புதுடில்லியில் செய்தியாளர்களிடம் இதை தெரிவித்தார். அகமதாபாத்தில் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்ட பணிகளின் முதல் பகுதியை 2,169 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளும் உத்தேசத்திற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. ஆந்திர மாநிலம் அமராவதியில் மத்திய அரசு அலுவலகங்களுக்கு தனி வளாகம் மற்றும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு குடியிருப்பு வளாகம் அமைக்கவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ந்து நீண்டகாலம் பதவியில் உள்ள பிரதமராக மேம்பட்டுள்ளதை ஒட்டி பிஜேபியின் தேசிய தலைவர் திரு நிதின் நபின், டெல்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா ஆகியோர் இன்று புதுடில்லியில் உள்ள கோவில் ஒன்றில் வழிபட்டனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய தலைமை நாட்டிற்கே புதிய வரலாறு படைத்திருப்பதாக திரு நிதின் நபின் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த 12 ஆண்டுகளாக அனைத்து பிரிவு மக்களின் நலனுக்கு பாடுபட்டு வருவதாகவும், குறிப்பாக மகளிர் அதிகார மேம்பாட்டில் சிறப்பு கவனம் செலுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டில் 25 கோடி குடும்பங்கள் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டிருப்பது அரசின் முக்கிய சாதனை என்றும் குறிப்பிட்டார். மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் உள்ளிட்டவர்களும் இன்று புதுடில்லியில் கோவில் ஒன்றில் வழிபட்டனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை புதுடில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையின் கலாச்சார மையத்தில் நிதி ஆயோக் அமைப்பின் 11வது நிர்வாகக்குழு கூட்டத்தை தலைமையேற்று நடத்துகிறார். இதுகுறித்து கூடுதல் தகவல்கள்.
3: விக்சித் பாரத் 2047 இலக்கை எட்டுவதற்கான அனைவரையும் உள்ளடக்கிய மானுட மேம்பாடு என்னும் கருப்பொருள் அடிப்படையில் நிதி ஆயோக் நிர்வாகக்குழு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வயது, பாலினம், பிராந்திய மற்றும் சமூக பொருளாதார பின்னணிகளுக்கு அப்பாற்பட்டு அனைவருக்கும் மானுட மேம்பாடு வழங்கும் குறிக்கோளை அளவிடத்தக்க விளைவுகளாக மாற்றுவது குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படும். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் மாநில அரசுகளின் தலைமைச் செயலர்கள் மாநாட்டில் வெளியான பரிந்துரைகள் குறித்தும் ஆலோசிக்கப்படும். நிதி ஆயோக் நிர்வாகக்குழு கூட்டத்தில் மாநில முதலமைச்சர் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்கள் பங்கேற்க உள்ளனர்.

0: டிசம்பர் மாதம் மாநில அரசுகளின் தலைமைச் செயலர்கள் மாநாட்டில் வெளியான பரிந்துரைகள் குறித்தும் ஆலோசிக்கப்படும். நிதி ஆயோக் நிர்வாக குழு கூட்டத்தில் மாநில முதலமைச்சர்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்கள் பங்கேற்க உள்ளனர்.
1: நாட்டில் சிஎன்ஜி எரிவாயுவிற்கு தட்டுப்பாடு இல்லை என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். இன்று புதுடில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குழாய் மூலம் வீடுகளுக்கு பிஎன்ஜி எரிவாயு வழங்குவதற்கான கட்டமைப்பு வசதிகளை அரசு விரிவாக்கம் செய்து வருவதாகவும், எல்பிஜி இணைப்புகளை பிஎன்ஜி இணைப்புகளாக மாற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் கூறினார். உலகின் நடப்பு நிலவரங்களை தவறாக பயன்படுத்தி பொய்த்தகவல் மற்றும் செயற்கையான தட்டுப்பாடு மூலம் கொள்ளை லாபம் ஈட்ட முயல்வதை தடுக்க அரசு கடும் நடவடிக்கை எடுத்து வருவதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார். ஆன்லைன் டிரேடிங் மூலம் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என ஆசை காட்டி புதுச்சேரியைச் சேர்ந்த தொழிலதிபரிடம் 1.27 கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்ட வழக்கில் பல மாநிலங்களில் தேடப்பட்டு வந்த 3 பேரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர். புகாரின் பேரில் முன்னதாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் மோசடி பணம் பல்வேறு வங்கிக் கணக்குகள் மூலம் பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து நாமக்கல், திருப்பூர் மற்றும் ஈரோடு பகுதியைச் சேர்ந்த 3 கைது செய்யப்பட்டனர். பின்னர் இவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். இவர்களிடமிருந்து 2 லேப்டாப், 4 செல்போன், 6 வங்கிக் கணக்கு புத்தகங்கள் மற்றும் 3 சிம் கார்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதே நபர்கள் மீது மேற்கு வங்கம், நாகாலாந்து உட்பட பல்வேறு மாநிலங்களில் 100க்கும் மேற்பட்ட சைபர் மோசடி புகார்கள் இருப்பதும், இவர்கள் கோடிக்கணக்கில் பண மோசடி செய்திருப்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. வயது முதிர்வு மற்றும் உடல்நலக் குறைவினால் சென்னையில் இன்று காலமான இயக்குனர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்குகள் அவரது சொந்த ஊரான தேனியில் நாளை நடைபெறவுள்ளன. இன்று சென்னை நீலாங்கரையில் உள்ள பாரதி ராஜாவின் இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த அன்னாரின் உடலுக்கு தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மற்றும் திரையுலக பிரபலங்கள் பலரும் நேரில் அஞ்சலி செலுத்தினர். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுப்பாதை காரணமாக இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், திருப்பத்தூர், காஞ்சிபுரம், செங்கற்பட்டு உட்பட்ட மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் தேனி, குமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 16ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள தமிழக கடலோரப் பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தொடர்ச்சியாக நீண்டகாலம் பதவியில் உள்ள பிரதமராக மேம்பட்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உலக தலைவர்கள் மற்றும் இந்திய தலைவர்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியை பாராட்டி மத்திய அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை புதுடில்லியில் நிதி ஆயோக் நிர்வாக குழு கூட்டத்தை தலைமையேற்று நடத்துகிறார். ஆன்லைன் டிரேடிங் ஆசை காட்டி புதுச்சேரியைச் சேர்ந்த தொழிலதிபரிடம் கோடிக்கணக்கில் பண மோசடி செய்த 3 சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 6:13.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
2: இனி கேட்கலாம், நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், நாச்சியார் கோவில்.
4: வீட்டு உபயோக பொருட்கள்
5: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
5: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
4: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
5: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: மொத்த விற்பனையில் பொன்விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், நாச்சியார் கோயில் மற்றும் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
6: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
7: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
8: நம்ம பாரம்பரியமான ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சு தான்.
7: 140 வருஷமா

0: பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை தரமான தங்கம் கைராசி.
1: ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா பிப்ரவரி 6 முதல் பஜனை மடம் தெரு மாயவரம்.
0: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: சொல் ஆமோது வழங்குகிறார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
3: அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மன்னர்கள் மான உணர்வு மிக்கவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். மானத்தை தம் உயிரினும் மேலாக போற்றிருக்கின்றார்கள். சேரமான் கணைக்கால் இரும்பொறை என்றொரு மன்னன் இருந்தான். அவன் தொண்டியை தலைநகரமாக கொண்டு ஆட்சி புரிந்து வந்தான். இவனுக்கும் சோழ மன்னன் கோச்செங்கணான் என்பவருக்கும் கழுமலம் என்ற இடத்திலே போர் நடைபெற்றது. அந்த போரிலே கணைக்கால் இரும்பொறை தோல்வியடைந்து விட்டான். கோச்செங்கணான் என்ற அந்த சோழ மன்னன் இரும்பொறையை குணவாயில் கோட்டம் என்ற இடத்திலே சிறை வைத்தான். கணைக்கால் இரும்பொறை ஒரு நாட்டினுடைய மன்னன் என்பதையும் மறந்து உச்சி வெயிலில் சங்கிலியால் கட்டி சிறைச்சாலைக்கு இழுத்து வந்ததால் மிகவும் சோர்வுற்றான் கணைக்கால் இரும்பொறை. கடுமையான வெயில் நேரம் ஆகையினாலே இரும்பொறைக்கு மிகுந்த தண்ணீர் தாகம் எடுத்தது. குடிப்பதற்கு தண்ணீர் கேட்டான். சிறைக்காவலர்கள் அலட்சியம் செய்தனர், தாமதமாக தண்ணீர் தந்தனர். அந்த தண்ணீரை பருகாமல் அவமானத்தால் குன்றினான். தன் எண்ண ஓட்டங்களை ஒரு பாடலாக எழுதி வைத்துவிட்டு அவன் தன்னுடைய இன்னுயிரை நீத்தான். குழவி இறப்பினும் ஊன் தடி பிறப்பினும் ஆளென்றென்று வாளில் தப்பார் தொடர்படு ஞமலியின் இடர்படுத்து இறிய கேளன் கேளீர் வேளான் சிறுபதம் மதுகை இன்றி வயிற்றுத் தீத்தணிய தாம் இறந்து உண்ணும் மளவை இன்மரோ இவ்வுலகத்தானே என்பது அந்த பாடல். பகைவினிடம் தண்ணீர் வாங்கி குடித்து தாகத்தை போக்கி உயிர் வாழ வேண்டுமா என்ற முடிவுக்கு வருகிறான் கணைக்கால் இரும்பொறை. இதே கருத்தை ஔவையாரும் உண்ணீர் உண்ணீர் என்றே ஊட்டாதா தம்மனையில் உண்ணாமை கோடியுறும் கோடி கொடுத்தும் குடிப்பிறந்தார் தம்மோடு கூடுவதே கோடியுறும் கோடானு கோடி கொடுப்பினும் தம்முடை நா கோடாமை கோடியுறும் என்று மிக அழகான ஒரு பாடலை பாடியிருக்கின்றார். மனிதன் கடைப்பிடிக்க வேண்டிய நெறிமுறைகளை இந்த பாடல் மூலம் தெளிவாக கூறியிருக்கின்றார். நன்றி, வணக்கம்.
2: சொல் அமுது வழங்கினார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
4: கேட்டது நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன் சொல் அமுதி நிகழ்ச்சியை வழங்கியோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் நாச்சியார் கோவில்.
5: வீட்டு உபயோக பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் மயிலாடுதுறை.
7: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
4: ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 6:25, 30 நொடி.
8: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
9: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேல தான்.
10: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
11: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
12: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
11: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
12: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
13: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
14: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
15: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
16: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர

0: உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி
2: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ். பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 முதல் June 16 வரை மட்டுமே. ARC நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
3: லைட் ஹவுஸ். இன்றும் நாளையும் நமது நிலையம் ஒளிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகளின் முன்னோட்டம் கேட்கலாம். இவ் அறிவிப்பினை தொடர்ந்து 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் நலமாய் வாழ பக்கவாதம் மற்றும் வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மூளை நரம்பியல் மற்றும் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர் பத்மராஜன் அவர்கள். 6:45 இசைத்தூரிகை, 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர். 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். June 7 காரைக்கால் ONGC காவிரி அசட்டின் உழவர் அரங்கம். 8:00 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் கானம். 8:25 மத்திய அரசு 12 ஆண்டுகளை வெற்றிகரமாக நிறைவு செய்ததை ஒட்டிய தொடர் நிகழ்ச்சி. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷனின் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் இன் சொல் அமது. 10:00 RKG நெய் மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் இரவு மலரும். 10:30 கோபால் பல்பொடியின் இரவு மலரும். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 காங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன். இனி வருவது நாளைய நிகழ்ச்சிகளின் முன்னோட்டம். நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், காரைக்கால் PSR தங்க மாளிகை. நாளை காலை 6:00 குரலோசை நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இணைத்தானும் நலவை கேட்க வழங்குகிறார் மதுரை இரா நடராஜன் அவர்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேக்கர்ஸின் உழவர்களுக்கு. 6:40 மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை அறிவியல் கல்லூரியின் இன் சொல் அமது. 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர் பங்குபெறும் சிறுமி எம் லக்ஷிகா. 7:00 திரை இசை. 7:25 சைபாலின் தகவல் நேரம். 7:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காலை காம்போ. 8:00 துள்ளி வரும் பாட்டு முதலில் மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். விளம்பரதார நிகழ்ச்சி. 8:05 நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷனின் துள்ளி வரும் பாட்டு. 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. கேட்டது இன்றும் நாளையும் நமது நிலையம் ஒளிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகளின் முன்னோட்டம். லைட் ஹவுஸ். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது விளம்பரங்களை தொடர்ந்து மாநில செய்திகள்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையை பெற்ற தலைவராக திகழ்வதாக மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் வழங்கும் சேவையிலிருந்து 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டிருப்பது கடும் கண்டனத்திற்கு உரியது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தொழில்நுட்ப கோளாறு காரணமாகத்தான் 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் விளக்கம் அளித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பர்னீத் கவுர் மற்றும் குஷால் தலால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். நீண்ட காலம் தொடர்ச்சியாக பணியாற்றி வரும் பிரதமர் என்ற சாதனையை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு பாராட்டு தெரிவித்து மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இன்று புதுதில்லியில் அமைச்சரவை கூட்டம் தொடங்கியதும் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அமைச்சர்கள் அனைவரும் எழுந்து நின்று கரகோஷம் எழுப்பி வாழ்த்துக்களை தெரிவித்தனர்.
1: பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி

0: இதனைத் தொடர்ந்து பிரதமருக்கு பாராட்டு தெரிவிக்கும் தீர்மானத்தை மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் முன்மொழிந்தார். திரு நரேந்திர மோடி 4,399 நாட்கள் பிரதமராக தொடர்ச்சியாக பணியாற்றியதன் காரணமாக இந்நாள் நமது ஜனநாயக வரலாற்றில் முக்கியமான மைல்கல்லாகும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் 1952 முதல் 1964 ஆண்டு வரை பிரதமராக ஜவஹர்லால் நேரு 4,398 நாட்கள் பணியாற்றியதுதான் சாதனையாக இருந்ததாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டு நலனுக்கே முக்கியத்துவம் என்ற அடிப்படையில் செயல்பட்டு வருவதன் காரணமாக திரு நரேந்திர மோடி மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையை பெற்றுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரதமராக திரு நரேந்திர மோடி பதவியேற்றது முதல் மக்கள் நலனுக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் பட்டியலிட்டு அந்த தீர்மானத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் இந்தியாவின் வளர்ச்சி புதிய சாதனைகளை படைக்கும் என்றும் அடுத்த 21 ஆண்டுகளுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கு எட்டப்படும் என்று முழுமையாக நம்புவதாகவும் அந்த தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே நாட்டின் வளர்ச்சிக்காக பிரதமர் ஆற்றிய பங்களிப்பு மகத்தானது என்றும் அதனை மத்திய அமைச்சரவை இன்று கொண்டாடியுள்ளதாகவும் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்து 12 ஆண்டுகள், இவருடைய பங்களிப்பு என்பது மகத்தானது. அந்த மகத்தான பங்களிப்பை இன்றைக்கு அவர்களது அமைச்சரவை கொண்டாடி இருக்கிறது. ஏழை மக்கள் கிட்டத்தட்ட 25 கோடி ஏழை எளியவர்கள் 12 ஆண்டுகால ஆட்சியினால் கை தூக்கி விடப்பட்டிருக்கிறார்கள். 12 ஆண்டுகளில் ஏற்பட்ட மிக முக்கியமான வளர்ச்சி என்பது அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கின ஒரு சமூகம் சார்ந்த ஒரு வளர்ச்சியாக இருக்க என்பதையும் இந்த தீர்மானத்தில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மிக முக்கியமான இந்த 12 ஆண்டுகால காலகட்டத்தில் நடைபெற்ற முக்கியமான செய்திகளில் ஒன்று, அந்நிய தேசங்கள் நம் மீது பல்வேறு விதமான தாக்குதல்களை தொடுத்த போதும் நம்முடைய ஒரு வலிமையை நாம் அவர்களுக்கு காண்பித்து இருக்கிறோம். அதே மாதிரி அவருடைய தொலைநோக்கு பார்வை கனவு என்பது விக்சித் பாரத் என்று சொல்லக்கூடிய வளர்ந்த பாரதம். 2047 நாம் வந்து ஒரு வளர்ந்த தேசமாக சர்வதேச அளவில் நம்மை ஒரு வளர்ந்த பாரதமாக முன்னிறுத்த வேண்டும் என்ற ஒரு தொலைநோக்கு பார்வையோடு பல்வேறு திட்டங்களை அவர்கள் வந்து அமல்படுத்தி வருகிறார்கள். இந்த திட்டங்கள் அத்தனையுமே நாங்கள் வந்து திறமேற்கொண்டு செய்வதற்கும் வகையிலும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்பதற்கும் இந்த அமைச்சரவையானது தீர்மானத்தை நிறைவேற்றி தங்களுடைய உறுதிப்பாட்டை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறது.
0: தமிழக முதலமைச்சர் திரு விஜய் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். மரியாதை நிமித்தமாக இந்த சந்திப்பு நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனைத் தொடர்ந்து குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனையும் திரு விஜய் சந்தித்து பேசினார். பின்னர் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திருமதி சோனியா காந்தி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆகியோரையும் முதலமைச்சர் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். நிதி ஆயோக் ஆட்சி மன்ற குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் தில்லி சென்றுள்ளார். இக்கூட்டம் நாளை நடைபெற உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் வழங்கும் ஒளிபரப்பு சேவையிலிருந்து 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மின்வெட்டினால் பொதுமக்கள் படும் அவதி, தொடரும் பாலியல் வன்கொடுமைகள், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு உள்ளிட்ட செய்திகளை ஒளிபரப்பியதால் தவேக அரசு இந்த 3 சேனல்களை முடக்கியுள்ளதாக குறை கூறியுள்ளார். ஜனநாயகத்தின் 4வது தூணான ஊடகங்கள்தான் அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதிலும் மக்களின் அன்றாட பிரச்சினைகளை அரசுக்கு எடுத்துச் செல்வதிலும் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஊடகங்களின் குரல் வலையை நெரிப்பதன் மூலம் ஆட்சியின் அவலங்கள் மக்களிடம் சென்றடையாமல் தடுத்திட முடியும் என்று தவேக அரசு எண்ணுவதாகவும் அவர் கூறியுள்ளார். தவேக அரசின் இந்த நடவடிக்கை பத்திரிகை சுதந்திரத்திற்கு எதிரானது என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஊடகங்களின் குரல் வலையை நெரிக்கும் வகையில் தவேக அரசு செயல்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தவேக அரசுக்கு எதிரான செய்திகளை ஒளிபரப்பியதற்காக 3 செய்தி சேனல்கள் அரசு கேபிளிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இந்த நடவடிக்கை வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் அந்த சேனல்களின் ஒளிபரப்பு தொடர தவேக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். அஇஅதிமுகவும் தவேக அரசின் இந்த நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. 3 செய்தி சேனல்கள் அரசு கேபிளில் முடக்கப்பட்டதற்கு தொழில்நுட்ப கோளாறுதான் காரணம் என்று கூறுவது ஏற்க முடியாது என்று அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தொழில்நுட்ப

0: கோளாறு காரணமாகத்தான் 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: 3 சேனல்கள் முடக்கப்பட்டது என்பது சரியான வார்த்தை கிடையாது. சம்பந்தப்பட்ட தொலைக்காட்சி நிறுவனங்களினுடைய தலைமை அதிகாரிகளுக்கு நேரடியாக தொடர்பு கொண்டு நாங்கள் பேசியிருக்கிறோம். சில செட்டாப் பாக்ஸஸ்ல மட்டும் தற்காலிகமாக அது வந்து ஒளிபரப்ப முடியாத ஒரு சூழல் இருக்கு. அப்ப இதை மேற்பார்வை செய்யறதுக்கு ஒரு வெண்டார் கூட நம்ம வந்து ஏற்கனவே அக்ரிமெண்ட் போடப்பட்டிருக்கு. அவர்கள் வந்து சென்னையில துரிதமாக செயல்பட்டு முழு வீச்சில் அதை சரி செய்வதற்காக செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதனால இது வந்து வேற தனி காரணமோ அல்லது முடக்கப்பட்டது என்பது ஏற்புடையதல்ல. அப்வேகமா அந்த வெண்டார்ஸ் வந்து வேலை செஞ்சிருக்கிறாங்க. மேலும் தொழில்நுட்ப வல்லுநர்களும் அதுல வந்து சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கு.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 5.8 கிலோமீட்டர் உயரம் வரை மத்திய வங்கக்கடல் பகுதிகள் முதல் கடலோர கர்நாடக பகுதிகள் வரை கடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் உள் கர்நாடக வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். நாளை முதல் வரும் மே 14 வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக குறையக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பள்ளிவாசல்களில் பணியாற்றும் உலமாக்களுக்கு மானிய உதவியுடன் இருசக்கர வாகனம் வாங்க விரும்புவோர் உரிய ஆவணங்களுடன் சிறுபான்மையினர் அலுவலகங்களில் வரும் 30 தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு ஆட்சியர் திருமதி ஸ்னேகா கேட்டுக் கொண்டுள்ளார். தென்மண்டல காவல்துறை தலைவர் திரு விஜயேந்திர பிதாரி தலைமையில் உயரதிகாரிகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் இன்று திருநெல்வேலியில் நடைபெற்றது. விழுப்புரம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பர்னீத் கவுர் மற்றும் குஷால் தலால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் பர்னீத் கவுர் 143-142 என்ற புள்ளிக் கணக்கில் அமெரிக்காவின் சிட்னி செலன்வெர்ஜரை வென்றார். குஷால் தலால் 2வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ரிஷப் யாதவை வென்றார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியாவின் ஹர்திக் பாண்டியா காயம் காரணமாக பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜாக்ரேப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணிகா பத்ரா, மானவ் தாக்கர் இணை பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை போலந்தின் மரேக் படோஸ்கி, சுசன்னா வெயில்கோஸ் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையை பெற்ற தலைவராக திகழ்வதாக மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் வழங்கும் சேவையிலிருந்து 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டிருப்பது கடும் கண்டனத்திற்கு உரியது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தொழில்நுட்ப கோளாறு காரணமாகத்தான் 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் விளக்கம் அளித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பர்னீத் கவுர் மற்றும் குஷால் தலால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 6:48.
4: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
5: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
6: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
7: திருவாரூர் ஜெயந்தி மோட்டார்ஸ் யமஹா ஷோரூமில் மெகா சேல்ஸ் கேம்.
8: உயர்ந்த மற்றும் தரமாய்ந்த அதிக மைலேஜ் தரும் ஹைபிரிட் XSR 150cc பைக்கை 0 டவுன் பேமெண்டில் ஓட்டிச் செல்லுங்கள். அது மட்டும் இல்லையே, ரே இசட்ஆர் ஃபேசினோ ஸ்கூட்டர்ஸ், FZS, FZX, R15 V4, MT15 பைக்குகளும் குறைந்த முன்பணத்தில் உங்களுக்காக காத்திருக்கின்றது.
7: ஜெயந்தி மோட்டார்ஸ் யமஹா ஷோரூம், திருவாரூர் மன்னார்குடி குடவாசல், நெல்லிலம் நீடாமங்கலம் ஏரவாஞ்சேரி குத்தானல்லூர்.
8: திருவாரூர் ஜெயந்தி மோட்டார்ஸ் யமஹா ஷோரூம், மெகா சேல்ஸ் கேம்.
9: காரைக்கால் டாக்டர் சக்திவேல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்,
10: மக்களின் அத்தியாவசிய தேவையறிந்து
9: இப்போது அதிநவீன வசதிகள் உள்ள லேமினர் ஃப்ளோ ஆபரேஷன் தியேட்டர், லேப்ரோஸ்கோபி, பிரசவ அறை,
10: சிசுக்களுக்கான NICU பிரிவு, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை,
9: சியாம், யூரோலஜி, வாஸ்குலர் சர்ஜரி, பல்மனாலஜி, ENT, குழந்தைகள் மருத்துவம், சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோ என்ட்ராலஜி
10: மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை ஆகிய வசதிகளுடன் டாக்டர் சக்திவேல் மருத்துவமனை காரைக்கால்.
3: இனி கேட்கலாம் காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவம்.

0: மணியின் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை காரைக்கால். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம்.
1: உங்கள் கடை காரைக்கால்
2: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
4: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
3: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
4: தொடர்புக்கு 8925936936.
5: நலமாய் வாழ. பக்கவாதம் மற்றும் வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மூளை நரம்பியல் மற்றும் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர். பத்மராஜன் அவர்கள்.
6: குழந்தை பெறக்கூடிய தாய்மார்கள் அனைவருக்கும் நாங்கள் ஃபோலிக் ஆசிட் கொடுக்கிறோம். அது குழந்தையுடைய மூளை வளர்ச்சி நன்றாக இருக்கும், நொடிப்பு வியாதிகள் வராமல் இருக்கும். அதே நேரத்தில் வயிற்றில் குழந்தை உள்ளவர்களுக்கு நொடிப்பு இருந்தால் அவர்களும் தேவையான மருந்து சாப்பிட்டால் குழந்தையும் பாதிக்காது. தாய்மார்களுக்கு நொடிப்பு இருந்தால் கூட அவர்கள் குழந்தைகளுக்கு நொடிப்பு வர வேண்டும் என்று அவசியமே இல்லை, பயப்படவும் தேவையில்லை.
5: இப்ப இந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு வந்து வலிப்பு நோய் வருது அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய மெடிசன்ஸ் எடுக்கக்கூடாது, ஒரு சில மெடிசன்ஸ் தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு கர்ப்ப காலத்துல மட்டும் திடீர்னு அந்த வலிப்பு நோய் வருமா டாக்டர்?
6: இது வந்து நல்ல கேள்வி. அதாவது சர்க்கரை வியாதி, அதிக இரத்த கொதிப்பு, அதாவது பிரசவ நேரத்தில் மரம் ஏற்படும் டாக்ஸிமியா, எக்ஸ்லாம்சியா அப்படின்னா நொடிப்போடு வரும், அந்த மாதிரி நோயாளிகளுக்கு அந்த நோயத்தில் மட்டும்தான் மாத்திரை, அதற்கு வைத்தியம் தேவையில்லை. அந்த நேரத்தில் மட்டும் இரத்தத்தை அழுத்தத்தை குறைத்து கொள்ள வேண்டும், சர்க்கரையை குறைத்து கொள்ளும். அந்த நேரத்தில் மட்டும் ஒரு சில மாதங்களுக்கு நொடிப்பு மாத்திரை சாப்பிட்டால் மிகவும் போதுமானது.
5: அதுக்கப்புறம் கூட அவங்க அந்த மெடிசன்ஸை ஃபாலோ பண்ண வேண்டிய
6: தேவையில்லை.
5: சரிங்க டாக்டர், இப்போ வந்து ரொம்ப குண்டா இருக்கவங்க, அப்புறம் வந்து நிறைய வெளிச்சம் அதிகமா இருக்க அந்த மாதிரி இடங்கள்ல வேலை செய்யறவங்க, நிறைய டென்ஷன் மன அழுத்தம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யக்கூடியவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வலிப்பு நோய் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா டாக்டர்?
6: உண்மைதான். அதாவது அதிக வெளிச்சம், அதிக சத்தம் ஏற்படும் பொழுது ஏற்கனவே நொடிப்பு நோயாளிகளாக இருந்தால் வருவதற்கான வாய்ப்புகள் சற்று அதிகம். அதே நேரத்தில் சில வித்தியாசமான வியாதிகள் உண்டு. சில குழந்தைகளுக்கு பச்சை தண்ணீரில் குடித்தால் மட்டும் நொடிப்பு வரும், அது கோல்டு வாட்டர் எபிலப்சிம்பாங்க, அவங்களுக்கு வைத்தியமே தேவையில்லை. மிதமான சூட்டில் வாழ்க்கை முழுவதும் குடித்தால் போதும். சில குழந்தைகளுக்கு வெந்நீரில் குடிக்கும் போது மட்டும் நொடிப்பு வரும், ஹாட் வாட்டர் எபிலப்சி என்பார்கள். அவர்கள் வாழ்க்கை முழுவதும் சூடான தண்ணீர் குடித்துக் கொள்ளாமல் மிதமான தண்ணீர் குடித்தால் நொடிப்பு வராமல் இருக்கும். சில பேருக்கு பைக், அதாவது மோட்டர் பைக் சவுண்டில் மட்டும் நொடிப்பு வரும், அவர்களுக்கு அந்த மாதிரி சத்தம் இருந்தால் அவர்கள் அந்த சூழலை தவிர்த்தாலே நொடிப்பு வராமல் இருக்கும். அவர்களுக்கெல்லாம் நொடிப்பு மாதிரியே தேவையில்லை. இதற்கு ரிஃப்ளக்ஸ் எபிலப்சின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒரு பயப்படுற வியாதியே இல்லை.
5: சரிங்க டாக்டர், மக்களுக்கு பொதுவாகவே சில கருத்து இருக்கும், வலிப்பு நோய் வந்து இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தால் மட்டும்தான் அது வலிப்பு நோய் அந்த மாதிரி இருக்கும். எந்த மாதிரி விஷயங்களெல்லாம் மைண்டில் வச்சுட்டு தவறான ஒரு புரிதலோடு வருவாங்க இல்லையா, அந்த பேஷண்ட்ஸ் பற்றி சொல்லுங்க டாக்டர்.
6: முக்கியமாக எங்கள் பரம்பரையிலேயே இந்த வியாதி இருந்தது இல்லை, எங்கள் பரம்பரையிலே எதுவுமே இல்லை. இந்த பூடு அந்த பார்த்து பயந்ததுனால வருது, ஒரு நாய் குலைச்சது, ஒரு பஸ்ஸு சத்தத்தில் பயந்து போயிட்டாங்க, பாம்பை பார்த்தாங்க, அதிலிருந்து வடிப்பு வருது அப்படின்னு சில தவறான பீதி கண்டிப்பாக அதற்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லை.
5: அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இல்லை?
6: இல்லை.
5: பயம் அந்த உணர்வுனால வலிப்பு நோய் வராத டாக்டர்?
6: பயத்திற்கு நொடிப்பு நோய் சம்பந்தமே இல்லை, ஆனால் நொடிப்பு உள்ளவர்கள் பயந்தால் நொடிப்பு வரலாம்.
5: அதாவது பயத்தினால நொடிப்பு நோய் வரல, நொடிப்பு நோயாளிக்கு பயம் வரும்போது நொடிப்பு
6: வரலாம்.
5: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. பக்கவாதம் மற்றும் வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து விளக்கம் தந்தார் காரைக்கால் மூளை நரம்பியல் மற்றும் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர். பத்மராஜன் அவர்கள்.
0: க கேட்டது காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் உங்கள் கடை காரைக்கால் தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம்.
1: உங்கள் கடை காரைக்கால்
2: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம்.

0: திருவாரூர்
1: விரைவில் மயிலாடுதுறை.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
0: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 6:46, 45
3: திருச்சி சாரதாசன் காத்திருங்கள்.
4: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியாரன் கோச் வெல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ₹1 ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 முதல் June 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேசி செட்டியாரன் கோச் வெல்லர்ஸ், மயிலாடுதுறை.
5: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
5: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
9: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
10: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
11: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
10: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
11: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
12: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
13: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
12: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
14: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
15: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில், ஓமலூர் ரோட் சேலம்.
2: இசை தூரிகை நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் வீரதீரசூரன் படத்திலிருந்து, ஜி வி பிரகாஷ்குமார், சாதிகா குரல்களில்.

0: நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸின் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 மயிலாடுதுறை தீன் கலை அறிவியல் கல்லூரியின் இன்சொல் அமது.
3: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
4: பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபாலின் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தரப்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
6: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: நாளை மாலை 5:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் பாட்டுக்கென்ன போட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் தேநீர் நேரம்.
7: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட் இதில் உள்ள
8: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
7: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
8: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத்பேஸ்ட்.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
11: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய் பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
0: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், ஆர்கே ஜினே, கோபால் பல்பொடி.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
7: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.
8: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
9: ஆர்கேஜி நெய்
10: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
11: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
4: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளங்கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேயர்களுக்கு நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷனின் உளங்கனிந்த நல்வாழ்த்துக்கள். பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம். இசைத்தூரிகையில் இனி கேட்கலாம் அறிவியல் நேரம். மார்பக புற்றுநோய் ஆபத்தை குறைக்கும் உடல் எடை குறைப்பு GLP-1 மருந்துகள் சமீபத்திய மருத்துவ ஆய்வில் உலக புகழ்

0: பெற்ற உடல் எடை குறைப்பு மருந்துகளான ஒசம்பிக் மற்றும் வீகோவி போன்ற ஜிஎல்பி ஒன்று வகை மருந்துகளை பயன்படுத்தும் பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் ஏற்படும் அபாயம் சுமார் 30% வரை குறைவதாக கண்டறியப்பட்டுள்ளது. உடல் எடையை குறைப்பதோடு மட்டுமல்லாமல் உடலில் ஏற்படும் நாள்பட்ட வீக்கங்களை குறைப்பதன் மூலமும் ஹார்மோன் சமநிலையை ஏற்படுத்துவதன் மூலமும் இந்த மருந்துகள் புற்றுநோய்க்கு எதிராக செயல்படுவதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். கேட்டது அறிவியல் நேரம். இசைத்துறிகையில் வரும் நிறைவான பாடல் ஷான் ரோல்டான் ஷைந்தவி குரல்களில் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்திலிருந்து.
1: கண்மொழியால் பேசடி என்

0: நிறைவு பெறும் நிகழ்ச்சி இசை தூரிகை காரைக்கால் பண்பலை 100.3
1: ஆல் இண்டியா ரேடியோ. சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது.
2: பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம்
1: சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது.
3: பிரிட்டிஷ் அரசாங்கம் கூட்டிய ஷிம்லா மாநாடு தோல்வியடைந்தது என்று சொன்னீர்கள். ஆனால் அது முன்வைத்த ஆட்சிக்குழு அரசு

0: அரசியல் அதிகாரம், இடைக்கால அரசாங்கம், தேர்தல்கள், இவையெல்லாம் அப்போது எப்படி இருந்தன தாயே?
1: மகனே, அந்த 1945 வருடம் இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் முக்கியமான வருடம்தான். அப்போதுதான் 2 உலக போர் முடிந்தது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆங்கிலேயர்களுக்கு காட்டிய உக்ரமான போரும் முடிவுக்கு வந்தது. இங்கிலாந்திலும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அவர்களின் போக்கிலும் மாற்றம் ஏற்பட்டது. 1945 ஜூலை 10 இங்கிலாந்தில் தொழிற்கட்சி ஆட்சி அமைந்தது. சர்ச்சிலுக்கு பதிலாக அட்லி பிரிட்டிஷ் பிரதமரானான். எமரிக்கு பதிலாக பெத்திக் லாரன்ஸ் இந்திய விவகார செயலராக பொறுப்பேற்றான். இவர்கள் இருவருமே இந்தியா விரைவில் விடுதலை அடைய வேண்டும் என்று விரும்பினார்கள். அவர்களின் நோக்கத்துக்கு ஏற்ப வைஸ்ராய் வேவலும் 1945 ஆகஸ்ட் மாதத்தில் மத்திய மாநில அரசாங்கங்களுக்கான பொது தேர்தலை நடத்த முடிவு செய்தான். செப்டம்பர் 18 தேர்தலுக்கான அறிவிப்பை வெளியிட்டான். 1937 பின் நடைபெற்ற தேர்தல் அது. 1935 இந்திய அரசு சட்டத்தின் அடிப்படையில் இந்த தேர்தல் நடந்தது. தேர்தல் பிரச்சாரத்தின் போது வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்தை மையப்படுத்தியது காங்கிரஸ். மாநிலங்கள் இந்தியாவின் பிரிக்க முடியாத பகுதிகளாக இருக்கும். ஒவ்வொரு மாநிலத்திலும் பொறுப்பான அரசாங்கம் அமைக்கப்படும். சுதந்திர இந்திய கூட்டாட்சியில் மன்னர் மாநில அரசுகள் அரசியல் அமைப்பு தலைவர்களாக இருப்பார்கள் என்று பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த தேர்தலில் ஜவஹர்லால் நேரு 3 முக்கிய விஷயங்களில் சிறப்பு கவனம் செலுத்தி சூறாவளி சுற்றுப்பயணம் செய்தார். தொழில்மயமான பொருளாதார திட்டம், அனைத்து தொகுதிகளிலும் காங்கிரசின் முஸ்லிம் வேட்பாளர்களை வெற்றி பெறச் செய்வது, காங்கிரசின் மதச்சார்பின்மையை நிலைநாட்டுவது என்ற கொள்கைகளை முன்வைத்தான். இந்து மகா சபையுடன் தேர்தல் உடன்பாடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறிய ராஜேந்திர பிரசாத்தின் யோசனையை அதனாலேயே நிராகரித்தான் நேரு. தேர்தல் முடிவுகள் காங்கிரசுக்கும் முஸ்லிம் லீகுக்கும் ஏமாற்றமாகவே அமைந்திருந்தன. பொது தொகுதிகளில் பெரும்பான்மையான இடங்களை காங்கிரஸ் கைப்பற்றியது. மத்திய சட்டமன்றத்திற்கான 57 பொது இடங்களிலும் காங்கிரஸே வெற்றி பெற்றது. ஆனால் ஒரு முஸ்லிம் இடத்தை கூட காங்கிரஸால் பெற முடியவில்லை. 30 முஸ்லிம் இடங்களிலும் முஸ்லிம் லீகே வெற்றி பெற்றது. ஆனால் 11 மாநிலங்களுக்கான தேர்தலில் முஸ்லிம் லீக் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறவில்லை. அனைத்து முஸ்லிம்களுக்கான இடங்களையும் அதனால் பெற முடியவில்லை. இவற்றில் பெரும்பான்மை பலம் பெற்றால்தான் தனது பாகிஸ்தான் கனவு நனவாகும் என்று எதிர்பார்த்தான் ஜின்னா. ஆனால் தேர்தல் மூலம் பாகிஸ்தானை பெற முடியாது என்ற கசப்பான உண்மையை அவன் உணர்ந்து கொண்டான். காங்கிரஸ் 7 மாநிலங்களில் ஆட்சி அமைத்தது. சிந்துவிலும் வங்காளத்திலும் முஸ்லிம் லீக் அதிகாரத்தை கைப்பற்றியது. பஞ்சாபில் காங்கிரஸ் மற்றும் சீக்கியரின் ஆதரவுடன் கூட்டணி அரசு அமைந்தது. இந்து மகா சபையால் இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியவில்லை. இந்த பொது தேர்தல் மூலம் காங்கிரசும் முஸ்லிம் லீகும் இந்தியாவின் 2 பிரதான கட்சிகள் என்ற நிலையை பெற்றன. ஆனால் இந்துக்கள் காங்கிரஸையும் முஸ்லிம்கள் லீகையும் ஆதரித்ததால் இந்து முஸ்லிம் வேறுபாடு வேகமாக வளரவே செய்தது. 1946 பிப்ரவரி 19 அன்று பம்பாயில் நடந்த கடற்படை வீரர்களின் கிளர்ச்சியும் அதைத் தொடர்ந்து அம்பாலா, கராச்சி, மத்ராஸ், கல்கத்தா, ரங்கூன் ஆகிய இடங்களில் ஏற்பட்ட அதன் பிரதிபலிப்புகளும் பிரிட்டனுக்கு பெரும் கவலையை அளித்தது. பிரிட்டிஷ் பாராளுமன்ற தூதுக்குழு இந்தியாவுக்கு வந்து நிலைமையை ஆய்வு செய்தது. அதன் அடிப்படையில் அமைச்சரவை தூதுக்குழுவை இந்தியாவுக்கு அனுப்ப பிரிட்டிஷ் அரசு முடிவெடுத்தது. இந்திய விவகாரத்துறை செயலர் பெத்திக் லாரன்ஸ்

வர்த்தக அமைச்சர் ஸ்டாஃபர்ட் கிரிப்ஸ், கடற்படை அமைச்சர் ஏவி அலெக்சாண்டர் ஆகியோர் அடங்கிய அமைச்சரவை தூதுக்குழு 1946 மார்ச் 23 இந்தியாவுக்கு வந்தது. இந்தியர்களுக்கு அதிகாரத்தை மாற்றிக் கொடுப்பதை விரைவுபடுத்துவதே இந்த குழுவின் நோக்கமாக இருந்தது. இவர்கள் இந்திய தலைவர்களுடன் விரிவாக விவாதித்தார்கள். அதன் முடிவில் பிரிவினைவாதத்தை நிராகரித்தார்கள். ஒன்றுபட்ட இந்தியாவுக்குள் பாகிஸ்தான் கோரிக்கையை எவ்வாறு நடைமுறைப்படுத்தலாம் என்று யோசித்தார்கள். அதன் முடிவில் 1946 மே 16 தங்களது திட்டத்தை வெளியிட்டார்கள். இந்த தீர்வினை அமைச்சரவை தூதுக்குழு திட்டம் என்றார்கள். இந்த அமைச்சரவை தூதுக்குழு திட்டம் 4 பகுதிகளை கொண்டிருந்தது. யூனியன் ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய யூனியன், அரசியலமைப்பு சட்டமன்றம் அமைத்தல், இடைக்கால அரசாங்கம் அமைத்தல், அரசியலமைப்பு சட்டமன்றத்திற்கும் பிரிட்டனுக்கும் இடையே ஒப்பந்தம் செய்தல் ஆகிய 4 பகுதிகளை விளக்கி இந்த திட்டத்தை அனைத்து அரசியல் கட்சிகளின் முன்னும் வைத்தது அமைச்சரவை தூதுக்குழு. இந்த திட்டத்தை முதலில் முஸ்லிம் லீகும் பின்னர் காங்கிரசும் ஏற்றுக்கொண்டன. என்றாலும் இந்த திட்டம் முரண்பாடுகளின் தொகுப்பாகவே இருந்தது. காங்கிரசையும் முஸ்லிம் லீகையும் திருப்திப்படுத்துவதற்காக கட்டமைக்கப்பட்ட திட்டம் இரு சாராரையும் திருப்திப்படுத்தவே இல்லை. பாகிஸ்தானை இந்த திட்டம் ஏற்றுக்கொண்டது என்று வாதிட்டான் ஜின்னா. ஆனால் இந்த திட்டம் பாகிஸ்தானை நிராகரித்தது என்று கூறினான் சர்தார் பட்டேல். முதலில் மறுத்த சீக்கியர்கள் பிறகு இந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அரசியல் அமைப்பு சட்டமன்றத்தின் அதிகாரங்கள் கட்டுப்படுத்தப்படுவதை கம்யூனிஸ்டுகள் எதிர்த்தார்கள். மாநிலங்கள் தொகுப்பை இந்து மகாசபை கண்டித்தது. காலத்தின் கட்டாயத்தால் வேறு வழியின்றி இந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்ட காங்கிரசும் முஸ்லிம் லீகும் பிறகு செயல்பட முடியாமல் செய்தன. இந்திய அரசியலமைப்பு சட்டமன்றத்திற்கான தேர்தலில் காங்கிரஸ் பெரும் வெற்றி பெற்றது. 210 பொது இடங்களில் 199 இடங்களை காங்கிரஸ் கைப்பற்றியது. 296 மொத்த உறுப்பினர்களை கொண்ட மன்றத்தில் காங்கிரசுக்கு 212 இடங்கள் கிடைத்தன. முஸ்லிம் லீக் 73 இடங்கள் பெற்றது. இதற்கு மேல் தங்களால் வெற்றி பெற முடியாது என்ற யதார்த்த நிலையை உணர்ந்தான் ஜின்னா. 1946 ஆகஸ்ட் 12 இடைக்கால அரசாங்கத்தை அமைக்கும்படி வைஸ்ராய் வேவல் ஜவஹர்லால் நேருவை கேட்டுக்கொண்டான். அந்த அழைப்பை நேரு ஏற்றுக்கொண்டான். ஆனால் ஜின்னா மறுத்துவிட்டான். அப்போது அவன் அறிவித்ததுதான் நேரடி நடவடிக்கை நாள், டைரக்ட் ஆக்ஷன் டே.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகமதாபாத் மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நேரடி அந்நிய முதலீடு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தான்யா ஹேமந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்ற கூட்டத்திற்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். வளர்ச்சியின் வேகத்தை விரைவுபடுத்தவும் இது உதவியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளுக்கும் மேலாக தேசிய ஜனநாயக கூட்டணி நிலையான ஆட்சியை வழங்கி வருவதோடு மட்டுமன்றி அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியை உறுதி செய்துள்ளதாகவும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் தொடர்ந்து அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்றுவோம் என்றும் பிரதமர் கூறியிருக்கிறார்.

பிரதமராக 4,399 நாட்கள் தொடர்ச்சியாக பணியாற்றி சாதனை படைத்ததற்காக வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர்களுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகமதாபாத் மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 2,169 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். ஆந்திர மாநிலம் அமராவதியில் மத்திய அரசு ஊழியர்களுக்கான குடியிருப்பு வளாகத்தை கட்டுவதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் கூறினார். 8,000 பேர் தங்கும் அளவிற்கு 1,299 கோடி ரூபாய் செலவில் இந்த குடியிருப்பு வளாகம் கட்டப்பட உள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். கடற்படைக்கு 449 கோடி ரூபாய் செலவில் அதிநவீன கருவிகளை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் பாதுகாப்பு அமைச்சகம் கையெழுத்திட்டுள்ளது. பெங்களூரு

0: தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 2,169 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். ஆந்திர மாநிலம் அமராவதியில் மத்திய அரசு ஊழியர்களுக்கான குடியிருப்பு வளாகத்தை கட்டுவதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் கூறினார். 8,000 பேர் தங்கும் அளவிற்கு 1,299 கோடி ரூபாய் செலவில் இந்த குடியிருப்பு வளாகம் கட்டப்பட உள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். கடற்படைக்கு 449 கோடி ரூபாய் செலவில் அதிநவீன கருவிகளை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் பாதுகாப்பு அமைச்சகம் கையெழுத்திட்டுள்ளது. பெங்களூருவைச் சேர்ந்த தனியார் நிறுவனம் ஒன்றிடமிருந்து இந்த கருவிகள் கொள்முதல் செய்யப்பட உள்ளதாக பாதுகாப்புத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சுயசார்பு இந்தியா இயக்கத்திற்கு வலு சேர்க்கும் வகையிலும் உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்திற்கு ஆதரவு அளிக்கும் வகையிலும் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நிறைவேற்றிய சாதனைகள் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியதாகும் என மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் உறுதிப்பாடே இதற்கு காரணம் என குறிப்பிட்டார். அனைத்து துறைகளிலும் சாதனை படைக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாகவும் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்தார். கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக மிகப்பெரிய அளவில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தமாக தேசிய கல்விக் கொள்கை திகழ்கிறது என பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் கல்வி உச்சி மாநாட்டில் பங்கேற்று அவர் பேசினார். மத்திய அரசின் கடந்த 12 ஆண்டுகால சாதனைகளில் இந்த சீர்திருத்த நடவடிக்கை முக்கிய இடம்பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மாணவர்களின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு இந்த கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டதாகவும் அமைச்சர் கூறினார். மத்திய அரசின் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் மூலம் 16 கோடிக்கும் மேற்பட்ட ஊரக குடியிருப்புகள் பயனடைந்திருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக மத்திய நீர்வளத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், 81% ஊரக பகுதிகளுக்கு பாதுகாப்பான குடிநீர் இந்த திட்டத்தின் கீழ் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2019 ஆம் ஆண்டு இந்த திட்டம் தொடங்கப்பட்ட போது ஊரகப் பகுதிகளில் உள்ள 3,23,00,000 குடியிருப்புகள் மட்டுமே குழாய் மூலம் குடிநீர் வசதி பெற்றிருந்ததாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது 16 கோடி குடியிருப்புகள் இந்த வசதியை பெற்றிருப்பதாக அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது. ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கான உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் 3ஆம் கட்ட திட்டத்திற்காக 96 நிறுவனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதன் மூலம் 12,822 கோடி ரூபாய் முதலீடு உறுதி செய்யப்பட்டிருப்பதாக ஜவுளித்துறையின் செய்திக்குறிப்பு கூறுகிறது. இதில் 22 விண்ணப்பங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹோமியோபதி மருத்துவ முறை குறித்து தவறான செய்திகளை வெளியிடுவதை ஊடகங்கள் தவிர்க்க வேண்டும் என அதற்கான தேசிய ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. ஹோமியோபதி மருத்துவ முறை தொடர்பாக பல்வேறு தவறான தகவல்கள் பரப்பப்படுவதை அடுத்து தேசிய ஹோமியோபதி ஆணையம் இந்த வேண்டுகோளை விடுத்திருக்கிறது. 2020 ஆம் ஆண்டு ஏற்றப்பட்ட சட்டத்தின்படி ஹோமியோபதி சட்டப்பூர்வமான மருத்துவ சிகிச்சை முறை என்றும் அந்த ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஹோமியோபதி மருந்துகள் அனைத்து மருந்து கட்டுப்பாடு வாரியத்தால் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அதில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நேரடி அந்நிய முதலீடு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய தொழில் வளர்ச்சித்துறையின் இணைச் செயலர் திரு சுமித் ஜரகல், கடந்த 12 ஆண்டுகளில் நேரடி அந்நிய முதலீடு 169% வளர்ச்சி கண்டுள்ளதாக தெரிவித்தார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கம், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் போன்றவை இதற்கு உதவியதாக அவர் குறிப்பிட்டார். தொழில் புரிவதற்கான நடைமுறைகள் எளிதாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதிலும் இந்தியா முன்னணியில் இருப்பதாக திரு சுமித் ஜரங்கல் தெரிவித்தார்.

0: சிறு நிதி நிறுவனங்களுக்கான கடன் உத்தரவாத திட்டத்தை நீட்டிக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதன்படி இந்த திட்டம் ஆகஸ்ட் மாதம் இறுதி வரை அல்லது 20,000 கோடி ரூபாய் அளவிற்கு உத்தரவாதத் தொகை வழங்கும் வரை நீட்டிக்கப்படுவதாக நிதி அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதுவரை இந்த திட்டத்தின் கீழ் 770 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பீகாரில் சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டங்களின் பயனாளிகளுக்கு 1,100 கோடி ரூபாயை அம்மாநில முதலமைச்சர் திரு சம்ராஜ் சௌத்ரி இன்று விடுவித்துள்ளார். இந்த தொகை 94 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக வரவு வைக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் திருமதி சுஷ்மிதா தேவ் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். புதுதில்லியில் மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனை சந்தித்து தமது ராஜினாமா கடிதத்தை அவர் சமர்ப்பித்தார். ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். மக்கள் குடியிருக்கும் பகுதிகளை குறிவைத்து பாகிஸ்தான் இந்த தாக்குதலை நடத்தியதாகவும் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் ஆப்கான் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஆப்கான் வான்வழி பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்து பாகிஸ்தான் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஆப்கானிஸ்தானில் செயல்படும் தீவிரவாத முகாம்களை குறிவைத்துதான் தாக்குதல் நடத்தப்பட்டதாக பாகிஸ்தான் கூறியுள்ளது. இந்த தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டதாகவும் பாகிஸ்தான் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தான்யா ஹேமந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17 21-18 என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் இஷிகா ஜெய்ஷ்வாலை வென்றார். புகெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்திகா தாக்கர் சோனாலி சிங் இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உஸ்பெகிஸ்தான் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 3வது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி முதலிடத்தில் உள்ளார். பிரேசிலின் சா ஜோஸில் நடைபெற்று வரும் சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரிஷா கோயல் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பர்னீத் கவுர் மற்றும் குஷால் தலால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் பர்னீத் கவுர் 143 142 என்ற புள்ளிக்கணக்கில் அமெரிக்காவின் சிட்னியை வென்றார். குஷால் தலால் 2வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ரிஷப் யாதவை வென்றார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியாவின் ஹர்திக் பாண்டியா காயம் காரணமாக பங்கேற்க மாட்டார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகமதாபாத் மெட்ரோ ரயில் 2வது கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நேரடி அந்நிய முதலீடு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தான்யா ஹேமந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் நேரம் 7:25.
2: திருச்சி சாரதாசன் காத்திருங்கள்.
3: வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
4: 105 ஆண்டு கால நம்பிக்கை, 1,000,000 குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலை விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே. மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ரூபாய் 7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலை விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: இன்னைக்கு கேட்கலாம் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
5: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
6: நமது காரைக்கால் கேஎம்சி மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி கேஎம்சி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு எம்டி பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக கேஎம்சி மருத்துவமனை காரைக்கால்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல மங்கள்யான்.

0: சூப்பர் கோல்டு உரம்.
1: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
2: உழவர்களுக்கு
3: இன்று வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் வழங்குகிறார்
4: காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் ஏ.எல். நாராயணன் அவர்கள்.
5: அனைவருக்கும் வணக்கம். காரைக்கால் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை இந்த பகுதியில் அடுத்த 5 நாளைக்கு இந்திய வானிலை துறையிலேருந்து வந்திருக்க படி பார்த்தனாக்கா கனமழைக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் லேசான தூறல் மட்டும் ஏதாவது ஒரு சில இடத்துக்கு வர்ற வாய்ப்பு இருக்குது. லேசான தூறல் மட்டும் இருக்கனால பகல் நேர நிலை குறையிறதுக்கான வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை. 38-39 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெயில் தாக்கம் இன்னும் அடுத்த வாரம் கொஞ்சம் இருக்கும். 20 நேர வெப்பநிலையும் கொஞ்சம் வெப்பம் அதிகமாக காணப்படும். 28 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காற்றின் வேகம் மணிக்கு 5-6 கிலோமீட்டர் அளவில் தென்மேற்கு திசையிலிருந்து இந்த காற்று வீசுவதற்கான வாய்ப்பு இருக்குது. காற்றின் ஈரப்பதம் பார்த்தோன்னா 45% ஒரு 80% பதிவாக வாய்ப்பு இருக்கு. பகல் நேரத்தில் 40% போற வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் சூடான காற்று வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இரவு நேர நிலையில் 70-80% போகும். இருந்தாலும் அந்த சமயத்திலையும் கொஞ்சம் வெப்பம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம பகுதியில் இந்த தென்மேற்கு பருவமழை வந்து அவ்வளோ தீவிரமாக இல்லாத காரணத்தினால தான் இந்த தொடருது. மற்றபடி தென் மாவட்டங்களில் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் குளிர்ந்த வானிலை நிலவுது. நமக்கு வந்து கடலோர பகுதியில் தூறல் மட்டும் காணப்படுது. ஆகையால் இந்த தூறலே வந்து வெப்பத்தை அதிகரிக்கும். ஓரளவுக்கு இங்கே கடற்கரை ஓரம் இருக்கனால நம்ம கொஞ்சம் கடல் காற்றும் தரை காற்றும் மாறி மாறி இரவு பகலில் இருக்கனால நமக்கு வெப்பம் கொஞ்சம் தணிஞ்சு காணப்படுகிறது. இந்த வெப்பத்தினால இப்போ உள்ள பருத்தி பயிறு மிகவும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. நிறைய இடங்களில் அதெல்லாம் நீர் பாய்ச்சி கண்டிப்பாக அந்த வெப்பத்தை தணிக்கிறதுக்கு விவசாயிகள் வந்து முயற்சி செய்ய வேண்டும். நெல் பயிர் பயிர் செய்வதற்கு போதுமான தண்ணீர் வசதி இல்லாத காரணத்தினால மாற்று பயிராக கேழ்வரகு சாகுபடி செய்கிறது நல்லது. அது வந்து கலருவோர் நிலங்களையும் நம்ம போர் வாட்டர் கூட பயன்படுத்தலாம். ஏன்னா போர் தண்ணி பயன்படுத்தினா நெல்லை வந்து நிறைய பாசி வளர்ந்து மகசூல் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதே கேழ்வரகுல அந்த பிரச்சனை கிடையாது. திருச்சி 1 கேழ்வரகு ரகம் வந்து சிறந்தது. 1 ஏக்கருக்கு 2 கிலோ விதையை வந்து நேரடி விதைப்பு செய்யலாம், இல்லை நாற்று விட்டு நடவு செய்யலாம். மணப்பாங்கான மண்ணாக இருந்தால் நேரடி விதைப்பு செய்யலாம், களிப் மண்ணாக இருந்தால் நாற்று விட்டு நடவு செய்யலாம். நாற்று வந்து மேட்டுப்பாத்தி நாற்று காய்கறி நாற்று மாரி விட்டு 17-20 நாளுக்குள்ள 1 அடி இல்லை 1.5 அடி வளர்ச்சி வந்தோடனே ஒத்தை நாற்று சாகுபடி முறையில் பண்ணால் கேழ்வரகு சீரான வளர்ச்சி வந்து பூக்குற ஸ்டேஜ் காமன் ஆகி ஒரே ஹார்வெஸ்ட்டில் பண்ணலாம். அதனால் நிறையா லேபர் மிச்சமாகும் நமக்கு. இந்த தொழில்நுட்பத்தை தான் வந்து ஒற்றை நாட்டு சாகுபடி கேழ்வரகுக்கு அகிலேந்த சிறுதானிய பயிர்கள் ஆராய்ச்சி மூலம் பரிந்துரை செய்யப்படுகிறது. இதை தண்ணீர் வசதி கம்மியாக இருக்க விவசாயிகள் பசுந்தாள் உரங்கள் போடலாம், இல்லை அதை விட கம்மியாக தண்ணீர் தான் வருது இல்லை தூறல் மட்டும் இருக்குன்னா கோடை உழவு செஞ்சு மண்ணின் ஈரத்தன்மையை அதிகரிக்கலாம். சம்பா பருவத்திற்கு தயார் செய்கிறப்ப இந்த கோடை உழவு வந்து நல்ல பலன் கிடைக்கும். மற்றபடி கால்நடைகளை வந்து கொஞ்சம் பகல் மேய்ச்சல் அவாய்ட் பண்ணலாம். 12-3 மணி வரைக்கும் அவாய்ட் பண்ணலாம். தண்ணீர் நிறைய கொடுக்க வேண்டியது இருக்கும் கால்நடைகளுக்கு. பொதுமக்களும் இந்த வானிலை வெப்பம் வந்து அதிகமாக இருக்கனால நிறைய வந்து அசௌகரியங்கள் நிறைய பேருக்கு ஏற்படுது, முக்கியமாக வயசானவங்களுக்கும் குழந்தைகளுக்கும். ஆகையால் தண்ணீர் நிறையா குடிக்கணும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3 லிட்டர் தண்ணியாக குடித்தா நமக்கு கொஞ்சம் இந்த வெயிலேருந்து பாதுகாத்து கொள்ளலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
2: கேட்டது உழவர்களுக்கு.
3: இதுவரை வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் கேட்டீர்கள். வழங்கினார்
4: காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் ஏ.எல். நாராயணன் அவர்கள்.
0: கேட்டது காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
6: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
1: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால்.
7: நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் ONGC காவேரி அசட்டின்
8: உழவர் அரங்கம்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்துக்கான வளம். ONGC.
2: அது என்ன தாத்தா உயரமா இருக்குது?
3: அது ONGC-யோட சின்ன வகை ரிகம்மா. அங்க என்ன எடுக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு?
2: அதுல என்ன என்ன தாத்தா எடுப்பாங்க?
3: கச்சா எண்ணெய் எடுக்கறாங்க.
2: அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க?
3: அந்த கச்சா எண்ணெய் சுத்தப்படுத்தி தான் நம்ம போக்குவரத்துக்கு தேவையான எரிபொருளை கொடுக்கறாங்க. அப்பாவோட பைக்குக்கும் சொந்தக்காரங்க காருக்கும் தேவையான பெட்ரோலை கொடுக்குது. ஸ்கூல் பஸ் சரக்கு லாரி மக்கள் பயணம் செய்யற பஸ்ஸுக்கு தேவையான டீசலையும் கொடுக்குது. இப்பெல்லாம் ஒரு போன் பண்ணாலே சமையலுக்கு தேவையான எரிவாயு சிலிண்டர் நம்ம வீட்டு வாசலுக்கே வருது. இல்ல இந்த வளர்ச்சிக்கு காரணம் ONGC தாமா?
2: தாத்தா ONGC-னால ஆபத்து அது இதுன்னு சொல்றாங்க.
4: எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு திருக்குறள்ல சொல்லிருக்காங்க இல்லையா? நல்ல விஷயங்களை நல்லபடியா புரிஞ்சுகிட்டா எல்லாம் நல்லாவே நடக்கும்.
3: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
4: நம்ம கிராமத்துல மேல்நில தொட்டி, சுத்தமான குடிநீர் இயந்திரம், விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சூரிய சக்தியில இயங்கக்கூடிய பம்பு, குளம், கண்மாய், இதெல்லாம் தூர்வாரி நமக்கு நல்லது பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, மருத்துவ முகாம் நடத்தி இருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
2: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC என்றும் மக்கள் பணியில்.
0: வள்ளி, என்ன காசு எண்ணிக்கிட்டு இருக்க போல இருக்கு?
5: ஆமா துளசி அக்கா, வேலை பார்த்தேன், காசு கொடுத்தாங்க, அதான் சரியா இருக்கான்னு எண்ணி பார்த்துட்டு இருக்கேன்.
0: என்ன என்ன? சரி, இந்த பணத்தை ஆன்லைன்ல பொருளை வாங்குறேன்னு வீணாக்கி போடாத, பத்திரமா சேர்த்து வை.
5: நீங்க சொல்றத பார்த்தா சந்தோஷமா ஒன்னு சொல்ற மாதிரி இல்லையே, வருத்தப்பட்டு சொல்ற மாதிரி இல்ல இருக்கு.
0: அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல, நானும் ஏதோ ஒரு தொழில் செய்யணும்னு தான் நினைக்கிறேன், ஒன்னும் கை கூடி வரமாட்டேங்குது.
5: அப்போ காளான் வளர்க்கறதுக்காவது நீங்க முயற்சி பண்ணி பாக்கலாம் இல்ல?
0: அத பத்தி தெரியணும்ல.
5: அப்ப இன்னைக்கு நிகழ்ச்சிய கேளுங்க.
0: என்ன நிகழ்ச்சி வள்ளி?
5: வேளாண்மையில் உபத்தொழில் காளான் வளர்ப்பு. அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் காளான் பயிற்சியாளர் ஆர் சுஜாதா அவர்களுடன் நேர்முகம்.
0: நல்ல செய்தி தான் சொல்லியிருக்க வள்ளி, நிச்சயமா ரேடியோவை கேட்டுருவோம். வணக்கம் நேர்களே, விவசாயம் செய்து வரக்கூடியவங்களுக்கு அந்த விவசாயம் மட்டுமே ஒரு முழுமையான வருமானம் வந்து ஈட்டிடுமா அப்படின்னா அது நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியதுதான் இருக்கு. அப்போ அவங்க இன்னும் விவசாயம் சார்ந்த உப தொழில்கள்ல ஈடுபட்டா அவங்களுடைய முன்னேற்றத்திற்கு அது இன்னும் உதவியா இருக்கும் இல்லையா? விவசாயிகள் இல்ல ஒரு தொழில் முனைவோரா மாறணும்னு நினைக்கிறவங்க காளான் வளர்ப்புலையும் ஈடுபடலாம். அத வெற்றிகரமாக செயல்படுத்திட்டு இருக்கக்கூடிய பெண்மணியை வந்து சந்திக்க இருக்கோம். காளான்ல இருந்து என்னென்ன பை ப்ராடக்ட்ஸ் மதிப்பு கூட்டலாம் அப்படிங்கறத பத்தி பேசியிருந்தோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில காளான் வளர்ப்பு எப்படி, அதுல என்னென்ன நுட்பங்கள் இருக்கு அப்படிங்கறத அவங்க கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் அம்மா.
6: வணக்கம்.
0: நீங்க இந்த காளான் வளர்ப்பு எண்ணம் வந்து எங்க ஆரம்பிச்சது உங்களுக்கு?
6: காளான்ல வந்து அதிக ஊட்டச்சத்து இருக்கு, புரதம் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து நிறைய கேள்விப்பட்டதுனால சரி, நம்ம காளான் எடிபிள் காளான் என்னென்ன இருக்கு அதை இயற்கையா வளர்க்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை வளர்க்க ஆரம்பித்தோம். எந்தெந்த பருவத்தில் வளர்க்கணும் அப்படின்னு இருக்கு, ஒவ்வொரு பருவத்துக்கு ஒவ்வொரு காளான்கள் வளரும்.
0: அதாவது நெல் விவசாயத்தில் தான் பட்டம் பார்த்து, பயிர் விவசாயத்தில் தான் மாதம் பார்த்து பயிர் செய்யணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த காளான் வளர்ப்புக்குமே பருவம் அப்படிங்கிறது இருக்குங்களா?
6: இருக்குங்க. இப்போ சிப்பி காளான் ஜூன் மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதம் வரையிலும் நம்மளால் வளர்க்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பால் காளான்ங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரி மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதம் வரையில் தான் அதை வளர்க்கலாம். ரொம்ப வெயில் இருக்கிறப்ப நம்ம பால் காளான் வளர்த்துக்கலாம். இயற்கையாகவே நல்ல கூலிங்கான சூழ்நிலை இருக்கும்போது அந்த நேரத்தில் நம்ம சிப்பி காளான் வளர்த்துக்கலாம்.
0: பொதுவில் காளான் வளர்ப்பில் ஒரு குடில் வந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்றத பற்றி தான் நாங்கள் கேட்டிருக்கோம். விதைகளை வாங்கி தூவினா அது பாட்டுக்கு வளரப்போகுது அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ நீங்கள் சொல்லவும் தான் தெரிஞ்சுக்கிட்டோம், காளான் வளர்ப்புக்குமே பருவத்தை வந்து கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பல வகைகள் வந்து காளானில் இருக்குது, எந்த வகை வந்து நம்ம ஊர் பகுதிக்கு நல்லா வருதுன்னு நீங்கள்

0: சொல்கிறீங்க, இல்லை எது வந்து அதிகமாக விற்பனை ஆகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள்.
1: ரொம்ப வெயிலில் தாங்கி வளரக்கூடிய ரகங்கள்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கலருக்கு டிம்மாக தான் இருக்கும், ஃப்ளோரடஸ் வகைக்கு தான். அப்போ அது வளர்க்கும்போது உங்களுக்கு வந்து அதான் பிஇன்னு சொல்லுவோம், அதான் பயோ எஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். எந்த ஒரு வேலை செய்யும் போதும் ஒர்க்கிங் கேபிட்டலில் அதிகமான அவுட்புட் இருந்தால் தான் நம்ம அதை பண்ண முடியும்.
0: நல்ல ஒரு விளைச்சல்
1: சிப்பிக்கலான்னு பொதுவா சொல்லுவாங்க. அதுல இருக்க ரகம் அப்படிங்கறது நம்ம வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு தான் அந்த ரகம் பத்தி புரியும். அதனால பயிற்சி எடுத்துக்கும் போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இந்த விதை தான், இதுக்கான விதை தான். ஆனா அதோட வாசனைகள் மாறும்.
0: சரிங்க, அப்போ சிப்பி காளான் வந்து நல்லா வளருது நம்ம பகுதியில, அதிகமா விற்பனை ஆகுறது அப்படின்னு பார்த்தா?
1: அதிகமாக விற்பனை ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முட்டுக்கலான் தான் சொல்ல முடியும், ஏன்னா அவங்க தான் அதிகமாக அதை விற்பனை பண்ணுறாங்க.
0: பட்டன் காளான்னு
1: சொல்லுவாங்க, தமிழில் முட்டுக்கலான்னு சொல்லுவாங்க. சிப்பிக்கலானோட உற்பத்தியும் இப்போ ஓரளவு வந்து நிறைய மாவட்டங்களில் நிறைய விவசாயிகள் உருவாகிட்டுருக்காங்க. வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து முட்டுக்கலான் வேணாம், எனக்கு சிப்பிக்கலான் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்க. அது வந்து இன்னும் பரவலாக நடக்கும், அதுக்கு இன்னும் நாட்கள் செல்லும்.
0: புதிதாக காளான் வளர்ப்புல ஈடுபடுறவங்க அதை எப்படிங்க செய்ய ஆரம்பிக்கணும், அதை பற்றி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
1: புதுசா பண்றாங்க அப்படின்னா இப்போ காளான் வளர்க்க ஒரு ஊடகம் தேவை. இது வந்து ஒரு ஒட்டுண்ணி தாவரம் அப்படிங்கிறதுனால இதுக்கு ஒரு ஊடகம் தேவை. இப்போ ஊடகம்னு சொன்னீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் சோளத்தில் அதை உற்பத்தி பண்றோம். சோளத்தை வந்து
0: இன்னும் சோளத்தோட அந்த தண்டு பகுதிங்களா இல்ல சோளம்ன்ற
1: சோளத்துல தான் அந்த ஸ்போரை இன்செக்ட் பண்ணி வளர்ப்பாங்க. லேப்ல தான் உற்பத்தி பண்ண முடியும். சோளத்துல மைசீலியத்தை நல்லா கலந்து வச்சிருவாங்க, அப்ப அது ஒரு ஜெர்மினேட் ஆகும். அதை வந்து மல்டிப்ளை பண்ண நமக்கு ஒரு ஊடகம் தேவை. அப்ப அதுதான் வந்து வைக்கோல். வைக்கோலை மட்டும் ஏன் பயன்படுத்துறாங்க அப்படின்னா, இல்ல நிறைய செல்லுலோஸ் உள்ள எதுல வேணா நம்ம காளான் வளர்க்கலாம். அக்ரியோட வேஸ்ட்ல இருந்து தான் நம்ம ஒரு ப்ராடக்டே பண்றோம். நம்ம இதுக்காக ஒரு இது எதையுமே நம்ம இது பண்ணல, வேஸ்ட்ல இருந்து ஒரு புதுசா ஒரு ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அந்த அக்ரி வேஸ்ட் அதிகமா இருக்கிறது நெல்லு தான், நெல்ல உள்ள வைக்கோல் தான். அந்த வைக்கோலை வந்து நம்ம வந்து பயன்படுத்தும் போது வைக்கோல்ல அதிகமா வந்து உங்களுக்கு கிருமிகள் இருக்கும். அதில் நிறையா நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோல் பண்ணி வரும்போது நிறைய குப்பை இருக்கும், நிறைய
0: அதில் அப்படி ரோட்டில் வயலில் அப்படி வச்சிருக்கிறது தானுங்க, அப்போ கண்டிப்பாக அதில் இந்த பாக்டீரியாக்களின் தாக்கம் வந்து இருக்கும்.
1: அதனால அதெல்லாம் குறைக்கிறதுக்காக அதை ஸ்டெர்லைஸ் பண்ணுவோம். ஸ்டெர்லைஸ் பண்ணி தான் அதை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். வைக்கல வேக வச்சுட்டு அப்புறம் உலர வச்சு அதில் வந்து கொஞ்சம் எல்லா நோய் தொற்றுகளையும் அதில் முதல்ல நீக்கிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் விதையை அதில் இன்செக்ட் பண்ணி அதிக கூலிங்கும் குறைந்த வெப்பமும் இருக்கிற மாதிரி ஒரு ஷெட்டு அமைச்சு அதில் நீங்கள் உரி மெத்தடில், ஏன் உரி மெத்தடு தொங்க விடுறோன்னா அது அதிகமான படுக்கைகளை நம்ம காளான் படுக்கைன்னு சொல்லுவோம், காளான் படுக்கைகளை நம்மளால் தொங்க விட முடியும். ரேக் டைப்லையும் வைக்கலாம், ரேக்கில் வைக்கும்போது உங்களுக்கு கம்மியாக தான் வைக்க முடியும். உரி டைப்பில் வைக்கும்போது நிறைய ஒரு ஒரு 10x10 ஷெட்லேயே உங்களால 120 பெட்டு அமைக்க முடியும்.
0: தென்னங்கீற்றில் வந்து ஒரு குடில் மாதிரி வைக்கிறோம் இல்லைங்களா, இப்போது பிளாஸ்டிக் ஷீட்டோ இல்லை சிமெண்ட் ஷீட்டு அந்த மாதிரிலாம் வந்துருச்சு, அதெல்லாமும் பயன்படுத்தலாமா காளான் வளர்ப்புக்கு? அது சரியாக இருக்குமா?
1: நிறைய செலவு பண்ணுறேன் அப்படின்னா அது மாதிரி பேனல்லாம் இருக்குது, உங்களுக்கு கூலிங் பேனல் இருக்குது, நிறைய இப்போ வந்துருச்சு. எந்த வசதியுமே இல்லை அப்படின்னா வெறும் குடிசையில் போட்டு வளர்க்கலாம். இல்லை எனக்கு நல்லா வசதி இருக்குங்க, நான் வந்து நிறையா இன்ஃப்ராக்கு செலவு பண்ணுறேன் அப்படின்னா பஃப் பேனல்னு இருக்குது, அதில் ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே கூலிங்லேருந்து அது ஒன்னொன்னே மானிட்டர் பண்றதுக்கு.
0: அது என்னதுங்க? அது
1: பஃப் பேனல்னு சொல்லுவாங்க, கூலிங் ஷீட் மாதிரி தான் இருக்கும், ஃபுல்லா போட்டுட்டீங்கன்னா கூலிங்கா இருக்கும். அதுக்குள்ளார அவங்க ஸ்ப்ரிங்லர் ஸ்பாகர்லாம் வச்சு அப்பப்ப ஸ்ப்ரே பண்ணுவாங்க, நல்லா ஈல்டு கொடுக்கும், எந்த குறையும் இருக்காது. இதுக்கு நான் சொல்ல வரேன்னா அதிகமாக நம்ம வந்து இன்ஃப்ராவுக்கும் செலவு பண்ணி அதுக்கு கூலிங் கொடுத்து நல்லாவும் பண்ணலாம். இல்லை என்னால் எளிமையாக தான் பண்ண முடியும், நான் இப்போ தான் தொடங்குறேன் அப்படிங்கிறவங்க அதுக்கு தகுந்தாப்புல நம்ம கூலிங்கை வந்து தென்னை ஓலையில் பனை ஓலையில் அது மாதிரி பண்ணலாம். ஒரு குடியில் அமைச்சு அதில் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு வெப்பத்தையும் ஈரப்பதத்தையும் தக்க வச்சு நம்மளால் வளர்க்க முடியும்.
0: இப்போ கட்டமைப்பு எப்படியா இருந்தாலும் வருமானம் ஒரே மாதிரி வந்துடும் இல்லைங்களா?
1: ஆ, வருமானம் ஒரே மாதிரி தான் இருக்கும்.
0: சரிங்க, ஏன்னா அது நம்ம கொடுக்க போகிற விதைகளில் இருந்து தான் இல்லைங்களா? அந்த விதைகள் வந்து எங்கேருந்து வாங்கணும் சொல்லுங்கள்.
1: ஸ்பான்னு சொல்லுவாங்க, வித்துன்னு சொல்லுவாங்க தமிழில்,
0: வித்து
1: வித்துக்கள். அது வந்து

0: திருப்பி நம்ம ரீஜென்ரேட் பண்ண முடியாது.
1: ஓ,
0: ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. ஒரு தடவை வந்தால் அவ்வளோதான். கத்திரிக்காய், தக்காளி அந்த மாதிரி விதைகள்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நமக்கு வந்து
1: எடுத்து வச்சுக்கலாம், உற்பத்தி
0: ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியும். இது பண்ணாது,
1: அதனால இது வித்துன்னு சொல்லணும்,
0: வித்துன்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்லும்போது இதை இதை வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு வைக்கல்ல போடும்போதே நம்ம ஹைஜீனிக்கை பற்றி பேசுகிறோம், சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறது. அப்போ அந்த விதை தயாரிக்கிறதும் அதிக கவனத்தோட பண்ணணும். அப்போ அதில் அதில் எதுவும் நோய் தொற்று வந்துருச்சுன்னா எல்லாமே பாதிக்கப்படும். அடுத்தடுத்து காளான் படுக்கைக்கும் அது போயிடும், அப்புறம் உங்களுக்கு குறைஞ்ச ஈல்டு வரும், அதனால நிறைய பிரச்சனைகள் உருவாகும். அப்போ நம்ம இது நம்ம வளர்க்க போகிறது ஒரு ஃபங்கஸ் அப்படிங்கிறத புரிதல் நமக்கு இருக்கணும். ஃபங்கஸை வளர்க்க போகிறோம், அப்போ நமக்கு வந்து அதிகமாக நம்ம அதுக்கு கவனம் தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே நம்மளால் நல்லா பண்ண முடியும். இப்போ ஒரு உரி தயாரிக்க பார்த்தீங்கன்னா, ஒரு உரி தயாரிக்க 100 ரூபாய் செலவாகுது அப்படின்னா, குறைஞ்சபட்சம் அதில் 1 கிலோ நம்ம ஈல்டு எடுக்க 3 பருவத்துக்கு அதை நம்ம கல்டிவேஷன் பண்ணலாம். ஒரு 45 நாள் அதோட வாழ்நாள் காலம். அந்த 45 நாளுக்குள்ளார நீங்கள் 3 பருவதும் அந்த பறிப்பு பறிக்கலாம். அப்படி பறிக்கும்போது அந்த 3 பருப்புக்கும் கிட்டத்தட்ட 1 கிலோ வரும். அப்படி வரும்போது 1 கிலோவோட விற்பனை மதிப்பு பார்த்தீங்கன்னா 250 ரூபா வரும். நாமளே நேரடியாக ஒரு கஸ்டமர்கிட்ட நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா 250 ரூபாய்க்கு நீங்கள் உங்களால் விற்பனை பண்ண முடியும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து 100 ரூபா உற்பத்தி செலவுனாலும் 150 ரூபா உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். இல்லை நான் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு கடைக்கு கொடுக்குறேன் அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு லாபம் நம்ம கொடுத்து தான் ஆகணும். அப்படின்னாலும் உங்களுக்கு அதில் வந்து 100 ரூபாய் கிடைக்கும். 200 ரூபாய்க்கு நம்ம கொடுக்கணும். அதனால நம்மள்ட்ட இருந்து வாங்கிட்டு போகும்போது நம்ம லாபத்தோட தான் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம்.
3: ONGC பாதுகாப்பு விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அரசின் பசுமை தீர்ப்பாய வழிகாட்டுதலையும் பின்பற்றிதான் செயல்படுறாங்க. பொதுவா நம்ம குடிக்கிற தண்ணி 30 அடியிலிருந்து 160 அடி ஆழத்துல கிடைக்குது. ஆனா ONGC ல 12,000 அடி வரைக்கும் இரும்பு குழாய்களை இறக்கி அதை சுத்திலும் சிமெண்ட் கலவையை நிரப்பி பாதுகாப்பு உரைகளை ஏற்படுத்தி தான் எண்ணெய் எடுக்கிறாங்க. அதனால குடிநீரும் பாதுகாப்பா இருக்கும், விவசாய நிலங்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்ல.
4: நில வளம், பசுமை வளம் எப்பவும் நல்லாதான் இருக்கு. ONGC என்றும் மக்கள் பணியில்.
1: காளான் வளர்க்கறதுக்கு கூட பருவத்தை பார்க்கணுமாமே. வேளாண்மையில் உபத்தொழில் காளான் வளர்ப்புன்ற தலைப்புல அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் காளான் பயிற்சியாளர் ஆர் சுஜாதா அவங்க சொன்னதுல இருந்து தெரிஞ்சுகிட்டேன் வள்ளி.
5: வெயில் காலத்துல சிப்பி காளான் நல்லா வருமா?
1: ஆனா எல்லாரும் அதிகமா விரும்பி வாங்கறது பட்டன் காளான் அப்படிங்கறதையும் சொல்லிருக்காங்க.
5: காளான் வளர்க்கறதுக்கு நாம பயன்படுத்துற பொருட்கள்ல தொற்று நீக்கம் செய்யறது எவ்வளவு முக்கியம்னு சொல்லிருக்காங்க பாருங்களேன். அதோட மட்டும் இல்லாம விதை எங்கிருந்து கிடைக்கும்னு சொல்லிருக்காங்க.
1: அந்த உரி தயாரிக்கிறது எப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த பகுதியில. வள்ளி, அடுத்த பகுதியை கேட்டுருவோமா?
5: கண்டிப்பா.
0: அதாவது உரி எப்படி தயாரிப்பாங்க, தயாரிக்கணும் அப்படின்னா, இப்போ வைக்கல நாங்கள் ஸ்டெரிலைஸ் பண்ணணும்னு உங்கள்கிட்ட சொன்னேன், சுத்திகரிக்கணும். அதை வந்து உலர வச்சிருவோம். உலர வச்ச வைக்கலை ஒரு லேயரும் ஒரு லேயர் விதை அப்படியே 5 லேயர் வந்து வைக்கோல் வைப்போம், 4 லேயர் விதை வைப்போம்.
1: அந்த உரிங்கிறத அப்போ எவ்வளோ உயரம் இருக்குங்க?
0: 2 அடிக்கு இருக்கும், 2 அடி 2.5 அடிக்குள்ளார தான் இருக்கும். இப்போ அதோட வெயிட்டும் பார்த்தீங்கன்னா 3 கிலோக்குள்ளார தான் இருக்கும். அதெல்லாம் மெயின்டைன் பண்ணும். ரொம்ப அதிகமாக எனக்கு தான் அழுத்த முடியும்னு நல்லா அழுத்தி அழுத்தி வச்சுட்டிங்கன்னா ஜெர்மினேட் ஆகும், ஈல்டு வராது. என்னன்னா அது ஒரு ஃபங்கஸ் தானே, அது பார்த்தீங்கன்னா இயற்கையாக அந்த ஃபங்கஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா கரையாம்பூத்தில் இருக்கும். கரையாம்பூத்தில் இருக்கும்போது நீங்கள் மழை பெய்யும் போது கவனிச்சிருப்பீங்க, காளான் பூத்திருக்கும், நிறையா பேர் பறிச்சுட்டு வந்து இந்த மாதிரி இருந்தது, நாங்கள் பறிச்சுட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டோம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க கிராமத்தில்.
1: ஆமாம்.
0: அப்போ அது எப்படி அந்த நேரம் மட்டும் பூக்குது அப்படின்னா, அதுக்கு ஒரு அதிர்ச்சி தேவை. ஒரு இடி இடிக்கும் போது அந்த அதிர்ச்சியில் அது பூத்துருது. அப்போ அது வந்து நேற்று பெஞ்ச மழையில் இன்னைக்கு முளைச்ச காளான் கிடையாது. அந்த பழமொழியே தப்பு. ஏன்னா அது ரொம்ப நாளாக அங்கே இருக்கு, ஜெர்மினேட் ஆகிட்டு இருக்குது.
1: சரி,
0: அதுக்கான சரியான காலம் வர வரலும் காத்திருக்கு. சரியான காலம் வந்தோடனே அது பூத்துருச்சு. அதை தான் நாம வந்து செயற்கையாக கொடுக்குறோம்.
1: சரிங்க.
0: ஒரு

0: அதிர்ச்சி கொடுக்குறோம்.
1: அதிர்ச்சி கொடுக்கணும்னு சொன்னீங்க, அது எப்படி கொடுப்பீங்க?
0: அதாவது இயற்கையாக வந்து ஒரு இடி மின்னலுக்கு பூக்குது. இப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த உரி தயாரிக்கும் போது அதில் வந்து ஹோல்ஸ் போட்டுருவோம், ஹோல்ஸ் போட்டுருவோம். ப்ளஸ் வந்து அதுக்கு ஒரு லைட்டிங் தேவை. ஒரு 15 நாள் வரலாம் அது பூசான பருவத்தில் தான் இருக்கும். அந்த 15 நாளைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு லைட்டிங் கொடுக்கணும். இப்போ லைட்டு டக்குன்னு ஒரு இருட்டான ஒரு அறையில் திடீர்னு ஒரு லைட்டு வெளிச்சம் வந்தால் அதுக்கு ஒரு அதிர்ச்சி இல்லைங்களா, அந்த மாதிரி இப்போ பண்ணும்போது அது பூக்க ஆரம்பிச்சிடும்.
1: சரிங்க, ஒரு சூழல் மாற்று தான் அது, வந்து காளானுக்கு அது அதிர்ச்சியாக இருக்கு.
0: அதே மாதிரி பால் காளானுக்கு, இப்போ சிப்பி காளானுக்கு நீங்கள் இந்த மாதிரி வெளிச்சத்தையோ அந்த ஹோல்ஸ் போடுறது அது ஒரு அதுக்கு வந்து ஒரு அதிர்ச்சி. அதே மாதிரி பால் காளானுக்கு பார்த்தீங்கன்னா, பால் காளான் வந்து உரிய மெத்தட் தான் தொங்க விடுவோம், ஆனால் அதுக்கு வந்து கேசிங் வைக்கணும். கேசிங்னா அது வந்து கொஞ்சம் புடிமானமாக மண்ணில் தான் வளரும். இப்போ சிப்பி காளானுக்கு எந்த புடிமானமும் தேவையில்லை, அது தனியாக பூத்துரும். இது வந்து தரையில தான் வளரும். அப்ப அந்த மண்ணோட பிடிமானம் அதுக்கு தேவை, அதனால அதுக்கு ஒரு மண் கலவை செய்யணும், கேசிங்னு சொல்லுவாங்க.
1: சரி,
0: அந்த மண் கலவை செஞ்சு ஒரு காளான் படுக்கைய இரண்டா பகுதியா பிரிச்சிருவோம். பிரிச்சு அது மேல வந்து மண் கலவை வைப்போம், அதுவே அதுக்கு அதிர்ச்சி. ஒரு விஷயத்த ரெண்டா இது பண்ணி அதுல மண் வைக்கும் போது அதுக்கு அதிர்ச்சி கிடைக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா, அந்த மண்ணுக்கு தேவையான கூலிங், அதுக்கு தேவையான ஈரப்பதம், அதுக்கு தேவையான வெப்பநிலை கொடுக்கணும். கொடுத்தாதான் அது வளரும். அதெல்லாமே அதுக்கு ஒரு அதிர்ச்சி கொடுக்குற விஷயங்கள் தான். அப்ப அது அந்த மாதிரி கொடுக்கும்போது, இன்னைக்குதான் டே 1, நீங்க வந்து ரெண்டா கட் பண்ணி மண் வைக்கிறீங்க அப்படின்னா 7வது நாள் முட்டு வச்சிரும், 10வது நாள் நம்ம பறிச்சிடலாம்.
1: நமக்கு ஒரு இயல்பா தெரியக்கூடிய விஷயம் வந்து அந்த காளான்களுக்கு வந்து ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்கையா வந்து இருக்கு இல்லைங்களா?
0: ஆமா, ரீசெண்டா இந்த மாசத்துல கேரளால வந்து நிலமாங்கான்னு ஒரு காளான் கண்டுபிடிச்சிருக்காங்க, எர்த் மேங்கோன்னு சொல்லி. அது பாத்தீங்கன்னா நீல வண்ணத்துல இருக்கும், மாங்காய் மாதிரியே இருக்கும். அதுல வந்து மெடிசினல் வேல்யூ இருக்கு. பைசானவங்க இருப்பாங்கல்ல, இது எதுக்கு இதை சாப்பிடலாம் அப்படின்ட்டு வச்சிருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் அது தெரியுது. அதோட மெடிசினல் வேல்யூவா எல்லாரும் பயன்படுத்துறதுக்கு இப்ப ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க.
1: இந்த தொற்று பரவிடும், தொற்று பரவிடும்னு ஒரு பயமுறுத்திட்டே இருந்தீங்க, அது பரவாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கறதையும் சொல்லுங்க.
0: அதான் மேடம், நீங்க ஆரம்பத்துல வந்து எல்லாத்தையுமே வந்து சுத்திகரிக்கணும் அப்படிங்கிறது தான். நம்ம அதுக்கு பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருளையுமே சுத்தமா வச்சுக்கணும், தொற்று நீக்கி பயன்படுத்தணும்.
1: எப்படிங்க?
0: இப்ப வைக்கோல தொற்று நீக்கிறதுக்கு அதுக்கு நம்ம ஆவியில வேக வைக்கிறோம். இப்ப பால் காளானுக்கு பாத்தீங்கன்னா மண்ணையும் வேக வைக்கணும், மண்ணும் வேக வச்சு அதை ஆற வச்சு அதுக்கப்புறம் தான் பயன்படுத்தணும்.
1: சரிங்க,
0: டைரக்டா மண்ணை எடுத்துட்டு வந்து போட்டக்கூடாது, ஏன்னா அதுல வேற வேற ஃபங்கஸ் இருக்கும்.
1: கண்டிப்பா
0: விவசாயத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களும் ஃபங்கஸ் தான். அதுவும் இப்போ ட்ரைக்கோடைமாலாம் அது வந்து பயிர் வளர்கிறதுக்கு தேவை, ஆனால் காளான் வளர்கிறதுக்கு அது அது வந்து அது வியாதி அந்த இடத்துல.
1: ஓ சரிங்களா,
0: அந்த ஃபங்கஸ் வளரும், இதோட டாமினேஷன் அதிகமாகிடும். அப்போ இது இது கம்மியாக ஈட்டு ஈல்டு கொடுக்காது. ட்ரைக்கோடைமா வந்து காளான் படுக்கைக்கு வந்துருச்சுன்னா காளான் வளராது. அப்போ அதுதான் நோய் தொற்றுங்கிறது, அது வராம தடுக்க தான் நம்ம வந்து தொற்று நீக்கிட்டு ஸ்டெரிலைஸ் பண்றது.
1: சரிங்க, இந்த நிலையிலேயே தான் நம்ம வந்து நீக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து பாதுகாப்பான ஒரு வளையத்துக்குள்ள வந்துடும் இல்லைங்களா?
0: நிறைய பிரச்சனைகள் இதுல இருந்து தான் ஆரம்பிக்கும். வைக்கோல நல்லா கட் பண்ணிட்டு தான் பயன்படுத்தணும், சின்ன சின்ன துகள்களாக கட் பண்ணிக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நீட்ட நீட்டமாக வச்சு சுருட்டி சுருட்டி போட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது வேலையும் அதிகமாகும், இன்னொன்று அதில் என்னென்ன பாக்டீரியா இருக்கான்னு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. என்னதான் நோய் தொற்று நீங்கள் ஸ்டெரிலைஸ் பண்ணாலும் அவ்வளோவா ஸ்டெரிலைசேஷன் நடக்காது, அப்போ அது ரொம்ப சிரமப்படும். அப்போ அது வந்து வைக்கோல் பார்த்தீங்கன்னா காளானுக்கு உணவு தான். இப்போ ஒரு உணவை வந்து நாம் எவ்வளோ எளிமைப்படுத்தி கொடுக்குறோம், சுத்தமாக கொடுக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அது ஈல்டு நம்மளுக்கு வரும். அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு குடிலுக்குள்ளார போகும்போது உங்கள் கைகால் அலம்பிட்டு போகணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயந்தான். குடிலுக்குள்ளார நாம் எப்படி சூழ்நிலையை உருவாக்கி வச்சுருக்கோமோ அது வந்து 45 நாளும் நம்ம பராமரிக்கிற ஒரு விஷயம். இப்போ நம்ம திடீர்னு அதுக்குள்ளார போகும்போது அதுக்கு அதிர்ச்சியாக தான் இருக்கும், எந்த ஒரு விஷயமுமே அதுக்கு அதிர்ச்சியான இதாக தான் இருக்கும். இப்போ நாம் வந்து ஒரு நல்ல வாசனை திரவியங்களை பூசிக்கிட்டு போகிறது அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி அங்கே உள்ளார போகும்போது நம்ம காலை கழுவிட்டு டெட்டால் தண்ணியிலையோ இல்லை பொட்டாசியம் பெர்மாங்கனேட் தண்ணியிலையோ காலை கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளார போகணும். அதை தொடும்போது கையெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இல்லை க்ளவுஸ் போட்டுக்கிட்டு அந்த மாதிரி பறிக்கணும். பறித்த பிறகும் ஹேண்ட் வாஷ் பண்ணணும். மாதிரி நிறைய நடைமுறை சிக்கல்கள் இருக்குது, அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், எந்த நோய் தொற்றுமே வராது.

0: வருமுன் காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அந்த குடிலுக்கான வெப்பநிலை வந்து நம்ம சரிவர எடுக்கணும், சரிவர அமைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கூலர்லாம் பயன்படுத்தணும்னு சொன்னீங்களே, இந்த காளான் வளர்ப்பில் அந்த வெப்பநிலைங்கிறது ஒரு முக்கிய பங்குங்களா?
1: ஆமாங்க, வெப்பம் தேவை தான், குறைந்த வெப்பம் தேவை. சிப்பி காளான் வளர்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 26 25 டிகிரியிலேருந்து 30 டிகிரிக்குள்ளார இருக்கணும் வெப்பநிலை. அதே மாதிரி ஈரப்பதம் பார்த்தீங்கன்னா 80%க்குள்ளார இருக்கணும், 75%-80% வரையிலும் உங்களுக்கு ஈரப்பதம் இருக்கணும்.
0: ஈரப்பதம் அப்படிங்கிறது 80% அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமானதாக இருக்குது, ஆனால் இந்த காளான் வளர்ப்புக்கு அது தேவையானதுங்களா?
1: தேவையானது தாங்க. ரெண்டு பருவமாக பிரிச்சுக்குவோம், பூசான பருவம் அறுவடை பருவம்னு. அந்த ரெண்டு பருவத்துக்கும் தனித்தனி கூலிங் தேவை. அப்போ தனித்தனி குடில், இப்போ ஒரு பூசான பருவத்துக்கு ஒரு குடிலும் அறுவடை பருவத்துக்கு ஒரு குடிலும் வச்சு மெயின்டைன் பண்ணா நம்மளால சரியான முறையில் ஈல்டு எடுக்க முடியும்.
0: அப்போ மாத்திக்கணும் குடில.
1: ஆமாம், அதனால ரெண்டு குடில் தான் அமைக்கணும். சிப்பி காளானா இருக்கட்டும், பால் காளானா இருக்கட்டும், ரெண்டுக்குமே ரெண்டு குடிசை இருந்தா ரொம்ப நல்லது. நம்ம வேலையும் கரெக்டாக நடக்கும். இப்போ பூசான பருவத்தில் அதிக கவனம் இருக்கணும் நம்மளுக்கு. அந்த செட்டை வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக பாதுகாக்கிறது எல்லாமே நம்ம வந்து பூசான பருவத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே சமயம் அறுவடை பருவத்துக்கு போயிட்டா அதுக்கப்புறம் எந்த தொற்றுமே வராது, ஏன்னா ஈல்டு வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் எந்த தொற்றுக்குமே வேலை இல்லை, நீங்கள் கரெக்டாக பறிக்கணும். பறிக்கிற ஒரு காளானை கீழே போட்டுட்டு வந்தீங்கன்னா தான் பிரச்சனை.
0: அப்படி விட்டுட்டு வந்தால் என்ன ஆகுங்க?
1: அப்படி விட்டுட்டு வந்தீங்கன்னா அங்கே தண்ணி ஈரப்பதம் அதிகமாகி அதில் வந்து ஒரு கொசு ஈ வந்துடும். வேற ஷெட் இருந்தாலும் அதுக்கு போயிடுவாங்க,
0: பாதிப்பை வந்து ஏற்படுத்திடும்.
1: ஆமாம்.
0: இப்போ அறுவடை அப்படின்னு வரும்போது எவ்வளவு நாளுக்குள்ளே இந்த அறுவடை அப்படிங்கிறது வருது? அறுவடையின் போது நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னங்க?
1: முதல்ல அறுவடை பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக அந்த ஈரப்பதமும் வெப்பநிலையும் மெயின்டைன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 18வது நாள் முக்கு வச்சு 21வது நாள் பூ வந்துடும். முதல் பறிப்புக்கு அது ரெடி ஆயிரும். இன்னும் நல்லா கொடுக்குறாங்க அப்படின்னா 15 நாளில் கூட ஈல்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ செப்டம்பர் மாதம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஏற்கனவே மழை சீசனாக இருக்குமா நவம்பர்லாம், அப்போ பார்த்தீங்கன்னா 15 நாளில் உங்களுக்கு ஈல்டே வந்துடும்.
0: ஏன்னா வெளிப்புற சூழ்நிலையும் வந்து ஒரு இதமான சூழ்நிலை வந்து இருக்கு
1: இருக்கிறதுனால, அது மாதிரி உங்களுக்கு சீக்கிரமே ஈல்டு வந்துடும். குறைஞ்சபட்சம் 20 நாளில் உங்களுக்கு வந்து முதல் பறிப்பை பறிச்சிடலாம். இப்போ பறிக்கும் போது அடுத்தடுத்து ஒரு 10 நாளில் 7 நாளில் அந்த மாதிரி அடுத்தடுத்த பறிப்பு நிலைக்கு அது போயிடும். அப்படி முதல் பறிப்பு பறிச்சோன்ன அந்த இடத்த கிளீன் பண்ணிடணும். காளான் பறிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பறிக்கிற இடத்துல வந்து திருகி தான் பறிப்போம். பறிக்கும் போது அந்த இடம் வந்து உங்களுக்கு அப்படியே துண்டா ஆயிருதா, அப்ப அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து எப்படி காளான் வர வைக்கிறது அப்படிங்கிறதுக்கு காட்டன்ல டெட்டால் நினைச்சிட்டு கூட உடச்சி எடுத்துடணும். இன்னும் அந்த இடம் கடினமாக இருக்குது, கடினமாக ஏன் ஆகும் அப்படின்னா இப்போ ஒரு அங்கே ஒரு ஜெர்மினேஷன் நடந்துட்டு இருக்கும்போது அந்த மஷ்ரூம் ஃபார்மேஷன் முடிஞ்ச பிறகு அந்த தண்டு வந்து நல்லா மொத்தமாக இருக்கும். அந்த தண்டை எடுத்துடணும். எடுத்துட்டு மறுபடியும் அந்த இடத்துல காளான் வளர்கிறதுக்கு நாம் ஒரு முயற்சி அந்த இடத்துக்கு கொடுக்கணும். ரொம்ப காஞ்சி போயிருக்கும், சில சமயம் அந்த இடம் காஞ்சி போயிருக்கும், அப்போ ஸ்ப்ரே கொடுக்குற மாதிரி இருக்கும். தனியாக எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து நம்ம ஸ்ப்ரே கொடுக்கணும். இப்போ மொட்டு வரும், கருகி போயிடும். அதிகமான கூலிங் இருந்தாலும் மொட்டு கருகிரும். குறைஞ்சமா வெயில் அதிகமாக இருக்கு, வெப்பநிலை அதிகமாக இருக்குனாலும் மொட்டு கருகிரும். அதனால அந்த பறிப்பு பருவத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஸ்ப்ரே அப்போ எக்ஸ்ட்ரா ஸ்ப்ரே கொடுக்கணும்னா போயிட்டு நம்ம ஒரு ஈவினிங் டைத்தில் ஸ்ப்ரே கொடுக்கணும்.
0: வெப்பநிலையை கண்காணிக்கிற ஒரு கருவியை வந்து வைக்க வேண்டிய ஒரு அவசியமும்
1: கண்டிப்பா, ஹியூமிடிட்டி மீட்டர் கண்டிப்பா வைக்கணும். அப்பதான் உங்களால மானிட்டர் பண்ண முடியும், அதிகமா இருக்கா கம்மியா இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும். அதனால ஷெட் அமைச்சிட்டாலே ஒரு ஹியூமிடிட்டி மீட்டர் கண்டிப்பா அவசியம் தான். காளான் ஷெட்டுக்குள்ள போகும்போது கொசு வராம பாத்துக்கணும். கொசு உள்ளார போயிடுச்சுன்னா அது போய் அங்க நிறைய வளர ஆரம்பிச்சிடும், அப்புறம் காளான் சரியா வளராது.
0: சரிங்க, உற்பத்தியை பாதிக்காத வகையில இருக்கணும்னா நம்ம அதிகமாக இந்த சுத்தம் சுகாதாரத்தை வந்து காளான் வளர்ப்பில் கடைபிடிக்க வேண்டிய ஒரு அவசியம் வந்து இருக்குது. ஈரப்பதம் வந்து 80% இருக்கணும்னா அதை எப்படி கொண்டு வருதுங்க அந்த குடில்குள்ளர?
1: அதுக்கு தான் உங்களுக்கு இந்த ஸ்ப்ரிங்லர் ஸ்பாகர் சொன்ன பார்த்தீங்களா, அது மாதிரி சிஸ்டம் கொண்டு வரலாம். இல்லை கம்மியான இப்போ தான் நான் தொடங்குறேன் அப்படின்னா ஷெட்டுக்குள்ளார மணல் கொட்ட முடியும்னா மணல் கொட்டலாம். இல்லை கூலிங்காக உங்களுக்கு வந்து சணல் சக்க கட்டி அதை நினைப்பாங்க, அந்த மாதிரி பண்ணலாம். இதெல்லாம் வந்து செலவு குறைவான வேலைகள்.
0: வருமானத்தை வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் இந்த தொழில்நுட்பத்தை எல்லாத்தையும் நம்ம கொண்டு வந்துடணும்.
1: கண்டிப்பாக கொண்டு வரணும், தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்திக்கணும். தொழில்நுட்பம்னா நிறைய இருக்கு. இந்த டயத்துக்கு அந்த ஸ்ப்ரிங்லர் அடிக்கணும், இத்தனை மணி நேரத்துக்கு அடிக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், டைமர் செட் பண்ணிக்கலாம், இங்கிருந்தே மானிட்டர் பண்ணிக்கலாம், கேமரா வச்சு மானிட்டர் பண்ணிக்கலாம்.
0: இப்போ ஒரு உரியிலிருந்து எவ்வளவு நாளைக்கு இந்த மாதிரி ஒரு ஈல்டு எடுக்க முடியுங்க?

0: நாற்பத்தஞ்சு நாள்லேருந்து 50 நாளுக்குள்ளார ஒரு இது பறிப்பு முடிஞ்சிடும். முடிஞ்ச பிறகு நீங்கள் அந்த கலான் படுக்கையை எடுத்து, அந்த கவரும் வந்து மக்கக்கூடிய கவர் தான், பிபி கவர் தான், 51 மைக்ரான் தான் அது. அதே மாதிரி வைக்கல்ல அந்த மைசீலியம் ஃபார்ம் ஆனது பார்த்தீங்கன்னா நல்ல புரதச்சத்து, அது நல்ல உரம், மண்புழு உரம், அதுல இருந்து நம்மளால எடுக்க முடியும்.
1: ஓ, மண்புழு உரம் செய்யறதுக்கு இதை கொண்டு போய் அப்படியே அடுத்து பயன்படுத்தலாம்,
0: அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம எடுத்துட்டு போயிடலாம். இப்ப அங்க உரம் ரெடி ஆயிரும், அடுத்த 45 நாள்ல ரெடி ஆன பிறகு அந்த மக்கு உரம் நமக்கு எதுக்கு பயன்படும்னா, இப்ப பால் கலான் ஷெட்ல நம்ம கேசிங் வைக்கும் போது கொஞ்சம் மண்புழு உரமும் அதுல போடுவோம் அந்த மண்ணுல. அப்ப அந்த மண்ணையே நம்ம அதுக்கு பயன்படுத்திக்கலாம்,
1: வெளியெல்லாம் கொடுக்க தேவையில்லை,
0: பயன்படும். கலன் வளர்க்குறோம்னா நம்மளுக்கே இது பயன்படும்.
1: 80-90 நாட்கள் வந்து அறுவடைக்காக வருமானத்துக்காக நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியம் ஏற்படுது. காளான் வளர்ப்புல அப்படி இல்லை, சரியான சூழ்நிலைன்னா ஒரு 15 நாள்லயே நமக்கான ஒரு லாபம் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொன்னீங்க. கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியை வந்து கேட்டுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்து வந்திருக்கும், நம்ம 15 நாள்லயே ஒரு வருமானத்தை ஈட்ட முடியுமா அப்படின்னு அவங்க வந்து யோசிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு இன்னும் சில சந்தேகங்களும் மனசுல வந்து வந்திருக்கும். உங்களை வந்து தொடர்பு கொண்டு அந்த சந்தேகங்களுக்கு விளக்கம் பெற உங்களுடைய கைபேசி எண்களை வந்து சொல்லுங்க.
0: 9842583652.
1: நேர்களை குறித்துக் கொள்ளுங்கள். அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் ஆர் சுஜாதா அவர்களின் அலைபேசி எண்கள் 9842583652. நன்றி.
0: நன்றி, வணக்கம்.
2: என்ன துளசி அக்கா, உரி தயாரிக்கிறது எப்படின்னு பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா?
1: ஆமா வள்ளி.
2: அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் காளான் பயிற்சியாளர் ஆர் சுஜாதா அவங்க வேளாண்மையின் உபத்தொழில் காளான் வளர்ப்பு அப்படிங்கிற தலைப்புல காளான் வளர்க்கறதுல இருந்து பறிப்பு வரைக்கும் எல்லா விஷயத்தையும் தெளிவா விளக்கி சொல்லிருக்காங்க.
1: காளான் வளர்க்கறதுக்கு வெப்பநிலை எவ்வளவு முக்கியம்ன்றதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் வள்ளி.
2: ஆமா துளசி அக்கா, சுத்தம் அதை விட ரொம்ப முக்கியம்.
1: ஒரு 500 ரூபா கூட நாளைக்கு கொடுத்துடுறேன்.
2: அதுதான் இங்க நடக்காது. காளான் வளர்க்கறதுக்கு இதை முதலீடா பயன்படுத்த போறேன்.
1: அப்ப சரி வள்ளி.
3: இதுவரை நேயர்கள் கேட்டது
1: காரைக்கால் ONGC காவேரி அசட்டின்
4: உழவர் அரங்கம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
5: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
6: ஆகாஷ்வாணி காரைக்கால். நேரம் 8 மணி.

0: விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: காரைக்கால்

0: இன்னைக்கு வாங்க.
1: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
1: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.
3: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் அண்ட் கோச் ஜுவல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 முதல் June 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேசி செட்டியார் அண்ட் கோச் ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
4: தமிழ் சினிமாவின் இமயமாய் விளங்கி ஸ்டுடியோக்களுக்குள் முடங்கி கிடந்த திரையுலகை கிராமத்து மண்வாசனைக்கு அழைத்து சென்ற இயக்குனர் இமயம் பாரதி ராஜா. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுக்கு ஒரு அஞ்சலி. இன்று அவர் இயற்றிய திரைப்படங்களிலிருந்து வலம் வந்த பாடல்களை நேர்கள் கேட்கலாம். சிறப்பு காற்றில் வரும் கானம் பங்கு கொள்ள அழையுங்கள். 0436823123123 அல்லது 2994840 அல்லது 2995850 இந்த எண்களில்

கண்கள் இமை மூடும் போதும் உனதன்பு எனதன்பை தேடும், மஞ்சம் இரண்டான போதும் நம் எண்ணம் ஒன்றாக தூங்கும், தூர இருந்தும் அருகில் இருப்போம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையவரில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் அண்ட் கோச் ஜுவல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூன் 2 முதல் ஜூன் 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேசி செட்டியார் அண்ட் கோச் ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை
2: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
3: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.
5: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் இனி முதல் நேரம் நாம சந்திக்கலாம். வணக்கம்.
6: வணக்கம். நல்லா
5: நலமா இருக்கும். சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
6: செந்தில் கண்ணன், பேரளம்.
5: சொல்லுங்க, இன்னைக்கு பாரதி ராஜா சார்
6: இயக்குனர் எம்ஏஎம் பாரதி ராஜா அவர்கள் பலம்பெரும் நடிகர்களை வச்சு இயக்கியிருக்காரு. பார்த்திபன், பாக்யராஜ், ராதிகா, ராதா, ரேகா, இதே போல பல நடிகர்களை திரையுலகுக்கு தந்திருக்கிறார். அவருடைய துயரானது மாலா துயரம் மிகவும் கடினமானது. எல்லாரும் ஜீர்ணிச்சுக்கிறமா கேட்டுறேன். அவருடைய இயக்கிய படத்துல சிவாஜி கணேசனை வச்சு முதல் மரியாதை இந்த படத்துல பூங்காற்று திரும்புமா இந்த பாட்டை போடுமா கேட்டா வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
5: கண்டிப்பாக அந்த பாடல் உள்ளாவரும்.
7: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
8: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
7: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
8: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
2: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
5: நேர்லி நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸ் இன் உழவர்களுக்கு.
11: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி.
12: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ்.
5: நாளை காலை 6:40 மயிலாடுதுறை தீன் கலை அறிவியல் கல்லூரியின் இன்சொல் அமது.
13: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
14: பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால்.
15: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
5: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில்

0: அனைவருக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், கும்பகோணம் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: நாளை மாலை 5 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் பாட்டுக்கென்ன போட்டி. நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். விளம்பரதார நிகழ்ச்சிகள் கேட்கலாம். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் தேநீர் நேரம். பேரலம் செந்தில் கண்ணன் கேட்ட பாடல் முதல் மரியாதை படத்திலேருந்து இப்போ கேட்கலாம்.

0: நேர்லி நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
3: விபிஎன் கண் மருத்துவமனையும். தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர்
6: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன் சொல்ல அமுது
7: உபயோகப் பொருட்கள்
8: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.

0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸின்
1: தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை பிற்பகல் 2:05 மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள். ஹார்ட் சுகர் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் JKR பாலிகிளினிக் மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 2:30 திருவாரூர் VK ஆயுர்வேத மருத்துவமனையின் டாக்டரிடம் கேளுங்கள். VK ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை காரைக்கால்.
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல் பொடி.
6: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
10: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
9: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: இயக்குனர் இமே தமிழ் சினிமாவில் அவர் வருகைக்கு முன் அவர் வருகைக்கு பின் என்று சொல்லும் அளவுக்கு தொடர்ந்து பல வெற்றி படங்களை கொடுத்து இந்திய திரையுலகையே திரும்பி பார்க்க வைத்தவர். அவருடைய வாழ்க்கை வரலாறு மிக பெரியது. திரையுலகில் அவரது பயணம் நீண்ட பயணம். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேரம் நாம சந்திக்கலாம். வணக்கம்.
11: வணக்கம் மேடம். நான் கும்பகோணம் வட்டம் கூவூர் வடகரை ஆறு முடியும் மேடம்.
0: சொல்லுங்க, நிகழ்ச்சியில இன்னைக்கு
11: பாலவிராஜ் சார் காலமாயிட்டாருங்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு மேடம். அவர் வந்து டைட்டில பார்த்தோம்னு வச்சீங்களா, என் இனிய தமிழ் மக்களேன்னு கை கூப்பிடுவாரு மேடம். அது ஒரு அந்த படத்துக்கான சிறப்பு ஒண்ணு. ரெண்டாவது அவர் படம் மண்மான வீசுன்னு சொல்ல போனா அவரோட டைட்டில பாத்தீங்கன்னா எல்லாம் பறவை, இயற்கை சீன், பூ, புலவர், அந்த எது எது இயற்கையா கிடைக்குதோ அது எல்லாத்தையும் அந்த டைட்டில காட்டிடுவார் மேடம். அது அவர் ஒரு சிறப்பு மேடம். அதுதான் இப்படி படம் ஃபெயிலியர் ஆனதே கிடையாது மேடம், அது ஒரு சிறப்பு மேடம்.
0: என்ன பாடல்?
11: கைதியின் டைரி படத்துல வந்து பொன் மானங்கிற பாட்டு போடுங்க. வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
0: நன்றி.

0: आकाशवाणी न्यूज दिल्ली।
1: India has condemned the attack on the commercial vessel Setebello off the coast of Oman today. External Affairs Ministry said in a statement that of the 24 Indian crew on board, 21 Indians have been rescued so far and 3 Indians are reportedly missing. It informed that the Indian Embassy in Oman is closely monitoring the situation and proactively coordinating with the Omani authorities in the ongoing search and rescue operation. In badminton, PV Sindhu and Tanvi Sharma today advanced to the second round of women's singles event at the Australian Open tournament in Sydney. Two-time Olympic medalist Sindhu defeated Peru's world number 76 Ines Castillo. Sindhu's pre-quarterfinal match will be against compatriot and world number 39 Isharani Barua. Tanvi Sharma also showed signs of returning to form with a 21-12-22-20 win over world number 11 Chiu Pingchian of Chinese Taipei. Tanvi will face Malvika Bansod. The India Meteorological Department today said a wet spell is likely over northwest India till the 13th of this month under the influence of western disturbance. It has forecast isolated heavy to very heavy rainfall over northwest and northeast India during the next 5 to 7 days. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi assures aspirations of 140 crore Indians will definitely be fulfilled. Says Vikasit Bharat must be the dream of every single person. National Democratic Alliance lauds Prime Minister Narendra Modi on becoming India's longest serving elected Prime Minister. Union Cabinet approves second phase of Ahmedabad Metro Rail project, also gives nod to infrastructure projects in Amravati, Andhra Pradesh. Government approves 96 companies under third round of PLI scheme for textiles. Defence Ministry to procure 20 advanced jammers for Navy ships to enhance operational safety. And in badminton, PV Sindhu and Tanvi Sharma advanced to second round of women's singles event at Australian Open. That is all in the news at 9. Good night.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் நேரம் 9:15.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
4: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
6: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
7: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
8: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
9: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
8: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
9: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
10: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
11: வந்தியத்தேவன் அடைபட்டிருக்கும் சிறைச்சாலையிலே இளவரசி குந்தவை நாச்சியார் வந்து தன்னுடைய காதலை தன் இதயமாகிற சிறையிலே வந்தியத்தேவனை அடைத்து வைத்திருப்பதாக கூறவும், அதற்கு வந்தியத்தேவன், நம் இருவருக்குமே அந்தஸ்திலே உள்ள வித்தியாசம்தான் தவறு என்றான். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் என்ற முதுமொழியை கேட்டதில்லையா? அந்த முதுமொழி பொன்னியின் செல்வருக்கும் படகுக்காரி பூங்குழலிக்கும் கூட பொருத்தமல்லவோ? ஆம், பொருந்தும்தான். என் தம்பி உலகமாள பிறந்தவன் என்று நினைத்தேன். அதனால் அவர்களுடைய நெஞ்சுக்கும் தாளிட விரும்பினேன்.
12: நானும் இளவரசரை பற்றி எவ்வளவோ கேள்விப்பட்டு விட்டுத்தான் ஆவலுடன் வந்தேன். அவரோடு 8 திசைகளுக்கும் சென்று போர்க்களங்களில் வீரச் செயல்கள் புரிந்து பெயரும் புகழும் அடைய விரும்பினேன்.
11: இப்போது அந்த ஆசை போய்விட்டதல்லவா?
12: ஆம், பொன்னியின் செல்வர் அரசுரிமையை காட்டிலும் அமைதியான வாழ்க்கையை அதிகம் விரும்புகிறார். போர்க்களத்தில் வாளேந்தி வீசுவதைக் காட்டிலும் ஆலய திருப்பணியில் கல்லுளி கொண்டு வேலை செய்வதற்கு அதிகம் ஆசைப்படுகிறார்.
11: மதுராந்தகனோ ராஜ்யம் ஆளுவதில் தீவிர நோக்கம் கொண்டிருக்கிறான்.

0: ஆடு புலியாக மாறுகிறது, புலி ஆடாகிறது. ஆலவாய் இறைவன் நரியை பரியாக்கி, பரியை நரியாக்கியதாக சிவபக்தரின் வரலாறு கூறுகிறது. அதுபோல,
1: தேவி, தங்களுடைய கருணையினால் நானும் ஒரு நரியானேன். ஒளிந்து மறைந்தும் தந்திர மந்திரம் செய்தும் இல்லாதது பொல்லாததை சொல்லியும் பகைவர்களிடமிருந்து தப்பி வர வேண்டியதாயிற்று. அரசிளங்குமரி, இந்த வேலையை இனி என்னால் செய்ய முடியாது. விடை கொடுங்கள்.
0: ஐயோ, என் பிராண சிநேகிதி என்று எண்ணியிருந்த வானதி என்னை கைவிட்டு போகப் பார்க்கிறாள். நீருமா என்னை கைவிட்டு போக எண்ணுகிறீர்?
1: தேவி, கொடும்பாளூர் இளவரசிக்கும் தங்களுக்கும் உள்ள விவகாரத்தை பற்றி நான் அறியேன். ஆனால் நான் எப்படி தங்களை கைவிட்டு விட முடியும்? ராஜாதி ராஜாக்கள் தங்களுடைய மணி பொற்கரத்தை கைப்பற்ற தவம் கிடக்கிறார்கள்.
0: நானோ குற்றேவல் செய்ய வந்தவன்.
1: இளைய பிராட்டி அப்போது தன்னுடைய திருக்கரத்தை நீட்டினாள்.
0: இது கனவா நனவா என்ற தயக்கத்துடன் வந்தியத்தேவன் அந்த மலர்க்கரத்தை தன் இரு கைகளாலும் பற்றி

0: தங்களுடைய மணி பொற்கரத்தை கைப்பற்ற தவம் கிடக்கிறார்கள். நானோ குற்றேவல் செய்ய வந்தவன். இளைய பிராட்டி அப்போது தன்னுடைய திருக்கரத்தை நீட்டினாள். இது கனவா நனவா என்ற தயக்கத்துடன் வந்தியத்தேவன் அந்த மலர்க்கரத்தை தன் இரு கைகளாலும் பற்றி கண்ணில் ஒற்றிக்கொண்டான். அவனுடைய உள்ளமும் உடம்பும் பரவசமடைந்தன. வாணர் குலத்து வீரரே, கற்பென்னும் திண்மையை குலதனமாகப் பெற்ற பழந்தமிழர் மன்னர் வம்சத்தில் வந்தவள் நான். எங்கள் குலத்து மாநகரில் சிலர் கணவனுடன் உடன்கட்டை ஏறியதுண்டு. பதியின் உடலை எரித்த தீயை குளிர்ந்த நிலவென்று அவர்கள் கருதி அக்னியில் குதித்தார்கள்.
1: கேள்விப்பட்டிருக்கிறேன் தேவி.
0: உமது கரத்தை பற்றிய இந்த என் கரம் இன்னொரு ஆடவனுடைய கையை ஒரு நாளும் பற்றாது. வல்லவரையன் சொல்லிழந்து செயலிழந்து குந்தவையின் கண்ணீர் ததும்பிய கண்களைப் பார்த்த வண்ணம் மதியும் இழந்து நின்றான். ஐயா, உம்முடைய பதட்டமான காரியங்களினால் உமது உயிருக்கு ஏதேனும் அபாயம் நேர்ந்தால் என்னுடைய கதி என்னாகும் என்பதை சிறிது எண்ணிப்பாரும்.
1: தேவி, தங்களுடைய இதய சிங்காசனத்தில் இடம்பெற்ற இந்த பாக்யசாலி உயிருக்கு பயந்த கோழையாயிருக்க முடியுமா?
0: கோழைத்தனம் வேறு, ஜாக்கிரதை வேறு ஐயா. முதன் மந்திரி அனிருத்தருக்கு கூட தங்கள் வீரத்தை பற்றி ஐயம் கிடையாது. பின்னர் எதை பற்றி அவர் ஐயப்படுகிறார்? நீர் பழுவூர் ராணியின் ஒற்றனாயிருக்கலாம் என்று ஐயுறுகிறார்.
1: அப்படியானால் வைத்தியர் மகன் பினாகபாணிக்கு அளித்த மறுமொழியை அவருக்கும் அளித்த சித்தமாயிருக்கிறேன். சிறைக்கதவை திறந்து விடுங்கள். அந்த மனிதர் எங்கே இருக்கிறார் என்று சொல்லுங்கள்.
0: வைத்தியர் மகனாவது மற்போரில் சிறிது பழக்கமுள்ளவன். அனிருத்தர் சொற்போர் அறிவாரேயன்றி மற்போர் அறியார். அறிவின் கூர்மையே அவருடைய ஆயுதம். வாளின் கூர்மையை அவர் என்றும் துணை கொண்டதில்லை.
1: அப்படியானால் என்னுடைய வாளின் கூர்மையைத்தான் முதன் முதலில் பரீட்சை பார்க்கட்டுமே.
0: ஐயா, இந்த நாட்டில் சக்கரவர்த்திக்கு அடுத்த மரியாதைக்குரியவர் முதன் மந்திரி அனிருத்தர். அவருடன் பகிரங்கமாக முரண்பட பழுவேட்டரையர்களும் தயங்குகிறார்கள்.
1: பழுவேட்டரையர்கள் குற்றமுள்ள நெஞ்சினர், அவர்கள் பயப்படுவார்கள். ஆனால் நான் ஏன் பயப்பட வேண்டும்?
0: இளம் பிராயத்திலிருந்து என் தந்தையின் உற்ற தோழர் அவர். முதன் மந்திரிக்கு செய்த அவமரியாதை சக்கரவர்த்திக்கும் எனக்கும் செய்த அவமரியாதையாகும்.
1: அப்படியானால் அவருடைய நம்பிக்கையை நான் பெறுவதற்கு வழியை ஏனும் சொல்லுங்கள்.
0: முதன் மந்திரி காஞ்சிக்கு மிகவும் நம்பிக்கையான ஒருவரை அனுப்ப விரும்புகிறார். உம்மை அனுப்பலாம், நம்பி அனுப்பலாம் என்று நான் உறுதியளித்திருக்கிறேன்.
1: தேவி, காஞ்சிக்கு என்னை அனுப்பாதீர்கள். என் மனத்திற்குள் ஏதோ ஒரு குரல் காஞ்சிக்கு போகாதே போகாதே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது.
0: அது ஒருவேளை பழுவூர் இளையராணியின் குரலாயிருக்கலாம் அல்லவா?
1: இல்லவே இல்லை. தங்களுடைய சொல்லுக்கு மாறாக அந்த விஷநாகத்தின் குரலை நான் கேட்பேனா?
0: ஐயா, பழுவூர் இளையராணியை பற்றி இனி எந்த சமயத்திலும் அப்படியெல்லாம் பேசாதீர்கள். இது என்ன? ஏன் இந்த திடீர் மாறுதல்? ஆம், என் மனம் அவள் விஷயத்தில் அடியோடு மாறிவிட்டது. நீர் இலங்கையிலிருந்து கொண்டு வந்த செய்தியை கேட்ட பிறகு.
1: அப்படியானால் இனி நான் பழுவூர் இளையராணியிடம் பயபக்தியுடன் நடந்து கொள்ள வேண்டியதுதானோ?
0: ஆம்.
1: அவள் பயபக்தியுடன் பூஜை செய்யும் கொலைவாளை என்னிடம் கொடுத்து இன்னாருடைய தலையை கொண்டு வா என்று சொன்னாலும் கொண்டு வர வேண்டியதுதானோ?
0: குந்தவை தேவியின் உடம்பு நடுங்கிற்று. மறுமொழி கூறிய போது அவளுடைய குரலும் நடுங்கிற்று. பழுவூர் ராணியிடம் மரியாதையுடன் நடந்து கொள்ள வேண்டியதுதான். ஆனால் அவள் பேச்சை கேட்க வேண்டிய அவசியமில்லை. அவள் எத்தகைய காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறாள் என்பது அவளுக்கே தெரியாமல் இருக்கலாம் அல்லவா?
1: அப்படித்தான் அவளும் கூறினாள். நான் எதற்காக இந்த கத்தியை பூஜை செய்து கொண்டிருக்கிறேன் என்பது எனக்கே தெரியவில்லை என்றாள்.
0: இதை கேட்ட இளவரசி இன்னும் அதிகமாக நடுங்கிய குரலில், இந்த சோழர் தொல்குடியை தெய்வம்தான் காப்பாற்ற வேண்டும் என்றாள்.
1: காப்பாற்றுகிற தெய்வம் இந்த ஏழையை சாதனமாக வைத்துக்கொண்டு காப்பாற்றட்டும் என்றான் வந்தியத்தேவன்.
0: ஐயா, நானும் அவ்வாறுதான் நம்பியிருக்கிறேன். நீர் காஞ்சியிலிருந்து திரும்பி வந்ததும் மறுபடி ஒரு தடவை இலங்கைக்கு போக வேண்டும். அந்த வாய் பேச இயலாத தாயை எப்படியாவது இங்கே அழைத்து வர வேண்டும்.
1: அவளை அழைத்து வருவது சுழிக்காற்றை குடத்தில் அடைத்து கொண்டு வருவது போலத்தான். இப்படி ஒருமுறை யாரோ சொன்னார்கள். ஆம், அந்த வீர வைஷ்ணவன்தான். ஒருவேளை அவனை அழைத்து வந்திருக்கலாம்.
0: இல்லை, அவனால் அந்த காரியம் முடியவில்லை. உம்மாலேதான் அந்த காரியமாக வேண்டும்.
1: அப்படியானால் என்னை காஞ்சிக்கு அனுப்பாதீர்கள் தேவி.
0: ஏன்?
1: அங்கே என் எஜமானர் இருக்கிறார். அவர் கேட்டால் நான் எல்லா விவரங்களையும் சொல்லித்தானாக வேண்டும்.
0: பழுவேட்டரையர்களும் மற்ற

0: சிற்றரசர்களும் செய்யும் சதியை பற்றி அறிந்தால் உடனே வெகுண்டு எழுவார். சக்கரவர்த்தியை சிறை வைப்பது போல் வைத்திருக்கிறார்கள் என்று அறிந்தால் உடனே படையெடுத்து கிளம்புவார். பொன்னியின் செல்வரை பற்றிய செய்தி அவர் காதில் எட்டியிருந்தால் இதற்குள்ளேயே ஒருவேளை புறப்பட்டிருந்தாலும் புறப்பட்டிருப்பார்.
1: அதற்காகவேதான் உம்மை அனுப்ப விரும்புகிறேன். அவர் காஞ்சியை விட்டு புறப்படாமல் எப்படியாவது தடுத்துவிட வேண்டும்.
0: நான் காஞ்சியை அடைவதற்குள் அவர் புறப்பட்டிருந்தால்
1: வழியில் அவர் எங்கே இருந்தாலும் அங்கே போய் சேர்ந்து கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் விட முக்கியமாக நீர் அவசியம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றிருக்கிறது.
0: சொல்லுங்கள். பெரிய பழுவேட்டரையர் இளையராணியுடன் கடம்பூர் மாளிகைக்கு புறப்பட்டு விட்டார் என்ற செய்தி கிடைத்திருக்கிறது. உண்மையில் இளையராணிதான் போகிறாளா அல்லது இளையராணியின் பல்லக்கில்?
1: இல்லை, இளையராணிதான் போகிறாள். என் சித்தப்பாதான் இன்னும் இங்கே இருக்கிறாரே.
0: எதற்காக போகிறார்களாம்?
1: ஆதித்த கரிகாலனையும் கடம்பூருக்கு வரும்படி அழைத்திருக்கிறார்கள். கல்யாண பேச்சு என்பது வெளிப்படையான காரணம். ராஜ்யத்தை இரண்டாக பிரித்து கொடுக்க சமாதானம் செய்து வைக்கப் போவதாகவும் ஒரு பேச்சு நடந்து வருகிறது.
0: என் எஜமானர் அதற்கு ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டார்.
1: அதை பற்றியெல்லாம் இப்போது எனக்கு கவலை இல்லை. பின்ன என்ன கவலை தேவி? இன்னதென்று சொல்ல முடியாத பயம் என் மனதிலே குடிகொண்டிருக்கிறது. நெஞ்சு திக் திக்கென்று அடித்துக் கொள்ளுகிறது. அரை தூக்கத்தில் விவரமில்லாத பயங்கரங்கள் என்னை சூழ்ந்து கொள்ளுகின்றன. நல்ல தூக்கத்தில் அகோரமான கனவுகள் கண்டு விழித்துக் கொள்ளுகிறேன். அப்புறம் வெகுநேரம் வரையில் என் உடம்பு நடுங்கிக் கொண்டிருக்கிறது.
0: இந்த நிலையில் தங்களை பிரிந்து என்னை ஏன் போகச் சொல்லுகிறீர்கள்? தங்களுக்கு எத்தகைய அபாயம் வந்தாலும் என் உயிரை கொடுத்து.
1: ஐயா, என்னுடைய பயம் என்னை பற்றியதே அன்று, என் தமையனை பற்றியது, பழுவூர் ராணியை பற்றியது. அவர்கள் சந்தித்தால் என்ன நேரிடுமோ என்று எண்ணி என் உள்ளம் கலங்குகிறது. அவர்கள் தனியாக சந்திக்க முடியாதபடி நீர் தடை செய்ய வேண்டும்.
0: தேவி, அவர் ஒன்றும் செய்வதற்கு நினைத்தால் அதை யார் தடுக்க முடியும்?
1: ஐயா, என் தமையனை காப்பாற்றும் இரும்பு கவசம் போல நீர் உதவ வேண்டும். அவசியமானால் நந்தினி யார் என்பதை என் சகோதரனிடம் சொல்லிவிட வேண்டும்.
0: அதை அவர் நம்ப வேண்டுமே.
1: நம்பும்படியாகச் சொல்வது உமது பொறுப்பு. எப்படி செய்வீர் என்று எனக்கு தெரியாது. அவர்களை எப்படியேனும் சந்திக்க முடியாதபடி செய்தால் மிக்க நலமாயிருக்கும்.
0: தேவி, என்னால் இயன்ற முயற்சிகளை செய்து பார்க்கிறேன். தோல்வியடைந்தால் என்னை குற்றம் சொல்ல வேண்டாம் என்றான் வந்தியத்தேவன்.
1: ஐயா, தாங்கள் தோல்வியடைந்தாலும் வெற்றியடைந்தாலும் என் இதய சிறையிலிருந்து இந்த ஜென்மத்தில் தங்களுக்கு விடுதலை கிடையாது என்றாள் அரசிளங்குமரி.

0: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
1: ஆணோ பெண்ணோ, சமுதாயத்தின் எந்த படிநிலையில இருந்தாலும் மனத்தின் அடித்தளத்தில் விரும்புவது நிரந்தரமான அமைதியை. எவருமே கவலை இல்லாத பாதுகாப்பான நிலைக்காகத்தான் இயங்குறாங்க. பாசம், நட்பு, காதல் இதெல்லாம் மனம் முழுசா நொறுங்கி போயிடாம கடைமுடிவான ஓர் உன்னத இலக்குக்கு வழிகாட்டுகின்றன. நான் என்கிற அகப்பற்றும் எனது என்கிற புறப்பற்றும் ஓரளவு மட்டுப்படுகின்றன இந்த நுண் உணர்வுகளால. ஆம், ஓரளவு. குந்தவை சோழ பேரரசரின் புதல்வி, வந்தியத்தேவன் வானர் குல சிற்றரசர் வழிவந்தவன், அவளுடைய தமையனின் தூதன், அவ்வளவுதான். இந்த வீர வாலிபன் நந்தினியின் ஒற்றன் அல்லன், அவளுடைய மாய சக்திக்கு உட்பட்டிருக்க மாட்டான்னு நிச்சயமா தோணுது. இருந்தாலும் அவளுடைய வலையில விழுந்திடக்கூடாது என்கிற கவலையும் இருக்குது. அதனால்தான் வந்தியத்தேவனுக்கு பதிலா வேறு யாரையாவது காஞ்சிக்கு அனுப்பலாமேன்னு அனிருத்தரை கேட்டு பார்த்தா. குறிப்பாக கடம்பூரில் வந்தியத்தேவனுக்கு பேரபாயம் காத்திருக்குன்னு கவலைப்படுறா. சரி, முதன் மந்திரியோட பேசியாச்சு, ஆழ்வார்க்கடியான துணைக்கு அனுப்புறார், அவன் பார்த்துப்பான். பத்திரமா திரும்பி வந்ததும் மீண்டும் இலங்கைக்கு போய் அந்த மூதாட்டியை அழைச்சிக்கிட்டு வரணும். நல்லது. தமையன் சக்கரவர்த்திக்கும் தனக்கும் கொடுத்து அனுப்பியிருந்த ஓலைகளை எத்தனையோ அபாயங்களை கடந்து வந்தியத்தேவன் சேர்ப்பிச்சான். கடமைதான், இருந்தாலும் பாராட்டுக்கு உரியவன். இதே போல பல இன்னல்களை கடந்து ஈழத்தில் இருந்த தம்பியிடமும் ரகசிய ஓலையை சேர்ப்பிச்சிட்டான். உயிரை திருணமா மதிச்சு பொன்னியின் செல்வனை பத்திரமா சூடாமணி விகாரத்தில் கொண்டு சேர்த்துட்டான். இப்போ இவற்றையெல்லாம் விட மிக மிக கடினமான பொறுப்பை ஏற்றுக்கிட்டு இருக்கான். இதையெல்லாம் குற்றேவல்னு சொல்லிட முடியாது. தன் முனைப்பால தான் உயர்வாக கருதிக்கிட்டு

0: வந்திருக்கிற அரசுரிமையை விட எளிய அமைதியான வாழ்க்கையை தம்பி விரும்புகிறான்னு தெரிஞ்சப்பறம் குந்தவையின் மனமாற்றம் இதுவரை அணை போட்டு வந்த உணர்ச்சியை வெளிப்படுத்த செய்திடுச்சு. உயிர் தோழி வானதியும் கைவிட்டு போக துணிஞ்சிட்டார். இந்த நிலையில் மிகவும் அரிதாக கிடைச்ச வாழ்க்கை துணைய வந்தியத்தேவனை பற்றுக்கோடா கொண்டது எதிர்பார்த்தது மட்டுமன்று பொருத்தமானதும் கூட. குறி வச்சா தவறமாட்டேன், தவறுமானால் குறி வைக்க மாட்டேன்னு பண்டைய வீரர்களின் பாணியில் இயங்கிக்கிட்டு இருந்த வல்லவரையன் எப்படி மாறிட்டான் பாருங்க. தேவி, என்னால் என்ற முயற்சிகளை செய்து பார்க்கிறேன்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 9:30. நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷனின் இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் பனங்குடி நாகப்பட்டினம். பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
3: பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
3: சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்போருக்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 முதல் June 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
2: இன்றைய இசை ஊஞ்சலில் நடிகர் பிரபு நடித்த திரைப்படங்களிலிருந்து பாடல்களை கேட்கலாம். நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி குரல்களில், இளையராஜா இசையில், வாலியின் வரிகளில் அக்னி நட்சத்திரம்.

0: நேர்லே நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் இன்சொல் அமது, தார்பாய்கள் கிரீனெட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது, சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
6: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் வைரமுத்துவின் வரிகளில் கங்கையமரன் இசையில், எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில், சின்ன தம்பி பெரிய தம்பி.

0: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், ஆர் கே ஜி நெய், கோபால் பல்பொடி.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்த புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.
4: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
5: ஆர்கேஜி நெய்,
6: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
7: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: நேர்களுக்கு கரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளங்கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா கரைக்கால்.

0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேர்களுக்கு சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் பனங்குடி நாகப்பட்டினமின் உளங்கனிந்த நல்வாழ்த்துக்கள். பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
3: கோபால் பல் பொடி.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 முதல் June 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேசி செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
7: பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
7: சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல். இன்றைய இசை ஊஞ்சலில் நடிகர் பிரபு நடித்த திரைப்பட பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் வாலியின் வரிகளில், இளையராஜா இசையில், எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் குரல்களில், கன்னி ராசி.

காரைக்கால் மின்துறை செயற்பொறியாளரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, தற்போதைய கோடை காலத்தை முன்னிட்டு காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள மின் நுகர்வோர்களுக்கு தடையற்ற மற்றும் சீரான மின் விநியோகம் வழங்கும் பொருட்டு கீழ்கண்ட விதிமுறைகளை பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வீடுகளில் மற்றும் கடைகளில் பயன்படுத்தப்படும் குளிரூட்டியினை 25 டிகிரி வெப்பநிலைக்கு மேல் வைத்து பயன்படுத்தவும். தேவையற்ற நேரங்களில் அனைத்து மின் சுவிட்சுகளையும் அணைத்து வைக்கவும். மின் சாதனங்கள் அனைத்தையும் ISI முத்திரை உள்ள மின்சாதனங்களை பயன்படுத்தவும். குளிரூட்டியினை பயன்படுத்தும் பொழுது வீட்டில் உள்ள ஜன்னல் மற்றும் கதவுகளை அடைத்து வைத்து பயன்படுத்தவும். மேலும் ஒரு வீட்டில் பல குளிரூட்டியினை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். முக்கியமாக அதிக திறன் வாய்ந்த மின்சாதனங்களை வாஷிங் மிஷின், ஹீட்டர், அயன் பாக்ஸ், தண்ணீர் மோட்டார், இண்டக்ஷன் அடுப்பு முதலியன மாலை 7 மணிக்கு மேல் உபயோகிப்பதை தவிர்க்கவும். இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் வரும் நிறைவான பாடல் கங்கை அமரனின் வரிகளில், இளையராஜா இசையில், SP பாலசுப்பிரமணியன், உமாரமணன் குரல்களில், கும்பக்கரை தங்கையா.

0: கேட்டது நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷனின் இசை ஊஞ்சல். இன்றைய இசை ஊஞ்சலில் நடிகர் பிரபு நடித்த திரைப்பட பாடல்களை கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் பனங்குடி நாகப்பட்டினம். பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
1: பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
1: சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 9:55.
3: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்கிராச்சுலேஷன்ஸ்.
4: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
3: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
5: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
7: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
8: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
9: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
10: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
11: सुनो सुनो, एक परिवार की कहानी, डॉक्टर के सामने जिनसे हुई नादानी.
12: तुम रिपोर्ट्स लाई हो ना?
13: नहीं, मुझे लगा तुम लाए हो.
14: चिक, चिक, चिक, चिक.
12: तुम हो ही भुलक्कड़.
13: भूल बस इतनी है कि तुमसे शादी कर
11: ली. मत जानिए आभा के बारे में.
13: आभा?
11: जी हाँ, मोदी सरकार की डिजिटल पहल जिसके तहत अब तक 86 करोड़ से अधिक नागरिक बनवा चुके हैं आभा, यानी आयुष्मान भारत हेल्थ अकाउंट, जहाँ आप अपने मेडिकल रिकॉर्ड सुरक्षित रख सकते हैं और जब चाहें और जहाँ चाहें ये रिपोर्ट्स दिखा सकते हैं. आभा, सेहत के सफर में आपका हम सफर. आज ही आभा ऐप डाउनलोड करें या डायल करें 1-4-4-7-7.
15: திருவாரூர் ஜெயந்தி மோட்டார்ஸ் யமஹா ஷோரூமில் மெகா சேல்ஸ் கேம்ப்.
16: உயர்ந்த மற்றும் தரமாய்ந்த அதிக மைலேஜ் தரும் ஹைபிரிட் XSR 150cc பைக்கை 0 டவுன் பேமெண்டில் ஓட்டிச் செல்லுங்கள். அது மட்டும் இல்லையே, ரே இசட்ஆர் ஃபேசினோ ஸ்கூட்டர்ஸ், FZS, FZX, R15 V4, MT15 பைக்குகளும் குறைந்த முன்பணத்தில் உங்களுக்காக காத்திருக்கின்றது.
15: ஜெயந்தி மோட்டார்ஸ் யமஹா ஷோரூம், திருவாரூர் மன்னார்குடி குடவாசல், நெல்லிலம் நீடாமங்கலம் ஏரவாஞ்சேரி குத்தானல்லூர்.
16: திருவாரூர் ஜெயந்தி மோட்டார்ஸ் யமஹா ஷோரூம் மெகா சேல்ஸ் கேம்ப்.
17: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
18: சீருடைகளின் சிறப்பிடம் நாகை மூராசன்ஸில் பேக் டு ஸ்கூல். அனைத்து பள்ளிகள் அரசு பள்ளி சீருடைகள் வாங்கும் அனைவருக்கும் 10% கிஃப்ட் கூப்பன் வழங்கப்படும். ஸ்கூல் யூனிஃபார்ம், ஸ்கூல் பேக், ஸ்டேஷனரிஸ் அனைத்தும் ஒரே இடத்தில். மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
0: இனி கேட்கலாம் நாகப்பட்டினம் உங்கள் கடை. காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் இன்சொல் அமது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை நாகப்பட்டினம், தார்பாய்கள் கிரீனெட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
1: உங்கள் கடை காரைக்கால்,
19: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
20: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால். உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்துக்கு நம்பிக்கையான ஒரு இடம் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பாதுகாப்பான கர்ப்பகால பராமரிப்பு, அனுபவம் உள்ள நிபுணர்கள், பிறந்த குழந்தைகளுக்கான நவீன ICU பிரிவு, எலும்பியல், லேப்ரோஸ்கோபி, டயாலிசிஸ் எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.

0: இன்சொல் அமுது வழங்குகிறார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
1: அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மன்னர்கள் மான உணர்வு மிக்கவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். மானத்தை தம் உயிரினும் மேலாக போற்றிருக்கின்றார்கள். சேரமான் கணைக்கால் இரும்பொறை என்றொரு மன்னன் இருந்தான். அவன் தொண்டியை தலைநகரமாக கொண்டு ஆட்சி புரிந்து வந்தான். இவனுக்கும் சோழ மன்னன் கோச்செங்கணான் என்பவருக்கும் கழுமலம் என்ற இடத்திலே போர் நடைபெற்றது. அந்த போரிலே கணைக்கால் இரும்பொறை தோல்வியடைந்து விட்டான். கோச்செங்கணான் என்ற அந்த சோழ மன்னன் இரும்பொறையை குணவாயில் கோட்டம் என்ற இடத்திலே சிறை வைத்தான். கணைக்கால் இரும்பொறை ஒரு நாட்டினுடைய மன்னன் என்பதையும் மறந்து உச்சி வெயிலில் சங்கிலியால் கட்டி சிறைச்சாலைக்கு இழுத்து வந்ததால் மிகவும் சோர்வுற்றான் கணைக்கால் இரும்பொறை. கடுமையான வெயில் நேரம் ஆகையினாலே இரும்பொறைக்கு மிகுந்த தண்ணீர் தாகம் எடுத்தது. குடிப்பதற்கு தண்ணீர் கேட்டான். சிறைக்காவலர்கள் அலட்சியம் செய்தனர். தாமதமாக தண்ணீர் தந்தனர். அந்த தண்ணீரை பருகாமல் அவமானத்தால் குன்றினான். தன் எண்ண ஓட்டங்களை ஒரு பாடலாக எழுதி வைத்துவிட்டு அவன் தன்னுடைய இன்னுயிரை நீத்தான். குழவி இறப்பினும் ஊன் தடி பிறப்பினும் ஆளென்றென்று வாளில் தப்பார் தொடர்படு நமலியின் இடர்படுத்து இரிய கேளங் கேளீர் வேளான் சிறுபதம் மதுகை இன்றி வயிற்றுத் தீத்தணிய தாம் இறந்து உண்ணும் அளவை இன்மரோ இவ்வுலகத்தானே என்பது அந்த பாடல். பகைவினிடம் தண்ணீர் வாங்கி குடித்து தாகத்தை போக்கி உயிர் வாழ வேண்டுமா என்ற முடிவுக்கு வருகிறான் கணைக்கால் இரும்பொறை. இதே கருத்தை ஔவையாரும் உண்ணீர் உண்ணீர் என்றே ஊட்டாதா தம்மனையில் உண்ணாமை கோடியுறும் கோடி கொடுத்தும் குடிப்பிறந்தார் தம்மோடு கூடுவதே கோடியுறும் கோடானு கோடி கொடுப்பினும் தம்முடைனா கோடாமை கோடியுறும் என்று மிக அழகான ஒரு பாடலை பாடியிருக்கின்றார். மனிதன் கடைப்பிடிக்க வேண்டிய நெறிமுறைகளை இந்த பாடல் மூலம் தெளிவாக கூறியிருக்கின்றார். நன்றி, வணக்கம்.
0: இன்சொல் அமுது வழங்கினார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
2: கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் இன்சொல் அமது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் உங்கள் கடை நாகப்பட்டினம், தார்பாய்கள் கிரீனேட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்,
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்,
5: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ்.
1: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்த புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்த புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூன் 2 முதல் ஜூன் 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் கிராமத்து மண்வாசனையும் இசைஞானி இளையராஜாவின் ஜீவனுள்ள இசையும் இணைந்த கூட்டணி தமிழ் சினிமாவின் பொற்காலம். பாரதி ராஜாவும் இளையராஜாவும் இணைந்து பணியாற்றிய திரைப்படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் இன்றைய இரவு மலரும் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் கங்கை அமரனின் வரிகளில் இளையராஜா இசையில் எஸ் ஜானகி குரலில் 16 வயதினிலே.

0: இன்றைய இரவு மலரும் நிகழ்ச்சியில் பாரதி ராஜாவும் இளையராஜாவும் இணைந்து பணியாற்றிய திரைப்படங்களிலிருந்து பாடல்கள். கிழக்கே போகும் ரயில், காதலையும் கிராமத்தையும் ரயிலின் பின்னணியில் அழகாக சொன்ன படம். இளையராஜா இசையில் கண்ணதாசனின் வரிகளில், மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி குரல்களில்.
1: கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ, இங்கு வந்ததாரோ.
2: பாஞ்சாலி பாஞ்சாலி,
3: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ, அவர் என்ன பேரோ?
2: பரஞ்சோதி பரஞ்சோதி.

0: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
3: விபிஎன் கண் மருத்துவமனையும். தரத்தில் முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர்
6: பெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் சொல்லாமது
7: வீட்டு உபயோக பொருட்கள்
8: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க
9: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ். இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை பிற்பகல் 2:05 மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள். ஹார்ட் சுகர் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் JKR பாலிகிளினிக் மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 2:30 திருவாரூர் VK ஆயுர்வேத மருத்துவமனையின் டாக்டரிடம் கேளுங்கள். VK ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை காரைக்கால்.
10: PSR தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
11: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
10: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
12: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் பனங்குடி நாகப்பட்டினம். பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம். இணைந்திருக்கிறோம் நேர்களை, இது காரைக்கால் பண்பலை 100.3 சிறப்பு இரவும் மலரும். பாரதி ராஜாவும் இளையராஜாவும் இணைந்து பணியாற்றிய திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. நகரத்து மற்றும் கிராமத்து காதலை பிரித்து காட்டிய அருமையான திரைப்படம் நிறம் மாறாத பூக்கள். ஜென்சி குரலில் இளையராஜா இசையில்

0: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
0: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.
2: ஒழித்துக் கொண்டிருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 சிறப்பு இரவு மலரும். இளைஞர்களின் ஏமாற்றங்களையும் சென்னை வாழ்க்கையையும் இசையால் செதுக்கிய திரைப்படம் நிழல்கள். இளையராஜா இசையில் வைரமுத்துவின் வரிகளில், தீபன் சக்கரவர்த்தி உமாரமணன் குரல்களில்.

இளம் ஜோடிகளின் தூய்மையான காதலை அலைகளாய் நெஞ்சில் சேர்த்த இசை. அலைகள் ஓய்வதில்லை. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில், இளையராஜா இசையில், வைரமுத்துவின் வரிகளில்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆர்கேஜி நெய் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸின் இரவும் மலரும். இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.
1: சுத்தமான பசு நெய்ங்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
2: ஆர்கேஜி நெய்.

0: ஆர்கேஜி நெய்.
1: இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ்.
2: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்த புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்த புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 முதல் June 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
1: இனி தொடர்ந்து கேட்கலாம் கோபால் பல்பொடியின் இரவு மலரும். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்பொடி.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்,
5: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
6: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
7: கோபால் பல்பொடி.
8: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
9: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
10: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
9: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
11: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
12: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
13: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
14: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
13: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.
1: இன்றைய இரவு மலரும் பாரதி ராஜா இளையராஜாவும் இணைந்து பணியாற்றிய திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சொல்லி அடித்த கிராமத்து காவியம், பாடல்கள் அனைத்தும் முத்துக்களாய் ஒலித்த திரைக்காவியம். மண் வாசனை, எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில்.

0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் பனங்குடி நாகப்பட்டினம். பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
2: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
2: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளங்கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேயர்களுக்கு நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷனின் உளங்கனிந்த நல்வாழ்த்துக்கள். பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம். கடலும் அலையும் காதலும் கலந்த ஒரு காவியம். கடலோர கவிதைகள் எஸ் ஜானகி இளையராஜா குரல்களில்.

0: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ். பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள். பழைய நகைகளுக்கு ஒரு பவுனுக்கு ரூபாய் 2400 முதல் கூடுதல் மதிப்பு. இச்சலுகை June 2 முதல் June 16 வரை மட்டுமே. ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
1: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
1: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.
3: நேர்லே நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
3: நாளை இரவு 7:25 காரைக்கால் கேம்சி

0: மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் இன்சொல் அமுது. தார்பாய்கள் கிரீனட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
2: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் பனங்குடி நாகப்பட்டினம். பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.

தமிழ் திரையுலகில் பெண் விடுதலையை உரக்கச் சொன்ன ஒரு உன்னத படைப்பு. பெண்களின் சுதந்திரத்தையும் சவால்களை எதிர்கொள்ளும் துணிச்சலையும் மையமாக வைத்து இயக்குனர் பாரதி ராஜா இயக்கிய புரட்சிகரமான திரைப்படம் புதுமை பெண். கே ஜே யேசுதாஸ், உமாரமணன் குரல்களில்.

0: நேயர்களுக்கு உளங்கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், ஆர் கே ஜினே, கோபால் பல்பொடி.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்த புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.
5: சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
6: ஆர்கேஜி நெய்,
7: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
8: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத்பேஸ்ட்.
0: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளங்கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேயர்களுக்கு நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷனின் உளங்கனிந்த நல்வாழ்த்துக்கள். பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. சத்யபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி, நாகப்பட்டினம்.
9: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
10: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
9: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 சிறப்பு இரவு மலரும். பாரதி ராஜாவும் இளையராஜாவும் இணைந்து பணியாற்றிய திரைப்படங்களிலிருந்து பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இயக்குனர் பாரதி ராஜா இயக்கத்தில் கிராமத்து பின்னணியில் காதலையும் குடும்ப பாசத்தையும் யதார்த்தமாக சித்தரித்த ஒரு உணர்வு பூர்வமான திரைப்படம் புதுநெல்லு புதுநாத்து. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில்.

இயக்குனர் பாரதிராஜா இயக்கத்தில் கமல்ஹாசன் மற்றும் ஸ்ரீதேவியின் அசத்தலான நடிப்பில் வெளியான தமிழ் திரையுலகின் ஒரு மைல் கல் உளவியல் த்ரில்லர் திரைப்படம் சிகப்பு ரோஜாக்கள். இளையராஜா இசையில் எஸ் ஜானகி, மலேசியா வாசுதேவன் குரல்களில்.

0: பல கங்கை நதி வந்து சொந்தம் கொண்டாடும் இடம்.
1: கேட்டது கோபால் பல்பொடியின் இரவு மலரும். இன்றைய இரவு மலரும் நிகழ்ச்சியில் பாரதி ராஜாவும் இளையராஜாவும் இணைந்து பணியாற்றிய திரைப்படங்களிலிருந்து பாடல்களை கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்பொடி,
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட். இதில் உள்ள
3: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
1: காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 11 மணி, காற்றலையில் நாளை. நாளை நமது நிலையம் ஒலிபரப்புள்ள நிகழ்ச்சிகளின் அறிவிப்பு. நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, நாகப்பட்டினம் பணங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், காரைக்கால் PSR தங்க மாளிகை. நாளை காலை 6 மணிக்கு குரலோசை நிகழ்ச்சி குறிப்புகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைதானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை இரா நடராஜன் அவர்கள், படைப்பு மதுரை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட், காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸின் உழவர்களுக்கு, 6:40 மயிலாடுதுறை நீடூர் டீன் கலை அறிவியல் கல்லூரியின் இன்சொல் அமது, வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன்சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள், 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர், 7 மணிக்கு திரை இசை, 7:25 சைபாலின் தகவல் நேரம், 7:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காலை காம்போ, 8 மணிக்கு துள்ளி வரும் பாட்டு, முதலில் மயிலாடுதுறை ARC நடிச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதாரன் நிகழ்ச்சி, 8:05 நாகப்பட்டினம் பணங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷனின் துள்ளி வரும் பாட்டு, 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் துள்ளி வரும் பாட்டு, 9 மணிக்கு பாயிண்ட் டு பாயிண்ட், முதலில் காரைக்கால் GL ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ, வாழ்க்கை முறை மாற்றத்தால் ஏற்படும் விளைவுகளும் தீர்வுகளும் ஆலோசனைகள் வழங்குகிறார் காரைக்கால் யோகா மற்றும் இயற்கை மருத்துவ வல்லுநர் டாக்டர் எம் தனலட்சுமி அவர்கள், 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட், 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும், 10 மணிக்கு சிந்தனை அரங்கம் அறிவு தேடல் இந்த தலைப்பில், 11 மணிக்கு வணக்கம் தோழி, 12 மணிக்கு FM எக்ஸ்பிரஸ், 12:10 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர், 12:55 பன்னிசை, 1 மணிக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை, 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு லஞ்ச் பிரேக், முதலில் நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி, 2:05 லஞ்ச் பிரேக்கில் மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள், சிதம்பரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை எலும்பு முறிவு பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் பத்மராஜன் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 2:30 திருவாரூர் VK ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலின் டாக்டரிடம் கேளுங்கள், 3 மணிக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் LSE, 4 மணிக்கு அடுத்தது என்ன கல்வி தொடர் நிகழ்ச்சியில் இம்மாதம் 4ஆம் தேதி அன்று ஒலிபரப்பான நாகப்பட்டினம் தனியார் பொறியியல் கல்லூரி இயக்குநர் முனைவர் கே மணிகண்ட குமரன் அவர்கள் பங்கேற்ற நேரலை நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு, மாலை 5 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸின் பாட்டிக்கென போட்டி விளம்பரதார நிகழ்ச்சி, 5:15 அலையோசை, 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றும் வேலை, 6 மணிக்கு பன்னிசை, 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமது, 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ, பக்கவாதம் மற்றும் வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மூளை நரம்பியல் மற்றும் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர் பத்மராஜன் அவர்கள், 6:45 இசை தூரிகை, 7:15 பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர், 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உலர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் குருவை கேற்ற தொழில்நுட்பங்கள், தமிழ்நாடு வேளாண்மை

பல்கலைக்கழக உதவி வேளாண்மை அலுவலர் பொன்சை எம்பி ஜீவன் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 8 மணிக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் கானம். 8:25 மத்திய அரசு 12 ஆண்டுகள் வெற்றிகரமாக நிறைவு செய்ததை ஒட்டிய தொடர் நிகழ்ச்சி. 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷனின் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை கரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் இன்சொல்லமது. 10 மணிக்கு கரைக்கால் பிஎஸ்ஆர் மாளிகையின் இரவு மலரும். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன். நேயர்கள், இதுவரை கேட்டது நாளை நமது நிலையம் ஒளிபரப்புள்ள நிகழ்ச்சிகளின் அறிவிப்பு. காற்றலையில் நாளை. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.